நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் நமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இன்று சக ஆண்டு 1948, ஆஷாட மாதம் 24 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆனி மாதம்

1948 ஆஷாட மாதம் 24 நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனி மாதம் 31 நாள் 2026 ஆண்டு ஜூலை மாதம் 15 தேதி புதன்கிழமை. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்களினி யமுனா கல்யாணி ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்கலாம்.

0: யமுனா கல்யாணி ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டும் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: முதம் அன்புடைமை 8வது அதிகாரம் 4வது குறட்பா.

அன்பு பிறரிடத்து விருப்புடன் இருக்கும் தன்மையை கொடுக்கும். அஃது அவருக்கு நட்பு என்னும் அளவு கடந்த சிறப்பை கொடுக்கும்.

முனைவர் ஜா சலேத் அவர்கள். தொடர்ந்து சேவை செய்திகள். திருச்சி குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் பி மேகநாதன் அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரமாக என இடம்பெறும். 8 மணிக்கு இதே ராகம், 8:50 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும். இன்று ஒரு தகவல். ஒன்பது மணிக்கு திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பில் அதுவா இதுவா, இளையோர் திறன் மேம்பட தேவை, சுயமுயற்சியா, சமூக ஆதரவா. 10 மணிக்கு உற்சாகமூட்டும் பாடல்களோடு போடு ஆட போடு. 10:30 இருபட பாடல்கள், ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி ராஜகுமாரன், இரு திரைப்படங்களிலிருந்து கேட்கலாம். 11 மணிக்கு உங்களோடு நாங்க, 12:10 வரும் மங்கையருலகம். இதில் இன்று நெல்லியும் நாவலும், தோழிகளைக்கெல்லாம் பேசுவதற்காக. 1 மணிக்கு தேனிசை கீதங்களோடு வளம் வரும் மதுர கீதம். 1:45 மாநில செய்திகள். 2:15 வேளாணரங்கத்தில் ஒருங்கிணைந்த உர மேலாண்மை குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை குடுமியான்மலை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஜி பொற்கொடி அவர்கள். 2:30 கிராம சமுதாயத்தில் கிராமப்புற இளைஞர்களும் திறன் வாய்ப்புகளும் குறித்து மாவட்ட இளையோர் அலுவலர் எஸ் கீர்த்தனா, தன்னார்வலர்கள் திருவரம்பூர் தஸ்லிம்பானு, புள்ளம்பாடி டி திவ்யா ஆகியோர் பங்குபெறும் கலந்துரையாடல். 3 மணிக்கு இசைத்தூரல், 4 மணிக்கு வண்ணக் கோலங்கள். வழங்குவோர் வசந்தன் கோ. இடைக்கால கீதங்களோடு இதமாய் வரும் பொன்மாலை. 5 மணிக்கு 6 மணிக்கு ஆரவாரம். 6:15 உணவை மருந்து வழங்குகிறார் சித்த மருத்துவர் வி ரத்தினம் அவர்கள். 6:30 மாநில செய்திகள். பண்பலையில் இரவு 7 மணிக்கும் முதல் அலைவரிசையில் காலை மணி 10:45 உற்சாகம் உச்சம். 7:25 திருச்சி சாரதாசின் உழவர் உலகம். இயற்கையோடு இணைவோம் தொடரில் இன்று 1 ஏக்கரில் இயற்கை விவசாயம். தஞ்சாவூர் மாவட்டம் செந்தலை நாசி ராதாரவி அவர்களோடு ஒரு சந்திப்பு. 8 மணிக்கு ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் நிலவரத்தை தொடர்ந்து இரவு இசை இனிமை கேட்கலாம். 9:15 இனியராகம், 10 மணிக்கு ஞாபகம் வருதே.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இன்று ஒளிபரப்பாகும் நமது நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். திருச்சிராப்பள்ளி வானொலியின் இனி அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சிகளாய் ஆரம்பத்திற்கு இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஏ சஜிதா பேகம் அவர்கள். 6:15 தெய்வீக கீதங்களின் சங்கமமாய் ஆனந்தராகம். 6:35 ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை வேளாண்மை செய்திச் சுருள். 6:45 மாநில செய்திகள். 6:55 நாள் மலர். 7:00 மலரும் காலை மலர். இதில் தமிழமுதம் வழங்குகிறார்

இனி முதல் அலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளுக்கிடையே காலை 8 மணிக்கு பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் பிறந்தநாள் சிறப்புரை. தூய தமிழும் மறைமலையடிகளும் மறைமலையடிகள் அவர்களின் பிறந்தநாள் சிறப்புரை வழங்குகிறார் ஜே இமல்டா அவர்கள். 9 மணிக்கு அரங்கிசையில் ஆர் விஜயலட்சுமி, ஆர் சித்ரா ஆகியோர் பாடியுள்ள நீலகண்ட சிவன் பாடல்கள், பி வி ஸ்ரீனிவாசராவ் வயலின், பி சிவராமன் மிருதங்கம், பாபநாசம் எஸ் சேதுராமன் கஞ்சிரா. முற்பகல் 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம், 12:10 சங்கீத சாரலில் பி வி கிருஷ்ணன் அவர்கள் வாசித்துள்ள நாகஸ்வர இசையினை கேட்கலாம். 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒலிபரப்பு, 7:10 மதுரை மாவட்ட செய்திமடல், 8:15 ஒடிசா பூரி ஜெகநாதர் ஆலய ரத யாத்திரை குறித்த தொகுப்பு, 9:15 செய்திச்சுடர், 10 மணிக்கு அரங்கிசையில் சங்கீதா சிவகுமார் அவர்கள் பாடியுள்ள பாடல் கேட்கலாம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசையின் நிகழ்ச்சிகள் யாவற்றையும் கேட்டு மகிழ்ந்திருங்கள் நேயர்களே. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் தொடர்வது செய்திச் சுருக்கம்.

0: சாயங்காலம் 6 மணி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து செல்வது குறித்து பெல்ஜியம் துணை பிரதமர் டேவிட் கிளாரின்வாலுடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். தொழிலாளர் ஈட்டுறுதி காப்பீட்டுக் கழகத்தின் கீழ் பயனடைவோர் எண்ணிக்கை 15 கோடியாக அதிகரித்துள்ளது என்று மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். நாட்டின் அணுசக்தி திறன்

0: 24 அணு உலைகள் மூலம் 8.78 ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா மாலத்தீவு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான முதல் சுற்று பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவடைந்தது. சட்டவிரோத ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்து கடத்தல் கும்பலைச் சேர்ந்த 3 பேரை பஞ்சாப் காவல்துறையினர் நேற்று கைது செய்தனர். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களில் திருச்சியைச் சேர்ந்த 3 பேரின் உடல்கள் நேற்று அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அரியலூர் மாவட்ட தோட்டக்கலைத்துறை சார்பில் மத்திய மாநில அரசின் மானிய திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வரும் முந்திரி உடைக்கும் தொழிற்சாலைகளை ஆட்சியர் திருமதி மிருணாளினி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் காற்றாலை விசிறி ஏற்றிச் சென்ற லாரி பழுதடைந்த காரணத்தால் அந்த வழியாக சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் ஆடி தவசு திருவிழாவை முன்னிட்டு வரும் 28 தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கீவ் நகரை குறிவைத்து தாக்குதலில் ஈடுபட்ட ரஷ்ய ஏவுகணைகளை இடைமறித்து முறியடித்ததாக யுக்ரைன் தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூலிக்கும் முடிவை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் திரும்பப் பெற்றுள்ளார். பர்மிங்ஹாமில் நடைபெற்ற இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. 18 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து காலிறுதிப் போட்டியில் இந்தியா இன்று இந்தோனேஷியாவை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். நேர்களினி முண்டாசுக்கவையின் பாரதி பண் கேட்கலாம்.

0: இயக்கத்திற்கான மிகப்பெரிய ஆயுதம். களத்தில் கழுத்தை வெட்டும் ஆயுதம் போல காகிதத்தில் மனத்தை வெட்டும் ஆயுதமே எழுத்து. இந்த நாட்டையும் சமூகத்தையும் சீர்திருத்த மானுட நெறியோடு வாழச் செய்ய அன்று முதல் இன்று வரை எல்லா தலைவர்களும் எண்ணியதை எழுதியதே தனிமனிதனின் நல்ல நடத்தைக்கு காரணமாகியுள்ளன. எழுத்தாணி தொடங்கி பேனாமுனை வரையிலும் எழுத்தின் வலிமை குறையவே இல்லை. சங்க புலவர்கள் தொடங்கி இன்று வரையிலும் மானுட நீதி எழுதப்பட்டு கொண்டேதான் இருக்கின்றது. அதனால்தான் வள்ளுவர் எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும் என்கிறார். உளவியல் அடிப்படையில் எழுத்து என்பது நம் சிந்தனையை கட்டுப்படுத்தக்கூடிய, அதுபோல் கட்டமைக்கக்கூடிய மிக வலிமையான ஆயுதமாக உள்ளது. நாம் நன்றாக சற்று சிந்தித்து பார்த்தோமேயானால், ஒரு காலத்தில் கடிதம் எழுதும் முறை நம்மிடையே பரவலாக இருந்தவரை நம்முடைய மன உணர்வுகள் ஒருவரோடு ஒருவர் பரிமாறப்பட்டன. பரிமாறுவதற்கான மிகச் சரியான வழிமுறையாக எழுத்து முறை அமைந்திருந்தது என்பதே உண்மை. ஆனால் இன்றோ மனதில் தோன்றியதை உடனுக்குடனே நிதானிக்காமல் ஆத்திரம், அழுகை, கோபம், மகிழ்ச்சி, ஆற்றாமை, இப்படி எல்லா மன உணர்வுகளையும் வடிகட்டாமல், வடிகாலை கண்டறியாமல் அப்படியே புலனத்தில் அல்லது முகநூல் போன்ற சமூக ஊடகங்களில் பலரும் வெளிப்படுத்துகின்றனர். இதனால் ஏற்படுகிற விளைவுகளை நாம் அறிந்து அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் எழுத்து முறையில் ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொண்டிருந்த போது மேற்சொன்ன உணர்வுகள் அனைத்தும் நாகரிகமானதாக, கட்டுப்பாடு மிக்கதாக ஒரு ஒழுக்க வரையறைக்குள் கொண்டுவரப்பட்டு அதன் வழி உணர்வுகள் வெளிப்பட்ட போது அதற்கான வெளிப்பாடும் நயத்தக்க நாகரிகமானதாகவே இருந்துள்ளதனை நாமும் அறிவோம், நாடும் அறியும். உறவுகளுக்கிடையே எழுத்து வடிவிலான பரிமாற்றம் ஏற்படும் போது விரிசல் விழாமல் அந்த உறவு வலுப்படத்தான் செய்யும். அதனால்தான் அன்றைய நாட்களில் தலைவர்கள் கூட தங்கள் தொண்டர்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லவும் அவர்களை வழிநடத்த வேண்டவும் தங்களுடைய உறவுகளுக்கு சொல்வதைப் போல உரிமையோடு அண்ணனுக்கு, தம்பிக்கு, அம்மாவுக்கு என்றெல்லாம் தலைப்பிட்டு எழுதினார்கள், மக்களுக்கும் சொன்னார்கள். சிறையில் இருக்கும் போது பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் தமது மகள் இந்திரா காந்தி அம்மையாருக்கு தந்தை மகளுக்கு அறிவுரை கூறி எழுதிய நூலே த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. அதுபோல் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தம்பிக்கு அண்ணா எழுதிய கடிதங்கள் என்ற தலைப்பில் நூல் வடிவம் பெற்றுள்ளது. தமிழறிஞர் டாக்டர் மு வரதராசனார் அவர்கள் தம்பிக்கு கடிதம் என்று எழுதிய நூல் சிறப்பு மிக்கது. இதுபோன்று பலரும் உறவு முறைகளின் அடிப்படையில் ஒரு கருத்தை சொல்வதற்கு விளையும் போது அதற்கு எழுத்துக்கள் மிகப்பெரிய களமாக அமைந்திருப்பதை நம்மால் உணர முடிகின்றது. அடுத்த தலைமுறைக்கு, நம் வீட்டு பிள்ளைகளுக்கு நாம் இனிமேல் சொல்லித்தர வேண்டியது எழுதி பழகு என்பதையே. முன்னோரின் மரபான எழுத்து முறையை மீட்டெடுப்பது மூத்தோரின் கடமை. ஒரு நாளைக்கு அரைப்பக்கமோ அல்லது ஒரு பக்கமோ எப்படி படிப்பதற்கான நேரத்தை செலவிடுகின்றோமோ அதுபோல் எழுதுவதற்கும் செலவிட வேண்டும். அன்றாடம் நடக்கும் நமக்கான நிகழ்வுகளை கூட டைரி குறிப்பு போல எழுதும் போது நம்மை நாமே எழுத்து ஒளியால் செதுக்கிக் கொள்கிறோம். எழுத்தின் வழியது உயர்நிலை என்பதை நாம் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கற்பிக்க வேண்டும். ஸ்லேட்டு எனும் கற்பலகையில் பல்பம் எனும் எழுதுகோல் பிடித்து எழுதும் வழக்கத்தை இன்று நாம் பெரும்பாலும் மாற்றிக்கொண்டதன் விளைவு நம் குழந்தைகளுக்கு பேனா பிடித்து எழுதுவதும் எழுத்து வடிவம் பல குழந்தைகளுக்கு சிக்கலாகி போனதற்கும் காரணமாக அமைந்துவிட்டது. அந்த நிலையை நாம் மாற்றி எண்ணத்தை சீரமைக்கும் எழுத்து முறையை கற்றுத்தர வேண்டும். சரியான சிந்தனையோடு முறையாக அதனை வெளிப்படுத்தி சமூகத்தை செம்மைப்படுத்தும் வலிமையான கருவியாக எழுத்து அமைய வேண்டும். எனவே எண்ணியதை சரியாக எழுத வேண்டும். எழுத்து வலிமை மிக்க ஆயுதம் என்பதை உணர வேண்டும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. எங்கெங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருளை, எல்லாவற்றிலும் நிலைத்திருக்கும் இறைவனை, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவன் புகழ் பாடுவோம்.

அடந்த ராகத்தில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசையில் இறைவனை கூவி அழைக்கிறார் பாம்பே ஜெயஸ்ரீ.

கொண்டிருக்கின்றோம் ஆனந்த ராகத்தில். ஆனந்த ராகத்தில் அடுத்த பாடல் நாகூர் ஈயம் ஹனிபா குரலில்.

இறையொருள் பெற வேண்டி நிற்கின்றோம் ஆனந்த ராகத்தில். அடுத்த பாடல் ஒலிக்கிறது ராதா ஜெயலட்சுமி குரலில்.

நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்றென் செய்யும், குமரேசன் இரு தாளும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினிடவே. ஆனந்த ராகத்தின் நிறைவு பாடல் ஒலிக்கிறது டி எம் சவுந்தரராஜன் குரலில்.

வேளாண் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆணி திங்கள் 31ஆம் நாள் புதன்கிழமை. இப்போது வேளாண்மை செய்தி சுருள். வானம் பார்த்த பூமியிலே விதைத்த விதை முளைக்கலையே, அப்படி முளைத்தாலும் கருகும் பயிரை கண்ட பின்பே கலங்கி நின்றார் உழவரையா. மழையும் இல்லை, ஆனால்

0: வெள்ளமோ இயற்கை தந்த தொல்லையோ நஷ்டம் கண்டு வாட வேண்டாம். நம்பிக்கைதான் பயிர் காப்பீடு. கையில் உள்ள சிறு தொகையும் பயிர் காப்பீட்டில் சேரும்போது துயரங்கள் கூட தூசியாகும் விவசாயியின் வாழ்வினிலே. வறட்சி வெள்ளம் எதுவரினும் துணிவோடு எதிர்கொள்ளலாம். பயிர் காப்பீடு என்னும் கவசம் இருந்தால் விவசாயி என்றும் தலை நிமிரலாம். ஆம், விவசாயிகள் தாங்கள் சாகுபடி செய்துள்ள பயிர்களுக்கு சரியான நேரத்தில் பயிர் காப்பீடு செய்து பயன் பெறுமாறு வேண்டுகோள் விடுக்கிறார் அரியலூர் வேளாண் இணை இயக்குநர் உலகமை அவர்கள்.
1: வேளாண் பயிர்களில் பூச்சிநோய் தாக்குதல் மற்றும் இயற்கை இடர்பாடுகளால் எதிர்பாராத இழப்பு ஏற்படும் பட்சத்தில் விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்கவும் நிலையான வருமானம் கிடைக்க செய்து அவர்களை விவசாயத்தில் நிலைபெற செய்யவும் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி நடப்பு 2026-27 கரீஃப், ரபி மற்றும் சிறப்பு பருவங்களுக்கு அரியலூர் மாவட்டத்தில் அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கம்பெனி இந்தியா லிமிடெட் என்ற முகமையின் மூலம் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இத்திட்டத்தில் கரீஃப் பருவத்தில் நெற்பயிருக்கு ஆண்டிமடம், குவாகம், குண்டவெளி, உடையார்பாளையம், தாப்பழூர், சுத்தமல்லி, அரியலூர், ஏலாக்குறிச்சி, மாத்தூர், செந்துரை, நாகமங்கலம், பொன்பரப்பி, ஜெயங்கொண்டம் மற்றும் திருமானூர் ஆகிய 14 பிற்காக்களிலும் மக்காசோளத்திற்கு ஆண்டிமடம், குவாகம், குண்டவெளி, உடையார்பாளையம், தாப்பழூர் மற்றும் சுத்தமல்லி ஆகிய 6 பிற்காக்களிலும் உளுந்து பயிருக்கு ஆண்டிமடம், குவாகம், நாகமங்கலம், குண்டவெளி, உடையார்பாளையம், மாத்தூர், செந்துரை, பொன்பரப்பி, சுத்தமல்லி, தாப்பழூர் மற்றும் ஏலாக்குறிச்சி ஆகிய 11 பிற்காக்களிலும் நிலக்கடலை பயிருக்கு ஆண்டிமடம், குவாகம், அரியலூர், நாகமங்கலம், ஜெயங்கொண்டம், குண்டவெளி, உடையார்பாளையம், பொன்பரப்பி, மாத்தூர், செந்துரை, ஏலாக்குறிச்சி, கீழப்பழூர், சுத்தமல்லி மற்றும் தாப்பழூர் ஆகிய 14 பிற்காக்களிலும் பயிர் காப்பீடு செய்து கொள்ளவும் அரசால் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் சோளப்பயிருக்கு அரியலூர், ஏலாக்குறிச்சி, கீழப்பழூர், மாத்தூர், செந்துரை, நாகமங்கலம் மற்றும் சுத்தமல்லி ஆகிய 7 பிற்காக்களிலும் கம்பு பயிருக்கு ஆண்டிமடம், குண்டவெளி, மாத்தூர் மற்றும் செந்துரை ஆகிய 4 பிற்காக்களிலும் பயிர் காப்பீடு செய்து கொள்ளவும் அரசால் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நடப்பு 2026-27 கரீஃப் பருவத்தில் நெல், கம்பு, உளுந்து மற்றும் நிலக்கடை பயிர்களுக்கு July 31 வரையிலும், சோளம் மற்றும் மக்காச்சோளம் பயிர்களுக்கு September 16 வரையிலும் விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்து கொள்ளலாம். விவசாயிகள் 1 ஏக்கர் நெல் பயிருக்கு ₹617, 1 ஏக்கர் சோளப்பயிருக்கு ₹341, 1 ஏக்கர் கம்பு பயிருக்கு ₹270, 1 ஏக்கர் மக்காச்சோளத்திற்கு ₹524, 1 ஏக்கர் உளுந்து பயிருக்கு ₹374, 1 ஏக்கர் நிலக்கடலை பயிருக்கு ₹522 பிரிமியத் தொகையாக செலுத்தி தங்களது பயிருக்கு காப்பீடு செய்து கொள்ளலாம். இதற்காக பதிவு செய்யும் பொழுது முன்மொழிவு விண்ணப்பம், பதிவு விண்ணப்பம், கிராம நிர்வாக அலுவலர் வழங்கும் அடங்கல், வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்க நகல், ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை இணைத்து பிரிமியத் தொகையை செலுத்திய பின் அதற்கான ரசீதை பெற்றுக் கொள்ளலாம். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க மையங்கள் மற்றும் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளிலும் பயிர் காப்பீடு செய்து கொள்ளலாம். தற்பொழுது கரீஃப் பருவ பயிர் சாகுபடி முழு வீச்சில் நடைபெற்று வரும் வேளையில் வேளாண் பெருமக்கள் அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்களை காப்பீடு செய்வதற்கான கடைசி தேதி வரை காத்திருக்காமல் முன்னதாகவே காப்பீடு செய்து கொள்ள அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகத்தை அணுகி பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
0: விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் கேடயமாக விளங்கும் பயிர் காப்பீட்டின் அவசியத்தை உணர்ந்து அனைவரும் பயிர் காப்பீடு செய்யுங்கள், பயன் பெறுங்கள். வேளாண்மை செய்தி சுருள் கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து
2: வேளாண் உறவுகளுக்கு மித்ராவின் இனிய வணக்கம். இன்றைக்கு 15 வானிலை தகவலை தெரிந்து கொள்ளலாம். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. மற்ற தமிழக பகுதிகளை பொறுத்த வரைக்கும் பொதுவாக வறண்ட வானிலையே நிலவக்கூடும். பகல் நேர வெப்பநிலை

0: நிலைய பொறுத்த வரைக்கும் உள் தமிழக பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல அதிகபட்ச வெப்பநிலை இயல்பான வெப்பநிலையை விட 2 டிகிரி முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக பதிவாக வாய்ப்பு இருக்கு. கடலோர தமிழக பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரி முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக பதிவாக வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக ஆடிப்பட்டத்துல சோளம், கம்பு, ராகி ரகங்களை நம்ம தேர்வு செய்யலாம். வீரிய ஒட்டு ரக சோளம் மற்றும் கேழ்வரகு கோ 14 கோ 15 ரகங்கள் ஆடிப்பட்ட சாகுபடிக்கு ஏற்றது. பொதுவாகவே ஆடிப்பட்டம் காய்கறி சாகுபடிக்கு ஏற்றது. கத்திரி, தக்காளி, மிளகாய், வெண்டை, கொடி வகைகளை நம்ம சாகுபடிக்கு தேர்வு செய்யலாம். முக்கியமாக அனைத்து காய்கறிகளுமே விதை நேர்த்தி செய்துதான் விதைக்கணும். அடுத்ததாக மக்காசோள விலை முன்னறிவிப்பை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கிறாங்க. வருகின்ற அக்டோபர் நவம்பர் மாதங்கள்ல முதல் தர மக்காசோளம் 1 குவிண்டால் 2200 முதல் 2400 ரூபாய் வரை விற்பனை செய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த விலை முன்னறிவிப்பை மனதில் வைத்து விவசாயிகள் விற்பனை முடிவை எடுக்கலாம்.
1: நிகழ்ச்சியில் இனி தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநரகமும் சேலம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையமும் இணைந்து நடத்தும் வெண்பன்றி வளர்ப்பு ஒரு நாள் பயிற்சி இம்மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் வெண்பன்றி இனங்கள், பண்ணை அமைப்பு, தீவன மேலாண்மை, இனப்பெருக்க மேலாண்மை, நோய் கட்டுப்பாடு, பராமரிப்பு, வளர்ப்பு மற்றும் சந்தைப்படுத்துதல் மேலாண்மை குறித்து விரிவாக கற்றுத்தரப்படும். பயிற்சியின் முடிவில் பயிற்சிக்கான சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். பயிற்சியில் பங்கு பெற ஆர்வமுள்ளோர் 590 ரூபாய் கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். மேலும் விவரங்களுக்கு 0427 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 241-0408 தொலைபேசி எண் மீண்டும் 0427 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 241-0408 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். நாமக்கல் மாவட்டத்தில் கோழிகள் வளர்ப்போர் கவனத்திற்கு, தற்போது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் முட்டையிடும் கோழிகளில் வெப்ப அயர்ச்சி காரணமாக தீவன எடுப்பு குறையும். மேலும் வெப்ப அதிர்ச்சி காரணமாக கோழிகள் இறக்கவும் நேரிடும். வெப்ப தாக்கத்திலிருந்து கோழிகளை பாதுகாக்க பகல் வேளையில் பிற்பகல் 1 மணி முதல் மாலை 5 மணி வரை தீவனம் அளிக்கக்கூடாது. கோடை காலத்தில் கோழிகளுக்கு நாள் முழுவதும் குளிர்ச்சியான குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். கோழி தீவனத்தில் சோயா எண்ணெயை சேர்ப்பதன் மூலம் வெப்ப அயர்ச்சியை ஓரளவு குறைக்கலாம். தீவனத்தில் தேவையான அளவு எலக்ட்ரோலைட்ஸ் மற்றும் உயிர் சத்துக்கள் சேர்ப்பதன் மூலம் வெப்ப அயர்ச்சியின் தாக்கம் உற்பத்தி குறைவினை தவிர்க்கலாம். கோழி பண்ணைகளில் இரவு நேரத்தில் 1 மணி நேரம் அதாவது 12 மணி முதல் 1 மணி வரை விளக்குகளை எரிய விடுவதன் மூலம் தினமும் கோழிகள் உட்கொள்ளும் அடர் தீவனத்தின் அளவினை அதிகரிக்கலாம். வெப்பம் அதிகமாக இருக்கும் மதிய வேளையில் தண்ணீர் தெளிப்பான்களை பயன்படுத்தி வெப்பத்தின் தாக்கத்தினை குறைக்கலாம். இவ்வாறு நாமக்கல் கால்நடை மருத்துவ கல்லூரி ஆராய்ச்சி நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று இரவு 7:25 உழவர் உலகத்தில் இயற்கையோடு இணைவோம். இயற்கை உழவர்கள் பங்கேற்கும் சிறப்பு தொடரில் 1 ஏக்கரில் இயற்கை விவசாயம், தஞ்சாவூர் மாவட்டம் செந்தலை நாசி ராதாரவி அவர்களுடன் ஒரு சந்திப்பு. நிகழ்ச்சியில் உடன் உரையாடுகிறார் ஆர். வெங்கடேஸ்வரன் அவர்கள். நேர்களே, நிகழ்ச்சி உங்களுக்காகவே, கேட்டு பயன் பெறுங்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.
1: மாநில செய்திகள் வாசிப்பு. தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா ஹைதராபாத்தில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து செல்வது

0: குறித்து பெல்ஜியம் துணை பிரதமருடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து இன்று முதல் 6 நாட்கள் தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா ஹைதராபாத்தில் இன்று தொடங்கி வைக்கிறார். 2 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளின் தலைவர்கள் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொள்கின்றனர். புதுமை கண்டுபிடிப்பு, மீள்திறன், ஒத்துழைப்பு மற்றும் ஸ்திரத்தன்மை என்ற கருப்பொருளுடன் இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தை தொடர்ந்து பிரிக்ஸ் நாடுகளின் வேலைவாய்ப்பு பணிக்குழு கூட்டமும் நடைபெறவுள்ளது. சமூக பாதுகாப்பு மற்றும் தொழில்துறையில் மகளிரின் பங்களிப்பை அதிகரித்தல், மகளிருக்கு அதிக வேலைவாய்ப்புகளை வழங்குதல் போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தொழிலாளர் ஈட்டுறுதி காப்பீட்டுக் கழகத்தின் கீழ் பயனடைவோர் எண்ணிக்கை 15 கோடியாக அதிகரித்துள்ளது என்று மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் வல்லம் சிப்காட் தொழிற்பேட்டையில் 100 படுக்கைகளுடன் கூடிய இஎஸ்ஐ மருத்துவமனையை நேற்று காணொலி வாயிலாக திறந்து வைத்து அவர் பேசினார். கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்னர் இஎஸ்ஐ பயனாளிகளின் எண்ணிக்கை 7 கோடியே 50 லட்சமாக இருந்தது என்றும் தற்போது இந்த எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார். இதுபோன்ற மருத்துவமனைகள் அதிக தரத்துடன் செயல்படுவதன் மூலம் தொழிலாளர்களுக்கு உயர்தர சிகிச்சை கிடைப்பதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து செல்வது குறித்து பெல்ஜியம் துணை பிரதமர் டேவிட் கிளாரின்வால் உடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். ஸ்பெயின் பயணத்தை நேற்று நிறைவு செய்த அவர் பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸ் சென்றடைந்தார். அங்கு பெல்ஜியம் துணை பிரதமரும் வேலைவாய்ப்பு, பொருளாதாரம் மற்றும் வேளாண் துறை அமைச்சருமான டேவிட் கிளாரின்வாலை சந்தித்து வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவான ஆலோசனை நடத்தினார். இரு நாடுகளுக்கும் பரஸ்பர நலன்களை அளிக்கக்கூடிய பொருளாதார உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது என இரு தலைவர்களும் அப்போது உறுதியளித்தனர். தொடர்ந்து ஐரோப்பிய யூனியன் வேளாண் மற்றும் உணவுத்துறைக்கான ஆணையர் கிறிஸ்டோபே ஹான்சனையும் திரு பியூஷ் கோயல் சந்தித்து பருவநிலை மாற்றம், பசுமை எரிசக்தி உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து தமது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களில் 3 பேரின் உடல்கள் நேற்று திருச்சி கொண்டு செல்லப்பட்டது. இந்த விபத்தில் உயிரிழந்த 15 இந்தியர்களில் 10 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள். திருச்சி கிராப்பட்டியைச் சேர்ந்த அழகுராஜன், திருவானைக்காவலைச் சேர்ந்த பாலாஜி, பீமநகரைச் சேர்ந்த ஷேக் அப்துல்லா ஆகியோரின் உடல்கள் கோவை விமான நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டு அங்கிருந்து அவர்களது இல்லங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அவர்களின் உடல்களுக்கு சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ரவிசங்கர் அஞ்சலி செலுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து இன்று முதல் தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அம்மாவட்ட மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் வரும் 21ஆம் தேதி வரை அதிகபட்சமாக 414 மில்லியன் கன அடி அளவுக்கு தண்ணீர் திறந்துவிட அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் இரவு நேரங்களில் கரடிகள் நடமாட்டம் நீடித்து வருகிறது. இதுவரை 3 கரடிகளை வனத்துறையினர் பிடித்துள்ள போதிலும் மேலும் 1 கரடி உலவி வரும் நிலையில் அதனையும் வனத்துறையினர் பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நெல்லை மாவட்டம் பாமநாசம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார கிராமங்களான அளவன் குடியிருப்பு, பசுக்கடைவிலை, காஸ் கீப்பர் தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் இரவு நேரங்களில்

0: அதிக அளவில் கரடிகள் நடமாட்டம் இருந்து வருகிறது. சில சமயங்களில் கரடி மனித மோதல்களும் அரங்கேறியுள்ளன. இதனால் வனத்துறையினர் சார்பாக கரடி நடமாட்டம் உள்ள பகுதியில் கூண்டு வைக்கப்பட்டு இதுவரை 3 கரடிகள் பிடிக்கப்பட்டு வனப்பகுதிக்குள் விடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாபநாசம் அருகே உள்ள காஸ்கீப்பர் தோப்பு பகுதியில் தொடர்ந்து கரடி நடமாட்டம் உள்ளது. குறிப்பாக காஸ்கீப்பர் தோப்பு பகுதியில் உள்ள நாஞ்சில் நாட்டான் சுடலைமாடசாமி கோவில் வளாகத்தில் கரடி நுழைந்து உலா வந்தது. மேலும் காஸ்கீப்பர் பகுதியில் உலா வரும் இந்த கரடியை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்து வனப்பகுதியில் விட வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
1: தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை கூறுகிறது. ஏனைய மாவட்டங்கள் மற்றும் உள் தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வரும் 17 முதல் 20 வரை லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும்

0: நுழைந்து உலா வந்தது. மேலும் காஸ்கிப்பர் பகுதியில் உலாவிருந்த கரடியை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்து வனப்பகுதியில் விட வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
1: தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை கூறுகிறது. ஏனைய மாவட்டங்கள் மற்றும் உள் தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வரும் 17ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். கீவ் நகரை குறிவைத்து தாக்குதலில் ஈடுபட்ட ரஷ்ய ஏவுகணைகளை இடைமறித்து முறியடித்ததாக யுக்ரைன் தெரிவித்துள்ளது. ஹோர்மோஸ் நீரிணையில் கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூலிக்கும் முடிவை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திரும்பப் பெற்றுள்ளார். இந்தியா மாலத்தீவு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான முதல் சுற்று பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவடைந்தது. சட்டவிரோத ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்து கடத்தல் கும்பலைச் சேர்ந்த 3 பேரை பஞ்சாப் காவல்துறையினர் நேற்று கைது செய்துள்ளனர். பீகார் மாநிலம் அராரியா மாவட்டத்தில் தொழிலாளர்களை ஏற்றிச் சென்ற டிராக்டர் கவிழ்ந்த விபத்தில் 3 பெண்கள் உயிரிழந்தனர். அரியலூர் மாவட்ட தோட்டக்கலைத்துறை சார்பில் மத்திய மாநில அரசின் மானிய திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வரும் முந்திரி உடைக்கும் தொழிற்சாலைகளை ஆட்சியர் திருமதி மிருணாளினி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் காற்றாலை விசிறி ஏற்றிச் சென்ற லாரி பழுதடைந்த காரணத்தால் அந்த வழியாக சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் ஆடி தபசு திருவிழாவை முன்னிட்டு வரும் 28ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த 2 ஆண்டுகளில் பொதுமக்களுக்கு இடையூறாக சுற்றித் திரிந்த கால்நடைகளின் உரிமையாளர்களிடமிருந்து 1,24,00,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. பர்மிங்ஹாமில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இங்கிலாந்து அணி 47.5 ஓவரில் 258 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. 259 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்தியா 45.2 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 262 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. கேப்டன் சுப்மன் கில் 80 ரன் எடுத்திருந்தபோது காயம் காரணமாக வெளியேறினார். வாஷிங்டன் சுந்தர் 52 ரன்னும் அக்சர் பட்டேல் 57 ரன்னும் எடுத்து வெற்றிக்கு வழிவகுத்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. டெக்சாஸில் நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் ஸ்பெயின் அணி 2-0 என்ற கோல் கணக்கில் பிரான்சை வென்றது. அர்ஜென்டினா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே இன்று நடைபெறும் 2வது அரையிறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணியுடன் இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் விளையாடும். 18 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து காலிறுதிப் போட்டியில் இந்தியா இன்று இந்தோனேஷியாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி பிற்பகல் 2:30 பாங்காக்கில் நடைபெற உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா ஹைதராபாத்தில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து செல்வது குறித்து பெல்ஜியம் துணை பிரதமருடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து இன்று முதல் 6 நாட்கள் தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி FM ரெயின்போ 102.1.
3: மலர்கிறது நாள் மலர்.
4: இந்தியாவின் கிங் மேக்கர், தமிழகம் கண்ட கருப்பு தங்கம், பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடி வருகின்றோம். தொண்டு, எளிமை, தியாகம், நாட்டுப்பற்று ஆகிய பண்புகளின் உறைவிடம். 23,000 பள்ளிகளை திறந்து கல்வி பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கையையும் உயர்த்தி கல்வி கண் திறந்தவர். தமிழக முதல்வராக பதவி வகித்த 9 ஆண்டுகளில் 100 ஆண்டுகள் பேசும் அளவுக்கு தொலைநோக்கு பார்வையில் செய்த சாதனைகள் அளவிட முடியாதன. அணைகள் பல கட்டி விவசாயம் செழிக்க வைத்தார். தொழிற்சாலைகள் உருவாக்கி வேலைவாய்ப்பினை பெருக்கிய

0: கர்மவீரர். இந்த தென்னாட்டு காந்தி மக்கள் நெஞ்சில் நீங்காத உரையும் சொலல்வல்லன் சோர்விலன்.
1: தனித்தமிழ் இயக்கம் தொடங்கி தமிழ் வளர்ச்சிக்காக பணியாற்றிய மிகச்சிறந்த தமிழறிஞர் மறைமலை அடிகள் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1876. தமிழையும் சைவத்தையும் இரு கண்களாக கொண்டு சீர்திருத்தப் பணி செய்து தமிழர் உள்ளங்களில் நீங்கா இடம்பெற்றவர் மறைமலை அடிகள். நாவலாசிரியர், சிறுகதை எழுத்தாளர், திரைவசனகர்த்தா, திரைப்பட இயக்குநர் என பன்முக பரிமாணம் கொண்ட மலையாள எழுத்தாளர் M.T. வாசுதேவன் நாயர் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1933. மலையாள இலக்கிய பங்களிப்புக்காக 1995 ஞானபீட விருதினை பெற்றவர். இவரின் 4-8 என்ற நாவல் சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளது. 7 திரைப்படங்களை இயக்கியும் ஏறக்குறைய 54 திரைப்படங்களுக்கு திரைக்கதை வசனம் எழுதியும் உள்ளார். சிறந்த திரைக்கதை வசனத்துக்காக 4 முறை தேசிய திரைப்பட விருதும் பெற்றுள்ளார் M.T. வாசுதேவன் நாயர். கர்நாடக இசைக்கலைஞர் B. ராஜமையரின் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1922. அரியக்குடி ராமானுஜ ஐயங்காரிடம் குருகுல முறையில் 10 வருடங்கள் இசை பயின்றவர். 1942 திருவையாறு தியாகராஜ சுவாமிகளின் ஆராதனை விழாவில் இவரின் முதல் கச்சேரி நிகழ்ந்தது. அகில இந்திய வானொலியில் டாப் கிரேட் இசைக்கலைஞராக பணியாற்றியவர் கர்நாடக இசைக்கலைஞர் B. ராஜமையர். திரைப்பட இசையமைப்பாளர் பாடலாசிரியர் M.K. ஆத்மநாதன் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2013. 120 மேற்பட்ட பாடல்களை இயற்றி 20 படங்களுக்கும் மேல் இசையமைத்துள்ளார். 1978 தமிழக அரசின் கலைமாமணி விருது பெற்றவர் M.K. ஆத்மநாதன்.

தொழில் முனைவோர், ஆடை வடிவமைப்பாளர், பின்னணி குரல் கலைஞர், இசைக்கலைஞர் என பன்முகத்தன்மை கொண்ட அனுஹாசன் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1970. 1995 ஆண்டு இந்திரா திரைப்படம் மூலம் திரையுலகில் அறிமுகமானவர். பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளையும் தொகுத்து வழங்கியவர் அனுஹாசன்.

பூவின் மடமும் புதுவெயிலின் பொலிவும் சுமந்த இளம் தென்றல் மெளிதாக உலா வரும் நேரத்தில் திருச்சி மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் இணைந்திருக்கின்றோம் காலை மலரில்.

0: இணைந்திருக்கின்றோம் திருச்சி மத்திய அலைவரிசையின் காலை மலரில்.
1: தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் ஜா சலேத் அவர்கள்.
2: உணவு, உடை, உறைவிடம் என்கிற மனிதரின் அடிப்படையான தேவைகளுள் மிக முதன்மையானது உணவு. உணவுதான் முதன்மையானது என்றாலும் உணவு என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் உயிர் வாழ அடிப்படை தேவையாக அமைகிறது. நெல், புல், வரகு, திணை, சாமை, இருங்கு, துவரை, ராகி என்னும் எட்டு வகை உணவு வகையையும் முதற்கூலம் என பகுக்கிறது தமிழ் இலக்கியம். வேளாண்மை தொழிலை

0: செய்து வந்த பண்டைய தமிழர்கள் இந்த எட்டு வகையான முதற்கூலத்தில் திணை, நெல், புல், வரகு ஆகிய நான்கையும் உணவுப் பொருளாக பயன்படுத்தி இருப்பதற்கு சங்க இலக்கியங்களில் சான்றுகள் உள்ளன. இவ்வகை உணவுகளை பச்சையாகவோ அல்லது பதப்படுத்தியோ மட்டும் உண்ணாமல் வேக வைத்தும் உண்டுள்ளனர். ஆம், உலகிற்கு உணவை வேக வைத்து உண்ணும் பழக்கத்தை உருவாக்கியது தமிழர்கள்தான். தமிழருக்கு இயற்கையோடு இயைந்த வாழ்வு நடத்தும் பேறு கிடைத்தது. இயற்கை பொருட்களிலே அவற்றின் புலன்கள் படிந்து கிடந்தன. கண்டன, கேட்டன, உயிர்த்தன, உற்றன, உண்டன அனைத்தையும் இயற்கை பொருளாகவே அவர்களால் பார்க்க முடிந்தது. கதிரொளி, காற்று, நீர் முதலிய உணவுகளை கொண்ட சூரிய வெளிச்சத்தில் பழுத்த பழம், கீரை, கிழங்கு ஆகியவற்றை உண்ணுதல் முன்னோருக்கு நலம் பயத்தன. நம் உடல், உயிர், உணவு ஆகிய மூன்றுக்கும் உள்ள நெருங்கிய தொடர்பு அதிகாலையில் துயிலெழுந்து இயற்கை பொருட்களால் பல்துலக்கி சூரிய வணக்கம் சொல்லி உடல்நல பயிற்சிகள் செய்து இயற்கையான குளிர்ந்த நீரில் குளித்து எளிய பருத்தி ஆடைகளை உடுத்தி வேக வைக்காத காய், கனி, கிழங்கு போன்றவற்றை உண்டு இயற்கை காற்றையும் சுவாசித்து வாழ்ந்தவர்களே நம் தமிழ் மரபின் மூத்த தலைமுறையினர். தாங்கள் மண்ணில் விளைவித்த பொருட்களை பதப்படுத்தி வைத்துக் கொள்ளவும் அதனை சமைத்து உண்ணவும் பழகி கொண்ட பின்னர் அந்தந்த பகுதி மக்களின் அடையாளமாக உணவுகள் மாறிவிடுகிறது. உணவு என்பது ஒரு சமூகத்தின் அல்லது இனக்குழுவின் வசதியின் அடையாளமாக மாறிவிடுகிறது. இதனால் நதிக்கரைகளில் தோன்றிய விவசாயம் நாகரிகமாக தொடர்ந்து வளர்கிறது. அரிசி சோற்றையே பண்டைய தமிழர்கள் தம் சிறப்பு உணவாக எடுத்துக்கொண்டார்கள். வரகு, சாமை ஆகியவற்றையும் அவர்கள் சமைத்து உண்டார்கள். நெல்லில் பல வகை தமிழகத்தில் விளைந்தது. சங்ககால மக்கள் உணவில் மிளகு, கடுகு, உப்பு, புளி, வெண்ணெய், கருவேப்பிலை போன்றவைகளை சேர்த்துக் கொண்டார்கள். நுங்கு, இளநீர், பலாப்பழம், வாழைப்பழம், மாம்பழம் இவற்றையும் தம் உணவோடு எடுத்துக் கொண்டார்கள். கொள்ளுப்பயிறு, பயிற்றம் பருப்புகளையும் உணவில் சேர்த்துக் கொண்டார்கள். இவற்றையெல்லாம் சங்க இலக்கியங்கள் சான்றுகளாக நின்று நமக்கு விளக்குகின்றன. உடலுக்கு இயற்கை உணவு பரு உணவாகவும் உள்ளத்துக்கு இயற்கையோடு அமைந்த வாழ்வு நுண் உணவாகவும் அமைய வேண்டும் என்பதே தமிழர்களின் வாழ்வு முறையாக அமைந்திருக்கிறது. இயற்கையுடன் இயைந்து வாழ்வதாக தொடங்கிய தமிழரின் சிந்தனை நேர்த்தியான உணவை தயாரிப்பதிலும் உண்பதிலும் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு தருவதிலும் கவனம் செலுத்துவதாக அமைந்திருந்தது. உணவுக்கு ஏற்றவாறு அழகும் ஆற்றலும் பரிணமிக்கும் என்பதும் தமிழர்களின் உணர்வு. எனவே அழகையும் ஆற்றலையும் விரும்பும் ஒருவர் பழ உணவு உண்டு, நன்னீர் அருந்தி, நறுங்காற்று பருகி, ஞாயிறு ஒளி உடலில் பரவும்படி தகவமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணமும் தமிழர்களிடம் மேலோங்கி இருந்திருக்கிறது என்பதே வியப்புக்குரியதாகவும் ரசனைக்குரியதாகவும் அமைகிறது. தமிழருக்கு இயற்கையோடு இயைந்த வாழ்வு நடத்தும் பேறு கிடைத்தது. இயற்கை பொருட்களிலேயே அவற்றின் புலன்கள் படிந்து கிடந்தன. கண்டன, கேட்டன, உயிர்த்தன, உற்றன, உண்டன அனைத்தும் இயற்கை பொருளாகவே இருந்தன. கதிரொளி, காற்று, நீர் முதலிய உணவுகளை கொண்ட சூரிய வெளிச்சத்தில் பழுத்த பழம், கீரை, கிழங்கு ஆகியவற்றை உண்ணுதல் நம் முன்னோர்களுக்கு நலம் பயத்தன. மாறுபாடில்லா உண்டி மறுத்துண்ணின் ஊறுபாடில்லை உயிர்க்கு என்கிறார் வள்ளுவர். நம் உடல், உயிர், உணவு ஆகிய மூன்றுக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது என்பதே இந்த குறளின் பொருள்.
1: தமிழமுதம் வழங்கியவர் முனைவர் ஜாசாலேத் அவர்கள்.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
3: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
2: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
3: மாலை 5:30 மணிக்கு
2: NCERT
3: வகுப்பறையாகும்
2: உங்கள் வரவேற்பறை.
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

0: இனி தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். அரிய வகை கனிம சுரங்கங்களின் 8வது கட்ட ஏலத்தை மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டின் அணுசக்தி திறன் 24 அணு உலைகள் மூலம் 8.78 ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா மாலத்தீவு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான முதல் சுற்று பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவடைந்தது. ஹார்முஸ் நீரிணை வழியாக கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூலிக்கும் முறையை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் திரும்பப் பெற்றுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். அரிய வகை கனிம சுரங்கங்களின் 8வது

0: ஏலத்தை மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கங்கள் துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். புதிதாக கண்டறியப்பட்ட 13 சுரங்கங்கள் உட்பட 9 மாநிலங்களில் அடங்கிய 20 அரிய வகை கனிம சுரங்கங்கள் இந்த ஏலத்தில் இடம்பெறும் என்று மத்திய சுரங்கத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாலிப்டெனம், கிராஃபைட், குளோகோனைட், டைட்டானியம், டங்ஸ்டன், லித்தியம் போன்ற அரிய வகை கனிமங்கள் அடங்கிய சுரங்கங்கள் ஏலம் விடப்பட உள்ளன. பசுமை எரிசக்தி, உரங்கள் தயாரிப்பு, பாதுகாப்பு மற்றும் இதர முக்கியமான துறைகளில் இந்த கனிமங்களின் பயன்பாடு இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுவரை 56 அரிய வகை கனிம சுரங்கங்கள் வெற்றிகரமாக ஏலம் விடப்பட்டிருப்பதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நாட்டின் அணுசக்தி திறன் 24 அணு உலைகள் மூலம் 8.78 ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 7 இடங்களில் அமைந்துள்ள இந்த அணு உலைகள் மூலம் உறுதி செய்யப்பட்ட எரிசக்தி திறன் இந்த அளவை எட்டியிருப்பதாக மத்திய எரிசக்தித்துறை கூறியுள்ளது. இவற்றில் அழுத்தத்துடன் கூடிய அணு உலைகள் மூலமும் கொதித்திறன் அணு உலைகள் மூலமும் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாகவும் இதன் மூலம் அணுசக்தி திட்டங்கள் நிலையான வகையில் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாகவும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. இதன் மூலம் பசுமை பொருளாதார வளர்ச்சியும் வலுவான எரிசக்தி பாதுகாப்பும் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இந்தியா மாலத்தீவு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான முதல் சுற்று பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவடைந்தது. கடந்த வாரத்தில் காணொலி வாயிலாக தொடங்கிய இந்த பேச்சுவார்த்தையில் குறிப்பிடத்தக்க அளவு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை வெளியிட்டுள்ள அறிக்கை தெரிவிக்கிறது. பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக இருதரப்பிலும் ஒப்புக்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாலத்தீவின் மிக முக்கிய வர்த்தக நாடாக இந்தியா விளங்குகிறது என்றும் சென்ற நிதியாண்டில் 771 மில்லியன் டாலர் அளவுக்கு இரு நாடுகளுக்கும் இடையே நடைபெற்றதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நாசா விண்வெளி வீரர் அனில் மேனன் நேற்றிரவு ரஷ்ய விண்கலம் மூலம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு புறப்பட்டுச் சென்றார். சோயூஸ் MS-29 விண்கலம் மூலம் இந்திய நேரப்படி நேற்றிரவு 8:17 அவர் புறப்பட்டு சென்றதாக நாசா தெரிவித்துள்ளது. அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்ப செயல்பாட்டை மையமாக கொண்டு முதல் முறையாக அனில் மேனன் விண்வெளி நிலையத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஹார்முஸ் நீரிணை பகுதியில் 2 வர்த்தக கப்பல்கள் தாக்கப்பட்டதால் மேற்காசியாவில் எழுந்துள்ள பதற்றம் குறித்து மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் உயர்நிலைக்குழு ஆலோசனையை மேற்கொண்டார். அந்த தாக்குதலில் இந்திய மாலுமி ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் அப்பகுதியில் மேற்கொள்ள வேண்டிய ஒருங்கிணைந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து புதுதில்லியில் நேற்று உயர் அதிகாரிகளுடன் அவர் விரிவான ஆலோசனை மேற்கொண்டார். இந்திய மாலுமிகளின் பாதுகாப்பு மற்றும் நலன்களை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கப்பல் போக்குவரத்துத்துறை அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார். ஹார்முஸ் நீரிணையை கடந்து செல்லும் கப்பல்கள் ஒவ்வொன்றையும் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியுறவு அமைச்சகத்துடன் இணைந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் திரு சர்பானந்த சோனோவால் அப்போது கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து செல்வது குறித்து பெல்ஜியம் துணை பிரதமர் டேவிட் கிளாரின்வாலுடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். ஸ்பெயின் பயணத்தை நேற்று நிறைவு செய்த அவர் பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸ் சென்றடைந்தார். அங்கு பெல்ஜியம் துணை பிரதமரும் வேலைவாய்ப்பு, பொருளாதாரம் மற்றும் வேளாண் துறை அமைச்சருமான டேவிட் கிளாரின்வாலை சந்தித்து வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவான ஆலோசனை நடத்தினாா். ஹார்முஸ் நீரிணை வழியாக கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூலிக்கும் முறையை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் திரும்பப் பெற்றுள்ளார். கப்பல்களுக்கான கட்டணத்திற்கு பதிலாக அமெரிக்காவில் வளைகுடா நாடுகள் முதலீட்டு ஒப்பந்தங்களை அமல்படுத்த முடிவு செய்துள்ளதாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ஹார்முஸ் நீரிணையை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருப்பதாக ஏற்கனவே

0: அவர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அதன் வழியாக கச்சா எண்ணெய் வர்த்தகம் தடையின்றி நடைபெறுவதாகவும் அனைத்து நாடுகளின் கப்பல்களுக்கும் நீரிணை திறக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த பதிவில் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்து கடத்தல் கும்பலைச் சேர்ந்த 3 பேரை பஞ்சாப் காவல்துறையினர் நேற்று கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் 18 வயதிற்கு குறைவானவர் என்று பஞ்சாப் காவல்துறை தெரிவித்துள்ளது. அவர்களிடமிருந்து AK-47 ரக துப்பாக்கி உள்ளிட்ட அதிநவீன துப்பாக்கிகள் மற்றும் கையெறி குண்டுகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்திருப்பதாக அம்மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு கௌரவ் யாதவ் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் அமிர்தசரஸ் அருகே உள்ள பாலகன் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெறுவதாகவும் அவர் கூறினார். அசாமில் ஏற்பட்ட கனமழை மற்றும் வெள்ளத்தால் 6 மாவட்டங்களில் அடங்கிய 37,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது அங்கு நீடித்து வரும் வெள்ள நிலவரம் காரணமாக 12 வருவாய் வட்டங்களில் அடங்கிய 92 கிராமங்களில் வெள்ளநீர் சூழ்ந்துள்ளதாக அம்மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. சோனித்பூர் மாவட்டத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் இதுவரை வெள்ள பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4 அதிகரித்துள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. வடக்கு லக்கிம்பூர் மாவட்டம் வெள்ளத்தால் மிக மோசமான பாதிப்பை அடைந்துள்ளதாகவும் சோனித்பூர், தேமாஜி, சிவசாகர், ஜார்ஹத், திப்ருகர் மாவட்டங்கள் தொடர்ந்து வெள்ளத்தில் தத்தளித்து வருவதாகவும் 1,00,000 ஹெக்டேர் பரப்பளவிலான பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளதாகவும் அசாம் மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஒடிசா மாநிலத்தில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார் மாநிலத்தின் ஒரு சில இடங்களிலும் வடகிழக்கு மாநிலங்கள் சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இடி மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் மேற்கு வங்கத்தின் கங்கை கரையோர பகுதிகள், ஆந்திர, கர்நாடக, கேரள மாநிலங்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீர், லடாக் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கடலோர ஆந்திர பகுதிகளிலும் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இன்றும் வெப்ப அலை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் அறிக்கை தெரிவிக்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. டெக்சஸில் நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் ஸ்பெயின் அணி 2-0 என்ற கோல் கணக்கில் பிரான்சை வென்றது. அர்ஜென்டினா, இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே இன்று நடைபெறும் 2வது அரையிறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணியுடன் இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் விளையாடும். இங்கிலாந்துக்கு எதிரான 1வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. பர்மிங்ஹாமில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இங்கிலாந்து அணி 47.5 ஓவரில் 258 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. 259 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்தியா 45.2 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 262 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. கேப்டன் சுப்மன் கில் 80 ரன் எடுத்திருந்தபோது காயம் காரணமாக வெளியேறினார். வாஷிங்டன் சுந்தர் 52 ரன்னும் அக்சர் பட்டேல் 57 ரன்னும் எடுத்து வெற்றிக்கு வழிவகுத்தனர். 18 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து காலிறுதிப் போட்டியில் இந்தியா இந்தோனேஷியாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இன்று பிற்பகல் 2:30 பாங்காக்கில் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரிய வகை கனிம சுரங்கங்களின் 8வது கட்ட ஏலத்தை மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டின் அணுசக்தி திறன் 24 அணு உலைகள் மூலம் 8.78 ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா மாலத்தீவு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான முதல் சுற்று பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவடைந்தது. ஹார்மோஸ் நீரிணை வழியாக கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூலிக்கும் முறையை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திரும்பப் பெற்றுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30 மணிக்கு
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
4: இது திருச்சி மத்தியாலை 936 கிலோஹெர்ட்ஸின் காலை மலர். சின்ன குழந்தைங்களுக்கு

கூட கேரட்டை ரொம்ப பிடிக்கும். காரணம் அதோட ஆரஞ்சு நிறம். கேரட் பச்சையாகவும் கூட சாப்பிட உகந்ததாக தான் இருக்கும். ஜூஸ் பருகினாலும் நல்லது தான். வைட்டமின் ஏ சத்து இதில் இருக்கிறதுனால கண் பார்வை தெளிவாக இருக்க தினமும் கேரட்டை உணவில் சேர்த்துக்கலாம். நீங்களே தெரிஞ்சுக்கலாம் திருச்சி உழவர் சந்தை காய்கனிகளோட விலை நிலவரத்தை. தக்காளி கிலோ ஒன்றுக்கு 25 ரூபாய், கத்திரிக்காய் 70, அவரைக்காய் 90, வெண்டைக்காய் 36, கொத்தவரங்காய் 46, சின்ன வெங்காயம் 70, பெரிய வெங்காயம் 46, பச்சை மிளகாய் 44, சுரைக்காய் கிலோ ஒன்றுக்கு 26 ரூபாய், சவுச்சவ் 36, புடலங்காய் 56, பீர்க்கங்காய் 66, முள்ளங்கி 46, கருணைக்கிழங்கு 1 கிலோ 96 ரூபாய், சேப்பங்கிழங்கு கிலோ ஒன்றுக்கு 56 ரூபாய், சேனைக்கிழங்கு 58, உருளைக்கிழங்கு 30, கேரட் 70, முட்டைக்கோஸ் பீட்ரூட் இரண்டுமே பார்த்தீங்கன்னா 1 கிலோ 50 ரூபாய், பச்சை பட்டாணி கிலோ 1 200 ரூபாய், காலிஃப்ளவர் பூ 1 50 ரூபாய், எலுமிச்சை பழம் 1 4 ரூபாய், கொய்யாப்பழம் 1 கிலோ 130 ரூபாய், பூசணிக்காய் பரங்கிக்காய் 2 1 கிலோ 22 ரூபாய், ஆப்பிள் கிலோ 1 280, ஆரஞ்சு 170, மாதுளை 300, திராட்சை 100. தெரிஞ்சுக்கிட்டோம் திருச்சி உழவர் சந்தையில் இன்றைய காய்கறிகளின் விலை நிலவரத்தை.

இணைந்திருக்கின்றோம். திருச்சி மத்தியாலை 936 கிலோஹெர்ட்ஸின் காலை மலரில் நிகழ்ச்சி. திருச்சி மாவட்டம் திருவரங்கம் கோட்டத்திற்குட்பட்ட திருவானைக்கோவில் துணை மின் நிலையம் மற்றும் ஈபி ரோடு துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணி காரணமாக இங்கிருந்து மின் விநியோகம் பெறும் பகுதிகளில் இன்று காலை மணி 9:45 முதல் மாலை 4 மணி வரை மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு டிவி கோவில் மற்றும் ஈபி ரோடு துணை மின் நிலைய பொறியாளர்கள் தெரிவித்துள்ளனா்.

0: இணைந்திருக்கின்றோம் நாம் திருச்சி மத்தியாலை 936 கிலோஹெர்ட்ஸின் காலை மலரில்.
1: குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்தை காக்கறதுக்காக நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில முக்கியமான ஒண்ணுதாங்க தடுப்பூசிகள். தடுப்பூசி போடுறதுனால உயிருக்கு ஆபத்தான நோய்கள்ல இருந்தும் குழந்தைங்களை அது பாதுகாக்குதுங்க. நம்ம குழந்தைங்களுக்கு சொத்து சேர்க்கறத விட அந்தந்த மாதத்துல போடுற தடுப்பூசியையும் அந்தந்த வயதுல போடுற தடுப்பூசிகளையும் தவறாம போட்டுக்கணுங்க. நோய்களை வரத்துக்கு முன்னாடியே தடுக்கிறது தாங்க மிகப்பெரிய சொத்து. நீங்க கேட்டு இணைஞ்சிருக்கிறது காலை மலர். காலை மலர்ல இது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி குழந்தைகள் நல மருத்துவர் பி மேகநாதன் அவர்கள். வணக்கம் டாக்டர். தடுப்பூசிகளோட முக்கியத்துவம் என்ன டாக்டர்?
2: தடுப்பூசிகள் வந்து இப்ப நிறைய தடுப்பூசிகள் வந்துட்டு இப்ப எல்லா பேரண்ட்ஸ் இருக்குது. என்ன இவ்வளவு தடுப்பூசி வந்துச்சு, இவ்வளவு தடுப்பூசி போடணுமா வேண்டாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ நான் எல்லாத்துக்கும் சொல்றது என்னன்னா, இப்போ நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு 90s கிட்ஸ், 80s கிட்ஸ், 70s கிட்ஸ் சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது கண்டிப்பா அந்த ஸ்கூல்ல வந்து ஒரு போலியோவால் பாதிக்கப்பட்ட ஒரு முடமான குழந்தைகள் கண்டிப்பா எல்லாருமே பார்த்துருப்போம், நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஆனா இப்ப இதே கேள்வி உங்க குழந்தைங்கள்ட்ட கேளுங்க, உங்க குழந்தைங்கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க ஸ்கூல்ல ஆல்மோஸ்ட் யாருமே இருக்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் தடுப்பூசி. ஸோ தடுப்பூசி கண்டிப்பா அவசியமானது. எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, தடுப்பூசி போடும்போது அந்த நோய் வராமல் தடுத்துக்க முடியும். அதனால இப்போ நிறைய தடுப்பூசி வந்துருச்சு. இப்போ ஏன் அப்படி நிறைய தடுப்பூசி வந்துருச்சுன்னா, இப்போ நிறைய பிரச்சனைகளுக்கு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிச்சாச்சு. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா சிக்கன் பாக்ஸ் அப்படி வந்துச்சுன்னா வந்தால் ஊர் ஃபுல்லாக எல்லாருக்கும் வரும். 10 நாள் 15 நாள் படுத்த படுக்க வேப்பிலை தடவி மஞ்சள் தடவி படுக்க வச்சுருவாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வலி இருக்கும், உடம்பு ஃபுல்லாக கொப்பளமாயிரும். அந்த தழும்புகள் இன்னுமே நீங்கள் நிறைய பேர்த்து பார்த்துக்கலாம். ஆனால் இப்போ அந்த சிக்கன் பாக்ஸ் தடுப்பூசி வந்துருச்சு. ஒரு தடுப்பூசி போட்டிங்கன்னா அந்த சிக்கன் பாக்ஸ் வராமே தடுத்துக்கலாம். அதே மாதிரி டைஃபாய்டு காய்ச்சல் கேள்விப்பட்டிருப்பேன். டைஃபாய்டு காய்ச்சல்னா காய்ச்சல் கொதிச்சு அடிக்கும், 2 வாரத்துக்கு மேலோட காய்ச்சல் இருக்கும், நரம்பூசியே கிட்டத்தட்ட 10 நாள் 15 நாள் போட்டால் காய்ச்சல் குறையும். இப்போ இந்த டைஃபாய்டு வியாதிக்கும் தடுப்பூசி வந்துருச்சு. அடுத்து மஞ்சள் காமாலை கேள்விப்பட்டிருப்பீங்க. கண்ணு மஞ்சளாகவும் நிறைய பேர் நாட்டு வைத்தியம் பண்ணுவாங்க, சிலருக்கு சரியாகும் சிலருக்கு சரியாகாது, நிறைய பிரச்சனை வரும். ஆனால் இப்போ ஹெப்படைட்டிஸ் ஏ அப்படிங்கிற மஞ்சள் காமாலைக்கும் தடுப்பூசி வந்துருச்சு. அதே மாதிரி ஃப்ளூ காய்ச்சல், நிறைய பேருக்கு ஃப்ளூ ஜுரம் வரும், மூச்சுத்தணல் வரும், வென்டிலேட்டர் மிஷினில் போயிடுவாங்க, ரொம்ப மோசமாயிரும். ஆனால் அந்த ஃப்ளூக்கும் தடுப்பூசி வந்துருச்சு. ஸோ இப்போது நிறைய தடுப்பூசி வந்தனால நம்ம என்னென்னா எல்லா ஊசியும் போட்டுக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு எடுத்துக்காட்டாக இப்போ ஒர்க்கிங் மதராக இருக்கீங்க, ஒரு தடுப்பூசியின் விலை வந்து இந்த மாதிரி டைஃபாய்டு ஹெப்படைட்டிஸ் ஏ இதெல்லாம் ஒரு 2000 தான் வரும். ஆனால் அதே வியாதி வந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 2-3 வாரம் அந்த குழந்தை கஷ்டப்படும். அதே மாதிரி அதுக்கான ஃபைனான்சியல் லாஸஸ், கிட்டத்தட்ட ஒரு காய்ச்சல் வருது ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறீங்கன்னா இந்த 2000 கம்பேர் பண்ணும்போது நிறைய செலவாகும். ஸோ கால விரயமாகுது, பண விரயமாகுது, மனதளவில் பாதிக்கப்படுறோம். அதே மாதிரி குழந்தை உடலளவில் பாதிக்கப்பட்டு அதை ரெக்கவரி ஆகிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வாரக்கணக்கில் மாசங்களும் ஆகும். அதனால் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் நிறைய தடுப்பூசிகள் போடுறாங்க. எல்லா ஊசியும் போட்டுக்குங்க, எந்த ஊசியும் கெடுதல் கிடையாது. எல்லா ஊசியும் வந்து நம்ம நோயிலிருந்து காத்துக்கிறது தான். இப்போ எப்படி ஒரு பைக்கில் போகும்போது ஹெல்மெட் போட்டு போகிறோம், காரில் போகும்போது கார் சீட் பெல்ட் போட்டு போகிறோம், எப்படி விபத்துலேருந்து காப்பாற்றோ, அதே மாதிரி தடுப்பூசிகள் எல்லாமே நல்லது தான். எந்த சைடு எஃபெக்டும் இல்லை. இதெல்லாம் வந்து நிறைய ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு சைட் எஃபெக்டே இல்லை அப்படின்னு சொன்ன பிறகுதான் மருத்துவமனைக்கு கொடுப்பாங்க. அதனால பயப்பட தேவையில்லை, எல்லா தடுப்பூசியும் போட்டுக்கிறது நல்லது.
1: குழந்தைகள் நல ஆலோசனைகளோட நாளை மருத்துவ நேரத்துல இணைய இருக்கிறாங்க திருச்சி குழந்தைகள் நல மருத்துவர் பி மேகநாதன் அவர்கள்.

பெரம்பலூர் மாவட்டம், குன்னமட்டம் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர் வட்டத்தில் இன்று உங்களை தேடி உங்கள் ஊரில் பொதுமக்கள் குறை தீர் திட்ட முகாம்கள் நடக்க இருக்குதுங்க. குன்னமட்டம், திருவிடை மருதூர் இந்த வட்டத்தை சேர்ந்த பொதுமக்கள் இந்த குறை தீர் திட்ட முகாமில் கலந்துக்கிட்டு தங்களோட கோரிக்கைகளை கொடுத்து உரிய நிவாரணம் பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்னு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அப்படியே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்றைய தங்கம் வெள்ளி விலை நிலவரம். ஆபரண தங்கத்தோட விலை ஒரு கிராம் வந்து 13,150 ரூபாய், வெள்ளி ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா 235 ரூபாய்க்கு விற்கிதுங்க.

திருச்சி மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸில் இது காலை மலர். திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கத்தில் இன்று மாலை 6:30 ஓடும் நதியின் ஓசை அப்படிங்கிற தலைப்பில் முனைவர் அலிபினிஷா அவர்களோட உரை வந்து நடைபெற இருக்குது. தெரிஞ்சுக்கலாம், மேட்டூர் அலையின் நீர்மட்டம் நேற்று மாலை நிலவரப்படி 75.43 கனஅடியாக இருந்தது.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்.
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: இணைந்திருக்கின்றோம் திருச்சி மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸின் காலை மலரில். நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் வருகின்ற 17ஆம் தேதி

திருச்சி மத்தியாலய 936 கிலோஹெர்ட்ஸின் காலை மலரில் நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் வருகின்ற 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் காலை 10 மணி தொடங்கி பிற்பகல் 2 மணி வரை நடைபெற இருக்குதுங்க. வேலைவாய்ப்பற்ற யாவரும் இந்த முகாமில் கலந்துக்கிட்டு தங்களோட தகுதிக்கேற்ற பணி ஆணைகளை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.

திருச்சி மத்தியாலை 936 கிலோஹெர்ட்ஸின் காலமலையில் எல்லாம் இணைந்திருக்கின்றோம். இனி வானிலை முன்னறிவிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். இனி தமிழகம் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும் சொல்லியிருக்காங்க. மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை எதுவும் இல்லை.

0: இனிமையான அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய காலை மலர். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பை இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 8 மணி.
2: ஆகாஷ்வாணி. காலம் போற்றும் கர்ம வீரர் மேனாள் தமிழக முதலமைச்சர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாள் சிறப்பு உரை வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் கே மணிகண்டன் அவர்கள்.
3: மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண்துஞ்சார், எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கருமமே கண்ணாயினார். குமரகுருபரர் எழுதிய நீதிநெறி விளக்கத்தில் இடம்பெற்றுள்ள செய்யுள். தீர்க்கமாய் முடிவு செய்த பின் எத்துணை இடர்பாடுகள் வந்தாலும் செய்து முடிக்க வேண்டிய காரியத்தை செய்தே தீர வேண்டும் என்று உறுதியாயிருப்பவர்கள் உலகில் எதனையும் வெல்ல முடியும். ஏன், உலகத்தினேயே கூட வெல்ல இயலும். அப்படியான செயல் வீரர்தான் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். இன்று கல்வி கண் திறந்த வள்ளல், கருப்பு காந்தி, படிக்காத மேதை, ஏழை பங்காளன், பெருந்தலைவர் என பல்வேறு பெருமைகளுக்கு சொந்தக்காரரான தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் காமராசர் அவர்களின் பிறந்தநாள். பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் 1903 ஜூலை 15 அன்றைய விருதுபட்டியில் குமாரசாமி சிவகாமி அம்மாள் தம்பதியினருக்கு பிறந்தார். சிறு வயதிலேயே தந்தையை இழந்த காமராசர் குடும்பத்தின் பொருளாதார சூழலின் காரணமாக 6 பள்ளிப்படிப்பை தொடர இயலாத நிலைக்கு ஆளானார். தன் மாமாவின் உதவியால் விருதுபட்டியில் கடை ஒன்றில் பணிக்குச் சேர்ந்தார். பத்திரிகைகள் வாசிக்கும் பழக்கம் கொண்ட காமராசர் இந்திய சுதந்திர போராட்டம் பற்றியும் காந்தியடிகளின் கொள்கைகளை பற்றியும் அறிந்து கொண்டார். 1919 தன்னை இந்திய தேசிய காங்கிரசில்

இணைத்துக் கொண்டார். 1920 தொடங்கப்பட்ட ஒத்துழையாமை இயக்கத்தில் தீவிரமாக பங்கெடுத்தார். 1922 விருதுநகர் நகராட்சியின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான சத்தியமூர்த்தி அவர்களை தனது அரசியல் குருவாக வடித்துக் கொண்டார். காங்கிரஸ் கட்சியில் முழு ஈடுபாட்டுடனும் அர்ப்பணிப்புணர்வுடனும் பயணித்த காமராசர் 1924 நடைபெற்ற வைக்கம் போராட்டத்திலும் சுசீந்திரம் கோவில் நுழைவு இயக்கத்திலும் பெரும் பங்காற்றினார். 1925 மதராஸ் மாகாண காங்கிரஸ் கமிட்டியில் உறுப்பினராக சேர்க்கப்பட்டார் காமராசர். காங்கிரஸ் கட்சியின் கொள்கைகளை கிராமப்பகுதிகளில் கொண்டு சேர்த்ததில் காமராசர் அவர்களின் பங்கு அளப்பரியது. 1930 காங்கிரஸ் இயக்கம் சுதந்திரப் போரின் ஒரு பகுதியாக உப்பு சத்தியாகிரகத்தை தொடங்கியது. தமிழகத்தில் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டார் காமராசர். 1936 தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளர் பொறுப்பினை ஏற்றார் காமராசர். 1937 நடைபெற்ற மதராஸ் மாகாண தேர்தலில் சாத்தூர் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1946 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் சாத்தூர் தொகுதியிலிருந்து மீண்டும் வெற்றி பெற்றார். இந்திய அரசியல் நிர்ணய சபையின் உறுப்பினராகவும் காமராசர் தேர்வு செய்யப்பட்டார். 1947 ஆகஸ்ட் 15 இந்திய தேசம் சுதந்திரம் பெற்றது. தேசம் சுதந்திர காற்றை சுவாசித்த ஆண்டில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் காமராஜர். 1950 ஜனவரி 26 குடியரசு நாடாகவும் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டது இந்திய நாடு. 1954 தமிழக முதல்வராக இருந்த ராஜாஜி அவர்கள் தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார். அவரைத் தொடர்ந்து காமராசர் அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டார். 1954 முதல் 1963 வரை 9 தமிழகத்தின் முதல்வராக இருந்தார் காமராசர். காமராசர் தமிழக முதல்வராக இருந்த காலகட்டத்தில் தமிழகம் பல்வேறு துறைகளில் பெரும் வளர்ச்சியடைந்தது. 1956 காமராஜர் ஆட்சிக் காலத்தில்தான் தமிழ் தமிழகத்தின் அலுவலக மொழியாக ஆக்கப்பட்டது. 1957-58 நிதிநிலை அறிக்கை முதன்முறையாக தமிழில் சமர்ப்பிக்கப்பட்டது காமராஜர் ஆட்சிக் காலத்தில்தான். வேளாண்மை, தொழில்துறை மற்றும் கல்வி வளர்ச்சியை குறிக்கோளாக கொண்டு பல்வேறு செயல்திட்டங்களை நடைமுறைப்படுத்த தொடங்கியது காமராஜர் அவர்களின் அரசு. நூல் நூற்பு ஆலைகள், துணி நூற்பு பாவுகள், உரத் தொழிற்சாலைகள், சர்க்கரை ஆலைகள், ரப்பர் தொழிற்சாலைகள், காகித உற்பத்தி ஆலைகள் என வேளாண் துறை சார்ந்தும், நெய்வேலி நிலக்கரி திட்டம், பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை, BHEL எனப்படும் திருச்சி பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட், ஆவடி கனரக வாகன தொழிற்சாலை, கல்பாக்கம் அணுமின் நிலையம், சேலம் இரும்பு உருக்காலை, ஊட்டி கச்சா பிலிம் தொழிற்சாலை என தொழில்துறை சார்ந்தும் தமிழகம் மிக வேகமாக வளர்ந்தது. பெரியார் மின் திட்டம், குந்தா நீர்மின் திட்டம் என அதிக மின் உற்பத்தி திறன் கொண்ட திட்டங்களை நிறைவேற்றி கிராமப்புறங்களை விரைந்து மின்மயமாக்கியது காமராஜர் அரசு. மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகையில் கிராமப்புற மின்மயமாக்குதலில் தமிழ்நாடு மிகப்பெரிய சாதனையை செய்திருந்தது. 1963 இந்தியா முழுவதும் மின்மயமாக்கப்பட்ட 5000 மக்கள் தொகை கொண்ட கிராமங்கள் மற்றும் நகரங்களின் மொத்த எண்ணிக்கை 32,500. இதில் தமிழகத்தில் மட்டும் 657 நகரங்களும் 6,777 கிராமங்களும் மின்மயமாக்கப்பட்டிருந்தன. காமராசர் அரசு ஆட்சியேற்றபோது தமிழகத்தில் மேட்டூர், பைக்காரா, பாபநாசம் எனும் 3 மின் உற்பத்தி தலங்கள் மட்டுமே இருந்தது. காமராஜர் ஆட்சிக் காலத்தில் கல்பாக்கம் அணுமின் திட்டமும், குந்தா, பெரியாறு, கும்பார், அமராவதி, மேட்டூர் கீழ்நிலை திட்டம், கூடலூர் போன்ற நீர்மின் திட்டங்களும், நெய்வேலி, சமயநல்லூர், சென்னை அனல்மின் திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டன. காமராஜர் ஆட்சிக் காலத்தில்தான் மணிமுத்தாறு அணை, அமராவதி அணை, சாத்தனூர் அணை, வைகை அணை, பரம்பிக்குளம் ஆழியார் அணை என தமிழகம் முழுவதும் 20 அணைக்கட்டுகள் கட்டப்பட்டன. அணைகள் மூலம் பாசன வசதி மேம்படுத்தப்பட்டு வேளாண்மை வளர்ச்சியும் குறிப்பிடத்தக்க வகையில் அமைந்தது. காமராசர் ஆட்சிக் காலம் அனைத்து துறை வளர்ச்சிக்கும் பொற்காலம் என கருதுவதில் மாற்றுக் கருத்து எதுவும் இல்லை. இருப்பினும் கல்வித்துறையில் காமராஜர் ஆற்றிய பணிகள் பெருமையோடு நினைவுகூரத்தக்கவை. கல்வித்துறையின் விதிகளை மாணவர்களின் நலனுக்காக மாற்றி கிராமங்கள்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்கச் செய்த சிந்தனையாளர் காமராஜர் அவர்கள். 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்தில் நடுநிலைப் பள்ளி, 5 மைல் தூரத்தில் உயர்நிலைப் பள்ளி என நிறுவி கல்வியின் வேர்களை உறுதிப்படுத்தினார் காமராஜர். மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வியினை அதற்கான சட்டத்தினை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார். பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க பள்ளி சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தார். கல்வித்துறையில் காமராஜர் செய்த உன்னதமான பணியாக கருதப்படுவது மதிய உணவு திட்டம்.
காமராசரின் மதிய உணவு திட்டம் பின்பு சத்துணவு திட்டமாக வலுப்பெற்றது என்பது

0: கூடுதல் சிறப்பாகும். பள்ளிக்கல்வி பயின்ற மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், கால்நடை மருத்துவக் கல்லூரிகள், ஆசிரிய பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவற்றை புதிதாக தொடங்கினார் காமராசர். தமிழகத்தில் பட்டி தொட்டி எங்கும் கிளை நூலகங்கள் பலவற்றை தொடங்கி கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் காமராஜர் அவர்களே ஆவார். பண்டிதர் நேருவின் மறைவிற்கு பின்னர் பிரதம அமைச்சராக பதவியேற்கும் சூழல் இருந்தும் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களையும் இந்திரா காந்தி அம்மையாரையும் பிரதம அமைச்சராக ஆக்கி அழகுறச் செய்தார் கிங் மேக்கர் காமராஜர் அவர்கள். காமராஜர் அவர்கள் மிகவும் எளிமையான வாழ்க்கையை வாழ தலைப்பட்டவர். அரசு அதிகாரத்தினை எவ்விதத்திலும் தன் விருப்பு வெறுப்புகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளாதவர். புகழின் வெளிச்சத்தில் பூத்திருந்த காமராஜர் அவர்களை மத்திய மாநில அரசுகளும் பல்வேறு வகையில் சிறப்பித்திருக்கின்றன. காமராஜர் அவர்களின் நினைவாக மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. காமராஜர் வாழ்ந்த சென்னை இல்லம், விருதுநகர் இல்லம் ஆகிய இரண்டும் அரசுடமையாக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டுள்ளன. சென்னை மெரினா கடற்கரையில் காமராஜர் அவர்களின் சிலை நிறுவப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. பாரதத்தின் தென்கோடியாம் கன்னியாகுமரியில் காமராஜர் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழக கல்வித்துறையில் காமராஜர் செய்த பெரும் நல்மாற்றங்களை நினைவுறும் விதமாக தமிழக அரசால் காமராஜருடைய பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 1975 ஆண்டு அக்டோபர் 2 நாள் காமராஜர் அவர்கள் இவ்வுலக வாழ்வை நீத்த பின்பு 1976 ஆண்டு மத்திய அரசு காமராஜர் அவர்களுக்கு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதினை வழங்கி சிறப்பித்துள்ளது. கட்சி பேதமில்லாமல் அனைத்து தலைவர்களாலும் தவறாமல் பேசப்படும் வாசகம் ஒன்று உண்டு, காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்று. யாராலும் குறை கூற இயலாத அப்பழுக்கற்ற ஆட்சியை, மக்களின் வளர்ச்சியை மட்டுமே கருத்தில் கொண்ட ஆட்சியை அளித்தவர் காமராஜர் அவர்கள். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் அவரவர் கருமமே கட்டளைக்கல் என்கிறது வான்புகழ் வள்ளுவம். காமராஜர் அவர்களின் பெருமைகளுக்கெல்லாம் காரணம் அவரின் தன்னலம் கருதாத உழைப்பே. நம் குழந்தைகளுக்கு கல்வி என்னும் கருவியினை கொடுத்து பாரினில் வீறு நடை போடச் செய்வதே காமராஜரின் பிறந்த நாளாம். கல்வி வளர்ச்சி நாளில் நாம் காமராஜருக்கு செய்ய வேண்டிய மரியாதையாகும். கல்வியை போற்றுவதன் வழியே காமராஜரை போற்றுவோம்.
1: இதுவரை காலம் போற்றும் கர்ம வீரர், மேனாள் தமிழக முதலமைச்சர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாள் சிறப்பு உரை வழங்கினார் சமூகவியல் ஆசிரியர் கே. மணிகண்டன் அவர்கள்.

0: மத்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி
1: https://awards.gov.in.
0: விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.

0: எனக்கு என்ன gift வாங்கிட்டு வந்திருக்கீங்க?
1: நீயே பாருமா.
2: ஹே வாவ், நிறைய கதை books இருக்கு.
0: Thanks பா.
3: என்னங்க குழந்தைக்கு books போய் gift-ஆ வாங்கி தந்திருக்கீங்க?
1: இல்லம்மா, மத்த கிஃப்ட்ஸ்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா புக்ஸ் படிக்கிறதால கிடைக்கிற விஷயங்க அவளை லைஃப் ஃபுல்லா சந்தோஷமா வச்சிருக்கும். அதுவும் சின்ன வயசுல புத்தகங்கள் படிக்கிற பழக்கத்தை கத்து கொடுத்தா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குமா?
3: ஆமாங்க, நீங்க சொல்றதும் சரிதான். புத்தகங்களை படிக்கிறதுல மட்டும் இல்ல, மத்தவங்களுக்கு கொடுக்கறதுலயும் சந்தோஷம் இருக்குல்ல.

0: was adjudged player of the match for his all-round performance. Both the teams will next face each other in second ODI in Cardiff tomorrow. The third ODI will be played at Lord's in London on Sunday. Chirag Jha for Sports Desk.
1: The Indian Meteorological Department, IMD, has issued a red colour warning for heavy to very heavy rainfall with isolated, extremely heavy rainfall over Odisha today. The IMD forecast heavy to very heavy rainfall over Bihar today and over Northeast India, Chhattisgarh, Jharkhand and West Bengal till tomorrow. The IMD predicted thunderstorms accompanied by lightning and gusty winds over the Andaman and Nicobar Islands, Gangetic West Bengal, Jammu and Kashmir, Ladakh, Andhra Pradesh, Karnataka, Kerala, Mahe and Telangana today. Similar conditions are expected over Konkan, Goa, Madhya Maharashtra, Marathwada and Uttarakhand for the next 2 days. Meanwhile, heatwave conditions are predicted over coastal Andhra Pradesh, Tamil Nadu, Puducherry and Karaikal during the day. According to the IMD, hot and humid weather conditions are expected over Delhi, Haryana, Chandigarh, coastal Karnataka, north interior Karnataka, Punjab, Rayalaseema and Uttar Pradesh till tomorrow. And now for a look at today's newspapers, it's over to Subhadra Ramachandran.
2: Thank you, Abhishek. In New York, Jaishankar launches India's bid for UNSCC 2028-2029, reports the Asian Age. Tamil poet and lyricist R. Vairamuthu receives 60th Gyanpeeth Award, informs the Statesman. The Hindu in its editorial piece, Steady in Turbulence, says India must build partnerships in this age of global turmoil. The paper elaborates, Prime Minister Narendra Modi's recent visits to Australia and New Zealand marked yet another step in India's efforts to consolidate partnerships across the Indo-Pacific. In another story, The Hindu says, Can't English be considered an Indian language? Asks Supreme Court. And finally, two to tango. Messi Bellingham headline an intriguing contest, notes in the Sun Times about the upcoming second FIFA semi-final match. The paper adds, Argentina and England have quality all over the pitch and the heart for a fight. And with that, it's back to you, Abhishek.
1: Thank you, Subhadra. And now, before we end the bulletin, the headlines once again. India-UK Comprehensive Economic and Trade Agreement comes into force, pact unlocks duty-free access for nearly 99% of Indian exports. Cent announces 8,508 crore rupees package for rural development in West Bengal. Government to launch 8th tranche of auction for critical and strategic mineral blocks today. US resumes blockade of Iranian ports in response to Iran's attacks on commercial ships in the Strait of Hormuz. In football, Spain storm into final of FIFA World Cup after 2-0 victory over France, Argentina to take on England in the second semi-final tonight. And in cricket, India beat England by 6 wickets in the first ODI of the 3-match series at Edgbaston. And with that, we end the morning news. Have a nice day.
3: நேரம் இப்போது 8:30 ஆகாஷ்வாணி.
4: தூய தமிழும் மறைமலை அடிகளும். மறைமலை அடிகள் அவர்களின் பிறந்த தின சிறப்புரை. வழங்குபவர் ஜே இமல்டா அவர்கள்.
5: தமிழ் வளர்ச்சிக்கு அந்நாளிலிருந்து இந்நாள் வரை பாடுபட்ட அறிஞர் பெருமக்கள் பலர். 19ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் தமிழ்மொழி பிறமொழி கலப்புடன் பேசப்பட்டு வந்தது. பிறமொழி சொற்களை நீக்கி செழுமையாக தூய தமிழை மக்களிடம் கொண்டு சேர்த்தவர் மறைமலை அடிகள் ஆவார்கள். இன்று தமிழ்மொழி செம்மொழி என்ற தகுதி பெற்றிருப்பதற்கு மறைமலை அடிகள் விதைத்த தனித்தமிழ் இயக்க விதையும் ஒரு காரணம் என்றால் அது சற்றும் மிகையாகாது. அன்னாரின் பிறந்த தினம் இன்று. மறைமலை அடிகள், இவரது இயற்பெயர் வேதாச்சலம். இவர் 1876 ஆண்டு சூலை மாதம் 15ஆம் நாள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள காடம்பாடி என்ற சிற்றூரில் சொக்கநாதம்பிள்ளை சின்னம்மாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். பெற்றோர்கள் இவருக்கு இட்ட பெயர் வேதாச்சலமாகும். மறைமலை அடிகள் வெஸ்லியன் மிஷன் என்ற கிறித்தவ பள்ளியில் தொடக்க கல்வியை கற்றார். அங்கு ஆங்கிலம் முதன்மொழியாக இருந்ததால் ஆங்கிலத்தை நன்கு கற்று தேர்ந்தார். தமிழ் நூல்களை கற்க வேண்டும் என்ற ஆர்வம் இவருக்கு இயற்கையாக எழுந்தது. வே. நாராயணசாமி பிள்ளை என்பவரிடம்

நமது மறைமலை அடிகள் தமிழ் இலக்கண இலக்கியங்களை கற்றுக்கொண்டார். அதோடு நிற்காமல் சமஸ்கிருத மொழியையும் நன்கு கற்றார். எனவே அவருக்கு மூன்று மொழிகளில் புலமை இருந்தது. சைவ சமய சொற்பொழிவுகளை ஆற்றி வந்ததால் சுவாமி வேதாசலம் என்று அவரை அழைத்தனர் பொதுமக்கள். பேச்சு வழக்கிலும் எழுத்து வழக்கிலும் பிறமொழி கலப்பு அந்நாட்களில் அதிகமாக இருந்தது. இதனை மாற்ற விரும்பினார் நமது வேதாச்சலம் அவர்கள். தனது பெயரான வேதாச்சலம், அதாவது வேதம், அசலம் என்ற இரண்டு சொற்களாக பிரித்து, வேதம் என்ற பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் மறை என்றும், அசலம் என்ற சொல்லிற்கு இணையான தமிழ் சொல் மலை என்றும், சுவாமி என்பதற்கு இணையான தமிழ் சொல் அடிகள் என்றும், வேதாச்சலம் என்ற தனது பெயரை மறை மலை அடிகள் என்றும் மாற்றினார். தமிழ் இலக்கியத்தில் அவருக்கு இருந்த தனியாத தாகத்தால் தொல்காப்பியம், சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, பதினன் கீழ்கணக்கு நூல்கள் போன்ற நூல்களையும் களங்கமர கற்றுத் தேர்ந்தார். ஒருமுறை மறைமலை அடிகள் அவர்கள் சென்னை கிறித்தவ கல்லூரியில் தமிழாசிரியர் பணிக்கு நேர்காணலுக்கு சென்றார். அந்த கல்லூரியின் பேராசிரியர் தமிழறிஞர் பரிதிமார் கலைஞர் ஆவார். அவர் நேர்காணலின் பொழுது மறைமலை அடிகள் அவர்களிடம் குற்றியலுகரத்திற்கு எடுத்துக்காட்டு சொல்லுங்கள் என்று கேட்டார். அதற்கு பதிலாக மறைமலை அடிகள் அஃது எனக்கு தெரியாது என்று பதிலளித்தார். நீங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளீர்கள் என்றார் பரிதிமார் கலைஞர். மற்றவர்கள் உடனே பரிதிமார் கலைஞரிடம் தெரியாது என்று பதில் சொன்னவரை எப்படி தேர்வு செய்யலாம் என்று வினவினர். உடனே அதற்கு மறுமொழியாக நமது பரிதிமார் கலைஞர் அவர்கள், அஃது என்பது ஆயுதத்தொடர் குற்றியலுகரம், எனக்கு என்பது வன் தொடர் குற்றியலுகரம், தெரியாது என்பது உயிர் தொடர் குற்றியலுகரம் என்று விளக்கினார். இந்த நிகழ்ச்சியில் பரிதிமார் கலைஞரையே வியக்க வைத்தவர் நமது மறைமலை அடிகள் ஆவார். தமிழ் இலக்கியம், மறைபொருளியல், மருத்துவம், சங்க இலக்கிய ஆய்வு, புதினம், பாடல், நாடகம், பரந்துபட்ட பார்வையில் 50க்கும் மேற்பட்ட நூல்களை மறைமலை அடிகள் அவர்கள் எழுதியுள்ளார். இதில் குறிப்பிடத்தகுந்த நூல்கள் என்று பார்த்தால் பொருந்தும் உணவும் பொருந்தா உணவும், மக்கள் நூற்றாண்டு உயிர் வாழ்க்கை, மனித வசியம் அல்லது மனக்கவர்ச்சி, யோக நித்திரை, தொலைவில் உணர்தல், மரணத்திற்கு பின் மனிதர் நிலை, புதின இலக்கியங்களோடு கவிதை இலக்கியங்களையும் இவர் எழுதியுள்ளார். இவர் இயற்றிய குமுதவல்லி குறித்த புதினம் மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்பட்டது என்றும் கூறலாம். ஒருநாள் மாலை தனது சின்ன குழந்தை நீலாம்பிகையுடன் நடைப்பயணம் மேற்கொள்கின்றார் நமது மறைமலை அடிகள். அம்மா நீலா, ஒரே ஒரு தமிழ் பாட்டு பாடுமா என்று சொல்லி இருக்கின்றார். உடனே அந்த சிறுமி தனது மழலை மொழியில் அழகான வள்ளல் பெருமான் எழுதிய பாடலை பாட ஆரம்பித்துள்ளார். பெற்ற தாய் தன்னை மகமறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சம் களை மறந்தாலும், கண்கள் நின்றிமைப்பது மறந்தாலும், நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. இந்த பாடலை மிக அழகாக பாடுகிறாள் சிறுமி நீலாம்பிகை. இதை ரசித்துக் கொண்டே இருந்த மறைமலை அடிகள் இதில் மூன்றாவது வரியை திரும்ப பாடு என்கிறார். உடனே அக்குழந்தை திரும்ப பாடுகிறது, உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும். இவ்வளவு அழகான தமிழ் பாடலில் தேகம் என்ற வடமொழி சொல்லல்லவா இருக்கிறது என்று யோசிக்கின்றார். இந்த வடமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை இந்த இடத்தில் சேர்த்து பார்க்க விரும்பி யோசிக்கின்றார். என்ன சொல்லை பயன்படுத்தலாம் என்று நீண்ட நேரம் சிந்தனை செய்து யாக்கை என்ற தூய தமிழ் சொல்லை பயன்படுத்தி பார்க்கலாம் என்று முடிவு செய்கிறார். ஓசை இன்பம் கிடைக்கிறதா என்று பார்க்க அதை மாற்றி அமைத்து தானே சொல்லி பார்க்கிறார், உற்ற யாக்கையை உயிர் மறந்தாலும் என்று. அடடா, நன்றாக இருக்கிறதே, ஓசை இன்பமும் கிடைக்கிறதே என்று முடிவு செய்து தன் மகளிடம் இனி இந்த பாடலை பாடும்போது உற்ற யாக்கையை உயிர் மறந்தாலும் என்று பாடு என்கிறார். உடனே அந்த சின்ன குழந்தை ஒரு கேள்வி ஒன்றை கேட்கின்றாள். என்ன கேள்வி என்று பார்த்தால், அப்பா, ஒரு தமிழ் பாட்டில் உள்ள வடமொழி சொல்லை எளிதில் மாற்றி அமைத்தாகிவிட்டது. இதே போன்று நாம் அன்றாட வாழ்வில் பட வடமொழி சொற்களை பயன்படுத்துகின்றோம், இதனை எப்படி மாற்றி அமைப்பது என்று கேட்கிறாள். இதை கேட்ட அடிகளார் அவர்கள், பிறமொழி களவா

0: தமிழ் சொற்களை அறிமுகம் செய்ய வேண்டும் என்ற வேர்க்கை உருவாக தனித்தமிழ் இயக்கம் என்ற பெரிய அமைப்பு உருவானது. மறைமலை அடிகள் தன் பெயரை மட்டுமன்றி தனது குழந்தைகளின் பெயரையும் இந்த தனித்தமிழ் இயக்கம் ஆரம்பித்த பிறகு மாற்றி அமைத்தார். நீலாம்பிகை, திருநாவுக்கரசு என்ற இந்த இரண்டு பெயர்களை தவிர்த்து மற்ற பெயர்களை மாற்றி அமைத்தார். திருஞான சம்பந்தர் என்ற பெயரை அறிவு தொடர்பு என்றும், மாணிக்க வாசகர் என்ற பெயரை மணிமொழி என்றும், சுந்தரமூர்த்தி என்ற பெயரை அழகுரு என்றும், திரிபுர சுந்தரி என்ற பெயரை முன்னகர அழகி என்றும் மாற்றி அமைத்தார். நமது மறைமலை அடிகள் முல்லைப்பாட்டிற்கும் பட்டினப்பாலைக்கும் எழுத்தண்ணி முறையில் ஆராய்ச்சி உரை எழுதியுள்ளார். கிட்டத்தட்ட 500 சொற்களில் 9 சொற்கள் வடசொல் என்றும், 2 சொற்கள் திசை சொற்கள் என்றும் முடிவு செய்து முல்லைப்பாட்டில் உள்ள 103 அடிகளில் 2% வடசொல்லின் தாக்கம் இருக்கிறது என்று வரையறை கொடுத்தார். இந்த வரையறைதான் இவருக்கு தனித்துவத்தை கொடுத்தது. 1905 சைவ சித்தாந்த மகா சபாசம் என்ற அமைப்பை தோற்றுவித்தார். 1912 வள்ளலாரின் வழியில் சென்னை பல்லாவரத்தில் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை தொடங்கி அதன் பெயரை பொதுநிலை கழகம் என்று மாற்றினார். இவரே தமிழ் கால ஆராய்ச்சியின் முன்னோடி என்று அழைக்கப்படுகிறார். தமிழ் தென்றலாம் திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் மறைமலை அடிகளாரின் தமிழ் தொண்டை பாராட்டி இவரை சிறப்பாக புகழ்ந்துள்ளார். தென்னாடு என்றால் அடிகள் என்றும், அடிகள் என்றால் தென்னாடு என்றும், மறைமலை ஒரு அறிவு கடல், தமிழ் நிலவு, சைவன் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழ் மொழி எளிய நடையில் பிறமொழி சொற்களின்றி தனித்து இயங்கும் ஆற்றல் கொண்டது என்பதை உலகிற்கு உணர்த்தியவர் அடிகளார் அவர்கள். அவருடைய பிறந்த தினமான இன்று பிறமொழி சொற்களை களவாமல் தூய தமிழ் மொழியில் பேசவும் எழுதவும் உறுதியேற்போம்.
1: தூய தமிழும் மறைமலை அடிகளும். மறைமலை அடிகள் அவர்களின் பிறந்த தின சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் ஜே. இமல்டா அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

0: உயர் கோபுரத்தில் ஏறி நின்று சொல்லும் சொல்லும்.
1: கேட்ட அந்த பாடலின் படம் துலாபாரம். பாடலை பாடியிருந்தார்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா ஆகியோர்.
2: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000-க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
3: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
4: 1800-425-0111.
3: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
4: 9498-34-5350.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது.
5: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில்.

8:46 திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்களின் விருப்பமாய் இது இதே ராகம் புது பாடல்களோடு.

0: கேட்ட அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இதய ராகம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பை இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் ஆர் வேதவல்லி அவர்களின் பாட்டு கேட்கலாம். சுமித்ரா வாசுதேவ் அவர்கள் உடன் பாடியுள்ளார். வி எல் குமார் அவர்கள் வயலின், மன்னார்கோவில் ஜே பாலாஜி அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் இடம்பெறுபவை விஞ்சமூரி வரதராஜ ஐயங்கார் இயற்றிய வர்ண மற்றும் கீர்த்தனைகள். முதலில் சலமேல எனத் தொடங்கும் கனராக பஞ்சக வர்ணம் ஆதிதாளம்.

நேரம் இப்போது 9:28 28 நொடி. அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர் வேதவல்லி அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். சுமித்ரா வாசுதேவ் அவர்கள் உடன் பாடியுள்ளார். வி எல் குமார் அவர்கள் வயலின், மன்னார்கோவில் ஜே பாலாஜி அவர்கள் மிருந்தங்கம், வைக்கமார் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் விஞ்சமூரி வரதராஜ ஐயங்கார் இயற்றிய வர்ணம் மற்றும் கீர்த்தனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இனி ஜாகேலரா ஹேமவதி ராகம் ஆதிதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ஆர் வேதவல்லி அவர்களின் பாட்டு கேட்டோம். சுமித்ரா வாசுதேவ் அவர்கள் உடன் பாடியிருந்தார். வி எல் குமார் அவர்கள் வயலின், மன்னார்கோவில் ஜே பாலாஜி அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் இடம்பெற்றவை விஞ்சமூரி வரதராஜ ஏங்கார் இயற்றிய வர்ணம் மற்றும் கீர்த்தனைகள்.

நேரம் இப்போது 10 மணி. ஆகாஷ்வாணி முத்துச்சிதலாய் பாடல்களை ரசிக்கலாம் இந்த நேரத்தில். நிகழ்ச்சியின் முதல் பாடல் 1000 ஜென்மங்கள் படத்திற்காக எஸ் ஜானகி பாடியிருப்பது.

0: நரேந்திர மோடி தலைமையில் புதுடில்லியில் இன்று நடைபெறுகிறது. தமிழக முன்னாள் முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி சென்னை அண்ணா சாலையில் அன்னாரது திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். விருதுநகரில் காமராஜரின் இல்லத்தில் அன்னாரது திருவுருவ சிலைக்கு ஆட்சித்தலைவர் டாக்டர் சுகபுத்ரா இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நாள் கல்வி வளர்ச்சி நாளாகவும் கொண்டாடப்படுகிறது. தென் மாநிலங்களில் போதைப் பொருளை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து கேரள மாநில உள்துறை அமைச்சர் திரு ரமேஷ் செனிதலாவுடன் முதலமைச்சர் இன்று சென்னையில் முக்கிய ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். விழுப்புரம் மாவட்டத்தில் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் கடந்த மாதம் வரை 12,84,000 மனித வளங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இதுகுறித்து எமது செய்தியாளர்.
1: விழுப்புரம் மாவட்டத்தில் 2026-27 4,43,086 பேர் தொழிலாளர் கணக்கில் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்டு அவர்களுக்கு பணிகள் வழங்கப்பட்டன. இதன் மூலம் 5,59,292 பயனாளிகள் பயன்பெற்று வருகின்றனர். அவர்களுக்கு வேலை அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ளது. 2026-27 ஜூன் மாதம் வரை 12,84,000 மனித சக்திகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
0: திருச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் சார்பில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. 20-க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இதில் பங்கேற்று ஆள் தேர்வு செய்ய உள்ளதால் 18 முதல் 40 வயதிற்குட்பட்ட வேலை நாடுநர்கள் உரிய சான்றுகளுடன் இதில் பங்கேற்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் வாழை மற்றும் காய்கறி பயிர்களை சேதப்படுத்திய காட்டு யானையை வனத்துறையினர் 2 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் வனப்பகுதிக்குள் விரட்டினர். காட்டு யானைகளால் ஏற்படும் பயிர் சேதங்களை தடுக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வனத்துறையினருக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி கார்டிஃபில் நாளை நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா 1-0 என்ற கணக்கில் தற்போது முன்னிலையில் உள்ளது. 3வது இறுதி ஒருநாள் போட்டி லண்டன் லார்ட்ஸில் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

வருகிறோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளே, போடு ஆட்டம் போடு. அப்பாடா, இன்னும் ரெண்டே நாள் வீக்கெண்ட் வரப்போதுங்கிற உற்சாகத்தோட ஓடிட்டு இருக்கும் உங்களை ஆட்டம் போட வைக்க வரும் முதல் பாடல் மாஷான் படத்தில் இருந்து.

இன்றைய வேளாண் அரங்கத்தில் ஒருங்கிணைந்த உர மேலாண்மை நீர்முகத்தில் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை குடுமியான்மலை வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஜி பொற்கொடி அவர்கள். ஹரிஹரன் சொன்னத குரல்களில் வைரமுத்து வரிகளில் நம்மை ஆட்டம் போட வைக்க வரும் பாடல் வருகிறது செல்லமை படத்திலிருந்து.

0: நெற்றிய போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாய் நம்மை உற்சாகப்படுத்தும் இப்பாடலை எழுதியிருக்காங்க தாமரை, இசை அமைச்சிருக்காங்க ஹாரிஸ் ஜெயராஜ்.
1: Raghavan, stay in the prizes, top dollar Curry Lills, Akinatan, you ready? Come on.

0: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
1: திருச்சி வானொலி முதல் அலைவரிசையில் நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைய ஒரு பட பாடலில் ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி என்னும் படங்கள் பாடல்கள் கேட்கலாம்.

நேற்றை இன்று காலை 10:45 எனக்கு பிடித்த திரைப்படம் எம் நியாமுதீன் அவர்களின் பங்கேற்பில் வருகிறது உற்சாகம் உச்சம். கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் திருச்சி முதல் அலைவரிசையில் ஒரு படப்பாடல்கள், ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி என்ற படத்திலிருந்து தொடர்ந்து மனு எஸ் ஜானகி பாடிய பாடல்.

0: ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி என்ற படத்திலிருந்து ஒரு பட பாடல் கேட்டோம். இணைந்திருக்கின்றோம் திருச்சி மத்தியாலை 936 கிலோஹெர்ட்ஸில்.
1: திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் உற்சாகம் உச்சம். இன்று எனக்கு பிடித்த திரைப்படம் நியாமதீன் அவர்கள் தரும் தகவல்களுடன் வணக்கம் மக்களே. நம்ம எல்லாருக்குமே படம் பாக்குறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுலயும் கிரைம், ஹாரர், த்ரில்லர்னா சொல்லவே வேணாம். ஒரு சிலருக்கு சஸ்பென்ஸ் உள்ள படம் பிடிக்கும், ஒரு சிலருக்கு நல்ல ஃபீல் குட் மூவியா பிடிக்கும், இன்னும் சிலருக்கு ஏதாவது ஹாரரா இருந்தா பிடிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான படம் பார்க்க பிடிக்கும். கிட்டத்தட்ட இந்த படம் பாக்குறதும் புத்தகம் வாசிக்கிறது ஒண்ணுன்னே சொல்லலாங்க. ஆமாங்க, புத்தகம் அப்படின்றது நம்ம வாசிக்கும் போது நம்மள கற்பனையான ஒரு உலகத்துக்கு கூட்டிட்டு போகும். ஆனா திரைப்படம் அப்படின்றது நம்ம பார்க்கும் போதே நம்மள வேறொரு உலகத்துல கூட்டிட்டு போயிரும். நம்ம டிக்கெட் எடுத்துட்டு தியேட்டருக்குள்ள போய் உட்கார்றது மட்டும் தெரியும். அதுக்கப்புறம் எப்படா இன்டர்வல் வந்துச்சு அப்படின்னு கேள்வி கேட்கிற அளவுக்கு அந்த ஸ்டோரி நம்மள வந்து உள்ள ஆழமா கொண்டு போயிட்டே இருக்கும். அப்படி ஒரு சிலருக்கு வெவ்வேறு படங்கள் பிடிச்சாலும் ஒரு சிலர் ஒரு படத்தை ஒரு தடவை மட்டும்தான் பாப்பாங்க, ஒரு சிலர் 100 தடவை ஒரே படத்தை பாப்பாங்க. அப்படிப்பட்ட நண்பர்கள்லாம் உங்களுக்கு இருப்பாங்க. அந்த நபர் எதுக்காக அந்த படத்தை அத்தனை முறை பாக்குறாங்கன்னு ஒரு கேள்வி வரும்ல. இதெல்லாம் யோசிக்கும் போதுதான் தெரியுது அந்த படத்துல அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வம். ஆமாங்க, இந்த படம் பாக்குறதுனால அப்படி என்னதான்ப்பா நல்லது இருக்கு அப்படின்னு நம்ம வீட்லயே நிறைய பேர் கேட்பாங்க. நல்லதுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம நிறைய பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம்ல. இப்படி படம் பாக்குறதுனால ஒரு சிலருக்கு அவங்களுடைய கற்பனை திறன் அதிகரிக்கும். இன்னொரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கதையை மட்டும் கவனிக்காம அந்த கதையில வரக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் கவனிப்பாங்க. இப்ப நான் ஒரு மியூசிக் பிளே பண்றேன். ஹாரரா இருக்குல்ல, இதான் பேக்ரவுண்ட் மியூசிக்கோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. எந்த ஒரு படமா இருந்தாலும் அந்த படத்துக்கு ஒரு நல்ல பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கணும், நல்ல சினிமாட்டோகிராஃபி இருக்கணும், நல்ல ஸ்கிரீன் பிளே இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் ஒரு ஃபீல் குட் மூவிய, ஒரு நல்ல படத்தை நம்ம ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். சரி, இப்ப இதுக்கு

0: இதெல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு தானே கேக்குறீங்க. தனக்கு பிடிச்ச படத்தை பத்தி நம்ம கிட்ட ஞாபகம்ன்றவங்க பகிர்ந்துக்க வராங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்னோட கருத்தை நான் அவங்க கிட்ட சொல்றேன்.
1: வணக்கம், என் பேர் நியாமிதீன். நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கேன், டைரக்டராக டைப் பண்ணிட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு எனக்கு பிடித்த திரைப்படம் அப்படிங்கிற தலைப்புல நான் ரீசெண்டா பார்த்த என் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச படமான கட்டா குஸ்தி ரவுண்ட் 2 பத்தி உங்களோட பகிரத்துக்கு வந்திருக்கேன். டைரக்டர் செல்ல ஐயாவு இயக்கத்துல விஷ்ணு விசால், ஐஸ்வர்யா லட்சுமி, முனிஷ்காந்த் மற்றும் பலர் நடித்த, இசையமைப்பாளர் ஷான் ரோல்டன் இசையமைச்ச கட்டா குஸ்தி படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மூவியை பத்தி சொல்லணும்னா ஒரு ஃபுல் ஃபேமிலி என்டர்டெய்னர், காமெடியா இருக்கட்டும் எமோஷனலா இருக்கட்டும் எதுவுமே குறையில்லாம ஃபுல்ஃபில்லாக இருந்தது. மற்ற பார்ட் 2 படங்களை ஒப்பிடும்போது இந்த படத்தை பார்ட் 1 பேஸ் பண்ணி ரொம்ப அழகாக ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருந்தாரு இயக்குனர் செல்ல ஐயாவும். படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் தன்னோட மனைவியின் கனவுகளுக்காக தன்னோட ஈகோ எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு மனைவியோட வெற்றிக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்காரு. அப்போ அவங்களுக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அவங்கள டிவோர்ஸ்க்காக கோர்ட் வரைக்கும் கொண்டு போகுது. கடைசியில் ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா, எப்படி சேர்ந்தாங்க அப்படிங்கிறது தான் கதை. பார்ட் 1 ஹீரோயின் ஒரு பெரிய ரெஸ்லர், குடும்பத்து கட்டாயத்துக்காக ஹீரோயின் ரெஸ்லருங்கிறத மறைச்சு ஹீரோவை கல்யாணம் பண்ணிட்டு வராங்க. உண்மை தெரிஞ்சதும் ஹீரோ கோபத்துல சண்டை போட்டு பிரியற மாதிரி அப்புறம் சேர்ந்துருவாங்க. இப்போ பார்ட் 2 ஒன்னா சேர்ந்த குடும்பம், கணவன் மனைவி குழந்தை அப்படின்னு சந்தோஷமா இருக்காங்க. அக்கம் பக்கத்துல என்னதான் தன்னை கேலி கிண்டல் செஞ்சாலும் தன்னோட மனைவிக்காகவும் குழந்தைக்காகவும் ஈகோ எதுவும் பார்க்காம ஒரு நல்ல ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்காரு நம்ம ஹீரோ. தன்னோட மனைவிய வேலைக்கு அனுப்புறது, குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறது அப்படின்னு சமூகத்துல ஒரு ஆண் செய்ய தயங்குற எல்லா விஷயத்தையும் தயங்காம செய்யறாரு நம்ம ஹீரோ. கதையை விரிவா பாக்கணும்னா, ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ தண்ணி பிடிக்கிறது, பாத்திரம் கழுவுறது, இட்லி ஊத்துறது, சட்னி அரைக்கிறது, ஒய்ஃபை வேலைக்கு அனுப்புறது, குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறது அப்படின்னு எந்த ஒரு ஈகோ இல்லாம எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறாரு. இந்த போட்டு நம்ம ஹீரோயின் ரெஸ்லிங் ஒர்க் அவுட் அப்படின்னு ஹஸ்பண்டோட ஹெல்ப்போட சக்சஸா அவங்க கோலை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இடையில அவங்களோட கோச்சுக்கும் அவங்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருது. அதனால நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளால ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் சண்டை வர ஆரம்பிக்குது. அப்போதைக்கு ரெண்டு பேரும் பிரிஞ்சு போற நிலைமையாகுது. அந்த சமயத்துல குழந்தைய ஹீரோயின் தன்னோட பாதுகாப்புல வச்சுக்கிறாங்க. குழந்தைய பார்க்க முடியாத ஹீரோ குழந்தைய திட்டத்தனமா பாக்குறாரு, குழந்தைக்கு தேவையானதை சமைச்சு தராரு, அவங்க கூட தெரிஞ்சு டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. இது தெரிஞ்ச ஹீரோயின் சண்டை இன்னும் பெருசாகிருது. பெருசாகிறதுனால கோர்ட் வரைக்கும் போறாங்க. இப்படியே சண்டை பெருசாகிட்டே இருக்கும் போது ரெண்டு பேரும் சேர்ந்து கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்டுக்கு போய் எந்த தீர்வும் கிடைக்கல. கடைசியா இவங்களையும் முடிவு பண்றாங்க, ரெண்டு பேரும் குஸ்தி போடலாம் அப்படின்ட்டு. ஜெயிக்கிறவங்களுக்கு குழந்தை, அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு ரெண்டு பேரும் குஸ்தி போடுறாங்க. இதுல யார் ஜெயிக்கிறா, ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்றாங்களா அப்படிங்கறது தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ். தன்னோட சின்ன வயசுல தனக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் ஆன ரெஸ்லிங்க சூஸ் பண்ணி அதுல ஜெயிச்ச ஹீரோயின் தன்னோட பிள்ளைக்கு அவங்களோட கனவான ரெஸ்லிங்க திணிக்கிறாங்க. ஆனா அந்த குழந்தைக்கு டான்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறத பெரிய விஷயமாவே பாக்கல. இங்க எத்தனை பேரு நம்ம குழந்தைக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்ம செய்யறோம், நமக்கு பிடிச்சதானே அவங்களுக்கு திணிக்கிறோம், அவங்களுக்கு பிடிச்சதை அவங்களை செய்ய விடலாமே அப்படிங்கிற கருத்தை கரெக்டா சொல்லுது இந்த படம். இந்த காலகட்டத்துல குழந்தைங்களுக்கு, அதாவது பெண் குழந்தைங்களுக்கு தற்காப்பு கலங்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு அப்படிங்கறதையும் இந்த படம் சொல்லுது. ஒரு பெண் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்றத எந்த தயக்கமும் இல்லாம ஏத்துக்கிற இந்த சமுதாயம், ஒரு ஆண் தன்னை ஹவுஸ் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லும் போது ஏன் இத்தனை கேலி கிண்டலும் செய்யுது? ஒரு கணவன் தன்னோட மனைவியை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட கனவை தன்னோட கனவா ஏத்துக்கிட்டு அவங்களோட வழிகளை தன்னோட வழிகளா ஏத்துக்கிட்டு ஒன்னா இருக்கிறது தானே குடும்பம். அதுல என்ன பெண் ஹவுஸ் ஒய்ஃப், ஆண் ஹவுஸ் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்றதுல என்ன தயக்கம் அப்படிங்கறதையும் இந்த படத்துல இயக்குனர் செல்ல ஐயாவு தெளிவா சொல்லியிருக்காரு. ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி எப்படி ஒரு பெண் காரணமா இருப்பாளோ, அதே மாதிரி ஒரு பெண்ணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆண் காரணமா இருப்பான். அதே மாதிரி கல்யாண பெண்ணோட வெற்றிக்கு பின்னாடி அவங்களோட கணவன் கண்டிப்பா இருப்பாரு அப்படிங்கறது இந்த படம் மூலமா நம்ம இயக்குனர் செல்ல ஐயாவும் நம்மளுக்கு தெளிவா சொல்றாரு. படத்துல அண்டர்ரேட்டட் சாங் அப்படின்னு பாக்கும்போது அப்பாவுக்கும் மகளுக்கும் இருக்கிற கனெக்ஷனை சொல்ற மாதிரி ஒரு பாடல் அமைஞ்சிருக்கு. அந்த பாட்டு தியேட்டர்ல மக்கள் கவனத்தை வெகுவாவே ஈர்த்திருக்கு. பல பெண்கள் தங்களோட திருமணத்திற்கு பிறகு தங்களோட லட்சியத்தை கைவிடுறாங்க. அதையெல்லாம் உடைச்சு தன்னோட கெரியர்லயும் தன்னோட குழந்தைய வளர்க்கறதுலயும் ஈடுபாடோட இருக்கிறாங்க ஹீரோயின். காமெடின்னு பாக்கும்போது கருணாஸ் முனிஷ்காந்த் ரெண்டு பேரும் கூட்டணியும் ஒரு குடும்ப படத்துக்கு ஏத்த மாதிரி நல்ல நகைச்சுவையா இருந்தது. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் முக்கியம் இல்ல, ஒரு சாமானிய மனுஷன் தன்னோட நேரத்தையும் தன்னோட பணத்தையும் செலவு பண்ணிட்டு ஒரு படம் பார்க்க வந்தா அந்த படம் ஃபுல்ஃபில்லா இருக்கணும்னு. அந்த வகையில இந்த படம் ஃபீல் குட் மூவி தான், கண்டிப்பா இது ஒரு ஃபீல் குட் மூவி. எல்லாரும் தவறாம போய் தியேட்டர்ல பாருங்க. நன்றி, வணக்கம்.
0: சமீபத்துல ஜூலை மாதம் வெளியான கட்டா குஸ்தி 2 திரைப்படத்தை பத்தி நம்ம கிட்ட அருமையா பகிர்ந்துகிட்டாங்க நியாமதின்றவங்க. ஒரு திரைப்படம் அப்படின்றது வந்து சமூக சிக்கலை மட்டும் பேசக்கூடாது, அந்த சிக்கலை பேசி அதற்கான தீர்வையும் கொடுக்கணும் அப்படின்றத பத்தியும் சொன்னாங்க. அவங்க இன்னைக்கு நிறைய பேர் வந்து படம் எடுக்கிறாங்க, ஆனா அந்த

படம் எல்லாம் மக்கள் மனதில் போய் நிற்குதா அப்படின்றது கேள்விக்குறிதான். ஒரு நல்ல திரைப்படம் கொண்டு வரணும், அந்த திரைப்படம் எப்படி மக்கள் மத்தியில போய் சேரணும் அப்படின்றத பத்தியும் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்றத பத்தியும் நம்ம கிட்ட நியாமதின்றவங்க பகிர்ந்துகிட்டாங்க. எப்பா படம் பாருங்க, நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த பரபரப்புக்கு நடுவுல ஒரு 2 மணி நேரம் ஒரு தியேட்டர்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம குடும்பத்தோட பார்க்கும் போது நம்ம கவலையெல்லாம் பஞ்சா பறந்துரும். ஏன்னா நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா திரைப்படம் இருக்கு. சினிமான்றது ஒரு விண்டோ மாதிரிங்க. நம்ம பார்க்காத உலகத்தை, பயணிக்காத நாடுகளை, தெரியாத கலாச்சாரத்தை நம்ம கண் முன்னாடி ஒரு சின்ன திரையில கொண்டு வந்து காட்டிடுறாங்க. இன்னும் சொல்லணும்னா நிஜ வாழ்க்கையில சாதிச்ச மனிதர்களுடைய வாழ்க்கை வரலாற்று படங்களும் இல்ல அப்படின்னா நமக்கு ஒரு மோட்டிவேஷனலான கதையோ அப்புறம் ஒரு உத்வேகத்தை தரக்கூடிய கதையோ நம்ம எல்லாரையுமே ரொம்ப ஈர்க்குதுன்னு சொல்லலாம். அந்த படத்துல அவனாலே முடியுதுப்பா, நம்மளால முடியாதா அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் தாட்டும் நமக்குள்ள வந்துரும். நான் முதல்ல சொன்ன மாதிரி இசை, ஒளிப்பதிவு, எழுத்து, நடிப்பு, இப்படி பல கலைகள் ஒன்னா சேர்ந்த இந்த சினிமா மனிதனுடைய கற்பனை திறத்தை மேம்படுத்துவதோட நம்மளுடைய உணர்வையும் தூண்டுதுன்னு சொல்லலாம். அதனால வாரத்துக்கு ஒருக்கா நம்மளால தியேட்டருக்கு போக முடியலனாலும் மாசத்துக்கு ஒரு தடவை தியேட்டருக்கு போய் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் விமலா, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் என்னோட இணையலாம். நன்றி. திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் உற்சாகமுச்சம் நிகழ்ச்சியில் நேர்கள்

இருக்கிறேன். நான் விமலா, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் என்னோடு இணையலாம். நன்றி. திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் உற்சாகமுச்சம் நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது எனக்கு பிடித்த திரைப்படம் நியாமதீன் அவர்கள் தந்த தகவல்களுடன்.

0: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
1: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: நாம் இணைந்திருக்கின்றோம் திருச்சி மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸ்.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி நேயர்கள் இனி கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் துவக்க பாடலாக ஒலிக்கிறது அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்.
1: காய்கறி பயிர்களில் எப்பவுமே ஒரு நோயுடைய பாதிப்பு தென்பட்ட உடனே அந்த பகுதியை வந்து அப்புறப்படுத்தி எரிச்சு கொள்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அதுதான் வந்துட்டு பாதிப்பினுடைய அறிகுறி, அதிலிருந்து தான் வந்துட்டு மற்ற பயிர்களுக்கு வந்துட்டு பாதிப்பு பரவும். அதனால அந்த பகுதியை அழிக்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நல்ல இடைவெளி விட்டு வந்து நம்ம பயிர் சாகுபடி செய்யறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். காற்றோட்டம், சூரிய ஒளி படுறதுக்கான வாய்ப்பு நிறைய கொடுக்கும். அதனால பூச்சி நோய்களுடைய பாதிப்பு வந்துட்டு ரொம்ப குறையும். அதனால நோய் கட்டுப்பாட்டில் இது ஒரு நல்ல தொழில்நுட்பம்.
0: காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ப. நாராயணன் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: அம்மன் கோவில் கிழக்காலை திரைப்படத்திலிருந்து கேட்கலாம் பி. ஜெயச்சந்திரன், எஸ். ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

நேரம் 11:15. தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் ஒழிக்கிறது எங்க ஊர் காவல்காரன் திரைப்படத்திலிருந்து பி. சுசீலா பாடியுள்ள பாடல்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் புரோகிராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள் நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: ஒலிக்கவிருக்கும் பாடலை பாடியவர்கள் SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அபூர்வ சகோதரர்கள்.

0: பாட வைக்கும் காதலுக்கு ஜே, வாலிபத்தின் பாடலுக்கும் ஜே.
1: வாசமுள்ள பூவெடுத்து தூளே.

0: அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
2: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் கேட்கலாம் இது நம்ம ஆளு திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருக்கும் பாடல்.
3: இதுதான் காதலா அடராமா, இது என்ன வேதமோ நெஞ்சுக்குள்ளே

தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக ஒலிக்கிறது அண்ணா நகர் முதல் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்.

0: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
1: குறளமுதம்
2: காலமறிதல் 49 அதிகாரம் 8 குறட்பா.

தமக்கு சாதகமான காலம் வரும் வரையிலும் பகைவரை கண்டால் பணிந்து போக அவர்களுக்கு முடிவு காலம் வரும்பொழுது அவர்கள் தலை கீழே விழும்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: இன்னைக்கு நம்ம ஹீரோ யாரு தெரியுமா? விமானத்துக்கே அண்ணனான ஆல்பட்ராஸ் பறவை தான். ஆல்பட்ராஸ் பறவைக்கு ஒரு சூப்பர் டேலண்ட் இருக்கு. என்னன்னா, இது கடலுக்கு மேல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பறக்கும். சில நேரங்கள்ல பல நாட்கள் தரையிலே இறங்காம காத்தோட சேர்ந்து பறந்துகிட்டே இருக்குமா. நம்மெல்லாம் ரெண்டு மாடி படிக்கட்டு ஏறினாலே மூச்சு வாங்குது, நாக்கு தள்ளுது, தண்ணி வேணும்னு கேக்குது, என்ன பண்றது? முதல்ல இது எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வெள்ளை நிறத்துல உடலும், கருப்பு இல்லனா அடர் நிற ரெக்கைகளும், நீளமா வளைஞ்ச அலகும், அதோட ரெக்கைய முழுசா விரிச்சுது அப்படின்னா 3.7 மீட்டர் வரைக்கும், அதாவது சுமார் 12 அடி வரைக்கும் இருக்குமா. அதனாலதான் இது உலகத்திலேயே அதிகமான ரெக்கை விரிப்பு கொண்ட பறவைகள்ல ஒன்னா இருக்கு. நம்ம வீட்டுல கொடை விரிச்சு வைக்கிறதுக்கே இடம் பத்தாதுன்னு சொல்லுவோம், ஆனா இது ரெக்கைய விரிக்கிறதுக்கு ஒரு ரூமே வேணும் போல இருக்கு. சரி, இந்த பறவை எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா, தெற்கு பெருங்கடல், நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, தென் ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்கா, இதை சுத்தி இருக்கிற தீவுகள்ல தான் இது அதிகமா காணப்படுது. சில இனங்கள் வட பசிபிக் கடல் பகுதிகளிலும் இருக்குது. ஆல்பட்ராஸ் தரையிலேயே இறங்காம கடல்லையே வாழ்றதுனால இதுக்கு ஓஷன் வாண்டரர் அப்படின்னு ஒரு பேரும் இருக்கு. அது என்னெல்லாம் சாப்பிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா மீன், கணவாய், இறால், இந்த மாதிரி கடல் வாழ் உயிரினங்களை தான் நிறைய சாப்பிடுது. சில நேரங்கள்ல கடல் மேல்பரப்புல மிதக்கக்கூடிய உணவுகளையும் சாப்பிடுது. இது மனுஷங்க மாதிரிதான், 60 வருஷம் தாண்டி கூட இது வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்கான். அது மட்டும் இல்லாம ஒரே துணையோட நீண்ட காலம் வாழக்கூடிய பறவைகள்ல இதுவும் ஒண்ணு. ஆனா காதலிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணும் தெரியுமா? செம்மையா டான்ஸ் ஆடி எப்பயும் போல அதை கவர் பண்ணும். இதுதான் ஸ்மார்ட் ஒர்க்க ஆல்பட்ராஸ் கிட்டதான் நம்ம கத்துக்கணும். அவ்வளோ பெரிய ரெக்க இருந்தாலும் அதை அடிக்கடி எல்லாம் அடிச்சு பறக்காது. கடல் காத்த புத்திசாலித்தனமா பயன்படுத்தி மணிக்கணக்கா அது பறக்கும். இனிமே யாராவது உங்ககிட்ட வந்து எவ்வளவு தூரம் போறீங்கன்னு கேட்டாங்கன்னா, ஆல்பட்ராஸ் அளவுக்கு தூரமால பக்கத்து டீ கடைக்கு தான் போறேன்னு சொல்லி எஸ்கேப் ஆயிருங்க.

0: இணைந்திருக்கின்றோம் நாம் திருச்சி மத்தியலை 936 கிலோஹெர்ட்ஸில்.
1: NCERT
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
2: திங்கட்கிழமை தொடங்கி

0: வெள்ளிக்கிழமை வரை
1: மாலை 5:30 மணிக்கு
0: NCERT
1: வகுப்பறையாகும்.
0: உங்கள் வரவேற்பறை.
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: நேயர்களே, உங்களை நினைவிற்கு இன்று பகல் 2:15 ட்ரிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஒருங்கிணைந்த உர மேலாண்மை வேளாண் அரங்கத்தில் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை குடுமியான்மலை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஜி பொற்கொடி

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

திரைக்கானம் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 12:10. இப்பொழுது கேட்கலாம் சங்கீத சாரல். இன்றைய இதில் பி வி கிருஷ்ணன் அவர்கள் வாசித்தளித்துள்ள நாகசுரைசை. அரங்கிசையின் தொடக்கமாக நிற நம்மித்தி நீவே கதி என தொடங்கும் மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனை, ராகம் சக்கரவாகம் ஆதி தாளம்.

அரங்கிசையில் அடுத்து மகாதேவ சிவசம்போ, தஞ்சாவூர் சங்கரையர் பாடல், ரேவதி ராகம், ஆதித்தாளம்.

இன்றைய சங்கீத சாரலில் இதுவரை பி வி கிருஷ்ணன் அவர்கள் வாசித்தளித்திருந்த நாகஸ்வர இசை கேட்டீர்கள். நேர்களை, உங்களின் நினைவிற்கு இன்றிரவு 10 மணிக்கு அரங்கிசையில் சங்கீதா சிவகுமார் அவர்களின் பாட்டு இடம்பெறுகிறது. நமது திருச்சி மத்தியாலை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்று பிற்பகல் 2:30 கிராம சமுதாயம், கிராமப்புற இளைஞர்களும் திறன் வாய்ப்புகளும் மாவட்ட இளையோர் அலுவலர் எஸ் கீர்த்தனா, தன்னார்வலர்கள் திருவரம்பூர் தஸ்லீம்பானு, புள்ளம்பாடி டி திவ்யா ஆகியோர் பங்கு பெறும் கலந்துரையாடல்.

இன்றிரவு மணி 7:25 உழவர் உலகம். இதில் இயற்கையோடு இணைவோம். தொடரில் ஒரு ஏக்கரில் இயற்கை விவசாயம். தஞ்சாவூர் மாவட்டம் செந்தலை நா சி ராதாரவி அவர்களோடு ஒரு சந்திப்பு.

0: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியா பிரிட்டன் இடையே இன்று அமலுக்கு வந்துள்ள விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்பு மிக்கது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் பிறந்த நாளையொட்டி தலைவர்கள் பலர் மரியாதை செலுத்தியுள்ளனர். இளையோரின் ஆற்றல் நாட்டின் மிகப்பெரிய சக்தியாக திகழ்வதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா பிரிட்டன் இடையே இன்று அமலுக்கு வந்துள்ள விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்பு மிக்கது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிரிட்டனுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்யும் 99% பொருட்களுக்கு 100% வரிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த விரிவான வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் நாட்டின் ஜவுளித்துறை, தோல்துறை, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர், விவசாயிகள் உள்ளிட்டோர் பெரிதும் பயனடைவார்கள் என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இதன் மூலம் நாட்டின் ஏற்றுமதி அதிகரிக்கும் என்று தெரிவித்துள்ளார். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களில் வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு பல்வேறு நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளதன் விளைவாக வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட முடியும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் இந்தியா பிரிட்டன் வர்த்தக ஒப்பந்தம் முக்கிய மைல்கல்லாக திகழ்வதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த ஒப்பந்தத்தின் மூலம் விவசாயிகளும் வேளாண் துறையினரும் பயனடைவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்துள்ளதை அடுத்து சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரிட்டன் துணை தூதர் டாக்டர் சுதாபா சௌத்ரி இந்தியாவிலிருந்து பிரிட்டனுக்கு ஏற்றுமதி செய்யப்பட உள்ள பொருட்களை கொடியசைத்து அனுப்பி வைத்தார். இந்த விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார உறவுகள் மேம்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதேபோல் தமிழகத்தின் கரூரில் நடைபெற்ற பிரிட்டனுக்கு ஜவுளிப் பொருட்களை அனுப்பி வைக்கும் நிகழ்ச்சியில் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் கோவை மண்டல கூடுதல் தலைமை இயக்குநர் திரு ஸ்ரீதர் பங்கேற்று பேசினார்.
1: பேசிக்கலி இந்த எஃப்டிஓட அட்வான்டேஜ் என்னன்னா வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்மளோட காம்படிட்டிவ்னஸ்ல உள்ள பங்களாதேஷ், சைனா, மற்ற கண்ட்ரி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வந்து அவங்களோட ப்ராடக்ட்டோட நம்மளோட ப்ராடக்ட் காம்படிட்டிவ்னஸ் ஜாஸ்தியா இருக்குது. காரணம் என்னன்னா, நம்மளோட ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா யூகேல வந்து 0% போயிடும். சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் அங்க அந்த கண்ட்ரில இருக்காவாசி நம்மளோட ப்ராடக்ட் வந்து பிரிஃபரன்ஸ் ஜாஸ்தியா இருக்குமே. சோ எல்லாரும் காம்படிட்டிவ் எட்ஜ் ஓவர் அதர் கண்ட்ரிஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் ஒன். செகண்ட் வந்து லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா வி டிட் ஆல்மோஸ்ட் 800 crores ஃப்ரம் கரூர். ஸோ இந்த இந்தியா யூகே செட் ஆனால அக்ரிமெண்ட்னால வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா இட் வில் பி டபுள். வி ஹோப் இட் வில் பி டபுள். கண்டிப்பா வந்து 1600 crores பண்ணுவாங்க அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இலக்கா வச்சு நம்ம கரூர்லேருந்து பண்ணோம்னா டெஃபினட்டா அது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்ஃபில் ஆகும். அதுக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, டிஜிஎஃப்டி, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் அவர் மெயின் மோட்டோ.
0: தமிழக முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், எளிமை, நேர்மை, தன்னலமற்ற மக்கள் சேவை ஆகியவற்றின் உயரிய அடையாளமாக திகழ்ந்தவர் காமராஜர் என்று தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு குழந்தையும் கல்வி பெறும் நோக்கில் ஆயிரக்கணக்கான பள்ளிகளை தொடங்கி ஏழை மற்றும் கிராமப்புற மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்கு அவர் வழிவகுத்தார் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார்.

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் சுதந்திரத்திற்காகவும் தேசத்தின் வளர்ச்சிக்காகவும் தமது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் காமராஜர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். நாட்டின் வளர்ச்சி, கல்வி, ஏழை எளியோரின் நலன் போன்றவற்றில் அவரது பங்களிப்பை நினைவு கூர்வதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வலைதள பதிவில், தேசத்தை முன்னேற்றக்கூடிய ஒரே சக்தி கல்வி என்பதை நம்பிய அவர், எளிய குடும்பத்தினரின் குழந்தைகள் கல்வி கற்க வேண்டும் என்ற நோக்கில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகம் செய்து புரட்சி செய்தவர் காமராஜர் என்று கூறியுள்ளார். தமிழகம் இன்று அடைந்திருக்கும் பல்வேறு வளர்ச்சிகளுக்கு வித்திட்டவர் காமராஜர் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கர்நாடகாவிலிருந்து திரு மன்சூர் அலிகானும் மத்திய பிரதேசத்திலிருந்து திரு ரஜ்னீஷ்குமார் அகர்வாலும் மாநிலங்களவை உறுப்பினர்களாக இன்று பதவியேற்றுக் கொண்டனர். குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவைத் தலைவருமான திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இளையோரின் ஆற்றல் நாட்டின் மிகப்பெரிய சக்தி என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். உலக இளையோர் திறன் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளையோரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள அனைத்து இளைஞர்களும் நவீன திறன் பயிற்சி பெற்று இந்தியாவை முன்னணி நாடாக மாற்ற முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நாளையொட்டி உத்தரப்பிரதேசம், டெல்லி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. திறன் இந்தியா இயக்கத்தின் 11வது ஆண்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கடந்த 2015 ஆண்டு இதே நாளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி திறன் இந்தியா இயக்கத்தை தொடங்கி வைத்தார். இளையோருக்கு திறன் பயிற்சி அளித்து தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான பயிற்சி பெற்ற பணியாளர்களை வழங்குவதற்காகவே இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது. இதன் மூலம் 6 கோடி இளைஞர்கள் திறன் பயிற்சி பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திறன் இந்தியா இயக்கத்தின் மூலம் ஆண்டுதோறும் 1 கோடி இளைஞர்கள் பயிற்சி பெற்று வருகின்றனர். தேசிய புலனாய்வு முகமை மகாராஷ்டிராவில் நடத்தும் புலனாய்வு வழக்குகளை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றத்தை அமைக்க மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மகாராஷ்டிர மாநில அரசுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் இது தொடர்பான அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. மும்பை மாநகர நீதிமன்றத்தின் வளாகத்திலேயே இந்த வழக்குகளை விசாரிக்க இடம் ஒதுக்கப்படவுள்ளது. தேசிய புலனாய்வு முகமையின் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு காணும் வகையில் இந்த சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்படவுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக பேசிய ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ், சீர்திருத்தம் மேற்கொள்ளப்படாவிட்டால் ஐநா மீதான மக்களின் நம்பிக்கை குறைய வாய்ப்புள்ளதாக கூறினார். 80 ஆண்டுகள் பழமையான ஐநாவின் சட்டங்கள் உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள போதுமானதல்ல என்று அவர் சுட்டிக்காட்டினார். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் சீர்திருத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். அனைத்து நாடுகளும் வளர்ச்சியடைவதற்கு பொருளாதார உதவி வழங்க இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சர்வதேச நிதி நிறுவனங்கள் வளர்ச்சி திட்டங்களுக்கு கடனுதவி அளிக்க வேண்டும் என்றும் திரு ஹரீஷ் வலியுறுத்தினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 2வது அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. அட்லாண்டாவில் இப்போட்டி நள்ளிரவு 12:30 தொடங்குகிறது. இலங்கைக்கு எதிரான 1வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 257 ரன் எடுத்திருந்த நிலையில் மழை காரணமாக தற்போது ஆட்டம் தடைபட்டுள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 424 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசியக்கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று இந்தோனேஷியாவை எதிர்கொள்கிறது. பாங்காக்கில் இப்போட்டி 2:30 தொடங்குகிறது. நேற்று நடைபெற்ற ஓமனுக்கு எதிரான 2வது ஆட்டத்தில் 99-17 என்ற புள்ளிக் கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது.

0: ஜம்மு காஷ்மீரில் வரும் சனிக்கிழமை முதல் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக அங்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. ஜம்மு பகுதியில் கனமழையால் செனாப் பள்ளத்தாக்கு பீர்பாஞ்சல் மலைப்பகுதிகளில் வரும் திங்கட்கிழமை முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா பிரிட்டன் இடையே இன்று அமலுக்கு வந்துள்ள விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்கது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் பிறந்த நாளையொட்டி தலைவர்கள் பலர் மரியாதை செலுத்தியுள்ளனர். இளையோரின் ஆற்றல் நாட்டின் மிகப்பெரிய சக்தியாக திகழ்வதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 2வது அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
1: ஆகாஷ்வாணி திருச்சி FM 102.1. மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

செய்தேன் சிந்திய பொற்காலத்தின் உணர்வுகளையும் மொழியின் அழகையும் கவிதையின் ஆழத்தையும் இசையின் நுட்பத்தையும் ரசிக்க ஒரு இனிமையான பயணம் போகலாம். திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். இது மதுரை கீதம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் தெய்வத்தாய் திரைப்படத்தில் இடம்பெற்றது. டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா குரல்களில் அமைந்த இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் லால்குடியில் லட்சுமி நாராயணபுரத்தை சார்ந்த எம் துரைராஜ், வசந்தி, பாலாஜி, கிருஷ்ணகுமார் ஆகியோர்.

அவசரத்தை மறந்து ரசிக்க வைக்கும் இன்னிசை கானங்களோடு இசைந்திருக்கிறோம். திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இது மதுரை கீதம். இனி பாசமலர் திரைப்படத்திலிருந்து பி சுஷீலா குரலில் இடம்பெற்ற பாடலை கேட்டு ரசிக்கலாம். மதுரை கைத்தறி நகரிலிருந்து இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் குமரன், ஸ்ரீதேவி, சூர்யா, நாராயணன், வாசுகி, பார்கவி, மான்சி, பிரணீதா, பட்டாளம் ஜெயந்தி, ரமேஷ் பாபு, பிரீதா, மணிமாலா, மந்தாகினி, மண்டோகிரி ஆகியோர்.

இன்னிசையோடு இசைந்திருக்கிறோம். திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இது மதுரை கீதம். ரத்த திலகம் திரைப்படத்தில் டி எம் சவுந்தரராஜன், எல்லாரீஸ்வரி குரலில் அமைந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருப்போர் கொடியாலம் புலிவளத்திலிருந்து கேசவன், சுப்புலட்சுமி, ஸ்ரீசாய் ஆகியோர். இவர்களது மனதை கவர்ந்த மதுரை கீதம் இதோ.

கொஞ்சம் தமிழின் இனிமையோடு கொஞ்சம் நின்று ரசித்துவிட்டு போகலாமே என நினைக்க வைக்கும் அமுத கானங்களை கேட்டு இசைந்திருக்கிறோம் திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். மதுர கீதமாக இனி கே.ஜே. யேசுதாஸ் வாணிஜெயராம் குரல்களில் அமைந்த பாடலை கேட்கலாம். பல்லாண்டு வாழ்க திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருப்போர் அன்வர்திகான்பேட்டையிலிருந்து அருணகிரி, கீதா ஆகியோர்.

மனதின் சிந்தனையை சொல்லுக்குள் மறைந்திருக்கும் பாடல் வரிகள் கேட்டு இணைந்திருக்கிறோம். திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இது மதுரை கீதம். இனி நெஞ்சிலோர ஆலயம் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்கலாம். பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருப்போர் திருச்சி மன்னார்புரத்தை சார்ந்த நல்ல கருப்பன், என் விசாலாட்சி, என் அழகப்பன் ஆகியோர்.

தனித்துவமான இன்னிசையோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இது மதுரை கீதம். இனி மணமகள் தேவை திரைப்படத்திலிருந்து சந்திரபாபு குரலில் அமைந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருப்போர் அண்ணாவளை ராஜா, மேலம் அங்காவனம் தேவேந்திரன், தாராசுரம் கைலாசம், பட்டாளம் ரமேஷ், பவுலின் மைக்கேல், மாரியப்பன் ஆகியோர், இவர்களது மனதை கவர்ந்த மதுரை கீதம் இது.

பல தளழியாத காவிய கானங்களை கேட்டு இசைந்திருக்கிறோம். திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இது மதுரை கீதம். இனி ஆலயமணி திரைப்படத்திலிருந்து டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் குரலில் அமைந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். இந்த பாடலை விரும்பியிருப்போர் திருமழிசை ராணி மணிவண்ணன், லக்ஷ்மி, ஜெயந்தி, ஆனந்தி, நீலாங்கரை, ராகுல், ஷாலினி, கண்ணகி நகர் பெரியசாமி, சஜித்குமார், வில்லிவாக்கம் குபேந்திரன்.

0: பத்தி என்ன காதலிக்கிறியா இல்ல விளையாடுறியா? எனக்கு ஒண்ணுமே புரியல.
1: உணர்வுகளின் எழில் நயம் மிகுந்த இன்னிசை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இது மதுரை கீதம். குறிஞ்சி நகரிலிருந்து செந்தாமரை கண்ணன், சிறுகாம்பூர் ஆர் கிருஷ்ணன், மதியழகன், மதுபாலன், மருதமுத்து, அமர்நாத், தரணி தன்யா, தமிழமுதன் இவர்களது விருப்ப பாடல் இதோ. இரும்புத்திரை திரைப்படத்தில் இடம்பெற்றது.

0: கம்மி நேரத்துல அதிக லாபம்.
1: ஒரே கிளிக்லயா அற்புதம்
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: NCERT
5: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
4: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
5: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
4: மாலை 5:30 மணிக்கு
5: NCERT
4: வகுப்பறையாகும்
5: உங்கள் வரவேற்பறை.
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

நேர்களே, இன்றைய மதுர கீதத்தில் உங்களது விருப்ப பாடல்களாக 8 பாடல்கள் அரங்கேறியதை கேட்டு ரசித்திருப்பீர்கள். நிகழ்ச்சியை கேட்கக்கூடிய ஒவ்வொருவரும் விருப்ப பாடலை நமது பண்பலையில் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 936 KHz கேட்டு ரசிக்க வாய்ப்பு இருக்கிறது. நிகழ்ச்சியை கேட்கக்கூடிய ரசிகர்கள் இயக்குனர் அகில இந்திய வானொலி திருச்சி 1 எனும் இந்த முகவரிக்கு கடிதம் எழுதலாம். மதுர கீதம் பகுதிக்கு விருப்ப பாடலை நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். இனி வரும் பாடல் பார்த்திபன் கனவு திரைப்படத்தில் இடம்பெற்றது. பி. சுஷீலா, ஏ. எம். ராஜா குரல்களில் அமைந்தது.

காதுகள் மறந்துட நினைக்காத காவிய கானங்களோடு இசைந்திருக்கிறோம். திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இது மதுரை கீதம். இனி வரும் பாடல் கைராசி திரைப்படத்தில் இடம்பெற்றது, பி. சுஷிலா குரலில் அமைந்தது.

0: வணக்கம்.
1: திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் அறுசுவை விருந்து படைத்தது அருமையான கானங்கள் மதுர கீதமாக.
2: நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடம் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் ஜூலை மாதம் 26 தேதி ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு. பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனுப்ப நினைக்கும் கருத்துக்களை MyGov.in என்ற இணையதளம் வாயிலாகவோ 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்ட் கால் கொடுத்து வரும் இணைய தொடர்பிலோ கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800117800 என்ற எண்ணிற்கோ அல்லது தபால் பெட்டி எண் 111 ஆகாஷ்வாணி டெல்லி என்ற முகவரிக்கோ கடிதமாக எழுதியும் அனுப்பலாம். ஆகாஷ்வாணி, DRM, DTH, தொலைக்காட்சி அலைவரிசைகள், யூடியூப் சேனல், நியூஸ் ஆன் ஏர் செயலி, பிரசார் பாரதியின் OTT தளத்திலும் ஜூலை மாதம் 26 தேதி ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத் ஒலிபரப்பாகும். மாறும் சர்வதேச சூழலிலும் மாதந்தோறும் நம் சிந்திக்கு நல்விருந்தாக வலம் வரும் மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் மன் கி பாத்.
1: விவசாய பெருமக்களே, ஒரே வகையான உரத்தை பயன்படுத்தாமல் பயிரோட தேவைக்கு ஏற்ற மாதிரி பல உரங்களை சரியான அளவில் சரியான நேரத்தில் சரியான முறையில் பயன்படுத்துவதை ஒருங்கிணைந்த உர மேலாண்மை என்று சொல்கிறார்கள். இயற்கையான உரங்கள், வேதியியல் உரங்கள், உயிர் உரங்கள், இப்படி வெவ்வேறு வகையான உரங்களை பயன்படுத்துவது நன்று. இப்படி மண்ணோடு வளத்தை தெரிந்து கொண்டு பயிரோடு தேவையை புரிந்து கொண்டு மண் பரிசோதனை செய்து அதன் முடிவின் அடிப்படையில் உரங்களை பயன்படுத்துவது நல்ல பலன்களை கொடுக்கும். இதனால் மண் வளத்தை நீண்ட காலத்திற்கு பாதுகாக்கலாம், பயிரின் வளர்ச்சியையும் மகசூலையும் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. வேதியியல் உரங்களின் அதிகப்படியான பயன்பாட்டை தவிர்த்து சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க முடியும். உங்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல்

2:15 வேளாண் அரங்கத்தில் ஒருங்கிணைந்த உர மேலாண்மை குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை குடுமியான்மலை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஜி பொற்கொடி அவர்கள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். இந்தியா பிரிட்டன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தால் விவசாயிகள் தொழில் முனைவோர் புதிய வாய்ப்புகளை பெறுவார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். ஆயுர்வேதத்தை முன்னெடுத்து செல்ல ஆயுஷ் அமைச்சகம் உலக சுகாதார நிறுவனத்துடன் இணைந்து செயலாற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் 124வது பிறந்த தினம் கல்வி வளர்ச்சி நாளாக இன்று கொண்டாடப்படுகிறது. தென் மாநில எல்லைப் பகுதிகளில் போதைப் பொருள் கடத்தல் சங்கிலியை முறியடிக்க உரிய ஒத்துழைப்பு வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உறுதியளித்துள்ளதாக கேரள அமைச்சர் திரு ரமேஷ் சென்னிதலா கூறியுள்ளார். சமூக நீதித்துறையின் கீழ் செயல்படும் உணவு விடுதிகளில் தரமான உணவின் அவசியத்தை மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு வலியுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா பிரிட்டன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இன்று நடைமுறைக்கு வந்ததன் மூலம் இரு நாடுகளுக்கிடையிலான நட்புறவு முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் இந்திய விவசாயிகள், தொழில் முனைவோர், சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு எழுச்சியூட்டுவதோடு பல்வேறு துறைகள் பிரிட்டன் சந்தையில் இணைய வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அவர் எடுத்துரைத்தார். தொழில்நுட்பம், தொழிற்சேவைகள், புத்தாக்கம், படைப்பாற்றல் திறன் போன்றவற்றில் ஒத்துழைப்பு மேலும் அதிகரித்து திறன் பரிவர்த்தனைகளுக்கு வழிகோலப்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். இரு நாடுகளுக்கிடையிலான சமூக பாதுகாப்பு ஒப்பந்தத்தால் இந்திய தொழில் நிறுவனங்களின் போட்டித்திறன் அதிகரிப்பதோடு இந்தியர்கள் அங்கு பணியாற்றுவதற்கான வாய்ப்புகளும் பெருகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். வளம் சார்ந்த பங்களிப்பில் இரு நாடுகளும் இணைந்து முனைப்புடன் செயலாற்றும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உலக அளவில் ஆயுர்வேத சிகிச்சையையும் யோக கலையையும் மத்திய அரசு எழுச்சியுடன் முன்னெடுத்து சென்று புதிய சக்தியை ஊட்டியுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். புதுடெல்லியில் அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனத்தில் 3 நாள் சிறப்பு கருத்தரங்கை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர், உலக சுகாதார நிறுவனத்துடன் இணைந்து ஆயுர்வேத மருத்துவத்தை சர்வதேச தரத்தில் வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை ஆயுஷ் அமைச்சகம் மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார். தரமான ஆவணங்கள், டிஜிட்டல் சுகாதார ஒருங்கிணைப்பு, நவீன அறிவியல் ஆராய்ச்சி தொழில்நுட்பங்களால் ஆயுர்வேதத்தை உலக நாடுகள் ஏற்றுக்கொள்ள செய்ய முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆயுர்வேதத்தை சர்வதேச தரத்திற்கு கொண்டு செல்வதற்கான வலுவான தளத்தை இந்த கருத்தரங்கு ஏற்படுத்தும் என்றும் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் வெளியிட்டுள்ள செய்தியில் பொது வாழ்விற்கு அவர் தம் அர்ப்பணிப்பையும் எளிமையான வாழ்க்கையையும் எடுத்துரைத்துள்ளனர். சென்னை அண்ணா சாலையில் உள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். காமராஜரின் சொந்த ஊரான விருதுநகரில் அமைந்துள்ள அன்னாரது இல்லத்தில் உள்ள திருவுருவ சிலைக்கு ஆட்சித்தலைவர் டாக்டர் சுகபுத்ரா இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கல்வி வளர்ச்சி நாளாகவும் இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது. போதைப் பொருள் புழக்கத்தை முற்றிலும் ஒழிப்பதற்கான கேரள அரசின் ஆபரேஷன் துஃபான் திட்டத்திற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் உறுதியளித்துள்ளதாக கேரள மாநில உள்துறை அமைச்சர் திரு ரமேஷ் சென்னிதலா கூறியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு விஜயை இன்று சந்தித்து ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில எல்லைகளில் போதைப் பொருள் கடத்தல் இணைப்பை கூட்டு நடவடிக்கை மூலம் முறியடிப்பதற்கான ஆலோசனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். எல்லை மாவட்டங்களில் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தமிழக அரசிடம் உதவி கோரப்பட்டதாகவும் தமிழக போலீசார் உரிய உதவிகளை வழங்குவார்கள் என்று முதலமைச்சர் உறுதியளித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். கேரளாவில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்க முதலமைச்சருக்கு அழைப்பு விடுத்ததாக கூறிய அமைச்சர், போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு தென் மாநிலங்களைச் சேர்ந்த 5 காவல்துறை இயக்குநர்கள் ஒருங்கிணைந்து நடவடிக்கை மேற்கொள்ள ஆலோசிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். அரசியலுக்கு அப்பாற்பட்டு போதைப் பொருள் ஒழிப்பில் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று திரு ரமேஷ் சென்னிதலா கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய

0: அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலை வாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். சமூக நீதித்துறையின் கீழ் செயல்படும் உணவு விடுதிகளில் வழங்கப்படும் உணவு தரமானதாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை தமிழக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு அறிவுறுத்தியுள்ளார். விடுதி காப்பாளர்கள் விடுதிகளில் வழங்கப்படும் தினசரி உணவை புகைப்படம் எடுத்து துறை சார்ந்த வாட்ஸ்அப் குழுவில் பகிரவும் அவர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். உணவு தரமானதாக இல்லை என்று புகார் வந்தால் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணைய தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி சென்னையில் மாநில தேர்தல் ஆணையர் திருமதி ஜோதி நிர்மலாசாமி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள், மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. ஆணையத்தின் செயலர் திரு சண்முக சுந்தரம் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி சென்னை ராயப்பேட்டை கட்சி அலுவலகத்தில் ஈரோடு மாவட்ட நிர்வாகிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். பிற்பகல் திருவள்ளூர், தேனி மாவட்ட நிர்வாகிகளுடன் அவர் கலந்தாலோசிக்கிறார். நாளை புதுக்கோட்டை, கடலூர் மாவட்டங்களிலும் அவர் ஆலோசனை மேற்கொள்கிறார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வியை அடுத்து மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடுகள் குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. திறம் இந்தியா இயக்கத்தின் 11வது ஆண்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நாட்டின் இளையோருக்கு வேலைவாய்ப்பு, தொழில் முனைவு, நிலையான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தும் வகையில் 2015 ஆண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி திறன் இயக்கத்தை தொடங்கி வைத்தார். இதனையடுத்து 6 கோடிக்கும் மேற்பட்ட இளையோர் பல்வேறு திட்டங்கள் மூலம் திறன் ஆளுமை பெற்றுள்ளனர். ஆண்டுதோறும் 1 கோடி இளைஞர்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. உலக திறன் வளர்ச்சி தினம் இன்று கொண்டாடப்படும் நிலையில் வேலை வாய்ப்புகளுக்கான திறவுகோலாக திறன் பயிற்சிகள் இளையோருக்கு ஆளுமையை உறுதி செய்து வருகிறது. நாகை மாவட்டத்தில் நிலவும் கடும் வெயிலை அடுத்து சுற்று வட்டார பகுதிகளில் 9000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: வேதாரண்யம் அடுத்த அகஸ்தியன்பள்ளி, கரினவயல், கோடியக்காடு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் 9000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டுக்கான உப்பு உற்பத்தி கடந்த ஜனவரி மாதத்தில் துவங்கிய நிலையில் அவ்வப்போது மழை பெய்து உற்பத்தி பாதிக்கப்பட்ட நிலையில் கடந்த 1 மாதமாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் உப்பு உற்பத்தி அதிகரித்து முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இதனால் ஆண்டொன்றுக்கு இந்த பகுதியில் உற்பத்தி செய்யப்படும் 6 லட்சம் மெட்ரிக் டன் உப்பு உற்பத்தி இந்த ஆண்டு இலக்கினை எட்டும் நிலை ஏற்பட்டுள்ளது. 1 டன் உப்பு 1500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: நீலகிரி மலை ரயிலுக்கு யுனெஸ்கோவின் பாரம்பரிய அந்தஸ்து வழங்கி 21 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் ரயில் பயணிகளுக்கு குன்னூர் ரயில் நிலையத்தில் இன்று இனிப்புகள் வழங்கப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: 1899 மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூருக்கு முதலில் மலை ரயில் இயக்கப்பட்டது. 127 ஆண்டுகளை கடந்து ஆசியாவிலேயே பல் சக்கரங்கள் கொண்டு இயக்கப்படும் ஒரே மலை ரயில் என்ற பெருமையை இந்த மலை ரயில் கொண்டுள்ளது. இந்த மலை ரயிலில் பயணிக்க உலகம் முழுவதிலிருந்து நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். இந்த மலை ரயிலுக்கு கடந்த 2005 ஆண்டு ஜூலை 15 யுனெஸ்கோவால் பாரம்பரிய அந்தஸ்து வழங்கப்பட்டது. பாரம்பரிய அந்தஸ்து வழங்கப்பட்டு இன்று 21 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் குன்னூர் ரயில் நிலையத்தில் கொண்டாட்டங்கள் நடைபெற்றது. உதகையிலிருந்து சரவணன்.
0: தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருள்மிகு சங்கரநாராயண சுவாமி திருக்கோவில் ஆடி தபசு திருவிழா வரும் 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. மதுரை மாவட்டம் பேரையூர், எழுமலை, எம் கல்லுப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சி திட்டப் பணிகளை ஆட்சித்தலைவர் திரு நிஷான் கிருஷ்ணா இன்று நேரில் ஆய்வு செய்தார். பேரையூர் வட்டத்தில் தகுதியான பயனாளிகளுக்கு விதிமுறைகளுக்கு ஏற்ப பட்டா வழங்க அலுவலர்களை அவர் அறிவுறுத்தினார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் முன்னாள் படை வீரர்களுக்கான சிறப்பு குறைதீர் நாள் கூட்டம் நாளை நடைபெறுகிறது. சேலம் மேட்டூர் அனல்மின் நிலையத்தில் கொதிகலனில் ஏற்பட்ட பழுதை அடுத்து 810 மெகாவாட் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. பழுதை சரி செய்யும் பணியில் மின்வாரிய ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த 3 நாள் கண்காட்சி இன்று தொடங்கியது. தர்மபுரி மாவட்டத்தில் உலக மக்கள் தொகை தின விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திரு சரவணன் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். திருப்பத்தூரில் 100க்கணக்கான மாணாக்கர் விழிப்புணர்வு பதாகைகளுடன் பங்கேற்ற பேரணியை ஆட்சித்தலைவர் திரு ரவிக்குமார் துவக்கி வைத்தார். மயிலாடுதுறையில் ஏராளமான கல்லூரி மாணாக்கர் இப்பேரணியில் பங்கேற்று விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்திய வண்ணம் சென்றனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில்

போக்குவரத்து காவல்துறை சார்பில் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு ஊர்வலம் இன்று நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் ஆசனூரிலிருந்து கொள்ளேகால் செல்லும் சாலையோர வனப்பகுதிகளில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதால் வனப்பகுதி சாலைகளில் மித வேகத்தில் வாகனங்களை இயக்குமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கோவை குற்றாலத்தில் நீர்வரத்து குறைந்ததால் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க வனத்துறை இன்று அனுமதி வழங்கியுள்ளது. பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்திற்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. டெக்சாஸில் நடைபெற்ற முதலாவது அரையிறுதியில் ஸ்பெயின் பிரான்சை 2-0 என்ற கோல் கணக்கில் வென்று இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது. அட்லாண்டாவில் நாளை அதிகாலை 12:30 நடைபெறும் இரண்டாவது அரையிறுதியில் அர்ஜென்டினா இங்கிலாந்துடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா பிரிட்டன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தால் விவசாயிகள் தொழில் முனைவோர் புதிய வாய்ப்புகளை பெறுவார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். ஆயுர்வேதத்தை முன்னெடுத்து செல்ல ஆயுஷ் அமைச்சகம் உலக சுகாதார நிறுவனத்துடன் இணைந்து செயலாற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு

0: ஒப்பந்தத்தால் விவசாயிகள், தொழில் முனைவோர் புதிய வாய்ப்புகளை பெறுவார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். ஆயுர்வேதத்தை முன்னெடுத்து செல்ல ஆயுஷ் அமைச்சகம் உலக சுகாதார நிறுவனத்துடன் இணைந்து செயலாற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் 124வது பிறந்த தினம் கல்வி வளர்ச்சி நாளாக இன்று கொண்டாடப்படுகிறது. தென் மாநில எல்லைப் பகுதிகளில் போதைப் பொருள் கடத்தல் சங்கிலியை முறியடிக்க உரிய ஒத்துழைப்பு வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உறுதியளித்துள்ளதாக கேரள அமைச்சர் திரு ரமேஷ் சென்னிதலா கூறியுள்ளார். சமூக நீதித்துறையின் கீழ் செயல்படும் உணவு விடுதிகளில் தரமான உணவின் அவசியத்தை மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு வலியுறுத்தினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 1:56.

0: இருந்தாலும் அந்த மண் எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் நம்ம அந்த முடிவை வந்து சரியான முறையில் எடுக்க முடியும். எல்லா விவசாயிகளுக்கும் அவங்க மண் ஆரோக்கியமாக இருக்கணுன்ற உண்மையான அக்கறை இருக்குது. ஏன்னா இந்த விஷயத்த தான் நம்ம தொடர்ச்சியாக அடுத்த அடுத்த தலைமுறைக்கு கொடுக்குறோம். அதனால் வளமாக இருக்கணுன்ற உண்மையான பொறுப்புணர்ச்சியோடு தான் எல்லாம் செயல்படுறோம். ஆனால் என்னென்னா நமக்கு சரியான தகவல் கிடைக்காம இல்லை தகவல் அறகுறையாக கிடைக்கும் போது என்ன பண்ணிடுறோம், நம்ம கையில் கிடைக்கிறதெல்லாம் கொண்டு போய் மண்ணில் கூட்டிடுறோம். அது மண்ணை வந்து வளமாக்கிறதுக்கு பதிலாக அதோட வளத்தை வந்து கெடுத்துருது. அப்படி இருக்கும்பொழுது ஒரு சரியான முறையில், ஏன்னா குறிப்பாக இப்போ நமக்கு இருக்கிற ஒரு பெரிய சவால் என்ன அப்படின்னா, நம்மகிட்ட இருக்க நிலத்தில் நம்ம நினச்ச மாதிரியான ஒரு விளைச்சல் எடுக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம், ரசாயன பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்துகிறோம். சில சமயம் தேவைப்பட்டுச்சுன்னா ரசாயன உரங்களை பயன்படுத்துகிறோம். அப்படி பயன்படுத்தும் போது சரியான அளவில் பயன்படுத்தாமல் அதிகமாக பயன்படுத்தும் போது அதுவே வந்து மண்ணுக்கு கேடாக போயிடுது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு சரியான ஊட்டச்சத்து மேலாண்மை, எந்த அளவுக்கு உரம் கொடுக்கணும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அவசியம், மண்ணில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்றது தெரிஞ்சு வச்சுக்கிறது எந்த அவசியம், அதை எப்படி என்னென்ன வழியிலெல்லாம் கொடுக்கலாம், என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள் அதில் இருக்குது, என்னென்ன மாதிரியான வகைகளான உரங்கள்லாம் இருக்குது அப்படின்ற தகவலெல்லாம் நம்ம கூட சொல்கிறதுக்கு புதுக்கோட்டை மாவட்டம் குடுமையான்மலை வேளாண் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் பொற்குடி அவங்க நம்ம கூட இருக்கிறாங்க. மேம் வணக்கம். மேம்
1: வணக்கம் சார்.
0: விவசாயிகள் வந்து பயிரோட சரியான விளைச்சலுக்கு உரம் எல்லாத்தையும் பயன்படுத்துகிறாங்க மேம். எல்லா விவசாயிகளுக்கும் தெரியும் உரம் போடுறது. அந்தந்த பகுதிகளில் அவங்க போடுற பயிருக்கு ஏற்ற மாதிரியான உரங்களை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ போடுறீங்கன்னா இத்தனை மூட்டை போடுறேன், அது இத்தனை மூட்டை போடுறேன், யூரியா எவ்வளோ போடுறேன், காம்ப்ளெக்ஸ் எவ்வளோ போடுறேன் அப்படின்னு எல்லா விவசாயிகளும் அவங்களுக்கு தெரியாத விஷயம்னு இல்லை. இப்போ வந்திருக்க திரவ உரம் வரைக்கும் அவங்க தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. பட் ஆனால் சரியான முறையில் தான் உரம் கொடுக்குறோமா அப்படிங்கிறது எப்படி விவசாயி தெரிஞ்சுக்கிறது, அவங்க மண் நல்லா தான் இருக்கா அப்படிங்கிறது எப்படி அவங்க தெரிஞ்சுக்கிறது?
1: மண் வளம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் விவசாயிகள் வந்து அதிக அளவு ரசாயன உரங்களை பயன்படுத்தி வருகின்றாங்க. இந்த ரசாயன உரங்கள் வந்து எதுக்காக அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தோம்னா உற்பத்தி திறனை அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக. இந்த ரசாயன உரங்கள் அதிகளவு பயன்படுத்தும் போது மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களினுடைய செயல்பாடு வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. அது மட்டும் இல்ல, மண் வளம் ரொம்பவே பாதிப்புக்குள்ளாகுது, சுற்றுச்சூழல் மாசுபாடு ஏற்படுது. இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நாம ஃபர்ஸ்ட் சரி பண்ணணும்னு நினைச்சோம்னா மண் பரிசோதனை செய்து அதற்கேற்றார் போல உர பரிந்துரைகளை பயன்படுத்தணும்.
0: சரிங்க. மண் பரிசோதனை செய்யறது எப்படி செய்யறது, எவ்வளவு நாளைக்கு ஒரு வாட்டி செய்யறது?
1: மண் பரிசோதனை செய்வதற்கு முன்னாடி நம்ம வந்து மண் மாதிரியை வந்து சேகரிக்கணும். அது எப்படி சேகரிக்கணும்னு பார்த்தோம்னா நிலம் வந்து தரிசு நிலமாக இருக்கணும், அதாவது பயிர்கள் வந்து நிலத்துல இருக்கக்கூடாது. அப்புறம் வரப்பு ஓரங்கள்ல மண் மாதிரி எடுக்கக்கூடாது, நீர் தேங்கி நிற்கக்கூடிய பகுதிகளில் எடுக்கக்கூடாது, உழுத பிறகு மண் மாதிரி எடுக்கக்கூடாது. ஸோ இதை எந்த ஆழத்துக்கு எவ்வளவு எடுக்கணும் பார்த்தோம்னா, இப்ப நம்மளுக்கு வந்து ஆணி வேர் சல்லி வேர்னு சொல்றோம் இல்லைங்களா, இந்த சல்லி வேரா இருந்துச்சுன்னா, சல்லி வேர் எத்தனை சென்டிமீட்டர்ல இருக்கும்னு பார்த்தோம்னா ஒரு 15 சென்டிமீட்டர் இருக்கும் இல்லைங்களா, அந்த 15 சென்டிமீட்டர் ஆழம் வரைக்கும் நம்ம வந்து மண் மாதிரி சேகரிக்கணும். இதே இது மரப்பயிர்களா இருந்ததுன்னா, அதாவது 30 சென்டிமீட்டர் பருத்தி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆணிவேர், அந்த ஆணிவேர்ல இருக்கக்கூடிய பயிர்களுக்கு நம்ம வந்து 30 சென்டிமீட்டர்ல இருந்து 40 சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம வந்து மண் மாதிரி சேகரிக்கலாம். இதே இது மரப்பயிர்களா இருந்ததுன்னா 15 சென்டிமீட்டருக்கு ஒரு தடவை, அப்படியே அடுத்து 15 சென்டிமீட்டர், ஒவ்வொரு 15 சென்டிமீட்டருக்கும் ஒரு தடவை நம்ம வந்து மண் மாதிரி சேகரித்து, நம்மளுடைய வேளாண் அறிவியல் நிலையம், ஒவ்வொரு மாவட்டத்திலயுமே வேளாண் அறிவியல் நிலையம் இருக்கு. அது மட்டும் இல்ல, வேளாண்மை துறையில மண் பரிசோதனை நிலையமும் இருக்கு. நீங்க சேகரித்த மண்ணை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க மண் பரிசோதனை செய்து நம்மளுடைய மண்ணினுடைய கார அமிலத்தன்மை, உப்புகளினுடைய நிலை, அப்புறம் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்கு, இதெல்லாம் சொல்றதோட மட்டும் இல்லாம இப்ப ஏதாவது மண்ணில் பிரச்சனைகள் இருந்ததுன்னா, இப்ப நம்ம மண்ணில் வந்து உப்பு அதிகமா இருந்துச்சுன்னா அதை மேலாண்மை எப்படி பண்ணலாம், என்ன மாதிரியான உரங்களை கொடுத்தா மேலாண்மை பண்ணலாம் அப்படின்றத ஒரு மண்வள அட்டையின் மூலம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க.
0: சரிங்க. தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம போடுற பயிருக்கு ஏற்ற மாதிரியான உரப்புரிந்துரைகளை தான் நம்ம செய்ய வேண்டியிருக்கும். அதுல நம்ம என்னென்ன விஷயம் கவனத்துல வச்சோம்?
1: சரி, விவசாயிகள் விழிப்புணர்வோட இப்ப செயல்பட்டு வர்றாங்கன்னு நினைக்கிறோம். ஏன்னா ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை அது இப்ப ரொம்ப முக்கியமான காலகட்டமா இருக்கு. ஏன்னா ரசாயன உரங்களை பயன்படுத்தி மண் உலகம் கெட்டு போயிடுச்சு இல்லைங்களா,
0: அதிகமா பயன்படுத்தினால கெட்டு
1: போயிடுச்சு. அதோட இயற்கை உரங்கள், உயிர் உரங்களையும் ரசாயன உரங்களோட சேர்த்து சமநிலையாக பயன்படுத்தி பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்குவதன் மூலம் மண் வளத்தை பாதுகாக்கலாம்.
0: சரி மேம். இப்ப இதுல வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நம்ம ரசாயன உரம் மட்டும் பயன்படுத்தணும்ன்ற எண்ணத்தை வந்து கொஞ்சம் மாத்திக்கலாம், ரசாயன உரங்களோடு சேர்த்து மித்த உரங்களையும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்போ என்னென்ன உரங்களை பயன்படுத்தலாம், அந்த உரங்களை பற்றி கொஞ்சம் தகவல் சொல்லுங்கள்.
1: முதல்ல ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை என்னன்றதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுறேன். பயிருக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் பல்வேறு மூலங்கள்ல இருந்து, அதாவது இயற்கை உரங்கள், உயிர்

0: உரங்கள், ரசாயன உரங்கள் இவற்றைகளை ஒருங்கிணைந்த முறையில நம்ம வழங்கி மண்ணின் வளத்தையும் பயிர் உற்பத்தியையும் நிலையாக பெறுவதற்கான தொழில்நுட்பமே ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து வேளாண்மையாகும். இது வந்து பயிர் தேவைகளை பூர்த்தி செய்வதோடு மட்டுமல்லாமல் எதிர்கால தலைமுறைகளுக்கு மண் வளத்தை பாதுகாக்கும் ஒரு நிலையான வேளாண்மையாக இருக்கு. என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ஊட்டச்சத்துக்கள் வந்து ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க, பேரூட்டச்சத்துக்கள், நுண்ணூட்டச்சத்துக்கள். விவசாயிகளுக்கு நல்லாவே தெரியுங்க, இந்த பேரூட்டச்சத்துக்களை ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க. அது வந்து முதல் நிலை ஊட்டச்சத்துக்கள், இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்கள். முதல் நிலை ஊட்டச்சத்துக்கள் விவசாயிகள் என்ன உரங்கள் அதிகமா பயன்படுத்துறாங்க, யூரியா பயன்படுத்துறாங்க, அடுத்து சூப்பர் பாஸ்பேட் பயன்படுத்துறாங்க, சாம்பல் சத்த பயன்படுத்துறாங்க. இந்த யூரியா வந்து என்ன சத்த கொடுக்குதுன்னு பார்த்தோம்னா தழைச்சத்த கொடுக்குது, சூப்பர் பாஸ்பேட் வந்து மணிச்சத்த கொடுக்குது, அடுத்து பொட்டாஷ் சாம்பல் சத்த கொடுக்குது. இது மூணுமே முதல் நிலை ஊட்டச்சத்துக்கள் சொல்றோம்.
1: இப்ப தழைச்சத்து என்ன பண்ணும், மணிச்சத்து என்ன பண்ணும், சாம்பல் சத்து என்ன பண்ணும், அதையும் சுருக்கமா அப்படி சொல்லிருங்க.
0: இந்த தழைச்சத்து பார்த்தோம்னா பயிர் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமானது. இது பச்சை நிறத்தை அதிகரிக்கிறது, புரத உருவாக்குதும் அதாவது புரதச்சத்தை உருவாக்குவதில் பங்கு வகிக்கிறது, தாவர வளர்ச்சிகளை ஊக்குவிக்கின்றது. இந்த தழைச்சத்து குறைவதனால இலைகள் மஞ்சள் நிறமாக மாறி வளர்ச்சி அதிக அளவுல பாதிப்புக்குள்ளாகும். அடுத்து மணிச்சத்துன்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வேர் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமானது, பூக்கள் உருவாக உதவியாக இருக்கிறது, விதை வளர்ச்சியையும் அதிகரிக்கிறது. சாம்பல் சத்து பயிர்களின் தரத்தை மேம்படுத்துது, அது மட்டும் இல்லைங்க, இது நோய் எதிர்ப்பு திறனையும் அதிகரிக்கிறது, நீர் பயன்பாட்டு திறனை மேம்படுத்துகிறது, பயிர்களின் தரமான விளைச்சலுக்கு உதவியாக இருக்கிறது. அடுத்து இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்கள் கால்சியம், மெக்னீசியம், கந்தகம். இந்த கால்சியம் சத்து தாவர செல்களின் சுவர் உருவாகுவதற்கு உதவியாக இருக்கிறது, புதிய இலை மற்றும் தண்டு வளர்ச்சிக்கு உதவுகிறது, செல்களின் நிலைத்தன்மையை பாதுகாக்கிறது, தாவர திசுக்களின் வலிமையை அதிகரிக்கிறது. இந்த கால்சியம் சத்து குறைவா இருந்துச்சுன்னா இளம் இலைகள் வந்து சுருங்கிவிடும், நுனி இலைகள் காய்ந்து வேர் வளர்ச்சி குன்றிவிடும், அது மட்டும் இல்ல புதிய திசுக்கள் சரியாக உருவாகாமல் போயிடும். இந்த கால்சியம் சத்து எந்தெந்த பயிர்களுக்கு அதிக அளவுல தேவைப்படும் பார்த்தோம்னா நிலக்கடலை, தக்காளி, மிளகாய், முட்டைக்கோஸ், பழப்பயிர்கள் ஆகியவற்றுக்கு மிகவும் தேவைப்படுகிறது. அடுத்து மெக்னீசியம் சத்து, இது ரொம்பவே முக்கியம். இந்த பச்சை நிறத்தை கொடுக்குது இல்லைங்களா, அது வந்து எது கொடுக்குதுன்னா குளோரோஃபில், அந்த குளோரோஃபில் உருவாவதற்கு இது முக்கிய பங்கு வகிக்கிறது, ஒளிச்சேர்க்கை செயல்பாட்டிற்கு உதவியாக இருக்கிறது. இந்த மெக்னீசியம் குறைபாட்டின் அறிகுறிகள் பார்த்தோம்னா முதிர்ந்த இலைகளில் மஞ்சள் நிறம் தோன்றும், இலை நரம்புகள் மட்டும் பச்சையாக காணப்படும், அடுத்து பயிர் வளர்ச்சி மிகவும் பாதிப்புக்குள்ளாகும். அடுத்து கந்தக சத்து, இது புரத உருவாவதற்கு உதவியாக இருக்கிறது, முக்கியமா அமினோ அமிலங்கள் உருவாக பயன்படுகின்றது, எண்ணெய் பயிர்களுக்கு இது மிகவும் அவசியம், ஏன்னா எண்ணெய் உற்பத்திக்கு இந்த சத்து அதிக அளவுல தேவைப்படும். அடுத்து இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் என்னென்னா இரும்பு, துத்தநாகம், போரான், மேங்கனீஸ், காப்பர், இவை குறைந்த அளவுல தேவைப்பட்டாலும் இவை இல்லாமல் பயிர்கள் வந்து முழுமையான வளர்ச்சியை அடைய முடியாது. போரான் எடுத்துக்கிட்டோம்னா பூ பூக்கறதுக்கும் காய் உருவாவதற்கும் மிகவும் அவசியம். அதே மாதிரி துத்தநாகம் எடுத்துட்டோம்னா நெல் பயிர்கள் வளர்ச்சி குறையாமல் இருக்க தேவைப்படும்.
1: இப்போ முக்கியமான சத்துக்கள் என்ன, பேரூட்ட சத்துக்கள் என்னென்ன இருக்குன்னு சொன்னீங்க, அப்புறம் நுண்ணூட்டு சத்துக்கள் என்னென்னா இருக்கு, இது ஒவ்வொரு பயிருக்கும் என்னென்ன மாதிரியான வேலை செய்யுது அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டீங்க. இப்ப இதை நம்ம ரசாயன உரத்துல தான் கொடுக்க முடியுங்களா, இல்ல வேற உரங்கள் மூலமா கொடுக்கலாமா? ஏன்னா முன்னாடியே சொன்னீங்க நீங்க உயிர் உரங்கள், பசுந்தாள உரங்கள் இது மாதிரிலாம் பயன்படுத்தலாம்னு. அந்த உரங்கள் எந்த அளவுக்கு இந்த மாதிரியான சத்துல கொடுக்கறதுக்கு உறுதுணையாக இருக்கும், அது மாதிரி இருக்கக்கூடிய உரங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: இப்ப ரசாயன உரங்கள் பயிர்களுக்கு தேவையான சத்துக்களை விரைவாக வழங்கும் திறன் கொண்டவை, அதனாலதான் நம்ம வந்து யூரியா, சூப்பர் பாஸ்பேட், பொட்டாஷ் இதெல்லாம் அதிக அளவுல பயன்படுத்துறோம். இவை என்ன பண்ணும், அதிக அளவுல நம்ம மண்ணில் இடுவதன் மூலம் மண் வந்து அமிலத்தன்மையாக மாறும், உப்பு தன்மையை வந்து அதிகரிக்கும், உர பயன்பாட்டு திறன் குறைய ஆரம்பிக்கும். அதனால இயற்கை உரங்களை நம்ம வந்து பயன்படுத்தலாம். இந்த இயற்கை உரங்கள் என்னென்னு பார்த்தோம்னா தாவரங்கள், விலங்குகள் மற்றும் உயிரியல் கழிவுகள் மூலம் இயற்கையான முறையில தயாரிக்கப்படும் ஒரு உரமாக இருக்கு. இந்த இயற்கை உரங்கள்ல எல்லா சத்துக்களுமே இருக்கு, ஏற்கனவே சொன்ன மாதிரி பேரூட்ட சத்துக்கள், நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்கு, பட் ஆனா குறைந்த அளவுல காணப்படும். அதனாலதான் நம்ம வந்து இயற்கை உரங்களோடு ரசாயன உரங்களை பயன்படுத்தணும்னு சொல்றோம். இந்த இயற்கை உரங்களை பயன்படுத்துவதன் மூலம் மண்ல இருக்கக்கூடிய கரிம சத்துக்கள்ல அதிகரிக்கலாம், மண்ணினுடைய நுண்ணுயிர்களினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தலாம், உர பயன்பாட்டு திறனையும் நம்ம வந்து பயன்படுத்தலாம்.
1: இயற்கை உரங்கள்ல எதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாமா?
0: நம்ம வந்து தொழு உரம் பயன்படுத்தலாம், கம்

0: கம்போஸ்ட் உரங்கள், மண்புழு உரம், பசுந்தாழ் உரங்கள், பசுந்தழை உரங்கள், இந்த மாதிரி நாம வந்து பயன்படுத்தலாம்.
1: அடுத்து இந்த உயிர் உரங்கள், அந்த உயிர் உரங்கள் நம்ம எப்படி பயன்படுத்தலாம் மேம்? ரசாயன உரம் பயன்படுத்தும் போதே இதையும் பயன்படுத்தலாமா?
0: ரசாயன உரங்களோட உயிர் உரங்களை பயன்படுத்தலாம். இந்த உயிர் உரங்கள்ல அடி உரமாக, அதாவது உழுத பிறகு தொழு உரத்தோட கலந்து பயன்படுத்தலாம், இல்லைன்னா விதை நேர்த்தி மூலம் பயன்படுத்தலாம். அடுத்து வேரை நினைச்சு அந்த வேரை வந்து நடலாம், இந்த மாதிரி பயன்படுத்தலாம்.
1: இப்ப உயிர் உரங்கள்ல என்னென்ன மாதிரியான உயிர் உரங்கள்லாம் இருக்கு, அதை விவசாயிகள் எப்படி பயன்படுத்தலாம் அதையும் கொஞ்சம் சொல்லிருங்க.
0: தழைச்சத்தை நிலைநிறுத்தும் உயிர் உரங்கள் இருக்கு, அடுத்து மணிச்சத்து, அதே மாதிரி சாம்பல் சத்து கரைக்கும் உயிர் உரங்கள்லாம் இருக்கு. தழைச்சத்தை நிலைநிறுத்தும் உயிர் உரங்கள் வந்து ரைசோபியம், அசோஸ்பைரிலம், அசிட்டோபாக்டர் போன்ற உயிர் உரங்களை நம்ம வந்து பயன்படுத்தலாம். இந்த ரைசோபியம் உயிர் உரங்களை வந்து பயிர் வகை பயிர்களுக்கு பயன்படுத்தலாம். அசோஸ்பைரிலத்தை வந்து சோளம், நெல், மக்காச்சோளம், கரும்பு, கம்பு போன்ற பயிர்களுக்கு நம்ம பயன்படுத்தலாம். அடுத்து பார்த்தோம்னா மணிச்சத்து உயிர் உரங்கள், இது வந்து மண்ணில் இருக்கக்கூடிய கரையாம இருக்கக்கூடிய மணிச்சத்தை கரைச்சு பயிர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உயிர் உரமாக இருக்கு. இது வந்து வேர் வளர்ச்சிக்கு மிகவும் அதிகமாக இருக்கு. அதாவது இந்த பாஸ்போ பாக்டீரியா அப்புறம் வேம்னு சொல்லக்கூடிய உயிர் உரங்களை நம்ம வந்து பயன்படுத்தலாம். அடுத்து பொட்டாசியத்தை கரைத்து கொடுக்கக்கூடிய உயிர் உரங்கள், அதுவுமே மண்ணில் இருக்கக்கூடிய பொட்டாசிய கரைச்சு பயிர்களுக்கு வந்து கொடுக்கும்.
1: சரி மேம், இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரே பயிரை தான் நிறைய இடத்துல போடுறோம், அதுவும் டெல்டா மாதிரியான பகுதிகளில் ரெண்டு போகம் மூணு போகம் போடும்போது நெல்லே தான் தொடர்ச்சியாக போடுறோம், அது மாதிரிலாம் போடலாமா? இல்லை பயிர் சுழற்சி செய்யறது அவசியம் தானா? பயிர் சுழற்சி எந்த அளவுக்கு உதவியாக இருக்கும் விவசாயிகளுக்கு?
0: பயிர் சுழற்சி நம்ம கண்டிப்பாக பண்ணியாகணும். இதுவுமே வந்து ஒரு ஊட்டச்சத்து மேலாண்மையில் முக்கிய நன்மை வகிக்கிறது. இந்த பயிர் சுழற்சி முறை செய்வதன் மூலம் மண்ணின் வளத்தை வந்து நம்ம அதிகரிக்கலாம், ஊட்டச்சத்து சமநிலையை பராமரிக்கலாம், உயிர் உரங்களின் செயல்பாட்டை மேம்படுத்தும், மண்ணில் சத்து இழக்காமல் பாதுகாக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா முக்கியமா களை மற்றும் பூச்சி நோய்களை நாம வந்து கட்டுப்படுத்தலாம்.
1: இப்ப நிறைய தகவல் சொன்னீங்க மேம், குறிப்பாக மண்ணை பொறுத்த வரைக்கும் இந்த சத்துக்கள் எந்த அளவுக்கு முக்கியமான பங்கு வகிக்குது, இந்த சத்துக்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது எந்த அளவுக்கு அவசியம், அதுக்கு இந்த மண் பரிசோதனை எப்படி பயனுள்ளதாக இருக்கு, பேரூட்ட சத்துனா என்ன, அதுக்கப்புறம் நுண்ணூட்ட சத்துக்கள் என்ன, அதை நம்ம ரசாயனமா கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கலாம், இல்லைன்னா இயற்கை முறையில கொடுக்கறது, உயிர் உரமா கொடுக்கறது, பயிர் சுழற்சி பண்றது, நிறைய தகவல் சொன்னீங்க. இது எல்லாத்தையும் நம்ம செய்யறதுனோட ரொம்ப முக்கியமான நோக்கம் என்ன, விவசாயிகள் எந்த விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கணும் இதை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கறத மட்டும் சொல்லுங்க.
0: இந்த ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மைன்றது இயற்கை உரங்கள், உயிர் உரங்கள், ரசாயன உரங்களை சமநிலையாக, இதுதான் ரொம்ப முக்கியம், சமநிலையாக பயன்படுத்துவதன் மூலம் மண்ணின் ஆரோக்கியம் மேம்பட்டு சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது. எனவே எதிர்கால வேளாண்மையின் வெற்றிக்கு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை இன்றியமையாத ஒரு தொழில்நுட்பமாக விளங்கும். இந்த ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை என்பது வெறும் உரத்தை மட்டும் போடாம மண் வளத்தை பாதுகாக்கலாம், பயிர் வளர்ச்சி மற்றும் விவசாயிகளினுடைய பொருளாதார முன்னேற்றத்தை ஒருங்கிணைக்கும் ஒரு முழுமையான அணுகுமுறையாக இருக்கும். ரசாயன உரங்கள் மட்டும் சார்ந்து இருப்பதை தவிர்த்து தொழு உரம், கம்போஸ்ட், மண்புழு உரம் போன்ற இயற்கை உரங்களையும், ரைசோபியம், அசோஸ்பைரிலம், பாஸ்போ பாக்டீரியா போன்ற உயிர் உரங்களையும் சரியான முறையில் நாம பயன்படுத்த வேண்டும். மண் பரிசோதனை அடிப்படையில் உர மேலாண்மை செய்வது மிகவும் அவசியமாகும். இதன் மூலம் தேவையான சத்துக்களை நம்ம சரியான அளவுல வழங்கி உர செலவை நம்ம குறைத்து அதிக மகசூலை பெற முடியும். எனவே விவசாய நண்பர்கள் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மையை பின்பற்றி மண்ணின் உயிர் சக்தியை பாதுகாத்து வளமான மற்றும் லாபகரமான விவசாயத்தை உருவாக்க வேண்டும்.
1: விவசாயிகளுக்கு இப்ப நீங்க சொன்ன நிறைய தகவல்கள்ல ஏதாவது சந்தேகங்கள் வரலாம், ஏதாவது கேள்விகள் அவங்களுக்கு மனசுக்கு தோணலாம், அவங்க எந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்?
0: 9940753483 9940753483 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
1: நன்றி மேம்.
0: நன்றி சார்.
2: மண் தரத்தை பார்த்து உரம் போடணும், மண் தரத்தை பார்த்து உரம் போடணும்.
3: இதுவரை ஒருங்கிணைந்த உர மேலாண்மை குறித்து பகிர்ந்து கொண்டார் புதுக்கோட்டை குடுமியான்மலை வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஜி பொற்கொடி அவர்கள். இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
4: நேரம் பிற்பகல் 2:30.
5: ஆகாஷ்வாணி திருச்சி வானொலியின் அலை வரிசைகளில் கிராம சமுதாயம். கிராமப்புற இளைஞர்களும் திறன் வாய்ப்புகளும் மாவட்ட இளையோர் அலுவலர் எஸ் கீர்த்தனா, தன்னார்வலர்கள் திருவரம்பூர் தஸ்லிம்பானு, புள்ளம்பாடி டி திவ்யா ஆகியோர் பங்கேற்கும் கலந்துரையாடல்.

0: உலகத்தையே மாத்துற சக்தி இளைஞர்கள் கையில தான் இருக்கு. அந்த சக்தியை மேலும் வலுப்படுத்துறது அவங்களுடைய திறன்கள் தான். ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 15ஆம் தேதி உலக இளைஞர் திறன் நாளாக கொண்டாடுறோம். இந்த நாளோட நோக்கம் என்னன்னா, வேலை வாய்ப்பு, தொழில் முனைவு, சமூக முன்னேற்றத்துக்கு தேவையான திறன்களை இளைஞர்கள் கிட்ட வளர்க்கறது தான். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில எதிர்காலத்தை வெல்ல இளைஞர்களுக்கு தேவையான திறன்களை வளர்க்கறதற்கும் இளைஞர்களை உயர்த்துறதற்கும் வளமான எதிர்காலத்தை உருவாக்கவும் செயல்படக்கூடிய இளையோர் மன்றங்கள், அதோட செயல்பாடுகள் பத்தி தான் கேட்க இருக்கிறோம்.
1: இன்றைய இளைஞர்கள் தான் நாளைய தலைவர்கள். என்னென்ன திறன் சார்ந்த பயிற்சிகளை கொடுக்கலாம், எந்த மாதிரி அவங்களை ஒருங்கிணைந்து கொண்டு போகலாம், இளையோரின் பங்கு எப்படி முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு, இதற்கான பயிற்சிகள் என்னென்ன கொடுக்கறாங்க, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாம மாவட்ட இளையோர் அலுவலர் எஸ் கீர்த்தனா அவங்களை சந்திக்க போறோம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: மாவட்ட இளையோர் அலுவலரா இருக்கீங்க. இந்த பணிக்கு நீங்க சேர்ந்து எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு, என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்ப எங்க இருக்கீங்க நீங்க?
2: மேரா யுவா பாரத், முன்னாடி வந்து நேரு யுவ கேந்திரான்னு சொல்லப்பட்ட மத்திய அரசினுடைய ஒரு டிபார்ட்மெண்ட்ல நான் இருக்கேன். நான் இந்த பணிக்கு வந்து 7 வருடங்கள் ஆச்சு. முதல் பணி என்னோடது வந்து ஆந்திரால, அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு பெரம்பலூர்ல, இப்போ நான் திருச்சிராப்பள்ளி மாவட்ட இளையலர்களா இருக்கேன். இங்க வந்து ஒரு 2 மாதங்கள் தான் ஆகுது. அது இல்லாம நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களோட இளையலர்களும் நான் தான். மை பாரத்னு இப்ப சொல்றோம். சென்ட்ரல் கவர்மெண்டோட மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கீழே வர ஒரு முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட். அதாவது இளையோர்களுக்கான நிகழ்ச்சிகள், அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ், ஸ்போர்ட்ஸ், இது எல்லாமே கிராமங்கள் வரைக்கும் கொண்டு சேர்க்கறதுக்காக மத்திய அரசால உருவாக்கப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட் நம்மளது.
1: நேரு யுவ கேந்திரா அப்படின்றது மக்களுக்கு ஓரளவு ரீச் ஆனதுன்னு சொல்லலாம். எல்லா இடங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா நேரு யுவ கேந்திரா அமைப்பின் மூலமா நான் உதவி பெற்றேன், எனக்கு உறுதுணையா இருந்தாங்க, காடுகள் உருவாக்குறது, சீர்திருத்தங்கள் பண்றது, பள்ளிகளுக்கு வந்து குழந்தைகளுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி தரது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப முக்கியமா உங்களோட வேலைகள்னா என்னென்னலாம் இருக்கு?
2: நேரு யுவ கேந்திரா என்ன பண்ணுச்சோ அதே தான் மை பாரத்தும் பண்ணுதுங்க. ஜஸ்ட் நேம் ஒரு சேஞ்ச் தான். கடந்த 1 வருடங்களா தான் நம்ம மை பாரத்னு சொல்லப்படுறோம். நேரு யுவ கேந்திராவா இருக்கிறப்போ ஒரு பிசிக்கல் ஒர்க்ஸ் மட்டும் ஜாஸ்தியா இருந்தது. இப்போ வந்து நம்ம டிஜிட்டல் பிளாட்ஃபார்மும் நமக்கு நிறைய இருக்குங்க. mybharat.gov.in அப்படின்ற வெப்சைட் வந்து இப்போ ரொம்ப ஆக்டிவா நம்ம வச்சிருக்கோம். இந்தியா லெவல்ல எல்லாருமே அந்த வெப்சைட்ல பதிவு பண்ணிக்கலாம். அந்த வெப்சைட்ல பதிவு பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கான குவிஸ் காம்படிஷன்ஸ், என்னென்ன நடக்குதுன்ற அப்டேட்டும் அவங்களுக்கு வந்துடும் இளைஞர்களுக்கு. ஸோ அதன் மூலயமா அவங்க ஒரு சின்ன கிராமத்துல இருந்து கூட இந்திய லெவல்ல நடக்கிற நிறைய நிகழ்ச்சிகளுக்கு போலாம். நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்ட அலுவலகம் வந்து லா காலேஜுக்கு ஆப்போசிட்ல ரேஸ் கோர்ஸ் ரோட்ல இருக்கு. நேம் போர்டு மட்டும்தான் மாறி இருக்கு, மற்றபடி எல்லா நிகழ்ச்சிகள் எல்லாமே அதே மாதிரிதான் போயிட்டு இருக்கு.
1: இப்ப நான் ஒரு கிராமப்புறத்துல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னா, இந்த நேரு யுவ கேந்திரா என்னதான் பண்ணுது, நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது?
2: மை பாரத் ஆரம்பிக்கப்பட்ட முக்கிய நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா இளைஞர் மன்றங்களை நம்ம செயல்படுத்தி கொண்டு வரதுதாங்க. ஒரு ஒரு கிராமத்திலயும் இளைஞர் மன்றங்கள் உருவாக்கணும். இளைஞர் மன்றத்தின் மூலியமா அந்த கிராமத்தை முன்னேற்றி, அந்த கிராமத்துல இருக்க இளைஞர்களை முன்னேற்றி, அதுக்கப்புறம் நம்ம அடுத்த லெவலுக்கு முன்னேறன்றதுதான் நம்மளோட மெயின் மோட்டோவே. ஸோ இளைஞர் மன்றங்கள், அது இல்லாம அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ், ஸ்கூல்ஸ், காலேஜஸ், 15 வயசுல இருந்து 29 வயசுல இருக்க இளைஞர்கள் தான் நம்மளோட டார்கெட் போமே. சோ அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ், போதை விழிப்புணர்வு ப்ரோக்ராம், மாரத்தான் ரன்ஸ், இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் மைபாரத்தாவும் தனியாவும் நடத்துறோம். டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கூட கலந்து இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நாங்கள் நடத்துறோம். ஸ்போர்ட்ஸ் ப்ரோக்ராம்ஸ் நாங்கள் நடத்துறோம். வில்லேஜ் லெவல் ஸ்போர்ட்ஸ், பிளாக் லெவல் ஸ்போர்ட்ஸ், டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஸ்போர்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் ப்ரோக்ராம் நடத்துறோம். நேஷனல் லெவல்ல வந்து நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு நம்ம மாவட்டத்தில இருந்து, நம்ம ஊர் கிராமங்கள்ல இருந்து பசங்களை நம்ம ரெப்ரசன்டேட்டிவாவும் அனுப்பி வைக்கிறோம்.
1: இந்த இளையோர் மன்றங்கள் செயல்படுவதற்கு கண்டிப்பா ஒரு தலைவர் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே உறுப்பினர்கள்லாம் இருப்பாங்க. இவங்களை நம்ம வந்து எப்படி செலக்ட் பண்றது, இதற்கு ஏதோ வழிமுறைகள் உண்டா? இதுல நான் வந்து ஜாயின் பண்றதுக்கு என்னென்னலாம் நான் வந்து உங்கள்ட்ட சப்மிட் பண்ணணும்?
2: ஒரு கிராமத்துல இளைஞர் மன்றம் உருவாக்குறதுக்கு நாங்க பேசிக்கா ஒரு ஃபார்ம் ஒன்னு வச்சிருப்போம். அதை நீங்க ஃபில் பண்ணி கொடுத்தா போதும். உறுப்பினர்கள் 15ல இருந்து 29 வயசுக்குள்ள இருக்கணும். தலைவர், பொருளாளர், செயலாளர், உறுப்பினர்கள் எல்லாருமே குறைஞ்சபட்சம் 20 உறுப்பினர்கள் இருக்கணும், தலைவர் உட்பட. அவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த மன்றத்தை உருவாக்கிக்கலாம். இது வந்து சாதாரணமா நம்ம ஊர்ல செய்யற ஒரு சின்ன விஷயம் தான். உங்க கிராமத்துல என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தான் தெரியும். சோ அதை அட்ரஸ் பண்ற மாதிரி நீங்க உங்க மன்றத்தை நீங்க உருவாக்கிக்கலாம். இப்போ இளைஞர்கள் வந்து செல்போன் அடிக்ட், ஏன்னா சின்ன பசங்கள்ல இருந்து இருக்காங்க. நீங்க மன்றம் உருவாக்குனீங்கன்னா 15 வயசுன்றப்போ நீங்க குறைஞ்சபட்சம் 9வது படிக்கிற பசங்களை கூட நீங்க உங்க மன்றத்துல உறுப்பினரா சேர்த்துக்கலாம். வாரம் ஒரு சுத்தப்படுத்துற ப்ரோக்ராமோ இதெல்லாமே நீங்க பண்ணலாம், உங்க மன்றம் மூலமா பண்ணலாம். பணம் வந்து கண்டிப்பா தேவைதான். நீங்க மன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே சேர்ந்துட்டு குறைஞ்சபட்சம் ஒரு அமௌண்ட், ஒரு 100 ரூபாய், 200 ரூபாய் போட்டு பொருளாளர் அதை வந்து கணக்கு

0: வந்துட்டே வந்தீங்கன்னா நீங்க ஒரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். இப்போ நாங்க எங்க சைட்ல இருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நீங்க ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஃபார்ம் கொடுப்போம், ஃபில் பண்ணிட்டு வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு சர்டிபிகேட் வாங்கிக்கலாம். எங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் தான். ஆன்லைன் வெப்சைட்ல வந்து மை பாரத் போர்ட்டல்ல ரெஜிஸ்டர் பண்ணணும். எங்க ப்ராசஸ் சிம்பிள்,
1: அந்த ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஏதாவது அமௌண்ட் உண்டா?
0: எதுவுமே இல்லைங்க, பேர் மட்டும் கொடுத்து எங்களை ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கணும். இதே நீங்க சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்ல வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து தனியா அமௌண்ட் உண்டு. பட் நம்ம மை பாரத்ல நீங்க மன்றமா பதிவு பண்றதுக்கு இந்த அமௌண்ட்டும் கிடையாது. உங்களுக்கு நாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோட சர்டிபிகேட்டும் கொடுத்துருவோம்.
1: ஒரு 20 பேர் கொண்ட ஒரு மன்றத்தை நாங்க உருவாக்கிறோம். இப்ப இதற்குரிய வேலைகள் நாங்க வந்து எங்க கையில இருக்கிற அமௌண்ட்டை பட்டு பண்றோம். மை பாரத் எங்களுக்கு ஏதாவது அமௌண்ட் கொடுக்குமா?
0: இந்த மாதிரி சிறப்பு நிகழ்ச்சிகள் உங்க பிளாக்ல நடத்தணும், உங்க கிராமத்துல நடத்தணும்னா அது உங்க மன்றத்துக்கு நாங்க அமௌண்ட் கொடுத்துருவோம். முன்ன வந்து குறைஞ்சபட்சம் 3000 இருந்தது ஒரு ப்ரோக்ராம்கான அமௌண்ட், இப்ப குறைஞ்சபட்ச அமௌண்ட்டே 7000 வருதுங்க. சோ ஒரு நிகழ்ச்சி நடத்தணும், இப்போ உதாரணத்துக்கு இந்த உலக திறன் தினம் நடத்தணும் அப்படின்னு ஒரு உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா, ஒரு பிளாக்ல ஒரு உங்க கிராமத்துல நடத்தணும் அப்படின்னா நாங்க சொல்லுவோம், நீங்க நடத்தி முடிச்சுட்டு பில்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணீங்க அந்த பணம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அது இல்லாம நம்ம மை பாரத் சார்பா வந்து எல்லா மாவட்டத்துக்கும் விளையாட்டு உபகரணங்கள் கிட்டு ஒண்ணு கொடுப்போம். அது மாவட்டத்துக்கே ஒரு 30 கிட்டு தான் வரும். சோ அது நீங்க சிறந்த விளையாட்டு மன்றமா இருக்கீங்க, நீங்க சிறந்த மன்றமா ஒரு வருஷம் செயல்படுறீங்கன்னா அது உங்களுக்கு கொடுப்போம். ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு திருப்பி நீங்க வாங்கிக்கலாம். அது எல்லாமே நாங்க பண்ணுவோம் எங்க சைட்ல இருந்து.
1: இப்ப ஊருக்குள்ள ஒரு மன்றம் அல்லது 2 மன்றங்கள் செயல்படுது அப்படின்றப்ப அவங்களுக்கு இந்த கிரேடிங் முறைகள் ஏதாவது உண்டா?
0: ரூல்ஸ் படி பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துக்கு ஒரு மன்றம் தான். இப்ப நீங்க சொன்ன மாதிரி 2 மன்றம் 3 மன்றம் இருந்தா அந்த கிராமத்துக்கு போறப்போ யாருக்கு கொடுக்கறதுன்ற ஒரு சின்ன குழப்பம் வரும். அது வரக்கூடாதுன்னு நம்ம ரூல்ஸ் படி ஒரு கிராமத்துக்கு ஒரு மன்றம், மகளிர் மன்றம் வேணா ஒன்னு எக்ஸ்ட்ராவா இருக்கலாம்.
1: 15 முதல் 29 வயது வரை இந்த மன்றத்துல சேரலாம் நம்ம கொடுத்துருக்கோம். இப்ப இளைஞர்கள்லாம் இதுக்கு வந்து முன் வராங்களா?
0: என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா 7 வருஷம் இந்த டிபார்ட்மெண்ட்ல, முன்ன இருந்த அளவு இல்ல. நான் இந்த 7 வருஷத்துலயே நிறைய டிக்ளைன் பாக்குறேன், அந்த அளவு இல்ல. அப்போ இது ஆரம்பிச்ச நோக்கமே ஊர்ல டிராப் அவுட்ஸா இருக்க பசங்க வந்து மன்றம் ஆரம்பிக்கணும் தான். நம்ம சொல்ற ஏஜ் குரூப் இருக்க இளைஞர்கள் இளைஞர்கள் எல்லாருமே பள்ளி கல்லூரி வேலை அந்த மாதிரி போயிடுறாங்க. அதனால அந்த அளவு இல்ல. ஆனாலும் சில மன்றங்கள் சிறப்பா செயல்படுறாங்க. அந்த ஏஜ் குரூப்ல இருக்க பள்ளி கல்லூரி மாணவர்கள் அங்க படிக்கிறவங்களை வச்சுட்டு அவங்க சிறப்பா செயல்படுறாங்க, இருக்கதான் செய்யுதுங்க.
1: ஒருவேளை போதிய விழிப்புணர்வு அவங்களுக்கு இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம கிட்ட இருக்குதானே?
0: விழிப்புணர்வு கொடுத்தாலும் இதனால எங்களுக்கு என்ன அப்படின்னு தான் இப்போ இருக்க இளைஞர்கள் கேள்வி கேட்கிறாங்க.
1: இந்த கேள்விக்காகவே இன்னொருத்தரங்களை நம்ம வந்து சந்திக்க போறோம். திருவரம்பூர் தஸ்லீம் பானு நம்ம கூட இருக்காங்க. இவங்க வந்து ஒரு வாலண்டியர். வாலண்டியரா நீங்க வந்து எந்த வருஷம் ஜாயின் பண்ணீங்க? வாலண்டியர்ல சேர்றதுக்கு உங்களுக்கு எது வந்து உறுதுணையா இருந்தது? எதனால சேர்ந்தீங்க?
2: வணக்கம் மேம். பப்ளிக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்ணணும் போது வாலண்டியர் போஸ்டிங் வந்துட்டு இது பண்ணிருந்தாங்க. 2022 நேரு யுவகேந்திரா, இப்ப மை பாரத் கேந்திராவில நான் வாலண்டியரா பண்ணிட்டு இருக்கோம் மேம். எங்களோட மெயின் மோட்டோ என்ன அப்படின்னா, ஒரு வில்லேஜ்ல இருக்கும் போது பசங்க வந்து சும்மா இருக்க டைம்ல ஏதாவது தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா 15 to 29 ஏஜ் கேட்டகரியில வேகமும் வேகமும் நிறைஞ்ச வயசா இருக்கும். அப்போதைக்கு எந்த ஒரு தப்பான வழியில போகாம அவங்களெல்லாம் ஒருங்கிணைஞ்சு நம்ம வில்லேஜுக்கு வந்து என்னென்ன தேவை இருக்கு, நம்ம ஊர்ல வந்து தெருவிளக்கு எரியலையா, நம்ம போயிட்டு பஞ்சாயத்துல இந்த மாதிரி நாங்க இளைஞர் மன்றமா வந்திருக்கோம் சார், மின் விளக்கு ஏரியாம இருக்கு அதை சரி பண்ணி கொடுங்கன்னு கோரிக்கை வச்சோம்னா அவங்க வந்து சரி பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது நம்மனால முயன்ற வேலைகள் என்னென்ன செய்யணும்ட்டு அதை செய்யறோம்னா நம்மளோட கிராமமும் நல்லா இருக்கும், ஒரு சேவை செஞ்ச மனப்பாங்கும் இருக்கும் மேம்.
1: இப்ப நீங்க இருக்கிறது வந்து திருவரம்பூர் பகுதி இல்லையா? திருவரம்பூர்ல நகரத்தார் வாழ்க்கை தான் இருக்கும். அங்க எப்படியும் வந்து அந்தந்த உறுப்பினர்கள் இருப்பாங்க, அவங்களே அதெல்லாம் சொல்லிடுவாங்க ஓரளவுக்கு. எப்படி நீங்க அங்க போய் இந்த மை பாரத்தோட போர்ட்டலை கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை எப்படி நீங்க செய்ய முடியுது? உங்களால அது எப்படி முடியுது?
2: ஒவ்வொரு மன்றங்கள் இருக்குல்ல மேம், இப்ப திருவரம்பூர்ல இருக்கா, திருவரம்பூர்லயும் நிறைய உட்கிராமங்கள்லாம் இருக்கு. எஸ்பெஷலி சொல்லுங்களா, தேவராய நெறின்னு சொல்லிட்டு இருக்கு மேம், அப்துல் கலாம் சொல்லிட்டு ஒரு இளைஞர் மன்றம் இருக்காங்க. அவங்க வந்து தேசிய அளவுல இளைஞர் மன்றத்தோட விருதுமே வாங்கியிருக்காங்க மேம். டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வந்து ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்காங்க. பிளஸ் அதுக்கு வந்து கேஷ் பிரைஸ்மே கொடுப்பாங்க.
1: திறந்த இளைஞர் மன்றம் விருது வாங்கக்கூடிய அளவுக்கு என்ன சிறப்பு செயல்கள் செஞ்சாங்க?
2: இப்ப பசங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது நம்ம இளைஞர் மன்ற உறுப்பினர்கள் இலவசமாக டியூஷன் எடுப்பாங்க. ஃபார்ம் ஃபில் பண்றது, ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல வந்து பேசி அவங்க வந்து கண் மருத்துவ முகாம் கொடுப்பாங்க. அவங்களுக்கு அடிப்படையான வசதி என்னென்ன தேவை இருக்கோ அப்படி இருக்கும் போது நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல வந்து மேம் கிட்ட வந்து நம்ம அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா, கிராமத்துல இந்த மாதிரி கேக்குறாங்க மேம் நம்மளால என்ன செய்ய முடியும்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு அவங்க என்ன உதவிகள் செய்ய முடியுமோ அது வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க.
1: இப்ப நீங்க உங்க கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் எழுதி கொண்டு போய் உங்களுடைய இளையோர் அலுவலர்கிட்ட கொடுத்துருவீங்க இல்லையா?
2: எங்களுக்கு மீட்டிங் நடக்கும், மாதத்துக்கு 2 மீட்டிங் கொடுப்பாங்க. அந்த மீட்டிங்ல மாதிரி நாங்க வில்லேஜுக்கு விசிட் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட கோரிக்கையை எடுத்துட்டு வந்து நாங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் யூத் ஆபீசர் கிட்ட

0: நாங்க கொடுப்போம், இந்த மாதிரி தேவைகள் இருக்கு நம்ம சொன்னோம் அப்படின்னா அதுக்குரிய இது என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக்ட் யூத் ஆஃபீஸர் அதுக்குரிய இது எங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க.
1: நேரு யுவ கேந்திரா செயல்படுதுன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? யார் உங்களை இந்த மன்றத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க?
0: வேலை வாய்ப்பு போர்ட்டல்லாம் பார்த்தேன். சரி, இது வாலண்டியர் பேசிங்கா இருக்கும் போது அவங்களோட வெப்சைட் இருக்கு மை பாரத் கேந்திரான்னு சொல்லிட்டு, அந்த வெப்சைட்ல போயிட்டு செக் பண்ணும் போது இவங்க இவ்வளவு ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க, சரி நம்மளும் ஜாயின் பண்ணி சேவை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தூண்டினதே வந்து அந்த வெப்சைட்ல போட்டிருக்க ஆக்டிவிட்டிஸ் தான் மேம்.
1: தஸ்லீம் வந்து பாத்தீங்கன்னா என்ன படிச்சிருக்கீங்க?
0: பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் புனித செல்வே தன்னாட்சி கல்லூரியில படிச்சு முடிச்சேன்.
1: கல்லூரியில முடிச்சிட்டீங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, ஒரு நல்ல வேலைக்கு போனா கையில கொஞ்சம் காசு கிடைக்கும், வீட்டுக்கு வந்து உதவியா இருக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க. குழுவில நீங்க சேர்ந்ததுனால இப்போ உங்களுக்குரிய வருமானங்கள் இருக்குமா இல்லையான்றது ஒரு சின்ன கேள்விதான் இருக்கும். உங்க வீட்டில் எப்படி இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க?
0: வாலண்டியர் பேஸ்ங்கிறது என்னோட ஒன் ஆஃப் த பார்ட் தான். நான் மெயினா பண்றது காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கனால எனக்கு ஓகேவா இருக்கும் மேம்.
1: இதுவரை நீங்க எத்தனை மன்றங்கள் பண்ணிருக்கீங்க?
0: இதுவரையிலும் நாங்க வந்து ஒரு 20 மன்றங்கள் வந்துட்டு மை பாரத் கேந்திரா வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம் மேம். அவங்களும் செயல்பட்டு இருக்காங்க மேம்.
1: 20 மன்றங்கள்.
0: 20 மன்றங்கள்
1: எந்தெந்த ஊர்ல வச்சிருக்கீங்க?
0: போலீஸ் காலனில இருக்கு மேம், திருவரம்பூர்ல.
1: திருவரம்பூர் சுற்றுவட்டார பகுதியில்?
0: சுற்றுவட்டார பகுதியில இருக்கு மேம்.
1: உங்களுக்கு இந்த மன்றத்தோட செயல்பாடுகள் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தது, தொடர்ந்து நீங்க வேலை செய்யணும்னு ஒரு விரும்புறீங்க?
0: இப்போ எது எடுத்தாலுமே வந்துட்டு காஸ்ட் பேசிஸ்ல தான் பண்ணுவாங்க. இதுல வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்றதுக்கு எந்த ஒரு காஸ்டுமே நம்ம ப்ரொவைட் பண்ண தேவையில்ல. அதே மாதிரி முக்கியமான தினங்கள் நிகழ்ச்சிகளும் நடத்தலாம்.
1: அம்மா அப்பா இதுக்கு ஒத்துக்கிட்டாங்களா?
0: அவங்க சப்போர்ட் இருக்குமா?
1: சிறு வயதில் நாம என்ன முயற்சி எடுக்கிறோமோ அதுதான் நம்மளை வந்து யாரு அப்படின்றத மத்தவங்களுக்கு அடையாளம் காட்ட வைக்கும். அந்த மாதிரி இளையோர் மன்றத்துல செயல்பட்டு என்னென்ன சேவைகள் உங்களால முடியுமோ அதை வந்து இளைஞர்களுக்கு நீங்க செஞ்சுட்டு வரீங்க. உங்களுடைய மன்றத்தோட வளர்ச்சி இன்னும் சிறப்பா அமையணும்னு நம்ம நிலையத்தின் சார்பா வாழ்த்துறோம். அடுத்து நம்ம கூட இணைகிறாங்க புள்ளம்பாடி வாலண்டியர் டி திவ்யா அவங்க. வணக்கம். இப்ப புள்ளம்பாடி பகுதிகளில் நிறைய கிராமப்புற மக்கள் தான், நீங்க எப்படி இதுக்குள்ள வந்தீங்க, இத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன?
2: வணக்கம் மேம், என்னோட பேர் வந்து திவ்யா. நான் புள்ளம்பாடி பிளாக்ல மேலரசூர் கிராமத்திலேருந்து வந்திருக்கேன் மேம். ஃபர்ஸ்ட் இதை பத்தி எனக்கு தெரியாது மேம். நான் வந்து ஃபுல்லாவே ஹாஸ்டல்ல தான் படித்தேன், திருச்சியில மேம் சேவா சங்கத்துல. காலேஜும் வந்து ஹாஸ்டல் தான் மேம், தஞ்சாவூர்ல குந்தவை நாச்சியார் மேம். ஃபுல்லா ஹாஸ்டல்லே படிச்சதுனால எனக்கு சொசைட்டி எப்படி ஃபேஸ் பண்ணுனே தெரியாது. சொசைட்டியை ஃபேஸ் பண்றதுக்கு நமக்கு முதல்ல தைரியம் வேணும். எனக்கு சின்ன வயசுலேருந்து சர்வீஸ் பண்றதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அது மாதிரி போயிட்டு இருக்கிறப்ப காலேஜ்ல ஒன் டைம் வந்து ஒரு ப்ரோக்ராம் நடந்தது. அப்போ திருச்சியில மணப்பாறை பிளாக்ல ராஜான்னு ஒருத்தர் இருந்தாரு, அவரு தான் சொன்னாரு இப்படி ஒரு நேரு வைக்கேந்திரான்னு ஒண்ணு இருக்கு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி அந்த கிளாஸ்ல சொன்னாரு. அப்படின்னா என்ன சார் என்னன்னு நாங்க எல்லாருமே கேட்டோம். அப்ப அவர் சொன்னாரு இது மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ஒண்ணு இருக்குது, இதுல பிளாக்ஸ் நிறைய இருக்கு, ஒரு ஒரு பிளாக்குக்கும் ரெண்டு பேர் வந்து செலக்ட் பண்ணுவாங்க வாலண்டியர்ஸா. அதுக்கு வந்து 18 வயசு ஆயிருந்தாவே போதும், 15 வயசுல இருந்து 29 வயசுல இருக்க இளைஞர்களுக்கு உங்களுக்கு சர்வீஸ் பண்ண விருப்பம் இருந்தா நீங்க வந்து இதுல ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நமக்கு அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டும் இருக்கு, அட் த சேம் டைம் கொஞ்சம் ஹானரையும் தராங்க, அதை வச்சு நம்ம கொஞ்சம் பேலன்ஸும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. வீட்டுல வெட்டியா இருக்காம நம்ம சொசைட்டி கூட இன்ட்ராக்ட் பண்ணுவோம், எப்படி இந்த நாடு இருக்கு எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணலாம் அதை கத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதை ட்ரை பண்ணேன் மேம். கரெக்டா அந்த வருஷம் நான் காலேஜ் முடிக்க போற டைம்ல நோட்டிபிகேஷனும் இதுக்கு வைட்டாங்க. சோ அதுக்கப்புறம் அதை உள்ள போயிட்டு பார்த்தேன், பார்த்துட்டு சரி நம்ம இதை அப்ளை பண்ணுவோம், இதை ட்ரை பண்ணுவோம், கிடைச்சா நம்ம இதன் மூலியமா நம்ம வந்து சொசைட்டி நல்லா ஃபேஸ் பண்ணலாம், மக்கள் எப்படி இருக்கிறாங்க. ஏன்னா நான் ஃபுல்லாவே ஹாஸ்டல் படிச்சதுனால யாரு எப்படி எதுவுமே எனக்கு தெரியாது மேம். ஒரு பஸ் நேரம் கூட ரொம்ப பயப்படுவேன், அப்படிப்பட்ட பொண்ணு நான். எப்படியாவது நம்ம இதை ஃபேஸ் பண்ணணும், புள்ளம்பாடி பிளாக்கு நம்மள வாலண்டியரா செலக்ட் பண்ணாங்கன்னா இதன் மூலியமா நம்ம பகுதியை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்ட்டு தான் மேம் நான் வந்து ஃபர்ஸ்ட் இதில் ஜாயின் பண்ணேன். அந்த ஒரு தாட்ல தான் 2024 ஜான்வரியில கால் பண்ணாங்க எனக்கு. அதுக்கப்புறம் வந்து பிப்ரவரியில வந்து நான் இதில் ஜாயின் பண்ணேன் மேம். இது என்ன பர்போஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே பரவாயில்ல, நம்ம மக்கள்கிட்ட பேசலாம், நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம், இதன் மூலியமா நம்ம நிறைய பேருக்கு நிறைய சொல்லலாம் அப்படின்ற தாட்ல தான் மேம் இதில் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணேன்.
1: புள்ளம்பாடி மக்கள் எப்படி அவங்களை நீங்க வந்து அணுகுனீங்க, அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது?
2: ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு சொன்னப்ப வந்து இதனால என்ன யூஸ் எங்களுக்கு அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டாங்க எங்ககிட்ட. இளைஞர்கள் வந்து நாங்கள் எல்லா நாளுமே இங்கே இருக்க போறது இல்லை, ஒர்க்குக்கு போயிடுவோம், சாட்டர்டே சண்டேஸ் மட்டும்தான் இருப்பாங்க, அப்பயும் கிரிக்கெட் விளையாடுவாங்க, இந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ இதனால எங்களுக்கு என்ன யூஸ், நாங்கள் என்ன பண்ண போறோம் இதில் ஜாயின் பண்ணி அப்படின்ற மாதிரி தான் அவங்க கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் வந்தது எங்ககிட்ட. நாங்கள் அதுக்கப்புறம் சொன்னோம் இது வந்து ஒன்றும் இல்லப்பா, இதில் நீங்கள் இதில் கலந்துக்கிட்டீங்கன்னா பிளாக் லெவலெல்லாம் ஸ்போர்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, இதில் வந்து உங்களோட விளையாட்டு திறனை வந்து நீங்கள் வெளிப்படுத்தலாம். ஒரு ஒரு ஊர்லேயுமே வந்து ஒரு ஒரு டீமாக இருப்பாங்க, கபடி கால்பந்து இந்த மாதிரி ஒரு சில போட்டிகளில் கலந்துக்கிறதுனே ஒரு ஊர்லயுமே கண்டிப்பா இருக்கிறாங்க. சோ அந்த மாதிரி இளைஞர்கள்ட்ட போய் நம்ம சொன்னோம்னா அவங்களுக்கு இதுல கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இப்ப இதுல இருந்து அவங்க செலக்ட் ஆகி மாவட்ட அளவுல விளையாட்டு போட்டியில கலந்துக்குவாங்க. இப்ப இதுல அவங்க ரெஜிஸ்டர் பண்றது மூலமா நேஷனல் லெவல்ல எங்கேயாவது கலந்துக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அப்புறம் ஸ்போர்ட்ஸ் கிட்டும் ப்ரொவைட் பண்றாங்க, கிளப் மூலமா அவங்க ஊர்ல யாரு வேணா எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். விளையாட்டு கிரவுண்டும் வந்து இந்த ஊருக்கு இது இல்லைன்னா எங்க ஆபீஸ் மூலமா ரெக்கமெண்ட் பண்ணி சொல்லுவாங்க. மன்ற மூலமா லெட்டர் எழுதி கொடுத்தாங்கன்னா இதுக்கு அவங்க வந்து ஏற்பாடு செஞ்சு தருவாங்க.
1: இப்ப புள்ளம்பாடி பிளாக்ல நீங்க சேர்ந்து எத்தனை வருடங்கள் ஆயிடுச்சுங்கம்மா?
2: 2 வருடம்.
1: நீங்க மக்களை எந்த அளவுக்கு சந்திச்சிருக்கீங்க, உங்களுடைய

0: பிளாக்ல இப்ப நான் இதை வந்து அப்ரோச் பண்ணி இதை வந்து நான் செய்ய வச்சேன் அப்படின்ற ஒரு செயல்.
1: பிளாக்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கண்டக்ட் பண்ண ப்ரோக்ராமே மேம் வோட்டர்ஸ் அவேர்னஸ் டே தான் மேம். புள்ளம்பாடி ஐடிஐ காலேஜ்ல வந்து பண்ணனவங்க நிறைய பேர் 18 ஏஜ் ஆயுமே வந்து வோட்டர்ஸ்க்கு
0: அப்ளை பண்ணாம இருந்தாங்க.
1: அவங்களுக்கு வந்து அந்த ஒரு வாக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்றத வந்து அதுக்கு ஒரு அவேர்னஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்க கிரியேட் பண்ணோம். அதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்.
0: திவ்யா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு கனவு லட்சியம் கண்டிப்பா இருக்கும் இல்லையா? இந்த கனவுகளை நோக்கி படையெடுக்கிறோம் அப்படின்றப்ப சின்ன சின்ன தடங்கல்கள் கண்டிப்பா இருக்கும். தஞ்சை மாவட்டத்துல வந்து கல்லூரி படிப்பை முடிச்சிருக்கீங்க. கல்லூரி வாழ்க்கை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே சிறப்பான ஒரு வாழ்க்கையா இருக்கும். அடுத்து என்னுடைய கனவு பயணம் வேற எங்க அப்படின்றது நீங்க ஒரு கனவு லட்சியத்தை வச்சிருப்பீங்க. அந்த கனவுக்காக நீங்க என்னென்ன முயற்சிகள் எடுத்தீங்க? இந்த நேரு யுவ கேந்திராக்குள்ள எப்படி வந்தீங்க?
1: இதுல எனக்கு ஆர்வம் இருந்ததுனால நான் அப்பவே ட்ரை பண்ண மேம். 24 எனக்கு ஒர்க்கு கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து இங்க நான் ஜாயின் பண்ணேன். இங்க ஜாயின் பண்ணிட்டு ஓகே இதுல வர அந்த ஹானரரியம் அமௌண்ட் இருக்கு அதை வச்சுதான் இப்ப நான் வந்து அதுக்கப்புறம் நான் அடுத்து ஹையர் ஸ்டடிஸ் அதுக்கப்புறம் எனக்கு தேவையான என் கனவுக்கு தேவையான அந்த சின்ன சின்ன என்னோட தேவைகளை இதன் மூலியமா நான் பூர்த்தி செஞ்சுக்கிறேன் மேம். அட் த சேம் டைம் வந்து நான் சைட்லயும் வந்து போய் மை பாரத் அது மூலியமா வந்து நிறைய ப்ரோக்ராம் அதுல எல்லாம் கலந்துக்கிட்டு நிறைய தெரிஞ்சுக்கிறேன் மேம். நிறைய பேத்துக்கும் சொல்றேன் மேம்.
0: மக்களை எப்படி நீங்க ஒன்றிணைக்கிறீங்க, அவங்கள்ட்ட எப்படி நீங்க அப்ரோச் பண்றீங்க, அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு உங்கள்ட்ட இருந்து?
1: ஃபர்ஸ்ட் போயிட்டு நாங்க பேசுறப்பெல்லாம் வந்து இதுல போய் கலந்துகிட்டு என்னக்கா எங்களுக்கு இதனால எங்களுக்கு என்ன யூஸ் எதுக்கு இதெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் இளைஞர்கள் வந்து எங்ககிட்ட பதில் சொன்னாங்க. அப்போதான் நாங்க சொன்னோம் இது மாதிரி அப்படி இருக்காதீங்க, இதன் மூலியமாவும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது, நிறைய இதுல கலந்துக்கலாம், நம்ம நிறைய விளையாட்டு போட்டிகள் கண்டக்ட் பண்றாங்க, ஸ்போர்ட்ஸ் கிட் தராங்க, இதெல்லாம் வந்து உங்களுக்கு உபயோகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது மாதிரி சொன்னோம்.
0: அது ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ் என்னென்னலாம் இருக்கும்? வாலிபால் பந்து
1: நெட் கொடுத்துருவாங்க மேம், ஸ்கிப்பிங் இருக்கும், கேரம் போர்டு, செஸ் போர்டு எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க மேம். அது அந்த மன்றம் வச்சிருந்து அவங்க அடிக்கடி இதை பயன்படுத்தி அதுல அவங்க திறனை வந்து மேலும் வளர்த்துக்கலாம்.
0: இது வந்து எப்படி விடுமுறை காலங்கள்ல மட்டும் பயன்படுத்துவீங்களா இல்ல எல்லா ஒர்க்கிங் டேஸ்லயும்?
1: எப்ப ஃப்ரீயா இருக்காங்களோ எப்ப அவங்களுக்கு விளையாடணும்னு தோணுதோ அப்பெல்லாம் வந்து அவங்க பயன்படுத்திக்குவாங்க.
0: புள்ளம்பாடியை சுத்தி கிராமங்கள் தான் அதிகமா இருக்கு, விவசாய மக்கள் தான் அதிகமா இருப்பாங்க. அவங்களுக்கு விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு வந்து சுய உதவி குழுக்கள் பத்தி நீங்க கொடுக்கணும். அடுத்து நீங்க சொன்ன மாதிரி பேங்க் பத்தி அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும். இப்ப நிறைய வந்து ஸ்கேம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு, இதை பத்தி எல்லாம் ஒரு விழிப்புணர்வு எல்லாம் நீங்க கொடுத்துருக்கீங்களா?
1: அந்த மாதிரி நான் கொடுத்தது இல்ல மேம். தேவைப்பட்டா கண்டிப்பா நாங்க அதுவும் தரத்துக்கு ரெடியா இருக்கோம்.
0: இந்த ஆண்ட்ராய்ட் போன் பயன்படுத்ததுனால இவ்வளவு குற்றங்கள் நடைபெறுது அப்படின்றது நமக்கு தெரியுது. அதை வந்து மன்றங்கள் மூலமா நீங்க சொல்லி அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்தா சிறப்பா இருக்கும் அப்படின்னு எங்களோட ஒரு நம்பிக்கை. இப்போ இந்த மன்றங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான அலுவல்கள் வந்து கொடுத்து இதெல்லாம் நீங்க வந்து மக்களுக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க?
1: ஒரு ப்ரோக்ராம் வந்து இந்த மன்றத்துல இது வருதுன்னா இது யாரு பண்றீங்க? இப்ப சுற்றுச்சூழல் தினம்னா வந்து பாத்தீங்கன்னா மரக்கன்று நடுதல், மரங்களை வந்து பாதுகாத்தல், இந்த மாதிரி இப்ப கிளீனிங் கேம்பெயின் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இப்ப ஓட்டர்ஸ் அவேர்னஸ், அதுக்கப்புறம் விளையாட்டு போட்டி, நிறைய எஸ்ஐ காம்படிஷன்ஸ், ரைட்டிங், அப்புறம் ஸ்பீச் காம்படிஷன்ஸ், டிராயிங் காம்படிஷன்ஸ், இந்த மாதிரி தான் மேம் நாங்க வந்து இதுல கண்டக்ட் பண்றோம். அப்புறம் இஎல்பி கூட எங்க இதுல வந்து கண்டக்ட் பண்றாங்க மேம், எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் ப்ரோக்ராம் மேம். அந்த ப்ரோக்ராம்ல வந்து நம்ம அப்ளை பண்ணோம்னா இப்ப நான் வந்து அதுல வந்து போஸ்ட் ஆபீஸ்ல பண்ணிருந்தேன் மேம், 1 month கோர்ஸ் போல பண்ணிருந்தேன் மேம். நமக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமா அதாவது இந்த வெப்சைட் மூலமா வந்து நமக்கு வாய்ப்பு தருவாங்க. அப்ளை பண்ணிருந்தோம்னா நமக்கு வந்து கால் பண்ணி போஸ்ட் ஆபீஸ்ல இருந்தே வந்து என்ன கூப்பிட்டாங்க மேம்.
0: அத போய் என்ன படிப்பீங்க நீங்க?
1: அந்த போஸ்ட் ஆபீஸ்ல என்னென்ன வர்க் பண்றாங்க, போஸ்ட் ஆபீஸ் எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன இருக்கு, சப் ஆபீஸ் இருக்கு, ஆபீஸ் இருக்கு, வில்லேஜ்ல தனித்தனி சின்ன சின்ன ஆபீஸ் இருக்கு, பிரான்ச் ஆபீஸ் இருக்கு, இது மாதிரி ஒவ்வொன்றையும் நாங்க போய் நேர்ல போய் பார்த்து அவங்க ஒர்க் என்ன, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத நாங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் மேம். ஒரு 1 month போல நான் போனேங்க மேம். போயிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு சர்டிபிகேட்டும் வந்து இதுல வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இது மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம், நிறைய பேருக்கு நிறைய சொல்லலாம். இப்ப அதுல நிறைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, எஃப்டி இந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல, ஆர்டி, அதை பத்தி நம்ம பகுதியில இருக்க நம்ம தெரிஞ்சவங்களுக்கு சொன்னோம்னா அவங்களுக்கு அது வந்து பயன்படும்.
0: மீண்டும் மாவட்ட இளையோர் அலுவலர் அவர்கிட்ட தான் வரப்போறோம். கீர்த்தனா, அவங்க மன்றங்கள் வந்து செயல்படுது அப்படின்றப்ப எப்படி உங்களுடைய ஒத்துழைப்புக்கு ஏற்ற மாதிரி வேலைகள் செய்யறாங்க?
2: நம்ம கொடுக்கற வேலையை மேக்ஸிமம் அவங்க பிளாக்குக்கு ஏத்த மாதிரிதான் நம்ம கொடுப்போம். இவங்க சொன்ன மாதிரி சுற்றுச்சூழல் தினம், உலக சைக்கிள் தினம், அந்த மாதிரி அதை அவங்க ஓரளவு சிறப்பா தான் செய்யறாங்க. நம்மளால முடிஞ்ச ஃபண்டிங்கும் நம்ம கொடுத்துடுறோம், அதுக்கேத்த மாதிரி அவங்க நமக்கு நிகழ்ச்சி நடத்தி கொடுத்துடுறாங்க. ஒரு அவேர்னஸும் கிடைக்குது, அவங்க செலவு பண்ணல, கவர்மெண்ட் மூலியமா செலவு பண்ணி அவங்களுக்கு கிடைக்குதுன்றனால முக்காவாசி மன்றங்கள் இதுக்கு இன்ட்ரெஸ்டா தான் இருக்காங்க, நல்லாவும் பண்றாங்க.
0: எனக்காவது நீங்க வந்து அந்த மன்றத்தோட செயல்பாடுகளை வந்து நேர்ல போய் பாத்துருக்கீங்க?
2: நிறைய இடத்துக்கு போயிருக்கேன்.
0: இதுவரையில பார்த்து நீங்க வியந்த ஒரு மன்றம் அப்படின்னா?
2: நான் இப்போ திருச்சிராப்பள்ளி வந்து 1 month தான் ஆகுது, இங்க லோக்கல்ல போனதுதான். இதே நான் பெரம்பலூர் மாவட்டத்துல நான் 2-3 கிராமத்துக்கு போய் நிஜமாவே ரொம்ப வியந்திருக்கேன் அவங்க செயல்பாடுகள் பார்த்துட்டு. பெரம்பலூர் மாவட்டத்துல குன்னம் கிராமத்துல 15 இருந்து 29 இருக்க வந்த இளைஞர்கள் ஒரு மொத்தமா ஒரு 20-30 பேர் இருப்பாங்க. அவங்க கிராமத்துக்குரிய பிரச்சனைகளை அவங்களே தீர்த்துப்பாங்க. சாக்கடையில தண்ணி அடைச்சிருச்சா பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய் சொல்றதுல இருந்து கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க போறதுல இருந்து ஏதாவது பிரச்சனைக்குன்றது அவங்க கிராமத்தை முக்கியமா வந்து அவங்களே பண்ணுவாங்க. கிராமத்துல அவங்களே வந்து ஒரு கட்டிட கட்டிட்டு இருக்காங்க.

0: பண்றதுக்காக அந்த கட்டடம் பார்த்தீங்கன்னா அவங்க லைப்ரரியோட சேர்த்து கட்டுறாங்க. அது இல்லாம அந்த ஊர் காம்படேட்டிவ் எக்ஸாம் படிக்கிற பசங்களுக்காகவும் அந்த கட்டடத்தை கட்டியிருக்காங்க. அங்க இருக்கிற ஒரு குளங்களை தூர்வாரி பன விதைகள் விதைக்கிறது, மரம் நடுறது, மரம் நட்டது மரத்தை சுத்தி வேலி போட்டு பாதுகாக்கிறது, கிளீனிங் ப்ரோக்ராம்னு சொன்னாங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை சொன்னாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த சின்ன பசங்கள்ல இருந்து எல்லாருமே வந்துருவாங்க. அண்ணா நானும் பண்றேன், நானும் பண்றேன்னு. அது ஒரு நல்ல ஒரு முன்னோடியான விஷயம். இப்போ நம்ம ஊர்ல இருக்க அண்ணன் அப்படி பண்ணா அப்படின்னா அந்த 9வது படிக்கிறவங்க, 8வது படிக்கிறவங்க, 5வது படிக்கிற பசங்க வந்து நாங்களும் வரோம்னு எல்லாரும் இணைந்து பண்றது வந்துட்டு அதுதான் எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது.
1: இப்போ உங்களுக்கான வேலைகள் இந்தந்த ப்ரோக்ராம் வந்து நடத்தணும் அப்படின்றது உங்களுடைய ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரும் இல்லையா?
0: எங்களுக்கு வந்து ஹெட்குவார்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில தான். எங்களோட கண்ட்ரோலிங் ஆபீசர் வந்து ஸ்டேட் டைரக்டர்னு அவங்க சென்னையில இருக்காங்க. மை பாரத் தமிழ்நாடு, ஸோ அவங்க சென்னையில இருக்காங்க. எங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாமே ஹெட்குவார்டர்ஸ் டெல்லியில இருந்து வர ஆர்டர்ஸ் தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணுவோம். தமிழ்நாடுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா ஆர்டர்ஸ் எதுவும் இல்லை. மொத்தமா இந்தியா முழுக்க என்ன ஆர்டர்ஸ் வருதோ அதே தான் நமக்கும் வரும். அதை நாங்க ஃபாலோ பண்ணுவோம். எங்களுக்கு எங்க ஸ்டேட் டைரக்டர் சொல்றத நாங்க தனியா ஃபாலோ பண்ணுவோம்.
1: இப்ப உங்களுடைய வேலைகள் அப்படின்னா வந்து இளையோர்களை வந்து குறிவைத்து செயல்படக்கூடிய வேலைகள் தான். இளையோர்களை வந்து ஊக்குவிக்கணும், அவங்களை வந்து நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு மன்றமா இந்த இளையோர் மன்றம் செயல்படுது அப்படின்றப்ப ரொம்ப பெருமையா இருக்கு. உலக இளையோர் திறன் நாள் ஜூலை 15 இதை முன்னிட்டு ஏதாவது சிறப்பான நிகழ்ச்சிகள் இருக்கா?
0: இப்ப எல்லாத்துக்கும் எல்லா விதமான திறனும் இருக்கு. பொதுவா ஏதோ ஒரு மன்றத்தின் மூலயமா ஏதோ ஒரு அவேர்னஸ் நிகழ்ச்சி, காம்படிஷன்ஸ் அந்த மாதிரிதான் வைப்போம். மை பாரத் போர்ட்டல் mybharat.gov.in இந்த போர்ட்டல் தான் இப்போ வந்து நம்மளோட மினிஸ்ட்ரியோட போர்ட்டல் தான். இதுல வந்து இளையோர்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா நிறைய காம்படிஷன்ஸ், குவிஸ் சம்பந்தப்பட்டது, எஸ்ஏ சம்பந்தப்பட்டது, ரீல்ஸ் காம்படிஷன் கூட இப்போ இருக்க சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குங்க. ஸோ அதுல பார்ட்டிசிபேட் பண்ணாலே வந்துட்டு பட்ஜெட் குவஸ்ட் 2026 ஒரு காம்படிஷன் வச்சோம் யூனியன் பட்ஜெட்டை முன்னிட்டு. அதுல ஜஸ்ட் நீங்க குவிஸ் அட்டன் பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு மேல போனவங்கள ரேண்டமா ஸ்டேட் வைஸ் செலக்ட் பண்ணி ஃபைனல் ரவுண்ட் வந்துட்டு ஹைதராபாத்ல நடத்தணும். எல்லா செலவும் அரசே பார்த்து கூட்டிட்டு போய் அங்க பார்த்து காம்படிஷன்ஸ் கிட்டத்தட்ட 1000 பேர் வச்சு நிகழ்ச்சி நடந்து கூட்டிட்டு வந்தோம். விக்சித் பாரத் யங் லீடர்ஸ் டைலாக் அப்படின்னு வருடா வருடம் நேஷனல் யூத் டே, தேசிய இளையோர் தினத்தை முன்னிட்டு ஜனவரி 12 பாரத் மண்டபம் நியூடெல்லியில் நடக்குது. கடந்த 2 பாரத் மண்டபத்தில் நடக்குது. ஸோ அதுலயும் வந்துட்டு நீங்க இந்த காம்படிஷன்ஸ் பேசிக்கா வெப்சைட் போர்ட்டல்ல இருக்கிற காம்படிஷன்ஸ் மூலமா நீங்க உள்ளார போலாம். அதே மாதிரி விக்சித் பாரத் வைப்ரண்ட் வில்லேஜ் அப்படின்னு ஒரு காம்படிஷன் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த குவிஸ் காம்படிஷன்ல ரேண்டமா செலக்ட் ஆகி 15 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, எல்லா மாவட்டத்தையும் கலந்தந்த மாதிரி 15 பேர் ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கிற கிராமத்துக்கு அவங்க வந்து ஒரு கேம்ப் மாதிரி போயிட்டு வந்தாங்க. வந்தே மாதரம் கேம்ப்னு சொல்லிட்டு கொல்கட்டால நடக்குது 24-30 வரைக்கும். அதுக்கு தமிழ்நாட்டில இருந்து 25 பேர் வந்து நம்ம மினிஸ்ட்ரி சார்பா நம்ம அமைச்சு வச்சிருக்கோம், நம்ம மை பாரத் NSS சார்பா நம்ம அமைச்சு வச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வருஷம் முழுக்க ஏதோ ஒரு நிகழ்வுகள் மூலியமாவும் அவங்க திறன் மூலியமா தான் முக்கியமா அவங்களோட அறிவு திறன், குவிஸ் காம்படிஷன், ரீல்ஸ் காம்படிஷன் ஏதோ ஒன்று நம்ம வெப்சைட்ல டிஸ்பிளே ஆயிட்டே தான் இருக்கு. இளைஞர்கள் வந்து அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டா ரொம்ப நல்லது. நீங்க ஜஸ்ட் ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணா போதும், இந்த மாதிரி வர காம்படிஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மெசேஜ்லயோ இல்ல வாட்ஸ்அப்லயோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். ஸோ நீங்க உங்க டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்க கூட அந்த ஹிமாச்சல் போற வாய்ப்பு கூட இப்போ இருக்க இளைஞர்களுக்கு அமையலாம்.
1: இந்த இளையோர்களால் முடியாதது எதுவுமே இல்லை. மை பாரத் போர்ட்டலுக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வேண்டிய அத்துணை விஷயங்களா அதுல இருக்கு. கீர்த்தனா அவங்க வந்து ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருக்காங்க. மாவட்ட இளையோர் அலுவலர், இளையோர்கள் அதாவது 15 29 இருக்கவங்க போர்ட்டலுக்குள்ள போங்க, உங்க அறிவு திறனை காமிங்க, வெற்றி பெறுங்க, வாழ்க்கையில எதையாவது சாதிக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா இந்த இளையோர் மன்றங்கள் நமக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி உலக இளையோர்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்கிறோம். நன்றி வணக்கம். நம்ம கூட இணைந்திருந்த மாவட்ட இளையோர் அலுவலர் எஸ் கீர்த்தனா அவர்களுக்கும், திருவரம்பூர் தஸ்லீம் பானு வாலண்டியர் அவர்களுக்கும், டி திவ்யா புல்லம்பாடி வாலண்டியர் அவர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றிகள், வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு இணையவழியில் சந்திக்கலாம். நன்றி வணக்கம்.
2: நன்றி மேம்.
3: நன்றி வணக்கம்.
4: உலக இளையோர் திறன் நாளான இன்று கிராம சமுதாயத்தில் கிராமப்புற இளைஞர்களும் திறன் வாய்ப்புகளும் குறித்த கலந்துரையாடல் கேட்டோம். திறன்களை வளர்ப்போம், தன்னம்பிக்கையுடன் முன்னேறுவோம், வெற்றிகரமான இந்தியாவை உருவாக்குவோம். உலக திறன் நாள் கொண்டாடுற இந்த வேளையில நாம கல்வி வளர்ச்சி நாளும் கொண்டாடுறோம். ஒரு மனுஷனோட வாழ்க்கைய மாத்துற மிகப்பெரிய சக்தி எதுக்கு இருக்குன்னா கல்விக்கு தான் இருக்கு. ஒரு குடும்பத்தை உயர்த்துற ஏணியாவும் கல்வி இருக்கு. ஒரு நாட்டோட எதிர்காலத்தை உருவாக்குற அடித்தளம்

ஆவும் இருக்கிறது கல்வி. ஒவ்வொரு வருஷமும் ஜூலை 15ஆம் தேதி அன்னைக்கு நாம கல்வி வளர்ச்சி நாளை கொண்டாடுறோம். இந்த நாள் எதுக்காக கொண்டாடுறோம்னா, கல்விக்காக தனது வாழ்நாளையே அர்ப்பணிச்ச பெருந்தலைவர் கே. காமராஜ் அவர்களோட பிறந்த நாளை நாம கல்வி வளர்ச்சி நாளை கொண்டாடுறோம். ஏழ்மையான குடும்பத்துல இருக்கிற குழந்தைகளும் பள்ளிக்கு போகணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்துல அவரு பல கல்வி சீர்திருத்தங்களை கொண்டு வந்தாரு. பள்ளிக்கூடங்களோட எண்ணிக்கையை அதிகரிச்சதோட எப்படியாவது மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு வரணும், அதை நாம ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மதிய உணவு திட்டத்தையும் விரிவுபடுத்தினாரு. செல்வத்திலேயே சிறந்த செல்வம் கல்வி செல்வம்னு ஏன் நாம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கல்விங்கிறது புத்தக அறிவை மட்டும் இல்லாம ஒழுக்கம், பொறுப்பு, மனிதநேயம், சிந்தனை திறன் எல்லாத்தையும் வளர்க்குற ஒரு வாழ்வியல் பயணமாகவும் இருக்கு. இன்னைக்கு உலகம் வேகமா மாறிக்கிட்டே இருக்கு. செயற்கை நுண்ணறிவு, அறிவியல் தொழில்நுட்பம், மொழி திறன், படைப்பாற்றல், தலைமைத்துவம், இப்படி ஒவ்வொரு துறையிலையும் நாம தொடர்ந்து கத்துக்கிறது நம்மளோட வெற்றி.

மனதையும் வளர்க்குற ஒரு வாழ்வியல் பயணமாகவும் இருக்கு. இன்னைக்கு உலகம் வேகமாக மாறிக்கிட்டே இருக்கு. செயற்கை நுண்ணறிவு, அறிவியல் தொழில்நுட்பம், மொழி திறன், படைப்பாற்றல், தலைமைத்துவம், இப்படி ஒவ்வொரு துறையிலையும் நாம தொடர்ந்து கத்துக்கிறது நம்மளோட வெற்றிக்கான ரகசியம். கல்விங்கிறது தேர்வுல அதிக மதிப்பெண் எடுக்கிறது மட்டுமில்ல, நல்ல மனுஷனா வாழ்றதுக்கான பண்புகளையும் வளர்க்கிறது. அதனால நாம படிப்போம், மற்றவர்களையும் படிப்பதற்கு ஊக்குவிப்போம், அறிவை பகிர்வோம், சமுதாயத்தை உயர்த்துவோம்.

0: திருச்சேஃபம் ரெயின்போ 102.1 இசை தூரல் கேட்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதுவரை மின்னஞ்சல்கள் அனுப்பாமல் இருந்து இப்போ என் மனசில் ஒரு விஷயம் தோணுது, அதை நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சுட சுட உங்களுடைய மனசில் இருக்கிற கருத்துக்களை மின்னஞ்சலாக yartrichy@gmail.com AIRTRICHY@gmail.com அப்படிங்கிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு தட்டிவிடலாம். உடனே இசை தூரல் நிகழ்ச்சியில் உங்களோட கருத்துக்களை கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 3 மணி. திருச்சி மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், DRM எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் எமது இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒளிபரப்பு மாலை 5:30 தொடங்கும்.

சிறப்பாக விளையாடி இருந்தது அப்படின்னு பகிர்ந்துருக்கிறாங்க. ஐந்துக்குள்ள ஒன்று விளையாட நேயர்களும் அழகாக விளையாடினாங்க. அறிவிப்பாளர்கள் பண்பலை ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு பகிர்ந்துருக்கிறாங்க. 8ஆம் தேதி இரவு இசை இனிமேல அறிவிப்பாளர்கள் கோபால் பழமலை இவங்க மூணு பேரும் நேயர்களோட விருப்ப பாடலை அன்போட பேசி வழங்கினாங்க. மூணு அறிவிப்பாளர்கள் அன்னைக்கு பேசினாங்க, அவங்க எல்லாருக்கும் பாராட்டுக்கள் அப்படின்னு பகிர்ந்துருக்கிறாங்க. 9ஆம் தேதி உங்களோட நாங்கள அறிவிப்பாளர் ஜெயந்தி நேயர்கள்கிட்ட ரொம்ப கனிவோடு பேசினாங்க, விருப்ப பாடல்களை வழங்கினாங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு பகிர்ந்துருக்கிறாங்க. இதே நேயர் மற்றொரு கடிதத்தில் 9ஆம் தேதி மங்கையர் நிகழ்ச்சியில ஒரு நன்றி மன்னிப்பு இது பத்தி பேச சொன்னாங்க அறிவிப்பாளர். தோழிகள் ரொம்ப அழகா பேசினாங்க. நன்றி சொல்வது அப்படின்னா நான் வந்து பண்பலைக்கு தான் சொல்லுவேன். பணம் கொடுத்து பார்க்கக்கூடிய தகவல் தொடர்பு பொருட்களுக்கு மத்தியில இலவச சேவையா நல்ல நிகழ்ச்சியை கொடுக்கக்கூடிய பண்பலைக்கு நான் மட்டும் இல்லாம எல்லாருமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு தன்னோட கருத்தை இந்த கடிதத்துல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அறிவிப்பாளர்களுக்கும் பண்பலைக்கும் நன்றிய பாராட்டி இருக்கிறாங்க. அடுத்து 9ஆம் தேதி அன்னைக்கு இசைத்துறல தெளிவா அழகா பேசி வழங்கிய அறிவிப்பாளருக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. 9ஆம் தேதி அன்னைக்கு பொன்மாலையில அறிவிப்பாளர் அபிராமி அழகான பாடல்களை மனம் வீசும் மலர்களா அள்ளி தூவினாங்க மாலை வேலையில, அவங்களுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இசைக்கும் வானொலிய இனிமையான தேனொலிய இரும்பும் கேட்டு உருகும் இளவம் பஞ்சும் நாட்டியமாடும் அப்படின்னு சொல்லி ஒரு கவித்துவமான வரியையும் சேர்த்து அனுப்பியிருக்கிறாங்க. இந்த கடிதங்கள் அனுப்பியிருக்கிறவங்க ஆர் மணிமேகலை, எஸ் ராஜா, ஆர் பிரபு, ஆர் மகாதேவன் இவங்க. சங்கிலி ஆண்டபுரம் திருச்சியிலிருந்து இவங்க அந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறாங்க. கேட்டுட்டு இருக்கோம் இசை தூரல்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: ரெயின்போ 102.1 நிறைய மின்னஞ்சல்கள் அனுப்பியிருக்கிறாங்க நேயர்கள்.
4: கரூர் கோசூர் தமிழ்ச்சோலை கி கணேசன் தனலட்சுமி ஹரிஹரன் பூபதி இவங்க எழுதிய கடிதத்துல, இந்த மாசம் 8 புதன்கிழமை காலையில 10 வந்த போடு ஆட்டம் போடு பாடல்கள் சிறப்பா இருந்துச்சு. கலகலப்பான பாடல்களை காலை வேளையில தந்து ஆட்டம் போட வைத்தது மகிழ்ச்சி. அரை மணி நேரம் போனதே தெரியல, தொடர்ந்து வந்த பாடல்கள் மேலும் களைக்கட்டிடுச்சு. பாடல்களை காற்றலையில் தவழவிட்ட அறிவிப்பாளர் அனிஷா அவர்களுக்கும் பண்பலை 102.1 நன்றின்னு சொல்லியிருக்காங்க. இதே நேயர் இந்த மாசம் 11 சனிக்கிழமை 8:00 வந்த இரவு இசை இனிமை நிகழ்ச்சியை கேட்டிருக்காங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற எல்லா நேயர்களும் அவங்க மனசுல இடம் பிடித்த பாடல்களை கேட்டு மகிழ்ந்தாங்க. நாங்களும் கேட்டு ரசிச்சோம். பாடல்கள் முடிந்த பிறகு அந்த பாடல் உருவான விதத்தையும் சிறப்பையும் ரொம்ப அற்புதமா பகிர்ந்துகிட்டாங்க அன்பு அறிவிப்பாளர்கள். பண்பலைக்கும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றின்னு சொல்லியிருக்காங்க. கரூர் கோசூர் தமிழ் சோலை கே கணேசன் தனலட்சுமி ஹரிஹரன் பூபதி.
3: மற்றொரு கடிதம், இந்த கடிதத்தை மின்னஞ்சல் வழியா கீரனூர் எஸ் ஏ சாமி அப்படிங்கறவங்க அனுப்பியிருக்கிறாங்க. இந்த மின்னஞ்சல்ல அவங்க வந்து, நேற்று 14 காலை வசந்த அழைப்புல சரிவிகித உணவு அப்படின்னு வேளாண்மை செம்மல் தஞ்சாவூர் கோ சித்தர் அவர்கள் தந்த தகவல்கள் எல்லாமே உண்மைதான், கடைபிடிச்சா ஆரோக்கிய நன்மை நமக்கு அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. சக்கைகளை சாப்பிட்டு மருந்துகளோட பயணிக்கிற நம்ம வாழ்க்கைக்கு நல்வழி காட்டி ஆரோக்கியம் காணக்கூடிய பாதையை கட்டி அமைத்ததுக்கு சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பு நன்றி நன்றி அப்படின்னு பாராட்டி இருக்கிறாங்க. நிகழ்ச்சியில வழி நடத்திய நிகழ்ச்சி பிரிவு தலைவர் ஆர்வி அவர்களுக்கும் நிலையத்தாருக்கும் நன்றியையும் பாராட்டியும் தெரிஞ்சிருக்கிறாங்க. இந்த மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறவங்க கீரனூரிலிருந்து.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்,

சொன்னாலே கல்வி வளர்ச்சி நாள் எப்படி ஞாபகம் வருதோ அதே போல இன்னொரு தினமும் இன்றைய நாளை கொண்டாடிட்டு இருக்கோம். அதுதான் வேர்ல்ட் யூத் ஸ்கில் டேன்னு சொல்லக்கூடிய உலக இளைஞர் திறன் தினம். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, கண்ணியமான வேலை, தொழில் முனைவுக்கு தேவையான திறன்களை வழங்குவதும் அதனோட முக்கியத்துவத்தை உலகிற்கு உணர்த்துவதற்காகவும் ஐக்கிய நாடுகள்

சபையால் 2014 அறிவிக்கப்பட்டதுதான் இந்த உலக இளைஞர் திறன்கள் தினம். ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு கருப்பொருளோட கொண்டாடப்படும் இந்த தினம் இந்த ஆண்டின் கருப்பொருளாக பகிர்ந்து கொள்ளப்பட்ட எதிர்காலத்திற்கான திறன்கள் என மைய கருத்தை அறிவிச்சிருக்காங்க. அதாவது ஸ்கில்ஸ் ஃபார் எ ஷேர்டு ஃபியூச்சர். இசைந்து இருங்கள், இணைந்து இருங்கள். இது திருச்சி FM ரெயின்போ 102.1 இசை தூரல்.

திருச்சி புத்தூரிலிருந்து துரை சுப்பிரமணியன் எழுதியிருக்கும் கடிதத்துல 12ஆம் தேதி சூரியகாந்தியில் தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் அவர்கள் எழுதிய அபூர்வ சகோதரிகள் நாடகம் ஒளிபரப்பானது. அதுல சொத்த விட அன்புதான் முக்கியம் என்கிற கருத்தை தந்தது அருமையாக இருந்தது. அடுத்து

பகிர்ந்திருக்கிறாங்க. 8 மணிக்கு இரவு இசை இனிமையில நேயர்களோட நேரலை பாடல்கள் ரொம்ப சிறப்பா இருந்ததுதான். நிகழ்ச்சியை சிறப்பா வழங்கிய சுரேஷ், பிரியா வைரமணி ரெண்டு அறிவிப்பாளருக்கும் பாராட்டுகளை தெரிஞ்சிருக்காங்க. 10 மணிக்கு ஞாபகம் வருதேல நேயர்கள் நேரடியா கேட்ட பாடல்கள் இனிமையா இருந்ததுதான். அதுல ஒரு பாடல் அவங்க மனசுக்கு பிடிச்சிருந்ததுதான், அதை குறிப்பெடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியை சிறப்பா தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர்கள் சுரேஷ் அவங்களுக்கும் திருச்சி வானொலிக்கும் நன்றியும் பாராட்டுகளும் அப்படின்னு இந்த மின்னஞ்சல குறிப்பிட்டிருக்கிறாங்க. தஞ்சாவூர்ல இருந்து லக்ஷ்மி, மலைக்குடிப்பட்டி சண்முகம், ராசாதி இவங்களும் மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. நேற்று காலை இதே ரகத்துல புத்தம் புது பாடல்களை கேட்க அருமையா இருந்ததா. 9 மணிக்கு வசந்த் அழைப்புல தஞ்சாவூர் சித்தர் அவர்கள் சொன்ன நேரலை தகவல்கள் எல்லாமே நல்லா இருந்தது. அவர் சொன்ன விஷயங்கள் கருத்துக்கள் எல்லாம் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. உணவுனா என்ன, ரசாயன கலப்பில்லாத உணவுனா என்ன, எப்படி சாப்பிடுறது, இதை பத்தி எல்லாம் ரொம்ப சிறப்பா எடுத்து சொன்னாங்க. இயக்குனர் நிகழ்ச்சி பிரிவு தலைவர் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்களுக்கும் மனசுல தோன்றின கேள்விகளை எல்லாம் அவங்களே கேட்டுட்டாங்க. கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருந்தது. சில நிமிடங்கள் இன்னும் நிகழ்ச்சி தொடர்ந்திருக்கலாமேன்ற எண்ணமே எங்களுக்கு வந்துருச்சு. அந்த அளவுக்கு நிகழ்ச்சி சிறப்பா இருந்தது. இது மாதிரி பயனுள்ள நிகழ்ச்சிகளை திருச்சி வானொலியில மட்டுமே கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி பிரிவு தலைவருக்கு அவங்க பாராட்டுகளை தெரிஞ்சிருக்கிறாங்க, மனமார்ந்த நன்றியையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த மின்னஞ்சல் எழுதியிருக்கிறவங்க கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ் ஜெயந்தி, மலைக்குடிப்பட்டி சண்முகம் ராசாதி இவங்க எல்லாம் சேர்ந்து அனுப்பியிருக்கிறாங்க. கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 இசை தூரல்.

0: நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடம் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் ஜூலை மாதம் 26 தேதி ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனுப்ப நினைக்கும் கருத்துக்களை MyGov.in என்ற இணையதளம் வாயிலாகவோ 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்ட் கால் கொடுத்து வரும் இணைய தொடர்பிலோ கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800117800 என்ற எண்ணிற்கோ அல்லது தபால் பெட்டி எண் 111 ஆகாஷ்வாணி டெல்லி என்ற முகவரிக்கோ கடிதமாக எழுதியும் அனுப்பலாம். ஆகாஷ்வாணி, DRM, DTH, தொலைக்காட்சி அலைவரிசைகள், யூடியூப் சேனல், நியூஸ் ஆன் ஏர் செயலி, பிரசார் பாரதியின் OTT தளத்திலும் ஜூலை மாதம் 26 தேதி ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத் ஒலிபரப்பாகும். மாறும் சர்வதேச சூழலிலும் மாதந்தோறும் நம் சிந்திக்கு நல்விருந்தாக வலம் வரும் மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் மன் கி பாத்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: பொன்மலைப்பட்டியிலிருந்து சி ராஜமாணிக்கம், சி செல்வராஜ் அவங்க எழுதியிருக்கும் கடிதம் இது. வானொலிக்கு வணக்கம். 10 காலை 11 மணிக்கு இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் எழுத்தாளர் லட்சுமி சிவகுமார் அவர்களிடம் அறிவிப்பாளர் கு அடைக்கலராஜ் நடத்திய நேரடி பேட்டி கேட்டோம். ஆரம்பத்துல கண்டக்டர் வேலையை பார்த்தவரு உடல் நல குறைவு காரணமா வீட்டுல இருந்த போது நிறைய புத்தகங்களை படிச்சு எழுத்துலகில் வளர்ந்தன்னு சொன்னாரு. லங்கூர் என்ற சிறு கதை தொகுப்பு மூலம் அறிமுகமாகி இன்று 6 நாவல்கள், குறு நாவல்கள் எழுதியிருக்கேன், நானே அச்சுக்கூடம் நடத்திட்டு வரேன், எனது புத்தகங்களை தயாரிக்கிறேன்னு சொன்னாரு. அறிவிப்பாளர் அவர் எழுதிய அத்தனை நூல்களையும் விலக்கி கூற வைத்தார். வாழ்க லட்சுமி சிவகுமார்னு சொல்லியிருக்காங்க பொன்மலைப்பட்டியிலிருந்து சி ராஜமாணிக்கம், சி செல்வராஜ்.
5: இனி மின்னஞ்சல்களையும் வாசிக்க கேட்கலாம். எஸ் லட்சுமி அப்படிங்கிறவங்க குமர் நகர் திருச்சியிலிருந்து இந்த மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில என்றும் இனிக்கும் இல்லத்து உணவு அப்படிங்கிற தலைப்புல தோழிகளோட பேசினாங்க சபீனா மீரா. ஒரு தோழி இனிப்புல வந்து ரசம் சாப்பிட்டா போதும்னு சொன்னது சிறப்பா இருந்தது. ஏன்னா நாலு நாள் ஊர் சுத்திட்டு வகை வகையா உணவகை எல்லாம் ஹோட்டல்ல வெளுத்து கட்டிட்டு வந்தாலும் வீட்டுக்கு வந்து அந்த சின்ன வெங்காயம் போட்டு வத்த குழம்பும் சுட்டாப்பழமும் சாப்பிட்டா போதும்னு ஆகிருமா? அவங்களுக்கு அப்படிதான் இருக்குமா? அது கூட வேணாம் அப்படின்னா மோர்சாதம் உப்பு நார்த்தங்கா ஊறுகா போதும், இதுதான் எனக்கு தேவாமிர்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிப்பாளர் சபீனா மீராக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இந்த மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறவங்க எஸ் லக்ஷ்மி, குமர நகர்லேருந்து. தஞ்சாவூர்லேருந்து லக்ஷ்மி ஒரு மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. செவ்வாய்க்கிழமை 14 நேற்று காலை 9 வசந்த் அழைப்பில் சரிவிகித உணவு பற்றி தஞ்சாவூர் சித்தர் அவர்கள் உணவு சாப்பிட்றதுல விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்னும், எந்த உணவு உடம்புக்கு நல்லது அப்படின்னு தெரிஞ்சு அதை சாப்பிடணும் அப்படின்னு நிறைய பயனுள்ள தகவல்களை சொன்னாங்க. சிறப்பாக இருந்தது. நிகழ்ச்சியை நெறிப்படுத்திய நிகழ்ச்சி பிரிவு தலைவர் ஆர்வி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. 10 போட ஆட்டம் அடிக்கடி கேட்காத இனிமையான பாடல்களை வழங்கினாங்க. சிறப்போ சிறப்பு, இருபட பாடல்களும் சிறப்பா இருந்தது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் சபீனா மீராக்கு பாராட்டுகள்னு பகிர்ந்திருக்கிறாங்க. 12:10 மங்கையர் உலகத்துல என்றும் இனிக்கும் இல்லத்து உணவு அப்படிங்கிற தலைப்புல ஒரு ஒரு சகோதரியோட அனுபவமும் கேட்க கேட்க சிறப்பா இருந்தது, பாடல்கள் இனிமையா இருந்தன. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சபீனா மீராக்கு நன்றி, வானொலிக்கு நன்றியும் பாராட்டுகளும் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. இந்த மின்னஞ்சல் அனுப்புறவங்க தஞ்சாவூர்ல இருந்து லட்சுமி. கேட்டுட்டு இருக்கோம் இசை தூரல்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ்.

0: ஸ்டேட்ஸ் கடைவீதி துறையூர்.
1: இசைத்துறையில் கிடைச்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல் மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. பேர் ஊர் அவங்க குறிப்பிட மறந்துட்டாங்க. அண்மையில் நிலையத்தில் திருச்சி ஜார்ஜ் அவர்கள் எழுதிய நாடகத்தை மீண்டும் ஒலிபரப்ப கேட்டோம். அவரோட நாடகங்கள் என்றைக்குமே சிறப்பானவையாக இருந்திருக்கு. ஒலிபரப்பைய நிலையத்தாருக்கு நன்றி அப்படின்னு பாராட்டியிருக்கிறாங்க. அடுத்த முறை அந்த நேயர் பேரையும் ஊரையும் குறிப்பிடுவாங்க அப்படின்னு நாம் நம்பலாம்.
2: பொன்மலைப்பட்டி தவமலர் செல்வராஜ் ராஜமாணிக்கம் எழுதியிருக்கும் மின்னஞ்சல் இது. காலிப்பணி 10:30 இருபட பாடல்கள்லாம் தெண்டலோடு கலந்து பறக்கும் பொழுது அதனோட நாமும் கலந்து பயணிக்கிறோம். பழுதடைந்த வானொலி பெட்டியை சரி செய்து பாடல்கள் முழுமையாக கேட்டு மகிழ்ந்தேன். தொடர்ந்து உங்களோட நாங்கள மறைந்த ஜானகி அம்மையார் குரலில் உலா வந்த அனைத்து பாடல்களும் சிறப்பு. மாலை 4 கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சி சுவாரஸ்யமாக சென்றது. மரநாய் பற்றி தகவல் கூடுதல் சிறப்பு. 8:00 நான் விரும்பிய அரண்மனை கிளி படத்தின் பாடலை விருப்ப பாடலாக கேட்டு மகிழ்ந்தேன். இணைப்பில் ஒத்துழைப்பு நல்கி வழங்கிய அறிவிப்பாளர்கள் துரை பிரியா அவர்களுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. மற்றும் ஒரு நேயர் அனுப்பிய மின்னஞ்சல், பெரம்பலூர்லேருந்து தேவி நிதியரசன் சொல்லியிருக்காங்க, நேற்றைய வசந்த அழைப்பு நல்ல தகவல்களில் கொடுத்தாங்க. அதை கொடுத்த நிலைய இயக்குனர் ஐயாவுக்கு வாழ்த்துக்கள் நன்றிகள்னு சொல்லியிருக்காங்க. 10:00 போடு ஆட்டம் போடு சூப்பரான பாடல்கள். 11:00 உங்களோட நாங்கள்ல அனைவரும் கேட்ட பாடல்களை கொடுத்த மேடத்துக்கு வாழ்த்துக்களும் நன்றியும்னு சொல்லியிருக்காங்க. 3:00 சபினா மீராவோட இசைத்தூரலும், 4:00 வண்ண கோலங்கள் சூப்பர், 5:00 பொன்மாலை பொழுது நல்ல பாடல்களை கொடுத்த அறிவிப்பாளருக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. பெரம்பலூர்லேருந்து தேவி நிதியரசன்.
1: இணைந்து இருப்போம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
3: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்க எல்லாரையும் விளையாட வாங்க அப்படின்னு வரவேற்க தயாரா இருக்கு. உடனே உங்களுடைய அலைபேசி எடுத்து தயாரா வச்சுக்கலாம். 43 1 இந்த முன் இணைப்பு என்னோடு 246 102 1 இந்த எண்ணையும், அறிமுக நேயர்கள் 240 102 1 இந்த எண்ணையும் தொட்டு வர தயாராகலாம். நேரம் மாலை 4 மணி. இப்ப நம்ம கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். இந்தியாவின் செமிகண்டக்டர் உற்பத்தி திறனை மேம்படுத்தும் வகையில் 1,27,500 கோடி ரூபாய் மதிப்பில் செமிகான் 2.0விற்கு மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் வழங்கியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் புதுடெல்லியில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், உலக அளவில் செமிகண்டக்டர் துறையில் இந்தியா முக்கிய பங்காற்றும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கூறினார். தமிழக தலைமை செயலாளர் திரு சாய்குமாரின் பதவிக்காலம் மேலும் 6 மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அவரது பணிக்காலம் அடுத்த மாதத்துடன் முடிவடைய இருந்த நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தமிழக முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் 124வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி விருதுநகரில் அன்னாரின் நினைவு மண்டபத்தில் மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி அன்னாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தமிழக அரசு தவறு செய்பவர்கள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் காமராஜின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், லஞ்சமில்லா தமிழகத்தை உருவாக்குவதற்கான தொடக்கப் பணிகளை முதலமைச்சர் திரு விஜய் மேற்கொண்டிருப்பதாக கூறினார். கடல்சார் துறையில் புத்தாக்கம் மற்றும் தொழில் முனைவு கலாச்சாரத்தை மேம்படுத்துவதன் அவசியத்தை இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் மாலினி சங்கர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை செம்மஞ்சேரியில் புத்தொழில் தொழில் முனைவோர் அமைப்பு சார்ந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், கடல்சார் தொழில்நுட்ப தீர்வுகளை கண்டறிய இளம் படைப்பாளர்கள் முன்வர வேண்டும் என்று கூறினார். போட்டித்திறனை மேம்படுத்தி பொருளாதார வளர்ச்சிக்கு ஆதரவு அளிக்கவும் அவர் அழைப்பு

விடுத்தார். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வரும் சனிக்கிழமை எரிவாயு நுகர்வோர் குறைதீர் கூட்டம் நடைபெற இருப்பதாக ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி கார்டிஃபில் நாளை நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற கணக்கில் தற்போது முன்னிலையில் உள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: ரெயின்போ 102.1 நாம் இப்ப கேட்கலாம் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தட்ஸ் ரைட்.
3: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிக்கஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி.
4: வெற்றிகரமாகவும் அமைய வாழ்த்துக்களோட இது வண்ண கோலங்கள். இன்னைக்கு வண்ண கோலங்கள்ல 5 நம்பர் 1 விளையாட போறோம் இல்லையா?
0: எந்தெந்த எண்ணுக்குள்ள என்னென்ன விளையாட்டு இருக்குன்னு சொல்ல மாட்டோம், ஆனா மொத்தத்துல என்னென்ன விளையாட்டுலாம் இருக்குன்னு நாங்க சொல்றதுக்கு இப்ப தயாராயிட்டோம்.
4: ஓ, அப்படி வரீங்க நீங்க?
0: விளையாட்டுலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிடுவோம். முதல்ல சொல்ல வேண்டியது, இன்னைக்கு கணக்கு புதிர் கிடையாது.
4: ஏன்னா எங்களுக்கு கணக்கு வராது, கணக்கு பண்ண தெரியாது, அந்த மாதிரி நல்ல பிள்ளைங்க நாங்க. அதனால இன்னைக்கு கணக்கு மட்டும் கிடையாதுங்க, மத்த எல்லா ஜாலியான கேம்ஸும் இருக்க போகுது. என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சங்கிலி தொடர் உங்களுக்காக இருக்கு. பாடலை வந்து நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, நாங்க என்ன கேள்வி கேட்டாலும் தப்பா மட்டுமே பதில் சொல்லணும், ராங் ஆன்சர்ஸ் ஒன்லி ஒரு கேம் இருக்கு.
0: இன்னொன்னு என்ன அப்படின்னா, அன்னைக்கும் இன்னைக்கும் அப்படின்னு இன்னைக்கு பயன்படுத்துற ஒரு பொருளை சொன்னோம் அப்படின்னா, அந்த காலத்துல இதுக்கு பதிலா நாங்க ஒண்ணு வேற ஒண்ணு பயன்படுத்தணும், அது சூழலுக்கும் நல்லதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். இன்னொரு விளையாட்டு என்ன அப்படின்னா, என்ன செய்ய போறீங்க அப்படின்னு நாங்க கேட்போம், ஒரு இக்கட்டான சூழ்நிலை உங்களுக்கு கொடுத்துருவோம். இந்த சூழ்நிலையில இருக்கிறத வச்சு நீங்க வந்து வாழணும், உங்களை காப்பாத்துறதுக்கு யாராவது வர்றது வரைக்கும் நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு நாங்க கேட்போம். நீங்க கதை கதையா அடிச்சு விட போறீங்க.
4: இதெல்லாம் சொல்லணும், இதெல்லாம் விளையாடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்றுதான். சுழி 4-3-1 அப்படின்ற இந்த முன்னிணை பெண்ணோட 246-102-1, 240-102-1 அப்படின்ற இந்த எங்களுக்கு நீங்க அழைக்கலாம்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்,
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர். வசந்தன் கோவில் 49வது ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவியுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்து செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்து செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள்

0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: ஒரு விளையாட்டு விளையாடுனாலே பயங்கரமா ஆர்வமா இருப்பாங்க.

0: விளையாட காத்திருப்பாங்க. இப்ப வரக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சொல்லுங்க.
2: வணக்கம் ஐயா, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: கீழக்கொண்டைப்பேட்டையில ஜெகதீஷ்.
2: ஜெகதீஷ் ஐயா, என்ன என் தேர்ந்தெடுக்க போறீங்க? ஒண்ணுல இருந்து அஞ்சுக்குள்ள
1: நாலு
2: தேர்ந்தெடுக்கிறீங்களா? நாலுக்கான விளையாட்டு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்றும் இன்றும் மாதிரி ஏதோ ஒண்ணு வச்சிருந்தாங்களே, என்ன அதுக்கு அப்பையும் இப்பயுமா?
0: அதாவது என்ன அப்படின்னா, நாங்க இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளை சொல்லுவோம், நீங்க அந்த காலத்துல பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளை சொல்லணும். இதுக்கு இணையான பொருள் இப்ப வந்து உதாரணத்துக்கு சொல்லுவோமே, எண்ணெய் பாக்கெட் அப்படின்னு சொன்னா அந்த காலத்துல எண்ணெய் எல்லாம் எதுல வாங்கிட்டு போவீங்க?
1: எண்ணெய் பாட்டில்.
0: எண்ணெய் பாட்டில தூக்குவாளி.
1: ஆமா, தூக்குவாளி.
0: அந்த மாதிரி சொல்லணும், சரிங்களா? சொல்ல சொல்ல வேகமா நீங்க வந்து அது எல்லாத்தையுமே சொல்லிடணும். அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்க வெற்றியாளர் ஆயிருவீங்க, சரியா? டூத் பிரஷ். பல் துளக்கிறதுக்கு என்ன பயன்படுத்துவீங்கன்னு சொல்லணும்.
2: இது வந்து தமிழோட விளையாடு
0: இல்ல, தமிழோட விளையாடு இல்ல, தமிழாக்கம் சொல்ல கூடாது. இன்னைக்கு டூத் பிரஷ்லாம் பிளாஸ்டிக்ல வருதா? அப்ப
2: முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க?
0: அது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி டூத் பிரஷ்க்கு பதிலா நாம என்ன பயன்படுத்திட்டு இருந்தோம்?
1: ஆலம்பேல்.
0: சரியா சொல்லிட்டீங்க, இப்ப புடிச்சிட்டீங்க விளையாட்டை. கடகடன் மூணே மூணு கேள்வி கேக்குறேன், சொல்லிறீங்களா? பிளாஸ்டிக் கரண்டி. பிளாஸ்டிக் கரண்டி. கரண்டிக்கு பதிலா அந்த காலத்துல ஒண்ணு பயன்படுத்துவோம்,
2: இப்ப கூட திரும்பவும் ட்ரெண்ட்ல வந்துட்டு இருக்கு.
1: அகப்பை.
0: அகப்பை. சரியா சொல்றாங்க, கொட்டாங்குச்சி அகப்பை. அடுத்தது பிளாஸ்டிக் தண்ணீர் கேன்.
1: தண்ணிய
0: சேமிச்சு வைக்கிறது தானே தண்ணீர் கேனு? அப்ப அந்த காலத்துல எல்லாம் எதுல சேமிச்சு வச்சோம்?
1: தண்ணி களையம்.
0: தண்ணி களையம். கொஞ்சம் குறிப்பா சொல்ல முடியுமா? வெயில் காலத்துல இப்ப
1: கூட
0: செஞ்சு வச்சிருப்பாங்க,
2: இப்ப கூட கோடை காலத்துல அதுதான் நம்ம எல்லாரும் வீட்லயுமே இருக்கும்.
1: நீர் பண்டமா?
0: தண்ணீர் குடம். தண்ணி குடம் இருக்குல்ல, அது அந்த காலத்துல குடம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, பிளாஸ்டிக் குடம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன வச்சிருப்பாங்க? அண்டா மாதிரி சொல்றாங்க. சரி, எப்படி இருந்தாலும் சரியான பதில் தான். பிளாஸ்டிக் பை. பிளாஸ்டிக் பை.
2: இன்னைக்கு கூட திரும்ப மாத்துங்க அப்படின்னு எல்லாரும் சொல்றோமே.
0: துணிப்பை. வாழ்த்துக்கள், வெற்றியாளர் ஆயிட்டீங்கோ. நன்றி, நன்றிங்க ஐயா. எப்பா எப்படி நாங்க விளையாண்டோம் பாருங்க. மொத்த நேரா வந்து இப்பதான் விளையாட்ட புரிஞ்சுக்க போறேன் அப்படின்னு சொன்னாலுமே யோசிச்சு நல்ல பதில் எல்லாம் கொடுத்தாங்க. ரெண்டு மூணு ஒரே கேள்விக்கு ரெண்டு மூணு பதில் இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொன்னனால இவங்க வந்து வெற்றியாளர்னே நம்ம அறிவிச்சிட்டோம். அடுத்து வரக்கூடிய நேர்கள் இவ்வளவு நேரம் யோசிக்க கூடாது.
2: ஆமா, கடகடன்னு சொல்லணும், ஏன்னா நாலுல என்ன விளையாட்டு இருக்கு அப்படிங்கறது இந்நேரம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மிச்சம் இருக்கக்கூடிய எண்கள்ல என்ன இருக்குன்றது இன்னமும் புதிராதான் இருக்கு. யாரெல்லாம் என்னென்ன என்ன தேர்ந்தெடுக்க போறீங்க அப்படின்றத வந்து பாக்குறதுக்காக நாங்க காத்திருக்கோம். சுழி 4-3-1 அப்படின்ற இந்த முன்னிணைப்பு என்னோட 246-102-1 240-102-1 அப்படின்ற இந்த எங்களுக்கு நீங்க அழைத்து பேசலாம்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ₹49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5-seater சோஃபாவுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
4: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிக்கஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இருக்கிறது வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
6: வண்ண கோலங்கள்ல இன்னைக்கு 5 நம்பர் 1 விளையாண்டுட்டு இருக்கிறோம். முதல் நேயரா வந்து 4 சூஸ் பண்ணி ஒரு விளையாட்டை விளையாண்டுட்டு போயிருக்காங்க. இப்ப அடுத்த நேயர் எந்த என்ன தேர்ந்தெடுக்க போறாங்க, நாங்களே முத ரொம்ப ஆர்வமா இருக்கிறோம். வணக்கம்.
7: வணக்கம் பத்மாவதி. ஆண்டாள் திருச்சி
6: அம்மா.
7: அஞ்சுல
6: வந்து என்ன இருக்கு அப்படின்னா, நாங்க வந்து உங்களுக்கு ஒரு சூழ்நிலை கொடுப்போம், சரிங்களா? அந்த சூழ்நிலையில நீங்க எப்படி அங்க இருந்து தப்பிப்பீங்க, என்ன மாதிரியான திறனை வந்து நீங்க வளர்த்துக்குவீங்க?

0: அப்படிங்கறது தான் வந்து சொல்ல போறீங்க, சரிங்களா? ஓகே,
1: இப்ப வந்து முதல்ல ரெண்டு தான்
2: கதையா சொல்லணும், இல்ல மாத்த கூடாது, நாங்க தொட்டுட்டா உள்ள வந்துடணும். என்ன நீங்க அறைக்குள்ள வந்துட்டு எஸ்கேப் ஆயிடலாம்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் முடியாது.
1: பரவாயில்ல,
2: கதை தான் சொல்ல போறீங்கம்மா. என்ன கதை அப்படின்னா, நீங்களும் உங்களோட ரெண்டு நண்பர்கள் இல்லன்னா ரெண்டு தோழிகள், சரிங்களா, போய் ஒரு இடத்துல மாட்டிக்கிறீங்க. அது ஒரு தீவு, சரியா? 6 மாசத்துக்கு யாரும் உங்களை காப்பாத்த வரமாட்டாங்க. நீங்களா தான் ஏதாவது செஞ்சு பொழைச்சு காப்பாத்திக்கணும் உங்களையே, சரியா?
0: 3 பேர் இருக்காங்க.
2: சரியா, அங்க என்னென்னலாம் இருக்குன்னு சொல்றேன். நீங்க எப்படி வாழ்க்கைய வந்து அமைச்சுப்பீங்க, எப்படி நீங்க தப்பிப்பீங்க, என்னெல்லாம் கத்துப்பீங்க அப்படின்றத நீங்க உங்களுக்கு சொல்லணும், சரிங்களா? அங்க தென்னை மரம் இருக்கு, வாழை மரம் இருக்கு, மாமரம் இருக்கு, கடல்ல வந்துட்டு மீன் நண்டு சிப்பி எல்லாம் இருக்கு. ஒரே ஒரு சின்னதா ஒரு தூரத்துல ஒரு ஆறு ஒண்ணு ஓடுது. அப்புறம் மூங்கில் காடு இருக்கு, காட்டுக்கொடி இருக்கு, பெரிய பெரிய இலைகள் இருக்கக்கூடிய மரங்கள்லாம் இருக்கு, கல்லெல்லாம் நிறைய விதவிதமான கற்கள்லாம் கிடக்குது, விறகெல்லாம் அப்படியே அங்கங்க காடு தானே, அப்ப அங்க வந்து எல்லாம் கிடக்கும், காஞ்ச குச்சி எல்லாம் கிடக்குது, களிமண் வேற அந்த ஆத்தங்கர ஓரமா கிடக்குது.
0: என்னமா இவ்வளவு இருக்கு?
2: ஆமா, கொக்கோன்னு கூவிக்கிட்டே அங்க சில கோழி எல்லாம் இருக்குது. இப்ப சொல்லுங்க, ஒரு 6 மாசம் உங்களால அங்க தாக்கு பிடிக்க முடியுமா?
0: ஜாலியா இருக்கும்.
2: என்னெல்லாம் பண்ணி நீங்க வந்து தப்பிப்பீங்க சொல்லுங்க பாக்கலாம்.
0: தப்பிப்பீங்களா இல்ல அங்கேயே இருப்பீங்களா? முதல்ல எனக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க.
2: அங்கேயே இருக்கணும், 6 மாசம் அங்க இருந்தாதான் தப்பிக்க முடியும்.
1: இருந்தாதான் தப்பிக்க முடியும். அங்கதான் மூங்கில் காடுலாம் இருக்கு, ஒரு குடிசையை
2: போட்டுப்பேன்.
1: குடிசையை போட்டு அங்க அங்க எனக்குன்னு ஒரு இத வந்து மண்பானை, ஏதோ ஒரு பானை, இது வாழை மரம் எல்லாம் இருக்க போட்டு வச்சுட்டு, மூங்கில்ல வச்சுட்டு ஏதோ ஒரு தட்டி கிட்டி போட்டு சாமச்சட்டு பண்ற மாதிரியே பண்ணிப்பேன். சமைக்கிற
2: மாதிரி சாமச்சட்டு எதுல பண்ணுவீங்க?
1: அங்க இருக்கிற மூங்கில்லதான் இப்ப பட்டாந்துச்சி தென்னை மரம் எல்லாம் இருக்குங்களே, ஏதோ ஒரு தப்பு
2: பண்ணிப்பேன்.
1: ஹலோ மேடம்,
2: சாப்பிடுவாங்க
0: என்ன மாதிரியே.
1: அங்க 6 மாசம் இருந்தா ஏதோ மேடம்
0: எல்லாரும் செஞ்சுதானே ஆகணும். சரி,
1: ஆளு போடு வேலையா செய்வான், அப்புறம் பத்து சொல்லி வெளியில வருவான். அப்படிதான் நினைக்க முடியும், வேற என்ன?
2: 3 விஷயம், சாப்பாட்டுக்கு
1: அதெல்லாம் வந்து பெருசாக்கிட்டும் வெளியூர்ல வந்து வளர்த்து கொடுத்துருவோம். வேற இடத்துல போய்
2: அன்பான
0: ஒரு பண்ணையா அமைச்சிருவோம்.
2: அவ்வளவுதான், அவ்வளவுதான். நீங்க வெற்றியாளர் ஆயிட்டீங்க, வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில இணைஞ்சதுக்கு நன்றி. கோடு போட்டு ஆனா ரோடு போட்டுருவேன் அந்த மாதிரிதான் அம்மா வந்து ரொம்ப சந்தோஷத்தோட பகிர்ந்திருக்காங்க. ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கோழிதான் கிடைச்சதே அப்படின்னு சொல்லிட்டு என் கூட சேர்ந்து அது ஒரு குடும்பத்துல ஒரு நபரா சேர்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க பாத்தீங்களா, பண்ண போட்டுருவோம். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நேர்களே, இதுதான் விளையாட்டு.
0: இது வந்து 4, 5, 2 ரிவீல் ஆயிருக்கு. இன்னும் உங்களுக்கு 3 கேம் வந்து காத்துட்டு இருக்கு. ஒரு வேலை இதெல்லாம் விளையாடணும் வரலாம், இல்லனா 3ல என்னென்ன விளையாடணும்னு உங்களுக்கு தோணுதோ அதையும் நீங்க வந்து தேர்ந்தெடுக்கலாம். அதெல்லாம் பண்ணணும்னா 4-3-1 அப்படின்ற இந்த முன்னிலை பெண்ணோட 246-102-1, 240-102-1 அப்படின்ற இந்த எங்களுக்கு நீங்க கூப்பிடலாம்.

0: மட்டுமே தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் & கோ.
1: விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இது வண்ண கோலங்கள் நேர்களை விளையாடலாம் அப்படின்னு சொன்னோடனே வந்தாங்க. என்னடா பே கேள்வி எல்லாம் ரொம்ப பெருசு பெருசா இருக்கே அப்படின்னு யோசிக்காதீங்க. 1, 2, 3 இது 3 எண்ணுமே இன்னும் யாருமே தொடவே இல்லை.
1: ஆமாங்க, ஏன் தொடல எனக்கும் புரியல.

0: ஏன்னா பொதுவா எல்லாரும் ஒண்ணு தானே டக்குன்னு சொல்லுவாங்க, ஆனா யாருமே ஏன் சூஸ் பண்ணல அப்படின்னு நானே யோசிச்சுட்டு தான் இருக்கேன்.
1: கணக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டோம்ல, அப்படியே பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வரப்போற நேரத்தை கேட்கலாம். வணக்கம்.
2: ஹலோ, இருவருக்கும் மாலை வணக்கம். நிகழ்ச்சி தொகுப்பாளர் அவர்களுக்கு வணக்கம். தத்தமான கணபதி.
0: கணபதி ஐயா விளையாட தயாரா இருக்கீங்களா?
2: இருக்கேன்.
0: சரி, நீங்க எந்த என்ன தேர்ந்தெடுக்க போறீங்க?
2: ஏதோ முயற்சி செய்யறேன். ஒன்னா நம்பர் கொடுங்க.
0: ஒன்னா நம்பரே கொடுத்துடலாமா? சரி, ஓகே. ஒன்னா நம்பர்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க என்ன கேள்வி கேட்டாலும் தப்பா மட்டும் தான் பதில் சொல்லணும். அது சம்பந்தமே இல்லாம சொல்லக்கூடாது, தப்பா பதில் சொல்லணும். சரியா? நீங்க என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டா, நேத்து நான் ஊருக்கு போனேன் அப்படி சொல்லாம சாப்பிட்டத தப்பா சொல்லணும். சரியா? தவறான பதில் தான். எவ்வளவு காமெடியா பண்ண முடியுமோ அவ்வளவு காமெடியா நம்ம போலாம்.
1: சிரிக்க வைக்கணும் நீங்க பதிலால, அதான் முக்கியமான.
0: கேக்கலாமா? சரி, நீங்க பாட்டு எப்படி பாடுவீங்க?
2: நான் தடாபடான்னு பாடுவேன்.
0: தப்பா தானே பதில் சொல்லணும்.
1: இன்னொரு வாட்டி முயற்சி பண்ணுங்க.
0: சரி, தலைக்கு என்ன தேய்ச்சி கொடுப்பீங்க?
2: நான் சாப்பிடுறதே இல்ல.
0: சம்பந்தமே இல்லாம சொல்லக்கூடாது. அதாவது என்னன்னா, தப்பா ஏதாவது ஒரு பதில் சொல்லணும்.
2: தலைக்கு எல்லாம் தேய்ச்சி கொடுத்தா செங்கல தேய்ச்சி கொடுப்பேன்னு
1: சொல்லவா?
0: அந்த மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது சொல்லணும். புரியுதா? அவ்வளவுதான், அது
2: மாதிரிதான்.
0: சரி, கணக்கு எதுல போடுவீங்க?
2: கணக்கு எதுல போடுவேன்னு
0: கேக்குறீங்களா?
2: கணக்கு செம்மன் தான் போடுவேன்.
0: சரிங்க. தென்னை மரத்துல என்ன கிடைக்கும்?
2: தென்னை மரத்துல மாங்காய் கிடைக்கும்.
0: வாட்ச்ல என்ன பாப்பீங்க?
2: என்னது?
1: கடிகாரத்துல என்ன என்ன தெரியும்?
2: ஒண்ணு புரியல, நீ சொல்லுங்க. ஒரு க்வெஸ்சன்.
0: கை கடிகாரத்துல நீங்க என்ன பாப்பீங்க?
2: சினிமா படம் பாப்பேன்.
0: பால் என்ன கலர்ல இருக்கும்? அழகா விளையாண்டீங்க, ரொம்ப நன்றி. அதாவது எடுத்தோடனே வந்து எல்லாரும் மாத்த யோசி மாதிரி வேற வேற சம்பந்தமே இல்லாத பதில்கள் சொல்லலாம் அப்படின்னு நினைச்சு பண்ணாரு கணபதி சார். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது, தவறான ஒரு பதில் அது எல்லாருக்கும் சிரிப்பு வர மாதிரி இருந்ததுன்னா நல்லா இருக்கும், கூடுதல் சிறப்பா இருக்கும்.
1: இன்னும் ரெண்டு கேள்விகள் மிச்சமா இருக்கு.
0: ஆமா, ரெண்டு நம்பர் காலியா இருக்கு. யாரு வராங்கன்னு பாப்போம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: என்னமா பேர் சொல்றதுக்குள்ள அப்படி ஒரு சிரிப்பு?
3: நான் பெரம்பலூர்ல இருந்து ஜெயந்தி பாண்டியன்
0: பேசுறேன்.
3: இருக்கீங்களா? அந்த ரெண்டு கேள்வி என்னவா இருக்கும்னு யோசிச்சேன், சிரிப்பு
0: வந்துருச்சு. ஏதாவது தேர்ந்தெடுங்க, அதுல என்ன இருக்குன்னு நான் சொல்றேன்.
3: அப்படியா? இப்ப முதல் கேள்வி வரக்கூடாதா?
1: வரக்கூடாது.
0: ரெண்டுமே ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும்.
3: சரி போ, நம்ம என்னைக்கு மூணுக்கு போவேன்னா ரெண்டுக்கே வந்துடலாம்.
0: ஓ, ரெண்டுக்கே வந்துடுறீங்களா? ரெண்டுல வந்து என்ன விளையாட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சங்கிலி தொடர். உங்களுக்கே புரியும். சரிங்களா, போமா? ஓகே, ஒரு நடிகருடைய பெயர் சொல்லுங்க. சரிங்க, அவர் நடிச்ச ஏதாவது ஒரு திரைப்படம் யோசிக்க கூடாது, டக்கு டக்குன்னு வரணும். அதுக்காக தான் இந்த விளையாட்டு.
3: அப்படியா?
0: யூத்ல யார் ஹீரோயின்?
3: அது ஒரு அவ பேர் எனக்கு இப்படி அப்படியே நீ கேட்டிருப்பீங்கன்னா நான்
1: ஈஸியா
0: சொல்லிருக்க மாட்டேன்.
1: என்ன நீங்க?
0: சரி, ஓகே, இது வந்து சாம்பிளுக்கு விளையாட்டு, சாமி கூட்டுறலாம் இந்த விளையாட்டு. சங்கிலி தொடர் எப்படி இருக்கும்னு யாருக்குமே தெரியாது, இப்பதான் முதல்ல விளையாடுறதுன்றதுனால இது சாமி கூட்டலாம். இப்ப புதுசா ஒண்ணு ஆரம்பமா? ஒரு பூ பெயர் சொல்லுங்க.
3: மல்லிகை.
0: மல்லிகை என்ன கலர்ல இருக்கும்?
3: வெள்ளை கலர்ல இருக்கும்.
0: சரி, அந்த கலர்ல வேற என்ன ஒரு பொருள் இருக்கு?
3: பால் இருக்கு, தயிர்.

0: சரி, அதுல என்ன செய்வாங்க? பால்ல
1: காஃபி போட்டு சாப்பிடலாம், டீ போட்டு சாப்பிடலாம்.
0: கலர் மாறிடுமே, பரவாயில்லையா? சரி, காஃபி பிடிக்குமா டீ பிடிக்குமா உங்களுக்கு?
1: டீ
0: டீ தான் பிடிக்கும். சரி, டீல என்னென்னலாம் சேர்ப்பாங்க?
1: செம்பருத்தி தான் சேர்க்கலாம்.
0: பால் டீல செம்பருத்தி சேர்ப்பீங்களா?
1: டீல என்ன சேர்ப்பீங்கன்னு கேட்டீங்க இல்ல, அப்ப நம்ம டீ போடணும்னா அதுக்கு செம்பருத்தி.
0: ஆனா பால் டீ தானே சொன்னீங்க முன்னாடி, பால், பால்ல இருந்து டீ, டீல இருந்து அப்புறம் எப்படி செம்பருத்தி போடுவீங்க?
1: நீங்க டீல என்ன போடுவீங்கன்னு கேட்கவும் நான் டீக்கு வந்து செம்பருத்தி அப்படின்னு
0: சொல்லிட்டீங்க. சரி, ஓகே ஓகே, அழகா திரும்ப பூல ஆரம்பிச்சு பூவுக்கே வந்து முடிஞ்சிருக்கு. வாரத்துக்கள்
1: நன்றி.
0: இந்த சங்கிலி தொடரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, முதல்ல நீங்க சொன்ன ஒரு பதிலோட கனெக்ஷனா தான் அடுத்தடுத்த பதில்களும் வந்து வந்துட்டே இருக்க போது, அதை தொடர்ந்துதான் கேள்வியும் வரும். சோ இப்ப அஞ்சு நம்பர்லயும் என்னென்ன விளையாட்டு இருக்கு அப்படிங்கறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா அப்படின்னா, இல்ல இன்னும் ஒண்ணு பாக்கி இருக்கு, மூணாம் நம்பர் ஒண்ணு பாக்கி இருக்கு. அந்த மூணாம் நம்பருக்கு யார் வராங்க?
2: உடனே உங்களுடைய அலைபேசி எடுத்துக்கோங்க. சொல்லி 4-3-1 இந்த முன் இணைப்பு என்னோட 246-102-1 இது பழகமான வழக்கமான நேர்களுக்கான எண். அறிமுகமாக காத்திருக்கீங்கன்னா உங்களை வரவேற்க காத்திருக்கு 240-102-1. வாங்க விளையாடலாம், இது வண்ண கோலங்கள்.

0: பே.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
5: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்டு இருக்கிறீங்க. பண்ண கோலங்கள்ல 5 நம்பர் 1, மீதி இருக்கிற அந்த 3வது நம்பர்ல கேம் இருக்கு. அந்த கேம் விளையாடுறதுக்கு இப்ப யாரு வந்திருக்காங்க அவங்க சூஸ் பண்றதெல்லாம் இல்ல,
6: அதாவது கோழி அமுக்குற மாதிரி இப்ப அவங்க பிடிச்சு அமைக்க அந்த கேள்வியை நாங்க கொடுக்க போறோம். வணக்கம், யார் எங்க இருந்த இனிப்புல இருக்கீங்க? யார் இங்க இருந்த?
7: பழனியில இருந்து கனகராஜ்.
5: கனகராஜ் ஐயா, விளையாடலாமா? 3வது நம்பர் அப்படின்னு நாங்களாவே உங்களுக்கு கொடுத்துட்டோம், பரவாயில்லையா? ஒரு பாடல் போட போறோம், அதுல வார்த்தைகள் வந்து மிஸ் ஆயிருக்கும், ஒரு வார்த்தையோ இல்ல ரெண்டு வார்த்தையோ மிஸ் ஆயிருக்கும். அது என்ன வார்த்தை அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்க போறீங்க, சரியா?
6: உங்களுக்கான பாடல் இதோ.
8: கண்ணடிச்சா காதல் வரும் சொல்றாங்க, நீங்க கை தட்டு வரும் சொல்றீங்க, முந்தி வரும் நன்மை வந்து சேரும்.
5: அவர் அதுக்குள்ள வந்துட்டாரு பாட்டுக்கு. அந்த நடுல விட்ட அந்த கேப்ல என்ன வார்த்தை வரும்? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
6: அதாவது சந்தேகமா சொன்னா நாங்க வந்து இன்னொரு வாட்டி இந்த பாட்டு போட்டு காமிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோங்க. சொல்லிட்டீங்க பாருங்க, வெற்றியாளர் ஆயிட்டீங்க, வாழ்த்துக்கள் ஐயா.
5: முருகேசன் ஐயா, விளையாட தயாரா இருக்கீங்களா? சரிங்க, எந்த எண் வேணும் உங்களுக்கு? இப்ப அஞ்சலி என்னென்ன விளையாட்டு இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா?
9: என்னென்ன
6: விளையாட்டு
5: என்ன செய்ய போறீங்கன்னு பதில் சொல்ல போறீங்க?
9: இல்ல, தெரிஞ்சா தெரிஞ்சா சொல்லலாம், தெரியலனா கொஞ்சம் மனசு சங்கடப்படும்.
5: அதுக்காகங்களா? அப்படின்னா நாலுமே அப்படிதான், கொஞ்சம் அப்படிதான் இருக்கும்.
6: ஒரு தீவுல மாட்டிக்கிட்டோம், திடீர்னு ஒரு இடத்துல நம்ம மாட்டிக்கிட்டோம், அப்படின்னா நம்ம தப்பிப்போம்.

0: அப்போ என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. என்னென்ன பொருட்கள் இருக்குன்றதையும் நாங்களே சொல்லிடுவோம், சரிங்களா? இது வந்து ஒரு மலைப்பகுதியில் நீங்கள் இருக்கீங்க, உங்களோட நண்பர்களும் கூட இருக்கிறாங்க, சரிங்களா?
1: இப்படிலாம் வண்டி நிறைய போகும்,
0: வண்டி எங்கெங்க மலையில போகுது? தூய்மையான ஒரு தண்ணி ரூட் இருக்கு, குகைகள்லாம் இருக்கு, சின்ன சின்ன பழ மரங்கள்லாம் அப்படியே நல்லா நிறைய பழங்களோட இருக்குது, மூலிகை செடிகள் இருக்குது, மரங்கள் நிறைய இருக்குது. அந்த இடத்துல வந்துட்டு மீன்கள்லாம் நிறைய ஓடுது, முயல் மாதிரி சின்ன சின்ன விலங்குகள்லாம் இருக்குது, கற்கள்லாம் இருக்குது, களிமண்ணும் இருக்குது. நீங்க எப்படி தப்பிப்பீங்க, எப்படி நீங்க வந்து உங்களையும் உங்க நண்பர்களையும் வந்து காப்பாத்திப்பீங்க கொஞ்ச நாளைக்கு அங்க வாழ்ந்து?
2: கல்லால் அடிச்சு தெரியாம ஓடியாந்திரி விலங்குகளை கல்லால் அடிக்கணும்.
1: ஏன் எதுக்கு அடிக்கணும்?
2: இல்ல அந்த காலத்து பெண்கள் வந்து புளிய மரத்தால் அடிச்சாங்கிறாங்களே,
1: அது வந்து
0: வேட்டைக்காரரா மாறிடுறேன்றீங்க நீங்க.
2: என்னன்னா
1: அது எதுவுமே தாக்கக்கூடிய விலங்கா சொல்லலையே, முயல் மாதிரி குட்டி குட்டி விலங்கு தானே.
2: முயல் மாதிரிங்களா? முயல் வந்து நம்மள தாக்காதே.
1: அதனாலதான் கேட்டேன், முயல் தான் தாக்காதே, அதையே அப்புறம் கல்லால நம்ம அடிக்கணும். வேண்டாம் அடிக்காதீங்க, வலிக்கும். அந்த மாதிரி போயிட்டீங்க. இல்ல இல்ல அவ்வளவு பெருசெல்லாம் இல்லங்க,
2: நம்மள பார்த்துட்டு தான் பயந்துட்டு ஓடும். முயல் முயல் நிறைய எல்லாம்.
0: அப்புறம் என்னென்னலாம் பண்ணுவீங்க, எங்க தங்குவீங்க?
2: எங்க மரத்துல ஏதாவது தங்கணும்.
0: மரத்துல அப்ப குகை எதுக்கு இருக்கு? முயற்சி செஞ்சிருக்கீங்க, அதுக்காக உங்களுக்கு வாழ்த்துக்களையா. நன்றிங்க நிகழ்ச்சியில இணைஞ்சதுக்கா.
1: நாங்க வந்து எதிர்பார்த்தது அஞ்சு கேமும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, அந்த அஞ்சுலயே எதை சூஸ் பண்ண போறாங்கன்னு பாப்போம் அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனா பாருங்க, ஐயா வந்து ஐந்து அப்படின்னு சொல்லி கதை வந்து கேட்டு எங்க சிக்கி எப்படி வரலாம் அப்படின்லாம் வந்து சொல்லி இருக்கிறாங்க. நேர்களே, நீங்களும் விளையாட தயாரா இருந்தீங்க அப்படின்னா சுடி 4-3-1 அப்படின்ற இந்த முன்னிணைப்பு பெண்ணோட 246-102-1 அப்படின்ற இந்த எண்களுக்கு அழைக்கலாம். இன்னொரு ரெண்டு பேர்கிட்ட பேச முடியுது வாய்ப்பு இருக்கு, அதனால இணைப்புக்கு வாங்க.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
6: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
7: பேசுறீங்க?
8: சிக்ஸ்த் படிக்கிறீங்க. சரி, நீங்க என்ன விளையாடுறதுக்கு தயாரா இருக்கீங்க?
7: நம்பர் வந்து 3 மேம்.
8: 3 விளையாடுறதுக்கு தயாரா இருக்கீங்களா? உங்களுக்கு இடைக்கால பாடல்கள் எல்லாம் தெரியுமா?
7: கொஞ்சம் தெரியும்.
8: கொஞ்சம் தெரியுமா? ஆனா அதுல உள்ள வார்த்தையை நீங்க அப்படி கண்டுபிடிச்சு போடுவீங்களா, சொல்லுவீங்களான்னு எனக்கு தெரியலையே. பண்ணிடுவீங்களா? சரி, ஓகே. அப்பனா உங்களுக்காக ஒரு பாடல் குடுக்கறோம். அதுல நடுவுல ஒரு வார்த்தையெல்லாம் மிஸ் ஆயிருக்கும். அது என்ன வார்த்தைன்னு நீங்க சொல்ல போறீங்க, சரியா?
7: ஓகே மேம்.
8: ஓகே, உங்களுக்கான பாடல்

0: கேட்டிங்களா? இதுக்கு வார்த்தை தெரியுமா? என்ன ரெண்டு வார்த்தை மிஸ்
1: ஆச்சுன்னு
0: பாருங்க.
1: காடல் கடிதம் கேட்டது மேகம் எல்லாம் காகிதம்.
0: அப்புறம்
1: வந்து இன்னொரு வார்த்தை என்ன?
0: அடுத்தது என்ன பாடிட்டீங்கன்னா வந்துரும்.

0: வானின் நீளம் கொண்டு வா.
1: என்ன தீர்ந்திடும்? அது இன்னொரு வாட்டி போடலாமா? சரி.
0: கேட்டீங்களா?
2: காதல் கடிதம் கொண்டு வா, மேகம் எல்லாம் காகிதம், வானில் நீளம் கொண்டு வா, ஏழமையும்
1: தீர்ந்திடும். நான் நிஜமா எதிர்பார்க்கவே இல்லை. நான் சிக்ஸ்த் படிக்கிற பையன் உடனே இந்த பாடெல்லாம் தெரியுமா தெரியாதா, ஐயோ இதை போய் சூஸ் பண்றாரேன்னு பயந்தேன். ஆனா அட்டகாசம் போங்க. இந்த பாட்டுல கேப்பீங்களா? விளையாடலாமா? சரி. ராங் ஆன்சர்ஸ் ஒன்லி. நீங்க வந்து ஒரு அஞ்சு கேள்விக்கு பதில் சொல்ல போறீங்க. கட கட கட கடன்னு.

0: இருக்குது.
1: போன்ல இருக்குது. ஆனாலும் நான் வந்து உங்க கூட இன்னொரு விளையாட்டு விளையாண்டே தீருவேன் நான் முடிவோட இருக்கேன். விளையாடலாமா? விளையாடலாமா? சரி, ராங் ஆன்சர்ஸ் ஒன்லி. நீங்க வந்து ஒரு அஞ்சு கேள்விக்கு பதில் சொல்ல போறீங்க. கட கட கட கடன்னு. ஸ்கூலுக்கு எதுக்கு போவீங்க? ஸ்கூலுக்கு எதுக்கு போவீங்க? தப்பா பதில் சொல்லணும், அவ்வளவுதான். எக்ஸாம்லாம் நம்ம பண்ணுவோம்ல, அது மாதிரி தான். நீ யுவராஜ் ரொம்ப நல்ல பையன் போலங்க, படிக்கிற பிள்ளையாட்டு இருக்கு.
2: வாழ்த்துக்கள்மா, நன்றிமா இனிப்புல வந்ததுக்கு.
1: இல்ல
0: வேற கேள்வி கேளுங்க. ஆனா எனக்கு
1: எதுக்கு போவீங்க சொல்லணும், மாத்தி பதில்.
0: நான் இப்படி
1: டைம் போனதே தெரியலங்க. அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து ரொம்பவே சூப்பரா போச்சு. அஞ்சுக்குள்ள நம்பர் ஒன்னு விளையாண்ட நேயர்களுக்கும், விளையாடி ஜெயிச்ச நேயர்களுக்கும், கேட்டு ரசித்த எல்லா நேயர்களுக்கும் நன்றியோடு டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறது
2: தரணி.

0: எப்பவுமே பயங்கரமா காத்து அடிக்க ஆரம்பிச்சாச்சு. காத்து பேச அந்த இசைக்கு அப்படி மரங்களும் இலைகளும் தலையாட்ட இந்த அழகான ஒரு மாலை நேரத்தை ரசிக்கணும், அதோட அந்த வெயிலோடு சேர்த்த பொன்மாலையை ரசிக்க இணைந்தே இருப்போம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் மாலை 5 மணி. இப்ப நாம கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். இந்தியாவின் செமிகண்டக்டர் உற்பத்தி திறனை மேம்படுத்தும் வகையில் 1,27,500 கோடி ரூபாய் மதிப்பில் செமிகான் 2.0 மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் வழங்கியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் புதுடெல்லியில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 62,500 கோடி ரூபாய் மதிப்பிலான செல்போன் உற்பத்தி திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதாக கூறினார். இந்த திட்டத்தின் கீழ் செல்போன் விற்பனைக்கு 2.5% முதல் 5% வரை உற்பத்தியாளர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் கூறினார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையின் திட்டங்கள் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் மாநில அமைச்சர்கள் திரு ஆஜவ் அர்ஜுனா, திரு மரிய வில்சன் ஆகியோர் பங்கேற்றனர். நடப்பு கல்வியாண்டில் 150 கூடுதல் இளங்கலை மருத்துவ இடங்களை சுமூகமாக கலந்தாய்வு முறையில் ஒருங்கிணைக்க மருத்துவ கல்வி இயக்கத்திற்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாமக்கல், திருப்பூர், திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை திறன் 100 இலிருந்து 150 இடங்களாக உயர்த்தப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலியில் இன்று நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் 121 பயனாளிகளுக்கு ஆட்சித்தலைவர் திரு ரவிக்குமார் 65 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் ஈரநிலங்களை பாதுகாத்தல், ஆவணப்படுத்துதல் உள்ளிட்டவை குறித்து ஈரநில கண்காணிப்பு குழு உறுப்பினர்களுக்கான பயிலரங்கம் ஆட்சித்தலைவர் திரு வைத்தியநாதன் தலைமையில் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் கர்நாடக அரசு காவிரியில் தண்ணீர் திறந்து விடாததை கண்டித்து விவசாயிகள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருச்சி, கரூர், ஈரோடு, அரியலூர், பெரம்பலூர், மதுரை உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும், தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பைவிட அதிகமாக இருக்கும் என்றும் இம்மையம் தெரிவித்துள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அட்லாண்டாவில் நாளை அதிகாலை 12:30 நடைபெறும் 2வது அரையிறுதியில் அர்ஜென்டினா இங்கிலாந்துடன் மோதுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைகிறது.

ஊட்டத்துடன் வானம், கூடு திரும்பும் பறவைகள், சுட சுட தேநீரோடு மனதிற்கினிய கானங்களை கேட்க காத்திருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தோடு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன் மாலை.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 5:30. திருச்சி மத்தியாலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் இன்ப ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் எமது இன்றைய மாலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது.

0: उनके विचारों की सभी ने प्रशंसा की। इसके बाद पश्चिमी देशों में स्वामी जी के भाषणों का तांता लग गया। उनकी ख्याति दूर दूर तक फैल गई। उनके भाषणों की चर्चा सारे विश्व में होने लगी। उन्होंने सुसंस्कृत भारत की जो छवि विश्व के सामने प्रस्तुत की, उससे भारतवासियों के मस्तक गर्व से उठ गए। और जब वे विदेश से भारत लौटे तो भारत की जनता ने उनका भावभीना स्वागत किया। स्वामी विवेकानंद को भारतीय होने का गर्व था। वे चाहते थे कि उनके देशवासी भी ऐसे ही हों, देश के लिए जिएं, देश के लिए मरें। स्वामी जी में देशभक्ति की भावना कूट-कूट कर भरी थी। उनका सारा प्रेम भारत के प्रति था और भारत की सेवा में ही उन्होंने अपने प्राण त्याग दिए। आज भी उनके विचार उन्हें अमर बनाए हुए हैं।
1: अभी आप सुन रहे थे कार्यक्रम स्वामी विवेकानंद। इस कार्यक्रम के बाद हमारा आज का उमंग कार्यक्रम यहीं पर समाप्त होता है। तो अब अपने मित्र अजीत को,
2: उमंग कार्यक्रम की तकनीकी टीम यानी कुसुमलता,
1: जगबंधु,
2: चेतना और मंजू कुमारी जी के साथ मुझे यानी विमलेश को आज्ञा दीजिए।
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். இந்தியாவின் செமிகண்டக்டர் உற்பத்தி திறனை மேம்படுத்தும் வகையில் 1,27,500 கோடி ரூபாய் மதிப்பில் செமிகான் 2.0-விற்கு மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் வழங்கியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுடெல்லியில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 62,500 கோடி ரூபாய் மதிப்பிலான செல்போன் உற்பத்தி திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதாக கூறினார். இந்த திட்டத்தின் கீழ் செல்போன் விற்பனைக்கு உற்பத்தியாளர்களுக்கு 2.5% முதல் 5% வரை ஊக்கத்தொகை வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். போதைப்பொருள் புழக்கத்தை முற்றிலும் ஒழிப்பதற்கான கேரள அரசின் ஆபரேஷன் டுஃபான் திட்டத்திற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் உறுதியளித்திருப்பதாக கேரள மாநில உள்துறை அமைச்சர் திரு ரமேஷ் சென்னிதலா தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று முதலமைச்சர் திரு விஜயை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில எல்லைகளில் போதைப்பொருள் கடத்தல் இணைப்பை கூட்டு நடவடிக்கை மூலம் முறியடிப்பதற்கான ஆலோசனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக கூறினார். உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தில் அரியலூர் மாவட்டம் பெரிய நாகலூர் கிராம நிர்வாக அலுவலகத்தை ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி இன்று ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது ஆன்லைன் பட்டா மாறுதல் அடிப்படை தீர்வை வருவாய்த்துறை சார்ந்த பொதுமக்களின் சேவைகளை துரிதமாக மேற்கொள்ள அலுவலர்களுக்கு ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தினார். இந்த திட்டத்தின் கீழ் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் நகராட்சியில் பல்வேறு பணிகளை ஆட்சித்தலைவர் திரு விசு மகாஜன் ஆய்வு செய்தார். சேலம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் கவர்களில் உணவுப் பொருட்கள் பார்சல் இருந்தது கண்டறியப்பட்டு உணவு பாதுகாப்புத்துறையினர் அவற்றை அப்புறப்படுத்தினர். திருச்சி பாலக்கரை உலக மீட்பர் பசிலிக்கா சகாயமாதா திருத்தல பேராலயத்தின் 146-ஆம் ஆண்டு பங்கு பெருவிழா நாளை மறுநாள் கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. முக்கிய நிகழ்வான திருப்பலி தேர்பவனி வரும் 26-ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி கார்டிஃபில் நாளை நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் வேறுபடுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

தான உடலோட நல்ல பலசாலியா தெரியறாரு. அவரை பார்த்தோன்னே மத்தவங்க எல்லாருமே முடிவு செஞ்சிட்டாங்க, இவரெல்லாம் சும்மா அசால்ட்டா அதை செஞ்சிருவாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவர் உள்ள போய் அதை பார்த்தோன்னே, என்ன விளையாடுறீங்களா, இவ்வளவு கனமான ஒரு பொருளை போய் நான் மட்டும் எப்படி தனியா நகர்த்த முடியும் அப்படின்னு கேட்கவும் போட்டியாளர்கள் எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியம். ஆனா நிறுவனத்தை சேர்ந்தவங்களுக்கு பெருமிதமா இருந்துச்சு. இவர் தான் வேலைக்கு சரியான ஆள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு எல்லாரும் கேட்கும்போது, சேர்ந்து செயல்பட தயாரா இருக்கிறது தானே வேலைக்கான முதல் தகுதி அப்படின்னு கேட்டாங்களா. இணைஞ்சிருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல. இது ஆரவாரம் சிந்திச்சுட்டே இந்த பாட்டையும் கேளுங்க.

ஒரு போக்குவரத்து நிறுவனத்துல ஓட்டுநர் வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு விளம்பரம் வெளியிட்டிருந்தாங்க. இன்டர்வியூக்கு வந்த எல்லாரையும் தனித்தனியா கூப்பிட்டு ஒரு கனமான ஒரு பொருளை நகர்த்தி வைக்க சொல்றாங்க. எல்லாரும் முயற்சி செய்யறாங்க, ஆனா யாராலையும் முடியல. கடைசியா ஒருத்தர் வராரு, பார்க்கவே நல்ல கட்டுமஸ்து.

ஆரவாரம் கேட்டடைஞ்சிருக்கிறீங்க திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல. திருவரங்கம் கோட்டத்திற்குட்பட்ட சமயபுரம் துணை மின் நிலையத்தில் நாளைக்கு மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால அங்கிருந்து மின் விநியோகம் பெறக்கூடிய பகுதிகளுக்கு நாளை காலையில 9:30 நான்கு மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய வேலைகளை நீங்க திட்டமிட்டுக்கோங்க.

0: இன்னைக்கு டே எல்லாருக்கும் எப்படிங்க போச்சு? எல்லாரும் இப்பதான் ரிலாக்ஸா வீட்டுல இருக்கீங்களா? ஒரு நாள்ல குறைஞ்சபட்சம் ஒரு நேரமாவது குடும்பத்தினர் அனைவரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடறத பழக்கமா வச்சுக்கணுங்க. இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில ஆலோசனைகளோட இணையறாங்க திருச்சி சித்த மருத்துவர் வி ரத்னம் அவர்கள்.
1: சளி இருமல் இது எல்லாமே இந்த காற்று காலத்துல கொஞ்சம் அதிகரிச்சுதான் இருக்கும். இந்த சளி இருமலுக்கு வீட்டிலேயே இதை என்ன பண்ணலாம், இதுக்கு எந்த மாதிரி உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றேன். இப்போ கற்பூரவள்ளி, அதாவது இந்த ஓமவல்லின்னு சொல்லுவாங்கல்ல, அது ரொம்ப ஈஸியாக வளருங்க, பராமரிக்கிறது கூட ரொம்ப ஈஸி. எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு மூலிகை பொருள் அப்படின்னா இந்த ஓமவல்லி கண்டிப்பாக இருக்கணும். கொஞ்சமாக ஒரு சின்ன தொட்டியில் ஓமவல்லி காம்பு உடைச்சி வச்சிங்கனாலே வேகமாக வளரும். இந்த ஓமவல்லி இலையை ஒரு அஞ்சாறு இலை எடுத்து சாறை எடுத்து அதை ஒரு 10 ml போல் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் சளி இருமலுக்கு நல்ல ஒரு தீர்வா இருக்கும். அதே மாதிரி துளசி இலை, துளசி இலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு அதை வடிகட்டி கொஞ்சமா தேனோ இல்ல பனங்கற்கண்டோ போட்டு சாப்பிட்டீங்கனாலும் இந்த சளி இருமலுக்கு ரொம்ப எதமா இருக்கும், சளி இருமலும் குறைஞ்சிடுங்க. தூதுவளைங்கிறது அதுவும் கீரைக்காரங்கள்ட்ட சொன்னீங்கன்னா கிடைக்கும். தூதுவளை வந்து கொஞ்சம் முள்ளு முள்ளா இருக்கும், அந்த முள்ளெல்லாம் எடுத்துட்டு கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணிக்கோங்க. அந்த இலையை வந்து ஒரு கைப்பிடி அளவு அந்த இலையை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிநீராகவும் குடிக்கலாம், அதை ரசம் மாதிரி வச்சு சாப்பிடலாம். தூதுவளை ரசம் வைக்கிறது ரொம்பவே ஈஸி. அந்த இலையை வந்து வதக்கிடுங்க. வதக்கிட்டு எப்பவுமே ரசம் வைப்போம் இல்லையா, மிளகு, சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், கொத்தமல்லி இதெல்லாம் வறுத்துட்டு கொர கொரன்னு பவுடர் பண்ணிக்கோங்க. அதோட இந்த தூதுவளை இலை வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு மிக்சியில் ஒரு அரைச்சிட்டு தக்காளி ஒரு தக்காளி போட்டுங்க, புளி கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்குங்க. அந்த புளி கரைசலோட இந்த தக்காளியும் நல்லா வேக வச்சு கையால் கரைச்சிடுங்க. அரைச்சி வச்ச பொருளையும் சேர்த்து போட்டு ரசம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது. இது வந்து இளைப்பு நோயாளிகளுக்குமே ரொம்ப நல்ல மருந்துங்க. கப

0: ரத்தத்தை அரித்து கொண்டு வரும்பாங்க தூதுவலை. தூதுவலைய துவையலாவும் நீங்க அரைச்சி சாப்பிடலாம். அதை வதக்கிட்டு வரமிளகாய், துவரம்பருப்பு, கொஞ்சமா புளி, இது எல்லாமே சேர்த்து அரைச்சி தூதுவலைய துவையலா பண்ணி கூட நீங்க சாப்பிடலாம். இது ரொம்பவும் டேஸ்டா கூட இருக்கும். தவிர்க்க வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜில வச்ச பொருட்களை கண்டிப்பா தவிர்க்கணும். ரொம்ப குளிர்ச்சியான உணவுகள் எடுக்கக்கூடாது. ஐஸ்கிரீம் இதெல்லாம் வேண்டாம். நீர்ச்சத்தம் மிகுந்த காய்களையும் இந்த மாதிரி காற்று காலத்துல நீங்க நிறுத்திக்கலாம். ஆவி பிடிக்கிறதுங்கிறது ரொம்பவே அவசியமான ஒண்ணுங்க. நல்ல தண்ணிய கொதிக்க வச்சு ஒரு கைப்பிடி நிறைய நொச்சி இலைய அதுல போட்டுட்டு கொஞ்சமா மஞ்சள், மஞ்சள் தூள் கூட நீங்க போட்டுக்கலாம், கொஞ்சமா வேப்பலை, இது எல்லாமே நல்ல கொதிக்கிற தண்ணியில போட்டு அதை ஒரு பெட்ஷீட்டை போட்டு மூடி ஆவி பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா, மூக்கடைப்பு, மூக்குலேருந்து தனித்தனியாக வடியுது இல்லையா, அது தொடர் இருமல், இதெல்லாம் ரொம்பவே சரியாகுங்க. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் பண்ணி பாருங்க. உணவில் வந்து மிளகு வந்து அடிக்கடி சேர்த்துக்கோங்க. இரவு நேரத்தில் பாலை நல்லா கொதிக்க வச்சு ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், கால் சிட்டிகை மிளகு தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பனங்கற்கண்டு போட்டு ஆற்றி இரவு நேரத்தில் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா சளி தொந்தரவுலேருந்து முழுமையா எந்த ஒரு மாத்திரையும் எடுக்காம நிவாரணம் உங்களுக்கு கிடைக்குங்க.
1: சளி இருமலுக்கு ஏற்ற உணவுகளை குறித்து இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில சொன்னாங்க திருச்சி சித்த மருத்துவர் வி ரத்னம் அவர்கள்.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல கேட்டிருக்கிறீங்க. இது ஆரவாரம். நேர்லே நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்ட வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்துல இந்த மாதம் அதாவது 17ஆம் தேதி அன்னைக்கு தனியார் துறை வேலை வாய்ப்பு முகாம் ஒன்று நடக்க இருக்குது. வேலை தேடக்கூடிய இளைஞர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள் மாநில செய்திகளுக்கு பிறகு மீண்டும் இணையலாம். ஆரவாரத்தில்
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மொபைல் போனுக்கான உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் திரு சாய்குமாருக்கு 6 மாத காலம் பணி நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 6 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். மொபைல் போனுக்கான உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 62,500 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். செமிகான் 2ம் கட்ட திட்டத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 1,27,500 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். செமி கண்டக்டர் வடிவமைப்பு மற்றும் உற்பத்திக்கு உரிய கட்டமைப்பை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். யூரியா முதலீட்டிற்கான தேசிய கொள்கைக்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இங்கிலாந்து உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது வர்த்தகம் முதலீடு மற்றும் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், குறிப்பாக இந்த ஒப்பந்தத்தின் மூலம் ஜவுளித்துறையும் சிறு குறு தொழில்துறையும் பெரிய அளவில் பயனடையும் என்று தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பிற்கான ஒப்பந்தமும் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது நமது இளையோருக்கு பயனளிக்கும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். புத்தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சிக்கும் இந்த ஒப்பந்தம் பயனளிக்கும் என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதற்கிடையே இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: இந்தியா பிரிட்டன் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தினால இந்தியாவினுடைய ஏற்றுமதிகளில் 99% பொருட்களுக்கு வந்து எந்த விதமான வரியுமே இல்லை என்பது மிக முக்கியமான ஒரு செய்தி. பிரிட்டன்ல இருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய பொருட்கள் கிட்டத்தட்ட 90% பொருட்களுக்கு இந்த விதமான வரிகள் இல்லை என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு முன்னேற்றம். இதன் மூலமாக நம்முடைய நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி நம்ம சொல்லக்கூடிய GDP-யே வந்து 0.13% அளவுக்கு வளரும் என்று நாம கருதுறோம். இந்தியா தரப்புலயும் இதுக்கு வளர்ச்சி இருக்கும், பிரிட்டன் தரப்புலயும் இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி வந்து மிகப்பெரிய அளவுல இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம பார்க்கிறோம்.
1: இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறையின் செயல்பாடுகள்

குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. மாநில அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு மரிய வில்சன் மற்றும் உயரதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். விளையாட்டுத்துறை சார்பில் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அறிவிப்புகள் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மருத்துவக் கல்வியில் தமிழகம் முன்னிலையில் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அரசு மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதலாக 150 இடங்களை தமிழகம் பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதன்படி நாமக்கல், திருப்பூர், திருவள்ளூர் ஆகிய 3 அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு தலா 50 இளங்கலை மருத்துவ இடங்கள் கூடுதலாக கிடைக்கப் பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மாநிலம் முழுவதும் உள்ள 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இளங்கலை மருத்துவ படிப்புக்கான இடங்கள் 5200 அதிகரித்துள்ளதாகவும் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் திரு சாய்குமாருக்கு 6 மாத காலம் பணி நீட்டிப்பு வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இது தொடர்பாக பெறப்பட்ட தமிழக அரசின் கோரிக்கையை பரிசீலித்து இந்த ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக பணியாளர் நலத்துறை கூறியுள்ளது. இதன்படி செப்டம்பர் மாதம் 1 தொடங்கி அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாத இறுதி வரை திரு சாய்குமாருக்கு பணி நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளி நிர்வாகத்தில் தவேக அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு பள்ளிகளில் ஆயுத கலாச்சாரம் பரவுவதாக குறை கூறியுள்ளார். இது தொடர்பாக சிவகங்கை மற்றும் திருச்சி மாவட்டங்களில் உள்ள அரசு பள்ளிகளில் நடைபெற்ற வன்முறை சம்பவங்களையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அறநெறிகளை போதிக்க வேண்டிய பள்ளிகளில் ஆயுதங்கள் புழங்குவது கடும் கண்டனத்திற்கு உரியது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகனின் நிர்வாக தோல்விக்கு எடுத்துக்காட்டாக இது உள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். கட்சி நிதி என்ற பெயரில் தவேக நிர்வாகி பணம் வசூலித்துள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அக்கட்சி, இது தொடர்பான காணொலி ஒன்றையும் வெளியிட்டுள்ளது. ஊழலற்ற நிர்வாகம் என்று அறிவித்த தவேகாவின் வேஷம் இதன் மூலம் கலைந்துள்ளதாகவும் திமுக அதில் குறிப்பிட்டுள்ளது. இதற்கிடையே இப்பிரச்சினையில் தொடர்புடைய தவேக நிர்வாகி திரு வீராசாமி அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். விவசாயிகள் நலனுக்கு எதிராக தவேக அரசு செயல்படுவதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், டெல்டா மண்டலத்தில் 12 மணல் குவாரிகளை திறக்க அரசு முடிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இது விவசாயிகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அஇஅதிமுக கூறியுள்ளது. உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தின் பலன்களை ஓய்வு பெற்றோருக்கு வழங்கிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 2003 முதல் பணியில் சேர்ந்து 2025 வரை ஓய்வு பெற்ற அனைவருக்கும் இடைக்கால ஓய்வூதியம் 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று கோரியுள்ளார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தவும் தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். மாவட்ட செய்திகள். மதுரை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 65 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு ரவிக்குமார் பயனாளிகளுக்கு வழங்கினார். தேனி மாவட்டத்தில் ஈரநில கண்காணிப்பு குழுவினருக்கான பயிலரங்கம் ஆட்சியர் திரு வைத்தியநாதன் தலைமையில் இன்று நடைபெற்றது. சேலம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொண்டு தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் கவர்களில் வைக்கப்பட்டிருந்த உணவுப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உப்பு உற்பத்தி தீவிரமடைந்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் மக்கள் தொகை விழிப்புணர்வு தின பேரணி இன்று நடைபெற்றது.
கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு

0: பேரணி இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 6 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. ஜகார்த்தாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவில் சந்திரிகா புஜாரியும் 57 கிலோ எடைப்பிரிவில் பிராச்சியும் தங்கப்பதக்கம் வென்றனர். 48 கிலோ எடைப்பிரிவில் கஞ்சனும் 54 கிலோ எடைப்பிரிவில் ஜாய்ஸ்ரீ தேவி சிரோமும் 60 கிலோ எடைப்பிரிவில் சஹத்தும் 75 கிலோ எடைப்பிரிவில் அன்ஷிகாவும் 80 கிலோ எடைப்பிரிவில் மேகா ஸ்ரீகாந்தும் 80க்கும் கூடுதலான எடைப்பிரிவில் பிராச்சி டோகாஸும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். இப்போட்டியின் 23 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் நிஷா தங்கப்பதக்கத்தையும் நிகிதா சந்த், காஜல், முஷ்கன் மற்றும் பிரியங்கா வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் 2 இடத்தில் உள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ரோஹிணி தேவ்பா, தீக்ஷா, சந்தியா பிஷ்ணோய் உள்ளிட்டோர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி வரும் 27 தேதி தொடங்கி அடுத்த மாதம் 2 தேதி வரை அசர்பைஜானின் பாக்குவில் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மொபைல் போனுக்கான உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் திரு சாய்குமாருக்கு 6 காலம் பணி நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 6 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: எல்லா காலங்களிலும் உறுதுணையாயிருப்பது எல்லோருக்கும் இதமளிப்பதை கடமையாய்க் கொண்டது. இது திருச்சிராப்பள்ளி வானொலி.

நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடம் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் ஜூலை மாதம் 26ஆம் தேதி ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனுப்ப நினைக்கும் கருத்துக்களை MyGov.in என்ற இணையதளம் வாயிலாகவோ 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்ட் கால் கொடுத்து வரும் இணைய தொடர்பிலோ கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800117800 என்ற எண்ணிற்கோ அல்லது தபால் பெட்டி எண் 111 ஆகாஷ்வாணி டெல்லி என்ற முகவரிக்கோ கடிதமாக எழுதியும் அனுப்பலாம். ஆகாஷ்வாணி, DRM, DTH, தொலைக்காட்சி அலைவரிசைகள், யூடியூப் சேனல், நியூஸ் ஆன் ஏர் செயலி, பிரசார் பாரதியின் OTT தளத்திலும் ஜூலை மாதம் 26ஆம் தேதி ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத் ஒலிபரப்பாகும். மாறும் சர்வதேச சூழலிலும் மாதந்தோறும் நம் சிந்திக்கு நல்விருந்தாக வலம் வரும் மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் மன் கி பாத்.

உலக மக்கள் தொகை 2026 விழிப்புணர்வு பேரணி மற்றும் விழிப்புணர்வு ரத இயக்கத்தை மாவட்ட வருவாய் அலுவலர் திரு அன்பழகன் தலைமை தாங்கி கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தார். பேரணியில் பங்கேற்ற அனைவரும் மக்கள் தொகை விழிப்புணர்வு குறித்த உறுதிமொழியினை எடுத்துக்கொண்டனர். இப்பேரணியில் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி சுமார் 100 மேற்பட்ட அரசு செவிலியர் கல்லூரி மாணவிகள், தனியார் செவிலியர் பயிற்சி பள்ளி மாணவிகள், இந்திய குடும்ப நல சங்கத்தின் கிளை மேலாளர் மற்றும் பணியாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மதுரையில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தலைமையில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சார்பாக மதுரை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டப்பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. ஆய்வின் போது பேசிய அமைச்சர், மதுரை ரேஸ்கோர்ஸ் காலனியில் சிதிலமடைந்த நிலையில் அமைந்துள்ள 198 அரசு அலுவலர் வாடகை குடியிருப்புகளையும், டிஆர்ஓ காலனியில் சிதிலடைந்துள்ள 174 அரசு அலுவலர் வாடகை குடியிருப்புகளையும், சொக்கிகுளம் காலனியில் இதேபோன்ற நிலையில் உள்ள 132 அரசு அலுவலர் வாடகை குடியிருப்புகளையும் இடித்துவிட்டு அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் நவீன வசதிகளுடன் கூடிய வாடகை குடியிருப்புகளை கட்டுவதற்கு சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் 2026 நிதியாண்டிற்கான மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார், மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு தலைவரும் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு சு வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் நிசாந்த் கிருஷ்ணா மற்றும் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தங்க தமிழ்ச்செல்வன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மத்திய அரசு திட்டங்கள் மற்றும் அவற்றின் நோக்கங்கள் மாவட்ட அளவில் சரியாக நிறைவேற்றப்படுவதை கண்காணித்து உரிய ஆலோசனைகளை வழங்குவது மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவின் முதன்மையான பணியாகும் என்றும், இத்திட்ட பணிகளை செயல்படுத்தும் போது ஏற்படும் இடர்களை சரியான நேரத்தில் களைந்து அதற்கான தீர்வுகளை கண்டு பணிகளை சிறப்பாக நிறைவேற்ற மாவட்ட நிர்வாகத்திற்கு வழிகாட்டியாக இக்குழு செயல்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டது. மதுரை மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை மூலம் மத்திய அரசின் திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதை கண்காணிக்கும் பொருட்டு இக்கூட்டம் காலாண்டிற்கு ஒருமுறை நடத்தப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரை மாநகராட்சி அறிஞர் அண்ணா மாளிகையில் மாநகராட்சி ஆணையாளர் திரு கௌரவ்குமார் தலைமையில் நமஸ்தே திட்டத்தின் மூலம் மாநகராட்சி பாதாள சாக்கடை பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மதுரை மாவட்டம் மேலூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகளை மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நிசாந்த் கிருஷ்ணா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மதுரை மாவட்டம் மேலூர் ஊராட்சி ஒன்றியம் விநாயகபுரம் கிராமத்தில் நடைபெற்று வரும் மின்னணு பயிர் கணக்கெடுப்பு பணிகளை அவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். விவசாய நிலங்களில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள பயிர்களின் விவரங்கள் மொபைல் செயலி மூலம் துல்லியமாக பதிவேற்றம் செய்யப்படுகிறதா என்பது குறித்தும், நிலத்தின் இருப்பிட விவரங்கள் மற்றும் பயிர் வகைகள் சரியான முறையில் பதிவு செய்யப்படுகிறதா என்பது குறித்தும் அவர் ஆய்வு செய்தார். மேலும் மின்னணு பயிர் கணக்கெடுப்பு பணிகளை காலதாமதின்றி முழுமையான துல்லியத்துடன் மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கும் ஆட்சியர் அறிவுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து மேலூர் ஊராட்சி ஒன்றியம் விநாயகபுரத்தில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாயிகளை கொண்டு வரும் வேளாண் விளைபொருட்களின் தரம், எடை பரிசோதனை, ஏலம் நடைபெறும் நடைமுறைகள், சேமிப்பு வசதிகள் மற்றும் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் அடிப்படை வசதிகள் குறித்தும் பார்வையிட்டு ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் மேலூர் ஊராட்சி ஒன்றியம் விநாயகபுரத்தில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் சார்பாக செயல்பட்டு வரும் உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வகத்தையும் ஆட்சியர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மதுரை தமுக்க மைதானத்தில் நடைபெற்று வரும் அரசு பொருட்காட்சியை தினமும் ஆயிரக்கணக்கானோர் பார்வையிட்டு வருகின்றனர். அதன்படி இந்த பொருட்காட்சியில் செய்தி மக்கள் தொடர்பு துறை, சுற்றுலாத்துறை, குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் நிறுவனங்கள் துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை

0: வனத்துறை, வேளாண்மைத்துறை, கால்நடை பராமரிப்புத்துறை உள்ளிட்ட 32 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் மதுரை மாநகராட்சி, தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம், தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம், ஆவின் உள்ளிட்ட அரசு சார்பு நிறுவனங்கள் சார்பில் அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. அரசு மக்கள் நலனுக்காக செயல்படுத்தி வரும் நலத்திட்டங்கள், அவற்றின் பயன்பெறும் வழிமுறைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அரசு துறைகளின் சார்பாக கண்கவரும் வகையில் அரங்குகள் இங்கு இடம்பெற்றுள்ளன. அதேபோல் இளைஞர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த தனியார் விளையாட்டு மற்றும் கேளிக்கை அரங்குகளும் இங்கு இடம்பெற்றுள்ளன. கடந்த மாதம் 14 தேதி துவங்கி வரும் 31 தேதி வரை நிறைவடையும் அந்த அரசு பொருட்காட்சியில் அரசின் மக்கள் நலத்திட்டங்கள், வளர்ச்சிப் பணிகள் மற்றும் பல்வேறு துறைகளின் சேவைகளை ஒரே இடத்தில் அறிந்து கொள்ளும் சிறப்பு வாய்ப்பாக அமைந்துள்ளதால் பொதுமக்கள் தொடர்ந்து வருகை தந்து பயனடையுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது.
1: மதுரை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ரகுராஜா. நேரம் 7:14. தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது வரலாற்று சிறப்புமிக்கது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் 6 பசுமைச்சாலை திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அறிவியல் ஆராய்ச்சியின் பலன்கள் விவசாயிகளிடம் நேரடியாக சென்றடைவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா பெல்ஜியம் இடையேயான பேச்சுகள் இன்று பிரசல்ஸில் நடைபெற்றன. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அமன் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது வரலாற்று சிறப்புமிக்கது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக உறவை வலுப்படுத்த இது உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு துறைகளில் புதிய வாய்ப்புகளை இந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தி தந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான நல்லுறவில் இந்த ஒப்பந்தம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே இந்த ஒப்பந்தம் இங்கிலாந்துடனான வர்த்தக உறவை மேலும் வலுப்படுத்த உதவிடும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த ஒப்பந்தம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதன் மூலம் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் 99% பொருட்களுக்கு வரிவிலக்கு சலுகை கிடைக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் ஜவுளி, உணவு பதப்படுத்துதல் மற்றும் மருந்து உற்பத்தி துறைகள் பயன்பெறும் என்றும் அவர் கூறியுள்ளார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கும் இது உத்வேகம் அளிக்கும் என்று திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஏற்றுமதியாளர்களுக்கு எண்ணற்ற வாய்ப்புகளை இந்த ஒப்பந்தம் உறுதி செய்துள்ளதாக மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: இந்தியாவிலிருந்து உற்பத்தியாகக்கூடிய ஆயத்த ஆடைகள் ஆகட்டும், அல்லது ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ், கடல் பொருட்கள், இன்ஜினியரிங் கூட்ஸ், ஆட்டோ காம்பனன்ஸ், பதப்படுத்தப்பட்ட உணவு, ரசாயனங்கள், மருந்து பொருட்கள், விவசாய பொருட்கள், இவை எல்லாமே வந்து அங்கே போய் சந்தையில தங்களை வந்து நிலைநிறுத்திக் கொள்வதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை இந்த தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. தடையில்லா வர்த்தக ஒப்பந்தத்தினுடைய உண்மையான ஒரு பலனை நாம எங்க பார்க்க போறோம்னா அடுத்த 2-3 ஆண்டுகளிலே நாம பார்க்க போகிறோம். நமக்கு ஒரு மிகப்பெரிய பிரிட்டன் சந்தை திறந்து விடப்பட்டிருக்கிறது இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு, இங்கே இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்களுக்கு. அவர்கள் இதை பிரமாதமாக பயன்படுத்தி கொண்டு தங்களையும் வளர்த்துக் கொள்வார்கள், நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தியும் நிச்சயமாக பெருக்கப் போகிறார்கள்.
2: உத்தரப்பிரதேசத்தில் 6 பசுமைச்சாலை திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 14,400 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். தேசிய நெடுஞ்சாலையின் 19 வாரணாசி சுற்றுச்சாலையுடன் இந்த திட்டம் இணைக்க உள்ளதாக அவர் கூறினார். இதன் மூலம் அந்த வழித்தடத்தில் பயண நேரம் வெகுவாக குறையும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். ஒடிஷா மற்றும் ஜார்க்கண்டின் ரயில் மேம்பாட்டு பணிகளுக்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதன்படி ஒடிஷாவில் பாராதீப் ஹரிதாஸ்பூர் இடையே இரட்டை வழிப்பாதை அமைப்பதற்கும், ஜார்க்கண்டில் ராஜ்கார் சவான் தாங்குவா போசி இடையே 4வது வழித்தடமும் இந்த திட்டம் மூலம் ஏற்படுத்தப்பட உள்ளதாக அவர் கூறினார். 3,907 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டங்கள் அடுத்த 5 நிறைவடையும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். அறிவியல் ஆராய்ச்சியின் பலன்கள் விவசாயிகளிடம் நேரடியாக சென்றடைவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக

0: வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பான இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்தின் மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். புதுமை கண்டுபிடிப்புகளும் நவீன இயந்திரங்களும் விவசாயிகளுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். உரங்கள் சம விகிதத்தில் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். மண் பாதுகாப்பிற்கு விவசாயிகள் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா பெல்ஜியம் இடையேயான பேச்சுகள் இன்று பிரசல்ஸில் நடைபெற்றன. அரசுமுறை பயணமாக பெல்ஜியம் சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மற்றும் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு மேக்சிமே பிரிவாட் இப்பேச்சுகளில் பங்கேற்றனர். அரசியல், பொருளாதாரம், முதலீடு, தூய எரிசக்தி, பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இந்த பேச்சுகளில் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளின் கீழ் இறுதி வாக்காளர் பட்டியல் அக்டோபர் மாதம் 19 தேதி வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. விரைவு வாக்காளர் பட்டியல் அடுத்த மாதம் 5 தேதிக்கு பதிலாக 17 தேதி வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வீடு வீடாக சென்று விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் பணி அடுத்த மாதம் 8 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் பெங்களூரு பெருநகர ஒருங்கிணைந்த நகரியம் திட்டத்திற்காக விவசாயிகளிடமிருந்து வலுக்கட்டாயமாக நிலம் கையகப்படுத்தப்பட மாட்டாது என்று முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியுள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்திற்கு நிலம் கொடுக்க விரும்பாத விவசாயிகள் அப்பகுதிகளில் தொடர்ந்து வேளாண் பணிகளை மேற்கொள்ளலாம் என்று தெளிவுபடுத்தினார். இதுகுறித்து ஆய்வு செய்வதற்காக குழு ஒன்று அமைக்கப்படும் என்றும் அதன் பரிந்துரையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்தார். மணிப்பூரில் அரசு நியமனங்களில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யும்னம் கிம்சந்த் சிங் கூறியுள்ளார். மணிப்பூர் பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் நடத்தப்பட்ட தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு இன்று இம்பாலில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்வதில் அதிகாரிகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். குஜராத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சூரத்தின் நிவாரணப் பணிகளுக்காக 550 கோடி ரூபாய் மதிப்பிலான தொகுப்பு திட்டத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காந்திநகரில் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி, வெள்ள பாதிப்பு குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கடைகளுக்கு நிதியுதவி வழங்கப்படும் என்று கூறிய துணை முதலமைச்சர் அதுகுறித்த விவரங்களையும் வெளியிட்டார். ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் தலைமை இயக்குநர் திரு பிரவீர் ரஞ்சன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். அமர்நாத் யாத்திரைக்கான வழித்தடத்தில் ஆய்வு மேற்கொண்ட அவர் அதிகாரிகள் பங்கேற்ற உயர்நிலைக் கூட்டத்திலும் கலந்து கொண்டார். யாத்ரீகர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் மருத்துவ வசதிகள் குறித்தும் பாதுகாப்பு படையின் ஒருங்கிணைப்பு குறித்தும் திரு பிரவீர் ரஞ்சன் விரிவாக ஆய்வு மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அமன் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 11-0 என்ற புள்ளிக்கணக்கில் அசர்பைஜானின் இஸ்லாம் பசார் கானோவை வென்றார். 18 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் இன்று நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் இந்தியா 79-46 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தோனேஷியாவை வென்றது. இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. காலியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3 நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 3 விக்கெட் இழப்பிற்கு 378 ரன் எடுத்துள்ளது. லக்ஷயா ராய்சந்தினி அபாரமாக ஆடி சதமடித்து 196 ரன்னுடனும், குஷ் பட்டேல் 3 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். சாகர் விற்கும் சதமடித்து 134 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 6 வெள்ளிப்பதக்கங்களை வென்றுள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவில் சந்திரிகா புஜா

0: அரியும் 57 கிலோ எடைப்பிரிவில் பிராச்சியும் தங்கப்பதக்கம் வென்றனர். 48 கிலோ எடைப்பிரிவில் குஞ்சானும், 54 கிலோ எடைப்பிரிவில் ஜோய்ஸ்ரீ தேவி ஷிரோமும், 60 கிலோ எடைப்பிரிவில் சாகத்தும், 75 கிலோ எடைப்பிரிவில் அன்ஷிகாவும், 80 கிலோ எடைப்பிரிவில் மேகா ஷியோகாந்தும், 80க்கும் கூடுதலான எடைப்பிரிவில் பிராட்சி தோகாசும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். இப்போட்டியின் 23 வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் நிஷா தங்கப்பதக்கத்தையும், நிக்கிதா சந்த், காஜல், முஸ்கான் மற்றும் பிரியங்கா வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் 2வது இடத்தில் உள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது வரலாற்று சிறப்பு மிக்கது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் 6 வழி பசுமைச்சாலை திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அறிவியல் ஆராய்ச்சியின் பலன்கள் விவசாயிகளிடம் நேரடியாக சென்றடைவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா பெல்ஜியம் இடையேயான பேச்சுகள் இன்று பிரசல்ஸில் நடைபெற்றன. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அமன் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது உழவர் உலகம்.
1: அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
0: இயற்கையோடு இணைவோம் தொடரில் இன்று ஒரு ஏக்கரில் இயற்கை விவசாயம். தஞ்சாவூர் மாவட்டம் செந்தலை ந சி ராதா ரவி அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். தொடர்ந்து அறிவிப்புகளும் இடம்பெறும்.
2: கண்மணி அன்போடு அக்கா எழுதும் கடிதமே, கண்மணி உன் வீட்டில் சௌக்கியமா, நான் இங்கு சௌக்கியமே, உன்னை எண்ணி பார்க்கையில்.
3: இந்த அக்காவுக்கு என்ன ஆச்சு, திடீர்னு பாட்டு மழையில நனையுது. எகோ பூங்குடி அக்கா,
2: உன்னை எண்ணி பார்க்கையில் எனக்கு மயக்கம் வருகுதே, அதை எழுத நினைக்கையில்.
3: பேனா எழுதவில்லையே.
4: யாராது ஏம்பாட்டுக்கு எச பாட்டு பாடுறது?
3: எக்கா நான் தான் கண்மணி வந்திருக்கேன், கதவை துறக்கா.
4: கண்மணி நீ?
3: நான் எப்போவோ வந்துட்டேன்.
4: அப்ப நான் பாடின பாட்டை கேட்டியா, பிடிச்சிருந்துச்சா உனக்கு?
3: அம்மா தாயே, சாப்டர் மாத்துமா, நான் எதுவும் சொல்ல விரும்பல.
4: சரி சரி விடு பூங்கொடி, இதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்கிட்ட வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. தன்னம்பிக்கை, தன்னம்பிக்கை நமக்கு முக்கியம்.
3: ஏக்கா நீ சொன்னது என்னமோ சரிதான், இப்படிதான் தன்னம்பிக்கைய மிக பெரிய ஆயுதமா எடுத்துக்கிட்டு தான் மட்டும் இல்லாம தன்னை சார்ந்தவங்களுக்கும் இயற்கை வேளாண்மைய கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு வராரு.
4: யாரு கண்மணி அவரு?
3: அவர் தான்க்கா தஞ்சாவூர் மாவட்டம் செந்தலை ந சி ராதா ரவி. இவர் ஒரு இளம் உழவர்.
4: நெல் இருக்க பொண்ணு, எள் இருக்க மண்ணா.
3: சரியா சொல்றியேக்கா, நீ நேத்து அமாவாசை அதுமா நெல்ல காய வைக்கும் போதே நினைச்சேன். எத்தனை வருஷம் நெல்ல அது?
4: போன சம்பாவு கருத்துதான். ஏன் இப்படி ஒரு கேள்வி?
3: ஆமா, நீ ரசாயன முறையில தானே விவசாயம் செய்யற?
4: இப்ப வரைக்கும் அப்படிதான் கண்மணி, ஆனா இனிமே மாறணும் அப்படின்னு நினைக்கிற. என்ன பண்றதுன்னு தெரியல.
3: மனசால நினைச்சிட்டு இல்லக்கா, நடந்த மாதிரி தான்.
4: என்ன சொல்ற கண்மணி?
3: அமிர்த கரைசல், தேமூர் கரைசல், உயிர் கரைசல், இப்படி பல இடுபொருட்களை தயாரிச்சுக்கிட்டு குழு நண்பர்கள் ஆலோசனையோட 2021 ஆத்தூர் கிச்சடி நெல் நடவுல தொடங்கி அடுத்தடுத்து பாரம்பரிய நெல்களா சாகுபடி செய்யறாரு.
4: கண்மணி, இவர் பேசுறத கேட்டா மூணு போகமும் நெல் சாகுபடி சாத்தியமா? அதுவும் இயற்கை வேளாண்மையில?
3: சாத்தியம் தான்க்கா, ஆனா ஒரு போகம் நெல் சாகுபடி, அடுத்த போகம் பிஞ்ச வெள்ளாமனு மாத்தி மாத்தி செஞ்சாதான் மண்ணுக்கும் ஒரு ஓய்வு கிடைக்கும், சத்துக்களோட அளவு சீரா அடுத்தடுத்த பயிருக்கும் கிடைக்கும்.
4: சரி கண்மணி, நேசி ராதா ரவி இவங்களோட அனுபவம் இன்னும் என்னென்ன சொல்ல இருக்குது தெரிஞ்சுக்கோமா?
3: தெரிஞ்சுக்கலாமே.
4: அம்மா, இவரோட பேசுறது
3: நம்ம வெங்கடேஸ்வரன் சார் தான்.
5: வணக்கங்க ராதா ரவி.
6: வணக்கங்க
5: ஐயா. உங்க ஊர் இப்ப தஞ்சாவூர் செந்தலை கிராமத்துல இருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். உங்க கிராமத்தை பத்தி ஒரு அறிமுகம் கொடுங்களேன் ராதா ரவி.
6: மீனாட்சி சுந்தரேசர் கோயில் வந்து ரொம்ப

0: பெருமை வாய்ந்தது. பாசனம் வந்து கொடுமரட்டி பாசனம் தான் இது. இங்க வந்து ரதா சப்தமிக்கு ரொம்ப ஃபேமஸா இருக்கும். அந்த நாள்ல வந்து பூஜை நடக்கும், சாமி தலையில பிறகு தெரியும் அந்த ரதா சப்தமிக்கு. சர்வ சகலமும் பரிகாரத்துக்கு ஏற்ற கோயில் வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில்.
1: சரிங்க. ஆனா செந்தலைக்கு வரணும் அப்படின்னா தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எப்படி வரணுங்க?
0: தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து திருக்காட்டுப்பள்ளி பஸ் ஏறணும்.
1: அப்ப திருக்காட்டுப்பள்ளி பக்கத்துல இருக்கு.
0: திருக்காட்டுப்பள்ளில இருந்து எங்க ஊருக்கு 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கேன்.
1: சரிங்க ராதா ரவி, இப்ப வந்து நிறைய கட்சவி குழுல எல்லாம் பாத்தீங்கன்னா விதை விற்பனை செய்யறேன் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருந்தீங்க. அதை பார்த்தோன்னா ராதா ரவி என்ன செய்யறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வம் வந்தது. எப்படிங்க, முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் பண்றீங்களா, பாரம்பரிய நெல் ரகம் பண்றீங்களா, உங்களை பற்றி அறிமுகம் கொடுங்களேன்.
0: கிட்டத்தட்ட 2.5 ஏக்கர் நிலம் இருக்கேன் எனக்கு. எனது அப்பா ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் வந்து இறந்தப்புறம் நான் வந்து டிகிரி முடிச்சோன்னா சரி இயற்கை விவசாயத்துல இறங்குவோம் அப்படின்ட்டு இறங்கினேன்.
1: என்ன படிச்சிருக்கீங்க ராதா ரவி?
0: நான் எம்காம் எம்பில் படிச்சிருக்கேன் சார்.
1: சரிங்க.
0: விவசாயத்துல வந்து இன்ட்ரெஸ்டா இருந்தது. அப்பா இறந்தப்புறம் நிலம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் கொஞ்சமா கத்துக்கிட்டு 2021 குழு நண்பர்களாலே எனக்கு வழிகாட்டினாங்க, இது மாதிரி முதல்ல குறைஞ்ச நிலத்துல செய்யுங்க, ஆத்தூர் கிச்சடி சம்பா வந்து முதல்ல சூஸ் பண்ணுங்க அப்படின்னு குழு நண்பர்கள் வழிகாட்டினாங்க. நான் எந்த பயிற்சிக்கும் போவே இல்லை. நான் சொன்னேன் இது மாதிரி நான் கெமிக்கல்ல தான் செய்யறேன், நான் இதெல்லாம் எனக்கு உடன்படுமா, எனக்கு மோட்டார் வசதி இல்லை, மாடு எல்லாம் ஒண்ணுமே இல்லை, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, முதல்ல முயற்சி செய்யுங்க, குறுகிய நிலத்துல செய்யுங்க அப்படின்னாங்க. 2021 ஆத்தூர் கிச்சடி சம்பா செய்ய விதை பாத்தீங்கன்னா 5 கிலோ தான் தேர்வு செஞ்சேன்.
1: 2021 இயற்கை முறையில ஆத்தூர் கிச்சடி சம்பா பண்ணீங்களா?
0: ஆமா சார் பண்ணேன். அவங்க சொல்லி கொடுத்தாங்க இது மாதிரி அமிர்த கரைசல் வந்து இப்படி செய்யணும் அப்படின்னு சந்தேகம் கிட்ட அவங்க குழுவில எனக்கு மூத்த இயற்கை விவசாயம் பண்றவங்க சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு நெருங்கிய நண்பர் ஒருத்தர் வளப்பகுடின்ட்டு ஒரு ஊர்ல ஒரு நாட்டு மாடு வச்சிருந்தாரு, இப்படி எல்லாம் செய்யணும் நான் செஞ்சு தரேன் அப்படின்ட்டு மண் பானையில போட்டு 21 நாள் நொதுக்கி வச்சு நீ வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னா சரி நான் வந்து மத்த இதர பொருள்லாம் கொடுத்துருவேன், தயார் பண்றதுக்கு கொடுத்துருவேன், அவரு நாட்டு மாடு கோமியும் சாணமும் போட்டு தயார் பண்ணி கொடுத்துருவாரு.
1: அமிர்த கரைசலா?
0: அமிர்த கரைசல்.
1: அமிர்த கரைசல் எப்படி தயாரிக்கிறீங்கன்னு சொல்லுங்களா.
0: அமிர்த கரைசல் வந்து பால் தயிர் நாட்டு சக்கரை கோமியம் சாணம் அதை வந்து பாத்தீங்கன்னா மண்பானையில போட்டீங்கன்னா காலைல வலது பக்கம் கலக்கி விட்டுணும், சாயந்தரம் இடது பக்கம் ஒரு நாளைக்கு 2 திருப்பு கலக்கி விட்டுணும். 21 நாள் அது நொதித்தல் வந்துடும். இலை வழியா ஸ்ப்ரே பண்றது அதை வடிகட்டிக்கணும். நான் வடிகட்டிட்டு பாத்தீங்கன்னா 1 லிட்டருக்கு 10 லிட்டர் தண்ணி, அது மாதிரி நாத்தாங்காலுக்குன்னா கொஞ்சம் நம்ம கம்மியா எடுத்துக்கணும். அது நாத்தாங்கல்ல விதை போட்டதுலேருந்து நாத்தாங்கல ஒரு 9 நாள் 10 நாள் அது நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் வளர்ச்சிக்கு. அதுக்கப்புறம் நடவு நட்டப்புறமும் 10 நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம இலைவெளி ஸ்ப்ரேவா கொடுக்கலாம். நாட்டு மாட்டு கோமியத்திலையும் தண்ணீரோட நம்ம விதைய ஊற வச்சு விதை தெளிச்சோம்னா வந்து பூச்சி கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னாரு.
1: ஒரு விதை நேர்த்தி மாதிரி முன்னாடி பண்ணிடுறீங்க விதைய?
0: ஆமா, விதைய வந்து நம்ம கொப்பரையில ஊற வைக்கிறோம்ல, காலைல ஊற வச்சுட்டு அதோட 1 லிட்டர் நாட்டு மாட்டு கோமியா ஒரு 2 லிட்டர் தண்ணி விதை நெல் ஊற வைக்கிறதுக்கு நம்ம வந்து எத்தனை கிலோ ஊற வைக்கணும் அத்தனை அந்த இதுக்கு நம்ம வந்து கூட இது பண்ணிக்கிட்டு காலையில விதைய ஊற வச்சோம்னா நைட்டு 7 மணில வடிகட்டிடணும். வடிகட்டிட்டு தணல் சாக்கில வந்து கட்டி நல்லா டைட்டா கட்டி இருட்டறையில வச்சிடணும். இருட்டறையில வச்சுட்டு மறுநாள் பாத்தீங்கன்னா சாயந்தரம் 3 மணி 4 மணி போனா நல்லா முளைக்கு தெரியும், நல்லா தெரியும் லைட்டா அந்த விதை அந்த உறக்க நிலைக்கு அடைஞ்சப்பறம் அந்த விதை நுனியில வந்து நல்லா முளைக்கு இருக்கும். பாத்தீங்கன்னா அமிர்த கரைசல் தான் கொடுத்தாங்க. தேமோர் கரைசல் வந்து நம்ம வந்து கது பூ வைக்கிற போது கொடுத்தோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. எங்க வீட்டுல தென்னை மரம் இருக்கு, தேங்காய் இது பண்ணி நான் செஞ்சு பார்த்தேன். பார்த்து கிச்சடி சம்பா வந்து அந்த ஸ்ப்ரே பண்ணி ஒரு 5 நாள் கழிச்சு பார்த்தேன்னா வளர்ச்சி வந்து நான் சென்டிமீட்டர்ல அளந்தளந்து பார்ப்பேன். இங்க இருந்து ஒரு ஸ்ப்ரே வந்து வளர்ச்சிக்கு கொடுத்தோம்னா அடுத்த 10 நாளுக்கு அந்த பயிர் வந்து எப்படி வளருன்னு பார்த்தா நல்லா வளர்ந்தது, பூச்சியே உழுவுல எனக்கு.
1: ராதா ரவி வந்து வயலுக்கு போகும்போது ஸ்கேலோடய போவார் போல் இருக்கு.
0: ஆமா, ஸ்கேலோட போவேன் நானு. அது அளந்து பார்த்துட்டு அம்மா வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, இயற்கை விவசாயம் செய்யறேன் அப்படின்னு எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க.
1: ஒரு 100 குழியில தான் முதல்ல செய்யறீங்க. இப்ப வந்து உங்க கட்சவி குழு நண்பர்கள் நல்ல ஆலோசனைகள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது அமிர்த கரைசல் தயாரிப்பா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கோமியத்தை வச்சு விதை நேர்த்தி செய்யறதா இருக்கட்டும், எல்லாமே நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 100 குழிய வந்து நீங்க வந்து ரசாயனத்திலிருந்து இயற்கைக்கு மாத்தினீங்க இல்லையா, அப்ப ஏதாவது முயற்சிகள் எதுவும் எடுத்தீங்க? அதை வந்து ரசாயனம் நிறுத்திட்டு நம்ம இயற்கையில பண்ண ஆரம்பிக்கிறோம், அப்ப மண் வளத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துல வேற ஏதாவது செஞ்சீங்களா?
0: செஞ்சங்க, யாராவது ஆட்டுப்புழுக்கை போட்டு உழவு ஓட்டிடுவேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மண் வளத்துல நுண்ணுயிர் வரணும்னா அந்த அசோஸ் பயிரெலாம் பாஸ்பாக்டரியெலாம் நம்ம வேளாண்மை டெப்போல கொடுக்குறாங்க. அது யூஸ் பண்ணா அது பயிருக்கு நல்ல வளர்ச்சிக்கும் மணிச்சத்து நல்லா கிடைக்குது. கிச்சடி சம்பளம் விளைச்சல 50 கிலோ தான் வந்தது எனக்கு.
1: 100 குழிக்கு 50 கிலோ தான் கிடைச்சது.
0: ஆமா சார், ரொம்ப கம்மியா கிடைச்சது. எனக்கு அதை எப்படி விற்கிறதுன்னு தெரியல. அந்த குழு நண்பர்களே நீங்க வந்து விதை முளைப்பு வர மாதிரி நீங்க வந்து உங்களுக்கு தெரியுது, குதிரெலாம் வச்சிருக்கீங்க, நீங்க வந்து 3 அமாவாசைக்கு வந்து காய வச்சு திரும்பி குதிரில கொட்டி கொடுக்கணும்.
1: குதிரல?
0: ஆமா, மர குதிர் மூணு குதிர் வச்சிருக்கேன். 90 நாள் நம்ம வந்து உறக்க நிலை கொடுக்கணும். அதாவது 3 மாத அம்மாவதைக்கு நம்ம காலைல காய வச்சு மத்தியானத்துல நம்ம எடுத்துட்டு

0: நல்லா ஆற போட்டப்பறம் குதிரில போட்டுடணும். மூணு மாதம் உறக்க நிலைக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு டம்ளர்ல வந்து தண்ணியில வந்து விதை நெல்ல போட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், அது வந்து முளைப்பு எப்படி இருக்குன்னு பாத்துட்டு நைட் பாத்தீங்கன்னா அந்த டம்ளரை வைக்கல அடைச்சி கவுத்துருவேன். மறுநாள் ஈவினிங் பாத்தீங்கன்னா நல்ல வெள்ள வெள்ளையே நல்லா முளைப்பு திறன் வந்தோன்னா அதுக்கப்புறம் வந்து முளைப்பு இருக்கு, இந்த ஆத்துக்கு சித்தம்ப முளைப்பு இருக்குன்னு போட்டோட குரூப்ல பதிவு போட்டுருவேன். அப்புறம் வந்து இது விலை வந்து அவங்களே நிர்ணயம் சொல்லுவாங்க, இது உங்க நீங்க கஷ்டப்படுறீங்க வந்து ஒரு 100 ரூபா போடுங்க அப்படின்னு பார்த்தா அந்த 50 கிலோ சேல்ஸ் பண்ணிட்டேன். முதல் வருஷம் நல்லா சேல்ஸ் பண்ணிட்டேன்.
1: விதையாவே விற்பனை பண்ணிட்டீங்க?
0: ஏன் விதையாவே விற்பனை பண்ண நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வாங்கினவங்க நாத்தங்கல்ல வந்து உங்க விதையை தான் போட்டேன், நல்லா வந்திருக்கு, வளர்ச்சி நல்லா இருக்கு, நல்லா அறுவடை செஞ்சு அப்படின்ட்டு நிறைய பேர் பதிவு போடுவாங்க, போன் பண்ணுவாங்க.
1: ஆண்டுக்கு நீங்க கொஞ்சம் விதை எடுத்து வச்சுக்கிட்டீங்களா உங்களுடைய வயலுக்கு?
0: இல்ல சண்ணா, அதாவது ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ரகம் போன்று எனக்கு ஒரு அபிப்பிராயம் இருந்தது, ஒரு ஆசை இருந்தது.
1: சரி,
0: 2022-23 கருப்பு கோணி போட்டிருந்தேன்.
1: ஆனா சம்பா உண்டி தானே உங்களுக்கு? ஒரு போகம் தானா?
0: ஆமாங்க, ஒரு போகம் தான். மோட்டார் வசதி கிடையாது எனக்கு. 2022-23 கருப்பு கோணி வந்து அதே அளவுலதான் செஞ்சேன். வளர்ச்சி பார்த்தா கிட்டத்தட்ட 5 அடி வந்தது, பூச்சியும் உழுவல. சரி, இதை வந்து நம்ம வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு போகிட்டு தொடர்ந்து அது மாதிரி செய்ய ஆரம்பிச்சேன்.
1: பரப்பளவு அதிகப்படுத்தினீங்களா?
0: பரப்பளவு வந்து 23-24 நான் வந்து ஒரு ஏக்கருக்கு ஃபுல்லாவே அந்த இயற்கை விவசாயத்தை கொண்டு வரணும்ட்டு கொண்டு வந்துட்டேன்.
1: 2 ஆண்டுகள்லயே 100 குழியிலிருந்து ஒரு 2 ஏக்கர் வந்துட்டீங்க.
0: ஆமாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கருப்பு கவுனி முளைக்கு திறன் வந்து நல்லா எல்லாத்துக்குமே நல்லா பிடிச்சி கலப்பு இல்லாம கொடுத்ததுனால வந்து நல்லா சேல்ஸ் பண்ணிட்டேன். நல்ல நேம் கிடைச்சப்பறம் எனக்கு பாண்டிச்சேரியில ஒரு அவார்டு கொடுத்தாங்க, வெற்றி தமிழர்கள் இருந்து ஒரு அவார்டு கொடுத்தாங்க அந்த கவர்மெண்ட். அதுக்கப்புறம் 23-24 வாசனை ஜீரக சம்பா செஞ்சேன்.
1: இப்ப முதல்ல வந்து ஆத்தூர் கிச்சிலி சம்பா, 2வது ஆண்டு கருப்பு கவுனி, 3வது ஆண்டு
0: வாசனை ஜீரக சம்பா.
1: வாசனை ஜீரக சம்பா,
0: ஆமா. அது வந்து டெல்டா மாவட்டத்துல கொஞ்சம் விளைச்சல் கம்மியா வந்து 100 குழிக்கு 4 மூட்டை தான் வந்தது எனக்கு. ஆனா பாத்தீங்கன்னா நெல் நல்லா திரட்சியாவும் இருந்தது, அதுவும் வந்து மார்க்கெட்ல வந்து நல்ல விலை போனுச்சு. கிலோ 120 ரூபா பண்ணிருந்தேன், அது கொஞ்சம் நல்லா சேல்ஸ் ஆனது.
1: அது விதை நல்லாவே
0: கொடுத்தேன். அப்புறம் வந்து கலப்பு இல்ல நல்லா இதா குடுக்கறீங்க, முளைப்பு தண்ணி அருமையா இருக்குன்னு நிறைய பேர் கஸ்டமர் வந்து எனக்கு வாட்ஸ்அப் குரூப்ல வாங்கவும் அதை என் நம்பர் ஃபார்வர்டு பண்ணவும் நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, 2024-25 தங்க சம்பா போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட 5 வருஷமா வந்து விதை நெல்லுக்காகவே கையால அறுவடை செஞ்சேன். கொஞ்சம் கூலி கூட ஆகுது, இருந்தாலும் நம்ம அதை கால்குலேட் பண்ணி கொஞ்சம் ஒரு 10 ரூபா 20 ரூபா கொடுத்த நம்ம லாபம் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா மதிப்பு கூட்டி விற்க ஆரம்பிச்சேன்.
1: மொத்தமாவே மகசூல் அனைத்துமே வந்து விதை நெல்லாவே வித்துடுவீங்களா ராதாரவி நீங்க?
0: ஆமாங்க, கண்டிப்பா டைட்டில போட்டுருவேன், விதையை விதைக்கு அறுவடையும் போட்டிருப்பேன். அது பாத்தீங்கன்னா எங்க சொந்த கிராமத்துல வந்து எங்க தாத்தா எல்லாம் விவசாயம் பண்ற போது எப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் வந்து கையால தான் அறுவடை பண்ணுவாங்க. அப்பலாம் ஒரு ஏக்கர்ல நம்ம வந்து விவசாயம் பண்றாங்கன்னா ஒவ்வொரு பயிர்லயும் அதிகமான வளர்ச்சி இருக்கிற நெல் முத்துனத பார்த்து கையால அறுத்துவாங்க. முதல்ல கையால் அறுத்து என்ன பண்ணுவாங்க, அதை வந்து அடுத்த போகத்துக்கு வந்து ஒரு 50 கிலோ வேணுமா இல்ல 100 கிலோ வேணுமா, அடுத்த போகத்துக்கு அறுவடைக்கு தான் ஃபர்ஸ்ட் தயார் எடுத்து வச்சுருவாங்க.
1: சரிங்க.
0: அறுவடைக்கு முதல்ல எடுத்து வச்சக்கப்புறம் எங்க ஊர் குலதெய்வம் கோயிலில் வந்து அந்த நெல்லை வந்து அறுவடை பண்ண போறோம். நம்ம வந்து நாங்கள் வந்து காணிக்கையாக கொடுப்போம். 3வதா பார்த்தீங்கன்னா வந்து வய அறுவடை செஞ்சவங்க கூலியாக கொடுத்துருவோம், நெல்லா கொடுத்துருவோம். அதனால நான் பாத்தீங்கன்னா டைட்டில் வந்து சுருக்கமா விதைக்கு தான் ஃபர்ஸ்ட் அறுக்கணுங்கிற மாதிரி சுருக்கமா போட்டுட்டேன். நிறைய பேர் குடிச்சு போச்சு. சில பேர் சொல்லுவாங்க விதையை வந்து விதைக்கு தான் ஆதாரம் அப்படிம்பாங்க, இல்ல விதையை வந்து நம்ம விதைக்கு தான் ஃபர்ஸ்ட் அறுக்கணும், 2வதாதான் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கும் கூலிக்கு தான் வந்து அங்க வந்து இது பண்ணுவோம் அப்படின்ட்டு நாங்க எங்க தாத்தா காலத்துல இருந்து வழிய வழியா விவசாயம் பண்றதுலேருந்து அப்படியே செஞ்சுக்கிட்டே வந்துட்டாங்க.
1: சரிங்க. உங்களோட நோக்கமே வந்து ஒரு விதைப்பது வந்து அதை திருப்பி ஒரு விதையா விற்பனை செய்யணும் அப்படின்றதா உங்களுடைய நோக்கமே இல்லீங்களா?
0: ஆமாங்க, கண்டிப்பா.
1: வீட்டு உபயோகத்துக்கு ஏதாவது கொஞ்சம்
0: வீட்டு உபயோகத்துக்கு கொஞ்சம் பாத்தீங்கன்னா கருப்பு கவுனி தோசைக்கு எடுத்து வச்சுப்பேன், கஞ்சிக்கு, வாசனை ஜீரக சம்பா வெஜிடபிள் ரைஸுக்கு, அதெல்லாம் வீட்டுல நிறைய பேர் சாப்பிடுங்க, நல்லா டேஸ்ட் நல்லா இருக்குண்டாங்க. ஒரு போக நம்ம வந்து தை மாசமா இல்ல மாசில அறுக்கிறோம்னா நாங்க வந்து அதிகமாவா நெல்ல கொஞ்சமாவா அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் வந்து நாங்க வந்து இருப்பு வச்சிருவோம். இந்த வருஷம் மார்ச்ல அறுவடை பண்ணோம்னா அடுத்த மார்ச்ல நாங்க வந்து அந்த அரிசிக்கு கொண்டு போவோம். அதே மாதிரி விதைய வந்து பக்குவமா போனா 3 மாசம் வந்து உறக்க நிலைக்கு கொடுத்துருவோம்.
1: அதாவது 3 மாதம் அமாவாசை அன்னைக்கு காலையில எடுத்து காய வச்சு உள்ளார வச்சிருவேன். நீங்க
0: வச்சிருவேன்
1: அரிசினா குறைந்தபட்சம் 1 ஆண்டு வச்சிருப்பீங்க. அதே மாதிரி விதைனா ஒரு 3 மாத காலம் வச்சிருந்துதான் விற்பனையே செய்வீங்க. நீங்க வச்சிருக்கிறது எல்லாமே சம்பா சார்ந்த ஒரு இயற்கை பாரம்பரிய நெல் ரகங்கள், அதனால வந்து சம்பாவுக்கு பயன்படுத்துறதுக்கு சரியா இருக்கும். ஆரம்ப காலத்துல கொஞ்சம் குறைவான இடத்துல வந்து நீங்க சாகுபடி செஞ்சிட்டு இருந்தீங்க, ஒரு 100 குழி அப்படின்னு. அப்புறம் அடுத்த ஆண்டு ஒரு ஏக்கர் அப்படின்னீங்க. இப்ப எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஏக்கர் முழுக்க முழுக்க நீங்க வந்து இயற்கை முறையில பாரம்பரிய நெல் ரகம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. வாசனை சம்பா ஒரு 2.5 ஏக்கர்னா எவ்வளவு மகசூல் ஆச்சுங்க உங்களுக்கு?
0: அதாவது ஒரு ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா 60 கிலோ மூட்டை 20 மூட்டை வருதுங்க.
1: கிட்டத்தட்ட ஒரு 50-60 கிலோ மூட்டை விதையாவே விற்பனை செய்யறீங்க.
0: ஆமா,
1: அந்த அளவுக்கு தேவை இருக்கா உங்ககிட்ட வந்து வாங்கிட்டு போறாங்களா?
0: ஆமாங்க, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆடி பட்டம் ஆவணி பட்டத்துல பாத்தீங்கன்னா கால் பண்ணிடுவாங்க.

0: இங்க ஊர்ல இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷமா எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் வந்துருச்சு. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா லால்குடி எல்லாம் போய் போட்டுட்டு வருவேன், திருச்சி லால்குடி பக்கம் தான் எம்எஸ்எஸ் வசதி இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா திருக்காட்டுப்பள்ளியிலே 2 வருஷமா ஓபன் பண்ணிட்டாங்க.
1: அது வழியாவே நீங்க அனுப்பிடுறீங்க.
0: ஆமாங்க சார், எனக்கு வந்து ஜிபே பண்ணிடுவாங்க, இத்தனை கிலோ வேணும் அப்படின்னு பண்ணிடுவாங்க. நான் அதுக்கப்புறம் அவங்க அட்ரஸ்லாம் எனக்கு அனுப்பிடுவாங்க. நம்ம அனுப்புறது மட்டும்தான், வண்டியில போட்டு நம்ம போய் சாக்கு தைச்சிட்டு இட மிஷின்லாம் வாங்கியிருக்கேன்.
1: சரிங்க,
0: அதை போட்டு நான் சாக்கில் வந்து தைச்சிட்டு நான் வந்து பார்சல் பண்ணிடுவேன்.
1: இப்போ கடந்த ஆண்டு சம்பாவில் என்ன பாரம்பரிய நெல் ரகம் போட்டிருந்தீங்க?
0: நான் வந்து கருப்பு கோணி போட்டிருந்தேன். இப்போக்கி 1 ஏக்கர் மட்டும் செஞ்சுட்டு இருக்கேன். 100 குழியில் செஞ்சு நான் வந்து 5 வருஷத்தில் 1 ஏக்கரில் இப்போ செய்ய வந்துட்டேன். 5 வருஷம் எனக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஏற்க.
1: ஆனால் உங்ககிட்ட மொத்தமாக 2.5 ஏக்கர் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா?
0: இருக்குங்க ஐயா. மற்ற ஒரு 1.5 ஏக்கர் பார்த்தீங்கன்னா வந்து வாய்க்கா பக்கத்திலே வயல் இருக்கு. அந்த வயல் ரொம்ப கொஞ்சம் தாழ்வானதா, அதனால மற்றவங்களாம் கெமிக்கலை செய்யறது நம்ம வயலில் கலந்துருந்து, அதனால 1.5 ஏக்கர் ஒன்றும் செய்ய முடியாதுங்க ஐயா.
1: அப்போ 1 ஏக்கரில் மட்டும் இயற்கை விவசாயம், வாய்க்கால் பக்கத்துல இருக்கிற 1.5 ஏக்கர் வந்து ரசாயனத்துல தான் பண்ணிட்டு இருக்கீங்க.
0: அது ரசாயனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா களைக்கொல்லி, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் 12 வருஷமா கெமிக்கல் களைக்கொல்லியை நாங்க கொடுக்கறதே இல்ல. பாத்தீங்கன்னா புதிய தனியா வந்து நாங்க கோமியத்துல ஊறதுனால இதுக்கும் பூச்சி உருவாது. இந்த 5R20 கோ 50 வெரைட்டி எல்லாம் 1 ஏக்கருக்கு போடுவேன். கெமிக்கல்ல நான் வந்து பூச்சி ஸ்ப்ரே பண்றது கிடையாது. அந்த ஆரம்பத்துல நாட்டு மாட்டு கோமியும் தண்ணியில ஊற வச்சதுனால விதை வந்து பூச்சியில நாற்றங்கால கண்ட்ரோல் ஆகுதுனால இதுக்குள்ள 1 ஏக்கருக்குள்ள நாத்தம் வந்து பறிச்சு கொண்டு போயிருவேன். அது பறிச்சப்பறம் களைக்கொல்லி ரசாயன ஸ்ப்ரே மருந்து எதுவுமே கொடுக்கறது இல்ல. அந்த 5R20 வெரைட்டியே வந்து பாத்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 45-50 மூட்டை கிடைக்குதுங்க ஐயா. ஆமாங்க ஐயா,
1: குறைவா தான் இப்ப ரசாயனம் பயன்படுத்துறீங்க.
0: ஆமாங்க ஐயா, 1 ஏக்கருக்கு இயற்கை விவசாயம் 100% ஆர்கானிக்கா செய்யறேன். மத்த 1.5 ஏக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா வாய்க்க ரொம்ப தாழ்வானது, வயமும் தாழ்வானதுனால ஆட்டோமேட்டிக்கா தண்ணி பாஞ்சிருமா, அதனால வந்து மத்தவங்க யூரியா டிஏபி போறது இதுல வந்து சேர்ந்துருமா, அதனால அந்த 1 ஏக்கர்ல செய்ய முடியல.
1: நீங்க அதுலயும் வந்து உரம் பயன்பாடு ஒன்றும் கிடையாது, அந்த வாய்க்கால்ல வர உரமே போதுமானதா இருக்கா உங்களுக்கு?
0: போதுமானதா இருக்குங்க. நான் வந்து அதிகமா வந்து கெமிக்கல் பெர்டிலைசர் கொடுக்கறதே இல்லைங்க. ஆனா விளைச்சல் நல்லா வருது,
1: நல்லா இருக்கு.
0: இன்னொன்னு என்னன்னு காரணம் பாத்தீங்கன்னா, சம்பா நம்ம ஒரு போகம் செஞ்சோம்னா அதுக்கப்புறம் வந்து 6 மாசம் வந்து அந்த மண்ணுக்கு ரெஸ்ட் கொடுக்க சொல்றாங்க. ஒரு போகம் வச்சோம்னா 50 மூட்டை ஈல்டு கிடைக்குது. உடனே நம்ம வந்து குருவையோ ஏதாவது செஞ்சோம்னா அந்த நிலத்துல வந்து பாதிக்கு பாதி ஈல்டு கிடைக்குது. குருவை பட்டத்தை நம்ம கொஞ்சம் குறைச்சிட்டு ஏதாவது நம்ம உளுந்தோ இல்ல ஏதாவது வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சம்பா பட்டத்துல நட்டோம்னா விளைச்சல் ஒரு 15 மூட்டை கூடவே கிடைக்குங்கய்யா பொதுவாகவே.
1: அப்ப ஒரு போகம் வந்து நெல் போட்டுறீங்க, அடுத்தது வந்து உளுந்து இல்ல பயிர் போடுறீங்க?
0: ஆமாங்க ஐயா, உளுந்து பயிர்லாம் இந்த 1 ஏக்கருக்குள்ள போட்டுருவேன். இந்த 1 ஏக்கருக்குள்ள இயற்கை விவசாயத்துல வந்து இந்த வருஷம் பசுந்தாள் விதை விதைக்கலாம்னு ஒரு ஐடியா பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து தண்ணி ரொம்ப தேவை கிடையாது அப்படி சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 1 ஏக்கருக்கு அது வந்து 200 கிலோ வரும், மீன் அமிலமோ பஞ்சகவியோ கொடுத்தா போறோம். 1 ஏக்கர் 20 கிலோ போதுங்கிறாங்க. ஆனா வந்து மகசூல் வந்து 200 கிலோ வரும், 150 நாள் வரும். பசுந்தாள் வந்து
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உழவர் உலகம்.
3: உங்களுடைய அக்கா அக்கா பூங்கொடியக்கா.
4: என்ன கண்மணி?
3: பூங்கொட்டு தஞ்சாவூர் மாவட்டம் செந்தல நாசி ராதா ரவி இவரோட அனுபவத்தை கேட்டியா, எப்படி இருக்கு?
4: சூப்பரா இருக்கு கண்மணி. நெல்லை உடனே விற்காம 1 வருஷம் வச்சிருந்து விதைக்காகனு வித்தோம்னா வருமானம் வருமானம் ரெட்டிப்பான்.
3: கோமியம் கலந்த தண்ணீர்ல தான்க்கா நெல்லை விதை நேர்த்தி செய்யறாரு. அதுவும் எதை செஞ்சாலும் தாத்தாவும் அப்பாவும் என்ன எப்படி செஞ்சாங்கன்னு அதோட தொடர்பு படுத்தி பார்த்து செய்யறாங்க.
4: ஆமா ஆமா கண்மணி, அடுத்தடுத்து இன்னும் என்ன சொல்றாருன்னு கேப்போம், நாம கூட அப்புறமே பேசிக்கலாம்.
1: கடந்த சம்பால வந்து கருப்பு கவுனி போட்டிருந்தீங்க, எப்படி இருந்தது உங்க சாகுபடி அனுபவம்? நீங்க எங்க விதை வாங்கினீங்க, விதை நேர்த்தி பண்றத பத்தி சொல்லிட்டீங்க, எப்படி நேரடி விதைப்பா இல்லனா வந்து மிஷின் விதைப்பா எப்படி பண்ணீங்க அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பொதுவா நம்ம நாத்தங்கல்ல விதை விதைக்கிற மாதிரி தான், ஒவ்வொரு ரகத்துக்கும் பேட்ச் பேட்சா நான் போட்டுருவேன். கம்பெனி வெரைட்டி தனியா கிட்டத்தட்ட 100 குழி அளவுக்கு நான் நாத்தங்கல் வந்து 1 ஏக்கர்ல இடத்தை அதிகமா ஒதுக்கிட்டு நாத்து பறிக்கிற வரையும் பாத்தீங்கன்னா என்னன்னா பஞ்சகவியமா இருக்கும், அமிர்த கரைசல் தான் இலை வழியா ஸ்ப்ரே கொடுத்துருவேன். அது நல்லா நான் அளந்து பாத்துருவேன். 25 நாள் ஆச்சுன்னா நாத்து பறிக்கிற ஸ்டேஜ் வந்து கிட்டத்தட்ட 1.5 அடி 2 அடி வந்துடும். வந்தப்போ என்ன பண்ணிடுவேன், அதாவது வருஷம் நடவுதான் 1.75 அடி கேப் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 100 குழிக்கு ஒரு 8 கிலோ போதும் எனக்கு விதை. ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 30 கிலோக்குள்ள போதும்.
1: ரொம்ப கம்மி மாதிரி இல்ல சொல்றீங்க, 1 ஏக்கருக்கு 30 கிலோ விதை நெல்ன்றது அதிகம் இல்லையா?
0: இல்லங்க ஐயா, வய வந்து அந்த வயம் கொஞ்சம் இதா இருக்கும், விதை அதாவது நாத்து அழுகி போச்சுன்னா வேற யாத்தி வாங்க முடியாதுன்னு கொஞ்சம் விதை கொஞ்சம் கூடவே போட்டுக்கிறது நல்லது. இப்ப மழை கண்டிஷன் பாத்தீங்கன்னா தொடர்ந்து 1 வாரம் புயல் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நடவு நடவு நட்டோன்னு நாத்து அழுகி போயிடும். அதனால என்ன பண்ணுவோம், கொஞ்சம் நாத்தை பறிச்சு பறிச்சு நடவு நட்டு கொஞ்சம் பறிச்சு அதை சேர்த்து வச்சு நட்டுருவோம். ஒரு வாரம் கழிச்சு வந்தது போன இடத்துல நட்டுருவேன். மிஷின் நடவுக்குன்னா நம்ம வந்து மேட்டு பாத்தியில செஞ்சா விதை அளவு கம்மியாகும், நேரடி வெதிப்புக்கெல்லாம் ரொம்ப கம்மியா நம்ம விதை எடுத்துக்கலாம். நம்ம வய கண்டிஷன் வந்து கொஞ்சம் இதா இருந்ததுன்னா வடிய விடுறது கஷ்டம் அப்படின்ற கொஞ்சம் விதை கூடவே வச்சுக்கிறது நல்லதுங்க.
1: சரிங்க, முக்கா அடி இடைவெளியில நடுறீங்க, களை எடுக்கிறது எப்படிங்க?

0: கால் வச்சு களை எடுக்கிறீங்களா இல்ல கோனோ
1: நீங்க
0: வீடு
1: களை
0: எதுவும்
1: எடுக்கிறது
0: பயன்படுத்துறீங்களா?
1: பாத்தீங்கன்னா ஒரு கை களை தாங்க எடுப்பேன். நான் களை எடுக்கிறது வாரத்துக்கு முடியாது, நான் களை எடுத்துருவேன். ஒரு ஏக்கர் வந்தது போனது டெய்லியும் போயிட்டு வர நேரத்துல களை எடுத்துருவேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு எனக்கு பாத்தீங்கன்னா 8 ஆள் கூட தான் களை எடுக்கும். முதல் களை மட்டும் தான் எடுப்பேன், ரெண்டாம் களை எடுக்க மாட்டேன்.
0: சரிங்க,
1: 2 ஏக்கருக்கு டோட்டலாவே நான் வந்து 15 ஆள் தான் களை எடுப்பேன். ஆமாங்க, ஒரு ஏக்கர்னு கணக்கு பாத்தீங்கன்னா ஒரே நாள களை எடுத்துருவாங்க. வளர்ச்சி ஊக்கி வந்து பாத்தீங்கன்னா மாலை 4 மணில இருந்து 5:30 குள்ளதான் கொடுக்கணும். நம்ம வேளாண் எப்போல எனக்கு வந்து உதவி செஞ்சாங்க, இந்த மாதிரி பேட்டரி ஸ்ப்ரேயர் இருக்கு அப்படின்னு மானியத்துல கொடுத்தாங்க.
0: தேமூர் கரைசல்
1: அதாவது சார், இப்ப நம்ம வீட்டுல வந்து பாலை மோருக்கு உற்பத்தி உரப்போத்துறாங்களா, அந்த கெட்டு போன மோர் தான் குளிச்சு போயிருக்கணும். அந்த மோர் கேன்ல சேர்த்து வச்சிருக்கோம், ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு 1.5 லிட்டர் கிடைக்கும். அது தொடர்ந்து ஒரு 10 நாள் 12 நாள் நம்ம வந்து குளிச்ச மோர் வீணா போன மோரை சேகரிச்சு வச்சிருவேன். சேகரிச்சு வச்சோன்னா பாத்தீங்கன்னா தேங்காய் வந்து துருவி லைட்டா தண்ணி ஊத்தி மிக்ஸில் அடிச்சோன்னா தேங்காய் பால் சேர்ந்துடும். தேங்காய் பால் வந்து ஒரு 5 லிட்டர் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே அளவுக்கு குளிச்ச மோர் 5 லிட்டர் கிடைக்குதுன்னா ரெண்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். நாட்டு சர்க்கரை வந்து தேவைன்னா 1 கிலோ இல்லைன்னா 1/2 கிலோ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் மிக்ஸ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மண்பானையில கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாள் நொதிச்சா போதும். அதே மாதிரி சாயந்தரம் அந்த கரெக்டா டிசம்பர் ஜனவரி எல்லாம் நெல் பூ வச்ச உடனே நம்ம அந்த தேமோர் கரைசல் கொடுத்தோன்னா மகரந்த சேர்க்கை வந்து தேனி மூலம் அந்த மகரந்த சேர்க்கை உருவானா எல்லா பக்கத்துமே அந்த தேமர் குறைச்சல் குறித்து ஒரு 2-3 நாள் எல்லா பக்கமும் சேர்ந்தாப்புல ஒரே மாதிரி பூக்கள் வந்துடும்.
0: சரிங்க,
1: நெல்லுல கட்டுற பூ உதராம இருக்கிறதுக்காக இந்த தேமர் குறைச்சல் அடிப்பாங்க பூ பிடிக்கிறதுக்காக. ஒரு 5 நாள் இல்ல 7 நாள் இடையிலே திரும்பி 2 ரூபாய் தேமர் குறைச்சல் 2 தோசை கொடுக்கலாம். நல்லா அந்த வெச்சுற பூ வந்து கொட்டாம இருக்கும், பூ பூக்கிற தருணம் நல்லா வரும், நல்லா நெல் நல்லா திரட்சியாவும் இருக்கும்.
0: சரிங்க, இன்னொன்னு
1: என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த குரூப்ல போன வருஷம் எனக்கு உயிர் கரைச்சல் ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. நாகப்பட்டினத்துல வந்து ரொம்ப நல்லா செய்யறாரு, அவரே எனக்கு போன் பண்ணி பஞ்சக அமிர்த கரைசலோட இது வந்து சத்துக்கள் அதிகம், உடனடியா 2 நாள் வந்து அந்த பயிருக்கு இலை வழியாவோ இல்ல தரை வழியாவோ கொடுத்தோம்னா நல்லா வரும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாரு. நான் வந்து களை எடுத்து நடவு நட்ட அப்புறம் தான் 45 நாள் 50 நாளுக்கு அப்புறம் தான் அந்த குரூப்ல எனக்கு அவருக்கு தெரிய வந்தது. சரி நம்ம இதையும் செஞ்சு பார்ப்போம் அப்படின்ட்டு என்ன பண்ண, நாட்டு மாட்டு சாணம் தான், நாட்டு மாட்டு சாணம் ஒரு 5 கிலோ, கோமியம் ஒரு 5 கிலோ, நாட்டுக்கோழி முட்டை ஒரே ஒரு முட்டை வந்து என்ன பண்ணீங்கன்னா முட்டை ஓடு எடுக்கக்கூடாது, ஓடோட முட்டையும் சேர்த்து போட்டுணும் அந்த மண்பானையில. கிட்ட பாத்தீங்கன்னா அதே மாதிரி கலக்கி விட்டுட்டு ஒரு 6 நாள் நொத்திக்கா போதும். பயிர் களை எடுத்த போறோம், அந்த பயிருக்கு சாயந்தர வேலையில கொடுத்தோம்னா ஒரு ஏக்கருக்கு நம்ம வந்து 10 லிட்டர் ஸ்ப்ரே பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அங்க நல்லா ஃபில்டர் பண்ணி தண்ணி கொஞ்சம் அதோட 1 லிட்டருக்கு 5 லிட்டர் தண்ணி அந்த மாதிரி நம்ம ஒரு வீட கொஞ்சம் கூட பங்கு இது பண்ண நம்ம உயிர் கரைசல் கொடுத்துருந்தேன்.
0: களை எடுத்த பிறகு இந்த உயிர் கரைசல கொடுக்குறீங்க?
1: கொடுக்கலாம், நாத்தங்களை விதை போடுறோம்ல 7 நாள் 9 நாளும் அந்த உயிர் கரைசல் கொடுக்கலாங்கிறாரு. வளர்ச்சி நல்லா வந்துடும், நம்ம நடவுக்கு எல்லாம் தயாராகும், கோணா விடுற ஓட்டுறோம்ல அந்த பலதானை விதைச்சு 55 நாள் சில பேர் உழவு ஓட்டுவாங்க, அது ஓட்டணும்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாளைக்கு நடவுனா இன்னைக்கு வந்து சீரா வச்சிருக்கிற வயல்ல நம்ம உயிர் கரைசல வந்து கொட்டாங்கச்சில அப்படியே தரை வழியா தூக்கி
0: ஒரு ஏக்கர்ல கருப்பு கவுனி பண்ணதுல எவ்வளவு மகசூல் வந்தது, எப்படி இருந்தது?
1: 100 குழிக்கு 7 மூட்டை கிடைச்சிருங்க, ஒரு ஏக்கர் 20 மூட்டை கிடைச்சிருங்க.
0: 20 மூட்டை எல்லாம் வித்தாச்சா? இப்ப விதையெல்லாம்
1: இந்த வாட்ஸ்அப் குரூப்ல போட்டுருக்கேன். ஆடி பட்டத்துல இருந்து ஒருத்தர் கிருஷ்ணகிரி பக்கம் கேட்டிருந்தாரு, நான் ஆடி பிறந்தோன்னு வாங்கிறேன் 5 கிலோ வாங்கிறேன், இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா 15 கிலோ வாங்கிறேன் அப்படின்ட்டாரு.
0: 1 கிலோ எவ்வளவுங்க?
1: 1 கிலோ 150 ரூபான்னு போட்டுருங்க ஐயா. சத்துக்கள் கொஞ்சம் குறைவா இருக்கும். நம்ம நாட்டு கருப்பு கவுனி பாத்தீங்கன்னா 135 லிருந்து 150 நாட்கள் தான் வரும், அது சுகருக்கு நல்லா இருக்கும். அதாவது இப்ப மிஷின்ல அறுவடை செஞ்சோம்னா நமக்கு நெல் கலப்பா போகுதுன்னு கையால அறுவடை செய்யறதுனால ஒரு 10 ரூபா 20 ரூபா கொஞ்சம் கூட வச்சிருக்காங்க.
0: கையால அறுவடை அப்படின்னா எப்படி பண்றீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: கையால அறுவடைன்னு பாத்தீங்கன்னா நெல் நல்லா முத்தி போற ஸ்டேஜ் வந்துருங்க, அதாவது 90 நாட்களே கதிர் வர ஆரம்பிச்சிருங்கய்யா. விதையில இருந்து பாத்தீங்கன்னா 90 நாட்கள் கதிர் வந்தப்பறம் நம்ம தேமோர் கரைசல் குடுத்தோம்னா அதுக்கப்புறம் பூ பிடிச்சப்பறம் நல்லா திரட்சியா வந்தப்பறம் நல்லா நாங்க என்ன பண்ணிக்கோம், வயல் அறுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10-15 நாள் வயல காய போட்டுருவோம், நல்லா நல்லா பாலம் பாலமா வெடிக்கிற மாதிரி இருக்கிற போது காலையில ஒரு 7 மணிக்கு 8 மணிக்கு கையால அறுத்தோம்னா 1 மணிக்குள்ள முடிச்சிருவாங்க. ஒரு மணிக்கு முடிச்ச அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க சாப்பிட போயிட்டு அந்த நானும் கூட மாட வேலை செய்யும் கட்டு கட்டி ஒரு ஏக்கருக்கு படுதா ஒரு ரெண்டு படுதா நல்லா விரிச்சிருவான். ஆமா விரிச்சிட்டு ஒவ்வொரு இடத்துல கட்டு கட்டா வச்சுக்கிட்டு நானும் கூட மாட செய்வேன் கட்டு இது பண்ணிட்டு அந்த அடிக்க

0: இடத்துல என்ன பண்ணிடும், கருங்கல் வச்சுட்டு அது மேல பலகையோ ஏதாவது வச்சுட்டு பிரியோட அடிப்பாங்க, தூக்கி பிரி அடிப்பாங்க. அந்த பழுதாக்குள்ளே அந்த நெல் கொட்டிடும்.
1: சரிங்க.
0: நெல் கொட்டின அப்புறம் 3 மணி 4 மணி அப்புறம் வேலை முடிஞ்சோன்னா நாங்க வந்து நெல் காத்தடிக்கிற போது நெல்லை நல்லா தூக்கிடுவோம். வயலை நெல் நல்லா தூக்கிட்டு கற்கா தூசி அங்க வயலை போக்கிடுவோம், அங்கே சரி பண்ணிடுவோம். அறுவடை முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் நாங்க வந்து ஒரு காய்ச்சை சும்மா வந்து வய அறுத்துருக்கோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஒரு காயை போட்டுருவோம், வயல காயை போட்டு குதிரில கொட்டிடுவோம். குதிரில கொட்டினோம்னா பாத்தீங்கன்னா சூடா கொட்டக்கூடாது, அந்த நெல் குதிரை நல்லா ஆற போட்டு குதிரில கொட்ட அப்புறம் 3 அமாவாசைக்கு நம்ம இது பண்ணிடலாம். எங்க அப்பா தாத்தா காலத்துல என்ன பண்ணிடுவாங்கன்னா கையால அறுக்கிற போது வய அறுக்கிற அன்னைக்கு அன்னைக்கே கட்டை வச்சு வயல வச்சிருவாங்க.
1: சரிங்க.
0: இப்ப வந்து லேபர் பிரச்சனை அப்படிங்கறனால ஒரே நாள வேலையை முடிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு 1 ஏக்கருக்கு கையால இருக்கிறது கிட்டத்தட்ட 15,000 ரூபாய்
1: செலவு. செலவு வருங்க 1 ஏக்கருக்கு. இப்ப நீங்க கருப்பு கவனி 20 மூட்டை எடுக்கிறதுக்கு செலவு எவ்வளவு ஆயிருக்கும்? ஏன்னா நீங்க 20 மூட்டை விதை நல்லாவே விற்பனை பண்ணா கூட 180,000 வருது, கணக்கு போட்டு பார்த்தேன். செலவுனா எவ்வளவு ஆகுங்க?
0: எனக்கு வந்து செலவுனா கிட்டத்தட்ட 35 ரூபாய்க்குள்ளதாங்க செலவாகும். ஸ்ப்ரே எல்லாம் நானே பண்ணிடுவேன், வளர்ச்சி ஊக்கி ஃபுல்லாவே நானே கொடுத்துருது.
1: 35,000 40,000 செலவுனாலும் 140,000 லாபம் வருது.
0: கால் பங்கு செலவுனா முக்கால் பங்கு லாபம் கிடைக்குங்க.
1: சரிங்க, மகிழ்ச்சியா இருக்கீங்க. எதிர்கால திட்டம்னா என்னங்க ராதா ரவி உங்களுக்கு?
0: குடியரசு தினத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா விருது குடுக்கறாங்கய்யா.
1: ஆமா,
0: முதல் பரிசு 2ஆம் பரிசு. எனக்கு அதுல வந்து கலந்துக்கணும் ஒரு ஆர்வம். அதுல கலந்துகிட்டு எனக்கு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் மூலமா ஏதாவது செஞ்சாங்கன்னா நான் வந்து நீர்மூழ்கி மோட்டார் போட்டோம்னா நான் 2 போகமும் செய்வேங்க. பாரம்பரிய நெல் செய்யறதுக்கு எனக்கு நல்ல ஒரு அறிவும் இருக்கு, தைரியமும் இருக்கு.
1: நம்ம செய்யக்கூடிய ஒரு பணியில நம்ம சிறந்து செய்யறோம்ன்றதுக்கு ஒரு அரசு அங்கீகாரம் உங்களுக்கு ஒண்ணு தேவைப்படுது. அடுத்தது வந்து ஒரு இலவச மின்சாரம் கிடைச்சதுன்னா பம்பு போட்டு நல்ல சிறப்பா இன்னும் இயற்கை முறையில பாரம்பரிய நெல் ரகங்களை வந்து பரவலாக்கம் செய்ய போறீங்க. இந்த ஆண்டு சம்பால என்ன பண்ணலாம்னு திட்டமிட்டு இருக்கீங்க?
0: சிவன் சம்பா போடலான் இருக்கேன், கருப்பு கவனி வாசனை செய்யற சம்பா, அதாவது 1 ஏக்கர்ல 3 ரகமா போடலான்னு முடிவு பண்ணிருக்கேன்.
1: மகிழ்ச்சி ராதா ரவி, இப்ப நீங்க இருக்கக்கூடிய அந்த கட்சவி குழு, அது என்ன குழுன்னு பேர் சொல்லுங்களேன்.
0: நான் வந்து உயிர்நாரி விவசாயத்துலதான் ஃபர்ஸ்ட் இருந்தேன். வழிகாட்டி இந்த அளவுக்கு என்ன வந்து தூக்கி விட்டதே அந்த குழு தான்.
1: உங்களுக்கு உயிர்நாடியா இருந்தது அந்த உயிர்நாடி விவசாயிகள் குழு தான்.
0: ஆமா, தங்க சம்பா பண்ண அப்புறம் எனக்கு அந்த உயிர்நாடி விவசாயத்துல யூடியூப் சேனல்ல வந்து அப்லோட் பண்ணாங்க. ஆமாங்க ஐயா, தங்க சம்பா சாகுபடி செஞ்ச அப்புறம் போன வருஷம் மே 31ஆம் தேதி திருச்சிராப்பள்ளியில வந்து இளம் இயற்கை உழவர் விருது 43 ஏஜ் ஆகுது, அதனால அந்த மாதிரி விருது கொடுத்தாங்க ஐயா. ஒரு விருது கொடுத்தோன்னா எனக்கு வந்து என்னன்னா நமக்குள்ளே ஒரு ஆர்வம் அதிகமானதுங்க. நான் வந்து களை விவசாயி, எனக்கு வந்து யாருடைய சப்போர்ட் இல்லாம ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லாம நானே செஞ்சுக்கிறேன்.
1: ஒரு பெரிய உற்சாகமா இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி விருது கிடைக்கும். மகிழ்ச்சி ராதா ரவி, நிறைய செய்திகள் சொல்லிருக்கீங்க, எந்த குழப்பமும் இல்லாத அழகா தெளிவா எடுத்து சொன்னீங்க. உங்களுடைய கைபேசி என்ன நம்ம நேயர்களுக்கு விவசாயிகளுக்கு சொல்லுவோம், ஏதேனும் தேவை இருந்தால் சந்தேகம் இருந்தால் உங்களை தொடர்பு கொண்டு பேசட்டும்.
0: இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப என்கிட்ட ஒருத்தர் 2-3 வருஷமா ஒரு பையன் வந்து புன்னை நல்லூர் மாதிரி வந்து 2 கிலோ தான் வாங்கிட்டு போறான். அவன் வந்து எப்படி செய்யறது என்ன செய்யறது இல்லை எனக்கு ஃப்ரீயா இருக்கும் போது சொல்லி கொடுப்பான். இது மாதிரி ஆலோசனை பண்ணி அவன் வந்து அரிசியாவே விற்க ஆரம்பிச்சிட்டான். இப்ப எனக்கு வந்து யாராவது டவுட் கேட்கறாங்க, மிஷின் நடவு வந்து போட்டா 1 ஏக்கருக்கு எவ்வளவு வேற வேணும்னு நான் சொல்லிடுவேன். எனக்கு வந்து அந்த இதுல அனுபவம் இருக்கு. ட்ரம் சீடர்ல போறதுனாலயோ இல்ல மிஷின் நடவு போறதுனாலயோ பாய் நாத்தாங்கலையோ இல்ல மேட்டு பாத்தியில நமக்கு வந்து விதைகள் வந்து அளவு எவ்வளவு தெரியாது, நான் சொல்லிடுவேன். பூச்சிக்கு என்ன இதை தெரிஞ்ச அளவு வந்து ஆலோசனை வந்து போன் பண்றவங்க சொல்லிடுவேன்.
1: ரொம்ப நன்றி. இப்ப உங்களுடைய கைபேசி என்ன நேயர்களுக்கு சொல்லுவோம், குறித்த குழுங்கள் நேரிலே தஞ்சாவூர் மாவட்டம் செந்தலை கிராமம் நாசி ராதா ரவி அவங்களுடைய கைபேசி 97 88 83 70 99. மீண்டும் ஒரு முறை, நாசி ராதா ரவி அவங்களுடைய கைபேசி 97 88 83 70 99. நன்றிங்க ராதா ரவி.
2: நன்றிங்க. பூங்குடி அக்கா, தஞ்சாவூர் மாவட்டம் செந்தல நாசி ராதா ரவி இளம் உழவரா இருந்தாலும் சிறப்பான அனுபவத்தோட இருக்காரு பாரம்பரிய நெல் சாகுபடியில.
3: 1 ஏக்கர் இயற்கை வேளாண்மை செஞ்சாலும் ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து பக்குவமா செய்யறாரு. குறிப்பா இயற்கை இடுபொருள்களான அமிர்த கரைசல், தேமூர் கரைசல், உயிர் கரைசல் தயாரிப்புல பலே பலே கை தேர்ந்தவரா இருக்காரே.
2: ஆமாக்கா,
3: இவரு வெற்றி தமிழன் அப்படிங்கிற விருதை ஏற்கனவே வாங்கி இருக்காரு. திருத்துறைப்பூண்டி நெல் திருவிழாவில இளம் இயற்கை உழவருங்கிற விருதும் வாங்கியிருக்காரு.
2: எத்தனை விருது வாங்கினாலும் சிறந்த இயற்கை உழவருங்கிற விருது வாங்கணும்ன்ற கனவோட பயணிச்சுக்கிட்டு இருக்காரு.
3: ஆமா கண்மணி, இவரோட கனவு மிக விரைவில் நிறைவேறணும் அப்படின்னு வானொலி சார்பா நாமளும் ஒரு வாழ்த்து சொல்லிடுவோம்.
2: சொல்லிடுவோம்.
4: இயற்கையோடு இணைவோம் தொடரில் நேயர்கள் இதுவரை கேட்டது 1 ஏக்கரில் இயற்கை விவசாயம், தஞ்சாவூர் மாவட்டம் செந்தலை நாசி ராதா ரவி அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடினார் ஆர். வெங்கடேஸ்வரன் அவர்கள்.

0: நிகழ்ச்சியில் இனி உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
1: திருச்சிராப்பள்ளி மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை அன்று காலை 10:30 மணிக்கு மாவட்ட ஆட்சியரக கூட்ட அரங்கில் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் விவசாயிகள், விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு நீர்ப்பாசனம், வேளாண்மை இடுபொருட்கள், வேளாண்மை சம்பந்தப்பட்ட கடன் உதவிகள், விவசாய மேம்பாட்டிற்கான நலத்திட்டங்கள் குறித்து நேரிலோ மனுக்கள் மூலமாகவோ தெரிவிக்கலாம். விவசாய பெருங்குடி மக்கள் இந்த வாய்ப்பினை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுமாறு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிக்கின்றார். திருச்சிராப்பள்ளி சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் இம்மாதம் 21ஆம் தேதி ஊட்டச்சத்து காய்கறி தோட்டம் மற்றும் மாடித் தோட்டம் குறித்த ஒரு நாள் நிலைய பயிற்சி நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் நமது வீட்டின் அன்றாட தேவைகளுக்கு ஏற்ப காய்கறி தோட்டம் அமைத்து நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களுடன் பலதரப்பட்ட மருத்துவ குணங்களை கொண்ட காய்கறிகளை நாமே உற்பத்தி செய்வது குறித்து பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. மேலும் மாடித்தோட்டம் அமைப்பு, செயல்முறை, வளர்ப்பு ஊடகங்கள், குளித்தட்டு நாற்றங்கள், பல செடிகள் உற்பத்தி போன்ற தலைப்புகளின் கீழ் செயல் விளக்க பயிற்சி மற்றும் விளக்கம் அளிக்கப்பட உள்ளன. இதன் மூலம் நமது அன்றாட ஊட்டச்சத்து தேவை பூர்த்தி செய்யப்படுவதோடு ரசாயனம் இல்லாத உணவு கிடைக்கப் பெறுகிறது. இதில் பங்கு பெற ஆர்வம் உள்ளவர்கள் 0431 என்ற திருச்சியின் முன் இணைப்பு எண்ணோடு 29 62 854 என் மீண்டும் ஒருமுறை 0431 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 29 62 854 அலைபேசி எண் 88 38 12 67 30 அலைபேசி எண் மீண்டும் ஒருமுறை 88 38 12 67 30 ஆகிய எண்களில் அலுவலக நேரங்களில் தொடர்பு கொள்ளுமாறு திருச்சிராப்பள்ளி சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் அறிவிக்கின்றார். நாமக்கல் மாவட்டத்தில் பயறு வகை பயிர்கள் சாகுபடி செய்துள்ள வேளாண் பெருமக்களே, தற்போது நிலவி வரும் தட்பவெப்ப சூழ்நிலையின் காரணமாக பயறு வகை பயிர்களான உளுந்து, பாசிப்பயிறு, தட்டை பயிறு போன்ற பயறு வகை பயிர்களில் அசுவினி பூச்சியின் தாக்குதல் பரவலாக காணப்படுகிறது. இதன் முக்கிய அறிகுறிகளானது இளம் இலைகள் சுருண்டு வளைந்து காணப்படும், இலைகள் தண்டு பகுதி மற்றும் இளம் காய்களை சுற்றி மஞ்சள் மற்றும் கருமை நிறத்தில் அசுவினி கூட்டமாக சாற்றை உறிஞ்சுகின்றன மற்றும் தேன் சுரப்பையும் வெளியிடுகின்றன. இது எறும்புகளை ஈர்ப்பதால் அதன் நடமாட்டம் காணப்படுகிறது. இவை அதிக அளவில் தாக்கும் போது இலைகள் மஞ்சள் நிறமாக மாறிவிடும். எனவே இதன் பாதிப்பை கட்டுப்படுத்த வேம்பு சார்ந்த பூச்சிக்கொல்லி மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 மில்லி, இதனுடன் ஒட்டும் திரவம் 1 மில்லி என்றளவில் கலந்து மாலை வேளையில் தெளிக்குமாறு நாமக்கல் மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனை மையம் அறிவிக்கிறது.
0: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் தென்னை உணவு வகைகள் மற்றும் தென்னங்கன்று உற்பத்தி முறைகள் நேர்முகம் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் கே எஸ் விஜய் செல்வராஜ் அவர்கள்.
2: கண்மணி பொல்லில் மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடு.
1: நாளை 7:25 மணிக்கு உழவர் உலகத்தில் மீனில் மதிப்பு கூட்டல் நேர்முகம் பங்கேற்கிறார் நாகப்பட்டினம் தலை ஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் விமலாதேவி அவர்கள். நேயர்களே, நிகழ்ச்சிகள் யாவும் உங்களால் உங்களுக்காக கேட்டு பயன் பெறுங்கள்.
2: அதற்கு புத்தம் புது முறைகளையும் பொட்டலையும்.
0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிறைவு பெறுகிறது.
2: பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை

0: வேலம்மா, உலகத்துல பணம் இருந்தா எதையும் வாங்கலாம், தெரியுமா உனக்கு?
1: அப்படியா மச்சா? அப்ப நான் எவ்வளவு வேணாலும் உங்களுக்கு பணம் தர்றேன். போன உசுர உங்களால திருப்பி கொண்டு வர முடியுமா?
0: என்ன வேலம்மா இப்படி எக்கச்சக்கமா கேட்டுப்புட்டியே?

0: நேரம் 8 மணி, இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். இந்தியாவின் செமிகண்டக்டர் உற்பத்தி திறனை மேம்படுத்தும் வகையில் 1,27,500 கோடி ரூபாய் மதிப்பில் செமிகான் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் வழங்கியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டதாக கூறிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 62,500 கோடி ரூபாய் மதிப்பிலான செல்போன் உற்பத்திக்கும் விற்பனைக்கும் ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டதாக கூறினார். இந்தியா பிரிட்டன் தடையற்ற பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் இன்று நடைமுறைக்கு வந்ததன் மூலம் இரு நாடுகளுக்கிடையிலான நட்புறவு முக்கிய கட்டத்தை எட்டியிருப்பதாக பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் இந்திய விவசாயிகள், தொழில் முனைவோர்கள், சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு எழுச்சியூட்டுவதோடு பல்வேறு துறைகள் பிரிட்டன் சந்தையில் இணைய வாய்ப்புகள் ஏற்பட்டிருப்பதாக எடுத்துரைத்தார். அறிவியல் ஆராய்ச்சியின் பயன்கள் நேரடியாக விவசாயிகளை சென்றடையும் வகையில் மத்திய அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகத்தின் தொழில் நிறுவன சமூக பொறுப்பு மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்தார். போதைப்பொருள் பழக்கத்தை முற்றிலும் ஒழிப்பதற்கான கேரள அரசின் ஆபரேஷன் டுஃபான் திட்டத்திற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் உறுதியளித்திருப்பதாக கேரள மாநில உள்துறை அமைச்சர் திரு ரமேஷ் சென்னிதலா தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு விஜயை இன்று சந்தித்து ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில எல்லைகளில் போதைப்பொருள் கடத்தல் இணைப்பை கூட்டு நடவடிக்கை மூலம் முறியடிப்பதற்கான ஆலோசனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக கூறினார். சமூக நீதித்துறையின் கீழ் செயல்படும் உணவு விடுதிகளில் வழங்கப்படும் உணவு தரமானதாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு அறிவுறுத்தியுள்ளார். விடுதி காப்பாளர்கள் விடுதிகளில் வழங்கப்படும் தினசரி உணவுகளை புகைப்படம் எடுத்து துறை சார்ந்த வாட்ஸ்அப் குழுவில் பகிரவும் அவர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். நடப்பு கல்வியாண்டில் 150 கூடுதல் இளங்கலை மருத்துவ இடங்களை சுமூகமாக கலந்தாய்வு முறையில் ஒருங்கிணைக்க மருத்துவ கல்வி இயக்ககத்திற்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி உரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தில் 9,31,00,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட மாணவியர் விடுதிகளை கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி காணொலி வாயிலாக இன்று திறந்து வைத்தார். தமிழக தலைமைச் செயலாளர் திரு சாய்குமாரின் பதவிக்காலம் மேலும் 6 மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அவரது பணிக்காலம் அடுத்த மாதத்துடன் முடிவடைய இருந்த நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் பொதுமக்களிடமிருந்து 228 மனுக்கள் பெறப்பட்டிருப்பதாகவும் இதன் மீது துறை அலுவலர்கள் உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட்டது. விருதுநகரில் காமராஜரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர், லஞ்சமில்லா தமிழகத்தை உருவாக்குவதற்கான தொடக்கப் பணிகளை முதலமைச்சர் திரு விஜய் மேற்கொண்டிருப்பதாக கூறினார். தமிழ்நாடு வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக விழிப்புணர்வு இயக்கத்தின் சார்பில் திருச்சி உப்பு சத்தியாகிரக நினைவு ஸ்தூபியில் அமைந்துள்ள காமராஜர் சிலைக்கு மாநில தலைவர் திரு பன்னீர்செல்வம், மாவட்ட பொதுச் செயலாளர் கம்பரசம்பேட்டை தர்மராஜ் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். காமராஜர் பிறந்தநாளையொட்டி கல்வியை கொண்டாடுவோம் என்ற தலைப்பில் மாணாக்கர் மற்றும் பொதுமக்களுக்கு வினாடி வினா, இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி, புகைப்படம், தனித்திறமை போட்டி, குறும்படம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட இருப்பதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி நீர்த்தேக்கத்திலிருந்து முதல் போக பாசனத்திற்கு வலது இடதுபுற கால்வாய்களில் நாளை முதல் 120 நாட்களுக்கு 1,563 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதேபோல் பாரூர் பெரிய ஏரியிலிருந்து நாளை முதல் 130 நாட்களுக்கு சுழற்சி முறையில் 361 கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் திறக்க அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்குநேரி ராதாபுரம் பகுதியில் 5,780 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் வகையில் கொடுமுடியாறு நீர்த்தேக்கத்திலிருந்து நாளை முதல் 108 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடவும் அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருச்சி, கரூர், ஈரோடு, அரியலூர், பெரம்பலூர், மதுரை உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும், தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது.

மனசு மெதுவா வருகிற மெலடியும் மறக்க முடியாத 80-90களின் பாடல்களும் சேர்ந்து இந்த இரவை இன்னும் அழகாக வருது. இது இரவு இசை இனிமை திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல. நேர்களே, உங்களுக்கு பிடிச்ச அந்த பாடல்களை கேட்டு ரசிக்க சுடி 4-1-146-101 அப்படின்ற இந்த எங்களுக்கு அழைத்து நீங்க நேரலையில எங்க கூட பகிரலாம்.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலமைச்சர் நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் பகவான் ஜெகநாதரின் ரத யாத்திரை வானிலை தொகுப்பு.

0: 8:35 திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேர்கள் இணைந்திருப்பது இரவு இசை இனிமையோடு. நிகழ்ச்சி நடத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யாருங்க சார்?
1: புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்புலேருந்து ராதாசாமி சார்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: ஏழை ஜாதி படத்துல இருந்து அதோ வந்த நிறைய அந்த பாடல்
0: கேட்டலாமா?
1: தேங்க்ஸ் சார்.

0: ஆர்கலோ ஹெச்சலும் இது இரவு இசை. இனிமை நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மணச்சநல்லூர்ல இருந்து செந்தமிழ் செல்வன் பேசுறேன் மேடம்.
0: மணச்சநல்லூர்ல இருந்து செந்தமிழ் செல்வன். சரிங்கய்யா, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: அழகி படத்துல இருந்து ஒளியிலே தெரியுது அந்த படம்
0: கொடுத்தெல்லாம் நன்றி இணைப்புக்கு வந்ததுக்கு.
1: வணக்கம் மேடம்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது இரவு இசை. இனிமை 8:45 அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கங்க.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம், சொல்லுங்க.
1: நல்லா இருக்கீங்களா?
0: பிரமாதமா இருக்கான்.
1: நல்லா இருக்கங்க. திருச்சி மாவட்டம் லாவடி வட்டம் தனபால் மல்லிகா பேசுறேங்க.
0: சொல்லுங்கய்யா, என்ன பாடல் வேணும்?
1: அண்ணாமலையில இருந்து அண்ணாமலை அண்ணாமலை.
0: ம், போட்டலாமா?
1: ஆ, போட்டுடலாங்க.
0: நன்றி, வணக்கம்.
1: எல்லா விருப்பத்துக்காக இந்த பாட்டு
0: கொடுத்துருவோம்.

0: அண்ணாமலை அண்ணாமலை ஆசை வச்சு அண்ணாமலை அண்ணன்
1: எட்டு மணி 50 நிமிஷம் கேட்டணிஞ்சிருக்கிறீங்க. திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல இது இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக காத்திருக்கிற நேயர் யாருங்கிறத பாக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
2: சுப்புலட்சுமி பேசுறேன் மேடம்.
1: எந்த ஊர்மா?
2: குப்பரட்டிப்பட்டி.
1: குப்பரட்டிப்பட்டில இருந்து. சரிங்கம்மா, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
2: சின்ன தம்பில இருந்து போமா ஊர் போலமா அந்த பாட்டு போலாம்.
1: ஓகேம்மா, கொடுத்துடலாம். ரொம்ப நன்றி இணைப்புல வந்ததுக்கு.

0: இன்றைய இரவு இசை நிகழ்ச்சியோட நிறைவு நேர நிறைவு நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யாருங்க சார்?
1: திருச்சி மாவட்டம் போன்லாகுச்சி சந்திரராஜ்.
0: சொல்லுங்க, என்ன பாடல்?
1: சின்ன மாப்பிள்ளைன்னு நல்ல பாட்டு ஒன்று போடுவோம் சார்.
0: கேட்டலங்கய்யா. நன்றிங்கய்யா.
1: நன்றி.

0: ஓமந்தூரார் பல்நோக்கு மருத்துவமனை, சென்னை ஸ்டான்லி மருத்துவமனை ஆகியவற்றின் மேனாள் பேராசிரியரும் இந்தியாவின் தலைசிறந்த பிளாஸ்டிக் சர்ஜனாக சர்வதேச அளவில் அறியப்பட்ட டாக்டர் நெல்லையப்பர் அவர்களின் நேர்காணலின் இரண்டாம் பாகத்தை கேட்க இருக்கிறோம்.
1: பட்டாசு தொழிற்சாலை வேலை செய்யறாங்க, பாய்லர்ல ஒர்க் பண்றாங்க, சில நேரத்தில் கை தவறாம நம்ம சுடுதண்ணியோ ஏதோ பட்டு இல்ல கொதிக்கக்கூடிய ஒரு பொருள் பட்டு வெந்து போயிடுது அப்படின்னா அதை சரிப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் எப்படி இருக்கு?
2: அது நல்லா இருக்குது. முன்னாடி எல்லாம் வந்து ஒரு 40% 50% பேர்ன்ஸ் வந்தாலே வந்து அவங்களை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்பெல்லாம் வந்து அரசு மருத்துவமனையிலே 60-70% 80% வரைக்கும் காப்பாத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா மருத்துவ உலகம் அந்த அளவுக்கு வந்து வளர்ந்து வருது, நிறைய ஆன்டிபயாட்டிக்ஸ் கிடைச்சிட்டு வருது. நம்ம அந்த செப்சிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த செப்டிகார்னு சொல்லி இந்த செப்சிஸ் கண்டுபிடிச்சு அதை நம்ம ஈஸியா ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய முறையை கொண்டுட்டு வந்துருந்தோம். பேஷண்ட முதலே ஐசோலேட் பண்ணி வச்சிருந்தோம், மற்ற இன்ஃபெக்ஷன் எதுவும் போகாதபடி. அதுமே வந்தாங்க அப்படின்னா நாங்க முதல்ல பாடி அசஸ்மெண்ட் பண்ணுவோம். டோட்டல் பர்ன் சர்ஃபேஸ் ஏரியா TBSA ஒவ்வொரு பேஷண்ட் எவ்வளவு, இது 5%, இது 8%, இது 10%, 20% அப்படின்னு அந்த ஒரு கால்குலேஷன் இருக்கு. அந்த கால்குலேஷன் மூலம் எத்தனை பெர்சன்டேஜ் பர்ன்ஸ் வந்திருக்கு. அப்புறம் முக்கியமான இடத்துல சில சமயம் பெர்சன்டேஜ் கம்மியா இருக்கும், ஆனா அது மூக்குலையும் வாயிலையும் வந்துடும். அப்புறம் என்ன என்ன சொல்லுங்க பாக்கலாம், காத்தே உள்ள போக முடியாது. கொஞ்சம் பர்ன்ஸ் இருந்தாலும் கூட அது ரொம்ப ஆபத்தானது. சில பேருக்கு ரொம்ப முக்கியமான இடத்துல உள்ள கிரிட்டிக்கல் பர்ன்ஸ், குழந்தைகளுக்கு 10% வந்தாலே கிரிட்டிக்கல், அடல்ட்க்கு 20% வந்தாலே கிரிட்டிக்கல் பர்ன்ஸ். ஸோ இவங்களை ஐசியூல வச்சு அதே முறையில முதல்ல ஆரம்ப காலத்துல அவங்களுக்கு பேஷண்ட்டுக்கு தேவையான ஊன் மேனேஜ்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு தேவைக்கூடிய அந்த ஊன்ல உள்ள அசடுகள் எல்லாத்தையும் டெபரின்மெண்ட் சொல்லக்கூடிய பண்ணி, இப்பெல்லாம் நிறைய செயற்கை தோள்களே வந்திருக்கு. செயற்கை தோல் நம்ம டெம்பரரியா போட்டு வச்சுட்டோம்னா ஊன் ஹீல் ஆறப்போ வந்து இது கீழே விழுந்துடும், நம்ம இயற்கையான இது வந்து ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஸ்கின் பேங்க் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கின் பேங்க் அப்படின்னா இறந்தவங்க வந்து நீங்க கிட்னி கொடுக்கறத கேள்விப்பட்டிருக்கீங்க, இறந்தவங்க வந்து மூளைச்சாவு அடைஞ்சவங்க வந்து ஹார்ட் கொடுப்பாங்க, லிவர் கொடுப்பாங்க, இப்ப வந்து ஸ்கின்னும் கொடுக்கலாம். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பொதுமக்களுக்கு இந்த பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நான் சொல்லிக்கிறேன். தோல் தானம், தோல் தானம் உயிர் தானம். தோல் தானம் தீக்காயம் உள்ளவங்களுக்கு நீங்க கொடுக்கிற தோலை தானமா பெற்றிருந்து நாங்க அதை டீப் ஃப்ரீசர்ல வச்சிருந்து 5 வருடங்கள் வரைக்கும் பயன்படுத்தலாம். நல்லா தெரிஞ்சுக்க, கண்ணு எப்படியோ அந்த மாதிரிதான். மற்ற உறுப்பெல்லாம் நான் சொல்லக்கூடிய கிட்னி, ஹார்ட், லிவர் போன்ற உறுப்பெல்லாம் வந்து உயிர் பிரிவதற்கு முன்பாக மூளைச்சாவு அடைந்து அதை வந்து எடுக்கணும். ஆனா தோல் அப்படி கிடையாது, இறந்தவங்ககிட்ட கூட நான் வந்து தோல் எடுக்கலாம். வீட்டுல தோல் தானம் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா வீட்டுல யாராவது இறப்படைந்தாலும் கூட நீங்க அரசு மருத்துவமனைக்கு, குறிப்பா சென்னையில கீழ்பாக்கம் மருத்துவமனைக்கு நீங்க சொன்னீங்க அப்படின்னா எங்க டீம் அங்க போய் வீட்லயே போய் அந்த ஸ்கின் எடுத்துட்டு வந்து பாதுகாப்பு வச்சுக்கணும். ஸ்கின் எடுத்து எப்படியும் நீங்க ட்ரெஸ்ஸிங் பண்ணிட போறீங்க மேல, அதனால ஒன்னும் வித்தியாசம் தெரியவே தெரியாது. பெரிய ஆபரேஷன் தியேட்டர்ல அங்கதான் போய் பண்ணணும் இல்ல, வீட்லயே வச்சு நாங்க எடுத்துட்டு வருவோம், பாதுகாப்பு வச்சிருவோம். இந்த மாதிரி தீக்காயம் பட்டு வரக்கூடிய நிறைய பேருக்கு இந்த தோல் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். இது ஸ்கின் பேங்கிங் நம்ம வந்து கொண்டுட்டு வரோம்.
1: இப்ப ஒரு தீக்காயம் அடைந்தவர், இப்ப நீங்க சொன்னீங்க 20% அடல்ட் இருந்தாலே கிரிட்டிக்கல், 10% இருந்தாலே குழந்தைகளுக்கு கிரிட்டிக்கலா இருக்கும். இப்போ சிவகாசி மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல அடிக்கடி இது போன்ற நிகழ்வுகள் நடக்கிறத நம்ம பாக்கிறோம். ஒரு 60-70% வரவங்களை கூட இன்னைக்கு காப்பாத்துறதுக்கான ஒரு மெக்கானிசம் வந்துருச்சு, மருத்துவ உலகு அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்துருச்சு அப்படின்னு சொல்றீங்க. அப்படி அந்த அளவுக்கு தீக்காயங்களோட வரக்கூடியவர்களுக்கு இல்ல ஏதோ ஒரு சூசைடு அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில 60-70% அவங்களுக்கான பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுவதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு?
2: நல்லா இருக்குது சார். நம்ம முதல்ல அவங்களோட உயிரை வந்து முதல்ல காப்பாற்றணும். ஒரு 10 days வந்து அவங்களுக்கு அந்த செப்சிஸ் அதெல்லாம் இல்லாம அவங்களாவே சுயமாவே சாப்பிட வச்சு அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு அடுத்தது வந்து என்ன ஆகும்னா அந்த தோல்கள் எல்லாம் கண்ட்ராக்சர் அப்படி சொல்லக்கூடிய சுருக்க வந்துடும். இப்ப கழுத்துல தீப்பட்டுச்சுன்னா கழுத்து இப்படி சுருக்கி கூடும், கழுத்து நிமிந்து பார்க்க முடியாது. விரல்கள்ல கையில வந்துச்சுன்னா விரல்களை பயன்படுத்த முடியாது, அப்படி சுருக்க இருந்துக்கணும். அந்த எல்போ ஷோல்டர் எந்தெந்த ஜாயின்ல பட்டாலும் அங்கெல்லாம் வந்து சுருக்கம் வந்துடும். அப்படி வரும்போது அதை யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு வந்து நம்ம பிசியோதெரபி ஸ்டார்ட் பண்ணுவோம். தீக்காயம் பட்ட நாள்ல இருந்தே பிசியோதெரபி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு நிறைய ஸ்ட்ரெச்சிங், சில எக்ஸசைசஸ் இருக்குது, அதெல்லாம் நிறைய மெக்கானிசம்ஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னு சொன்னா அவங்கள ஓரளவுக்கு நல்ல முறையில நார்மலா கொண்டுட்டு வர முடியும்.
1: இன்னைக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
2: இருக்கு.
1: இது எல்லா பகுதிகளிலும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகள்ல மருத்துவமனைகள்ல இது போன்ற வாய்ப்புகள் உருவாகியிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா?
2: இப்போ அந்த மாதிரி நம்ம கொண்டுட்டு வரோம். நான் வந்து 2021 கீழ்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியில பேராசிரியராக இருக்கும் பொழுது வந்து இது மாதிரி

0: கேட்கும்போது நீங்க கேஎம்சியில இந்த அளவுக்கு பண்றீங்க, பட் எங்களுடைய பகுதியில எல்லாம் இந்த அளவுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லும் போது அது வந்து நம்ம என்எச்எம் நேஷனல் ஹெல்த் மிஷனோட டிஸ்கஸ் பண்ணி எல்லா மருத்துவர்களுக்கும் ஒரு ட்ரைனிங் ஆரம்பிச்சு மொத்தம் தமிழ்நாடு ஃபுல்லா தாலுகா மாவட்ட மருத்துவமனை 97 மருத்துவமனைகளிலிருந்து ஒரு டாக்டர், ஒரு நர்ஸ், ஒரு பிசியோதெரபிஸ்ட், ஒரு எம்என்ஏ என்று சொல்லக்கூடிய தியேட்டர் அசிஸ்டன்ட் எல்லாருக்கும் நாங்கள் கொஞ்ச நாள் வச்சு ஹாஸ்பிட்டல்ல எங்க கீழ்பாக்க ஹாஸ்பிட்டல்ல ட்ரைனிங் கொடுத்து இந்த அவேர்னஸ் பரப்பி அங்கேயும் ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சு. இப்ப எல்லாம் மதுரையில இருக்குது, கோயம்புத்தூர்ல இருக்குது, திருநெல்வேலியில இருக்குது, எல்லா ஊர்லயுமே இருக்குது, எல்லா இடத்துலயுமே கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க.
1: இப்போ ஒரு சர்ஜரி பண்றாங்க, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றாங்க, ரெக்கவரி அப்படிங்கறது ரொம்ப முக்கியமானது. இப்ப நீங்க ஒவ்வொருத்தர் விகிதத்தை சொன்னீங்க, தீக்காயமடைஞ்சவங்களுக்கு, ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு, மற்ற சில காரணங்கள் அடைஞ்சவங்களுக்கு, இது ரெக்கவரி எவ்வளவு நாள் ஆகும் சார்?
0: ரெக்கவரியும் நம்ம என்ன மாதிரி மேஜர் சர்ஜரி பண்ணிருக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்து இருக்குது. பொதுவா எந்த ஒரு சர்ஜரியிலுமே வந்து ஒரு 1 வீக் கடந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாலே வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் செப்சிஸ் அதுல இருந்தெல்லாம் எஸ்கேப் ஆகி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ், பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னாலே ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன், ஒரு 7 டேஸ்ல அவங்க ஃபார்ம் கிரியேட் பண்ணிட்டாங்களே செயல்படுத்துறதுக்குரியது சொன்ன இல்லையா, பிசியோதெரபி, பிராஸ்தட்டிஸ், ஆர்த்தாட்டிஸ், மற்ற விஷயங்கள்லாம் கொண்டுட்டு வந்துடலாம்.
1: இப்ப நீங்க கீழ்பாக்கு மருத்துவமனை பத்தி சொன்னீங்க, ஸ்டான்லி மருத்துவமனை அதே மாதிரி ஹேண்ட் சர்ஜரிக்கு ஒரு பயனீரா இருக்கு அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருந்தீங்க. இப்ப இது அரசு மருத்துவமனைகள்ல ரொம்ப பரவலாக இது போன்ற மருத்துவ சிகிச்சை முறைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா எல்லாரும் இந்த சிகிச்சை முறையை பெற்றுக் கொள்ளலாமா?
0: அரசு மருத்துவமனையில் அனைவருக்கும் உண்டு.
1: இப்போ இதற்கான சிகிச்சைக்கான செலவு, அதாவது கட்டணம் எவ்வளவு ஆகுது? இப்போ அதுல ரெண்டு விதமா நம்ம கூட எடுத்துக்கலாம். முதல்ல இது போன்ற தேவை இருக்கக்கூடியவர்கள், அந்த அழகு கலை கூட பின்னாடி வச்சுக்கலாம், தேவை இருக்கக்கூடியவர்களுக்கான சிகிச்சை முறைகள், அதற்கான கட்டணம் ஏதாவது இருக்கா?
0: அரசு மருத்துவமனையில் எந்த கட்டணமும் இல்லை, முழுக்க முழுக்க இலவசம். இப்பொழுது நமக்கு காப்பீட்டு திட்டம் அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க, சோ எல்லாருக்குமே வந்து காப்பீட்டு கார்டு இருக்குது. சோ நம்ம கலெக்டர் ஆபீஸ்ல அப்ளை பண்ணி காப்பீடு கார்டு கொண்டு வந்துட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய செலவானாலும் கூட நம்ம காப்பீட்டு மூலமா முழுக்க முழுக்க இலவசமா பண்ணிட்டார்.
1: பிளாஸ்டிக் சர்ஜரிக்கும் காப்பீடு வந்து இப்போ வருது. அழகுக்கான பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றாங்க, அதற்கும் வந்து அரசு மருத்துவமனைகள்ல சிகிச்சை முறைகள் இருக்கு.
0: வந்து மீட்டிங்ல எப்படி சொல்றது என்ன எனக்கு தெரியல, அதான் நீங்களே கேட்டீங்க ஒவ்வொரு சிகிச்சைக்கும் எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. இந்த அழகு கலைக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆபரேஷன் ஹேர், இப்போ முடி ஒருத்தருக்கு முடி இல்ல தலையில சொட்டை விழுந்துருச்சுன்னு வர்றாரு, பால்டுன்னு சொல்லி வர்றாரு, இவருக்கு நம்ம முடி எடுத்து நட்டி அவருக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி நாங்க கொண்டுட்டு வர முடியும். பட் இந்த ஆபரேஷனுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 6 to 8 hours ஆகும். சோ நம்முடைய வேலை நேரத்துல ஒருத்தருக்கு முடி இல்லாத ஒருத்தரை வர வச்சு அவருக்கு 8 மணி நேரம் இந்த முடிய நம்ம நட்டி வைக்கிறதா, அல்லது உயிருக்கு ஆபத்துல கையில வந்து இதா வந்து வேலை செய்ய முடியாம, சாப்பிட முடியாம, குடும்பங்களை வந்து பாதுகாக்க முடியாம, பிள்ளைகளை எடுத்துட்டு போக முடியாம இருக்கிறவங்களுக்கு நம்ம நேரம் கொடுத்து ஆபரேஷன் பண்ணணுமா?
1: முதல்ல அவரை தான் பார்க்கணும்.
0: அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம அழகு கலைகள் பிளாஸ்டிக் சர்ஜரியின் ஒரு பகுதியாக இருந்தாலும் நமக்கு நேரம் காலம் இன்மை காரணமாக இது நிறைய நம்ம பண்றதில்ல. நம்ம ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி என்று சொல்லக்கூடிய அந்த மீட்கும் இதை வந்து 95% பண்றோம். அழகு கலைகள் மாணவர்கள் கத்துக்கிடணும், அவங்க படிக்கணும், அவங்களுக்கும் அதை தெரிஞ்சிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக டைம் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி செய்யறது உண்டு. நிறைய நம்ம அழகு கலைக்குரியது அரசாங்க மருத்துவமனையில பண்றதில்ல.
1: வெளி மருத்துவமனைகள்
0: எல்லாம் பிரின்சிபல் சேம் தானே, இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பிரின்சிபல்ஸ் தானே, வெளியில வந்து அந்த மாதிரி அவங்க நிறைய பண்றாங்க.
1: நீங்க முன்னாடி சொல்லிட்டு இருக்கும் போது பேசும்போது சொன்னீங்க இந்த ஸ்கின் வந்து ஒட்ட வச்சு அந்த கான்ட்ராக்ஷன்ல இருந்து அவங்களுக்கு அதை சரிப்படுத்தக்கூடிய அளவு லைபோசெக்ஷன்ல பண்ண முடியும். இப்போ எனக்கு என்ன ஒரு சந்தேகம் வருதுன்னா, டாக்டர், பொதுவா ஒரு ஸ்கின்ங்கிறது வந்து ஒரு தேய்மானம் உள்ள ஒரு பொருளாகத்தான் நம்ம பாக்கிறோம், ஏன்னா வயதாக சுருங்குது அப்படிங்கறத பாக்கிறோம். ஆனா அதை வந்து சரிப்படுத்தி வைக்க முடியுங்கிற அளவுக்கான மருத்துவ வளர்ச்சி இருக்குங்கிறது ரொம்ப ஆச்சரியமானதா இருக்கு. அது எப்படி பண்றாங்க?
0: அது எப்படி பண்றாங்க அப்படின்னு சொன்னா பெத்தோ பிசியாலஜி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸ்கின்ல வந்து 2 லேயர் உண்டு, கீழே உள்ள லேயர் வந்து டெர்மிஸ், மேல உள்ள லேயர் வந்து எபிடெர்மிஸ். இந்த எபிடெர்மிஸ் தான் அப்பப்ப ஷெட் ஆகும், பாம்பெல்லாம் தோல் உரிது இல்லையா, நமக்கு ஷெட் ஆகும், நம்ம குளிக்கும் போது மேல தவட்டும் போது அதெல்லாம் சேர்ந்து போயிடும். இந்த டெர்மிஸ் லேயர் வந்து யங் ஏஜ்ல வந்து கொஞ்சம் ஸ்டிப்பா நல்லா இருக்கும், ஏஜ் ஆக ஆக அதுல கொஞ்சம் சுருக்கம் வரும்போது, ரிங்கிள்ஸ் அந்த லாக்ஸிட்டி வரும்போது அது நமக்கு வந்து சுருக்கமா தெரியுது. அது குறிப்பா முகத்துல அங்க தெரியறப்ப வந்து ஒரு ஏஜான லுக்க வந்து நமக்கு வந்து கொடுக்கும். இதுக்கு தான்

0: நிறைய ஃபில்லர்ஸ் அப்படிலாம் சொல்றாங்க, டைட்டனிங் இதெல்லாம் நிறைய த்ரெட்ஸ் அதெல்லாம் சொல்றாங்க. அந்த பெத்தோ பிசியாலஜி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த ஃபில்லர்ஸ் இன்ஜெக்ஷன் போடும்போது அந்த சுருக்கம் போய் அந்த பளபளப்பு உண்டாக்குறது. எப்பவுமே இல்லாட்டாலும் கூட வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், நம்ம ஒரு இதுக்கு போறோம், அந்த மாதிரி சமயத்தில் நிறைய பண்ணிக்கிறவங்க நிறைய பேர் வராங்க. த்ரெட்ஸ் டாகிங் ஆப்ஸ் இது வந்துடும், இந்த கண்ணுக்கு கீழெல்லாம் தொங்க ஆரம்பிச்சிடும், இங்கே தொங்காயிருக்கும், இதுக்கு த்ரெட்ஸ் போட்டு அப்படி இழுத்து ஃபேஸ் லிப்ட் இதெல்லாம் பண்ணி வச்சோன்னா அந்த டைட்னஸ் கொடுத்து நமக்கு ஒரு அழகு கொடுக்கும், ஒரு கான்பிடன்ஸ் வரும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம்.
1: பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றவங்க ஃபாலோ அப்ல எவ்வளவு நாள் இருக்க தேவைப்படும்?
0: ஃபாலோ அப்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கைக்காக நம்ம ஒருத்தர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த கண்ட்ராக்சர்ஸ் நீங்க பண்ணாம விட்டுட்டீங்கன்னா உடனே திருப்பி வந்துடும். ஸோ நல்ல தொடர்ந்தே நீங்க ஃபாலோ அப்ல இருக்கத்தான் செய்யணும். இப்ப நெக்ல பர்ன்ஸ் வந்து, நெக்ல ஒருத்தர் கண்ட்ராக்சர் வந்துருச்சு, நம்ம ஆபரேட் பண்ணி தொடையிலிருந்து தோல் எடுத்து வச்சுக்கிறோம், எல்லாம் பண்ணிருக்கோம், இப்ப நல்லா வந்துடும், அவங்க அப்படியே விட்டுருவாங்க, ஏஜ் ஆறப்ப திருப்பி ரீகான்ட்ராக்சர் வரும். ஸோ அதனால ஃபாலோ பண்ணிக்கணும் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் இயர் டாக்டர், கொஞ்ச நாள் கழிச்சும் கூட ஆரம்பத்தில் ஒன்ஸ் இன் அ மந்த். நான் ப்ரோட்டோக்கால் சொல்றது அப்படிதான், எல்லா பேஷண்ட்டும் சர்ஜரி பண்ணீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு மாசத்துக்கு ஒரு முறை டாக்டர் வந்து பாத்துக்கோங்க, கொஞ்சம் நாளானுன்னு 2 மந்த்ஸ்க்கு ஒர்க்கா பாருங்க, தேர்ட் இயர்ல 3 மந்த்ஸ்க்கு ஒர்க்கா பாருங்க, அப்புறம் 6 மந்த்ஸ்க்கு ஒர்க்கா பாருங்க, அப்புறம் இயர்லி ஒன்ஸ் வந்து பாத்துக்கோங்க.
1: இதுல மிக முக்கியமா இருக்கக்கூடியவங்க சர்ஜரி பண்ணலாமா வேணாமாங்கிற சில பேருக்கு சந்தேகம் இருக்கும். அதுல குறிப்பாக வந்து டயபெட்டிக் பேஷண்ட், சர்க்கரை வியாதி இருக்கக்கூடியவர்கள், பிபி அதிகமாக அல்லது குறைவாக இருக்கக்கூடியவர்கள், அதே போல கேன்சர் பேஷண்ட்ஸ் இருக்கக்கூடியவர்கள், நீங்க கூட முன்னாடி குறிப்பிட்டீங்க கேன்சர் பேஷண்ட்ஸ் கூட நம்ம பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இயற்கையா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், அது இது சார்ந்து நம்ம பண்ணலாமா பண்ணக்கூடாதா அல்லது பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்கும், அதை பத்தி சொல்லுங்க டாக்டர்.
0: அதாவதுங்க பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து பேஷண்டா எனக்கு பண்ணணும் அப்படின்னு நினைச்சு வரவங்களுக்கு பண்ணும்போதுதான் வந்து சக்சஸ் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. அவங்களுடைய செல்ஃப் ரியலைஸ், நான் பண்ணிக்கணும், இதுக்கு நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வருது. இந்த காலத்தில் வந்து நிறைய வந்து டிஜிட்டல் வேர்ல்டு, எல்லாமே ஃபேஸ்புக், அப்புறம் சாட் ஜிபிடி, நெட்டில் எல்லாருமே தெரிஞ்சு நல்லா படிச்சு வச்சுக்கிறாங்க. ஸோ அதனுடைய ப்ராஸ் அண்ட் கான்ஸ் நம்ம டாக்டருக்கு சொல்றத விட அவங்க நிறைய தெரிஞ்சிட்டு வர்றதுனால எங்களுடைய வேலைப்பாடுலாம் அதில் ரொம்ப இப்போலாம் குறைஞ்சி போச்சு, அவங்களே எல்லாம் தெரிஞ்சிட்டு வர்றாங்க. ஸோ அவங்க கூட உட்காந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியதுதான், அவங்களுக்கு என்ன தேவை, இதை பண்ணதுக்கு இந்த மாதிரி ஆகும், என்னுடைய டிஃபிகல்டிஸ் என்ன, என்னோட அட்வான்டேஜஸ் என்ன, நீங்க எதை சூஸ் பண்றீங்க, ஒன்னும் அர்ஜென்ட்ல அகெயின் கோ அண்ட் டிஸ்கஸ் வித் அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். இப்போ பையங்களா இருந்தாங்கன்னா பேரண்ட்ஸ்ல, அம்மா அப்பா கூட, வீட்டில் எல்லாருக்கூடையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு வாங்க. மாதிரி தராசில் போட்டு நிறுத்தி பார்க்க வேண்டியதுதான், நன்மை தீமை என்ன வருதுன்னு, எதுல நன்மை அதிகமா இருக்கோ அந்த இதை அவங்களுக்கு பண்ணிவிட வேண்டியது.
1: அந்த மாதிரி பண்ண முடியும்,
0: தாராளம் பண்ண முடியும், எல்லாமே
1: டயபெட்டிக் பேஷண்டா தான் பண்ண முடியும்,
0: தாராளம் பண்ண. சர்க்கரை கால் நோயே டயபெட்டிக் பேஷண்ட் தானே வருது, எல்லாமே பிளாஸ்டிக் சர்ஜரி தானே, சர்க்கரை கால் வர்றாங்க இல்லையா, எல்லாம் பிளாஸ்டிக் சர்ஜரி தானே, தாராளமா பண்ணலாம். ரொம்ப எவல்யூஷன் ஆயிட்டு வருது, முன்னாடி எல்லாம் சர்க்கரை கால் வரும்போது அந்த ஃப்ரீ ஃபிளாப் அப்படின்னு தொடையில அல்லது உடம்பு வேற பகுதியில இருந்து சதையை எடுத்துட்டு போய் ஒட்ட வைக்கிறது பண்ண மாட்டாங்கன்னா அங்க ரத்த ஓட்டம் கம்மியா இருக்கும். இப்ப அதெல்லாம் வந்து நம்ம நிறைய ஆர்டியோகிராம் அதெல்லாம் கண்டுபிடிச்சு அதெல்லாம் பார்த்துட்டு ரத்த ஓட்டம் இருந்ததுன்னா அங்கேயுமே பண்றோம். எதுவுமே வந்து தடை கிடையாது, அனலைஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் பண்ணலாம்.
1: இந்தியாவில் குறிப்பா தமிழ்நாட்டில் மருத்துவர்களை நாடி இந்த மாதிரி வரக்கூடிய விகிதம் எப்படி இருக்கு டாக்டர்? பிளாஸ்டிக் சர்ஜரி பத்தி ஒரு அவேர்னஸ்
0: ரொம்ப ரொம்ப ரொம்ப அதிகமாயிருக்கு, மக்கள் நிறைய இப்ப வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. முன்னாடிலாம் உடம்புல ஒரு பெரிய காயம், முகத்துல வந்து ஒரு பெரிய தழும்பு இருக்கிறவங்க கூட கண்டுக்கிடாம தான் சுத்திட்டு இருப்பாங்க. நாங்க MBBS படிக்கிற போதெல்லாம் வந்து இப்படிலாம் இருக்கிறாங்களே இவங்க எப்படி இது அவேர்னஸ் இல்லாம அப்படின்னு சொல்லணும். இப்போ ஒரு சின்ன ஒரு கொசு கடிச்சு ஒரு குட்டி தழும்பு வந்தாலும் கூட டாக்டர் எனக்கு இங்க ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி டிஸ்கஷன் வர்றாங்க. நல்ல அவேர்னஸ் வந்துருச்சு.
2: நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் 3ஆம் பாகத்தை வரும் வெள்ளிக்கிழமை என்று கேட்கலாம்.
3: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நேரம் 9:30.
4: எல்லா காலங்களிலும் உறுதுணையாயிருப்பது, எல்லோருக்கும் இதமளிப்பதை கடமையாய் கொண்டது. இது திருச்சிராப்பள்ளி வானொலி.
3: நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். இரவின் இனிமையை மேலும் மெருகூட்ட இன்னிசை கீதங்கள்.

9:40 39 நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இனிய ராகம் இடைவிடா இசைமழை.

0: நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில். இணைய ராகத்தின் நிறைவு பாடல் இதோ.
1: அச்சச்சோ பொன்னகை ஆள் தின்னும் பொன்னகை, கைக்குட்டையில் நான் பிடித்த கையோடு மறைத்துக் கொண்டேன்.

0: நிறைவு பெற்றது இனிய ராகம்.
1: எல்லா காலங்களிலும் உறுதுணையாயிருப்பது எல்லோருக்கும் இதமளிப்பதை கடமையாய் கொண்டது. இது திருச்சிராப்பள்ளி வானொலி.
0: நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்.

நேரம் 10 மணி. இனி கேட்கலாம் அரங்கேசை. இன்றைய நிகழ்ச்சியில் சங்கீதா சிவக்குமார் அவர்கள் பாட்டு. நிகழ்ச்சியின் முதலில் வாரண முகவா என தொடங்கும் கோட்டீஸ்வர ஐயர் இயற்றியது ஹம்சத்வனி ராகம் ரூபகத்தாளம்.

நிகழ்ச்சியில் இனி சாமகான லோல என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல் ராகம் ஹிந்தோளம் ஆதி தாளம்.

நேர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் சங்கீதா சிவக்குமார் அவர்கள் பாட்டு. நிகழ்ச்சியில் இனி நன்னு விடசி என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ரீத்திகவுடை ராகம், மிஸ்ரச்சாப் தாளம்.

நிகழ்ச்சியின் நிறைவாக நாராயணா என தொடங்கும் அம்புஜம் கிருஷ்ணா பாடல், சுத்த தன்யாசி ராகம், கண்டச்சாப் தாளம்.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் சங்கீதா சிவக்குமார் அவர்கள் பாட்டு.
1: நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடம் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் ஜூலை மாதம் 26 தேதி ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு. பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனுப்ப நினைக்கும் கருத்துக்களை MyGov.in என்ற இணையதளம் வாயிலாகவோ 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்ட் கால் கொடுத்து வரும் இணைய தொடர்பிலோ கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800117800 என்ற எண்ணிற்கோ அல்லது தபால் பெட்டி எண் 111 ஆகாஷ்வாணி டெல்லி என்ற முகவரிக்கோ கடிதமாக எழுதியும் அனுப்பலாம். ஆகாஷ்வாணி, DRM, DTH, தொலைக்காட்சி அலைவரிசைகள், யூடியூப் சேனல், நியூஸ் ஆன் ஏர் செயலி, பிரசார் பாரதியின் OTT தளத்திலும் ஜூலை மாதம் 26 தேதி ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத் ஒலிபரப்பாகும். மாறும் சர்வதேச சூழலிலும் மாதம்தோறும் நம் சிந்திக்கு நல்விருந்தாக வலம் வரும் மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் மன் கி பாத்.
0: நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை மணி 5:45 அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். ஜெய் ஹிந்த்.